நேரம் கலையத்திலே 11:45 12 மணிக்கு வருகிறது இசை அமுதம். எமது சிறப்பு நிகழ்ச்சி நேரலை ஒளிபரப்பாக நடைபெற இருக்கிறது. பிரைஸ் லார்ட்.

0: ப்ரைஸ் லார்ட். டேனி, கேன் யூ ஹியர் மீ?
1: கரங்களால் அணைத்து

0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் அம்மா.
0: ஆ இப்போதான் அங்கிள் கேக்குது. பிரைஸ் தி லார்ட்.
2: இப்போதான் அங்கிள் கேக்குது.
1: ஆ இப்போதான் கேக்குறேன். சரி.
0: அம்மா.
1: ஓகே நாங்க டைம் ஆச்சு.
0: வால்யூம் கம்மியா இருக்கு.
1: டைம் ஆச்சு. இந்த 3 மினிட்ஸ் ஸ்டாண்ட் பை. ஆ
0: ஓகே.
1: உங்களுக்கு பாடி பார்க்கலாமா?
0: ஆ பார்த்தலாம் அங்கிள்.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கோ நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டுமாக இசையமதம் நிகழ்ச்சிகளை உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் கூட ஒரு அருமையான பாடல் நேரலை மூலமாக நிகழ்ச்சி மூலமாக ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்த கோயம்புத்தூரிலே எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் இசைக்குழுவினர் சகோதரன் டேனி மற்றும் சகோதரி ஈவ்லின் அவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்க இருக்கிறோம். Praise Lord. வணக்கம்.
1: Praise Lord. Praise
2: Lord.
0: எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க அங்கிள்?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு அங்கிள். ஆண்டவர் அடைக்கவே இல்ல.
0: ஆமென்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆண்டி எப்படி இருக்காங்க? உங்க ரெண்டு பேருக்கும் உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு?
0: எனக்கு பூரண சுகமா இருக்குது. ஆண்டிக்கு இன்னும் கொஞ்சம் திடீரென்று காய்ச்சல் ஆச்சு, கடுமல் காய்ச்சல். அது சரியா வந்துருமென்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் வானொலிக்கு வருவாங்க. உங்களோட பிரேயருக்கு எல்லாம் நன்றி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: மீண்டுமாக நாங்கள் நிகழ்ச்சிகளை செல்லலாம். இன்னும் கூட ஒரு சிறிய ஜபத்தோடு நாங்கள் ஆண்டு கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பு மிரக்க மறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தணும் ஐயா. ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய நாமத்தை பாடல் மூலமாக உலகம் எங்கும் உங்களுடைய வார்த்தையிலே அறிவிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தணும் ஐயா. ஆண்டவரே, டேனியையும் சௌரி ஈவ்லினையும் உங்களோட அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களோட பிரசன்னம் அங்கே இருக்கட்டும். உங்களோட கலையத்திலும் ஐயா உங்களோட பிரசன்னம் இருக்கட்டும். ஆரம்பம் முதல் இறுதி வரை உமக்கு மகிமையாக அந்த நிகழ்ச்சியை எடுத்து வர எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை முற்றுமா தாழ்த்துறோம், உண்மையே உயர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன். டேனி, என்ன இன்றைக்கு பூ போட்ட சட்டையோட வந்துருக்குற?
2: ஆமா அங்கிள், பயங்கர கம்ப்ளைண்ட் இருக்கு.
0: அப்படியா?
2: ஆமா அங்கிள்.
0: ஓகே ஓகே. என்ன தாடியும் வச்சிருக்கீங்களா?
2: ஆமா, தாடி எடுத்துட்டேன்.
0: புது புதுதா வந்துக்கிறீங்களா? புது டேனி மாதிரி.
2: ஆமா, நியூ இயர்.
0: சரி, மிக மகிழ்ச்சி. இந்த நாளும் நாங்கள் அநேக மக்களை இணைத்து அவர்களுடைய விருப்ப பாடலை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எனக்கு ஏற்கனவே பாடல் ஒன்று கொடுத்து விட்டார்கள், குறித்து கொள்ளுங்கள். சௌரி லீமா ஆண்டனி அவர்கள் ஒரு பாடலை, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை தனது விருப்ப பாடலாக பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்தது விருப்ப பாடலை ஜெர்மனியிலிருந்து யார் கொடுத்திருக்கிறார்கள்? பிரிம் ரோஸ் அவர்கள் பாடலை பதிவு செய்தே தந்திருக்கிறார்கள். என்ன பாடல் என்று நாங்கள் இப்பொழுது கேட்போமா, அல்லது அடுத்த இந்த நீங்கள் பாடல பின்புதாக நான் அவங்களுடைய அவருடைய விருப்ப பாடல் எடுத்து வருவேன். நீங்கள் ஆரம்ப பாடலுடைய பாடி நிகழ்ச்சிகளை செல்வோம்.
1: நாங்கள் எங்களுடைய ஆரம்ப பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.
0: ஓகே,
1: அப்புறம் சிஸ்டர் லியமாரோஸோட பாடலை பாடுறேன்.

0: சிறப்பான ஒரு ஆரம்ப பாடல். ஆண்டவரின் நாமத்தை உயர்த்தி பாடினீர்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் பிரீம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து அவர்கள் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் ஒரு பாடலை, கவனமாக கேளுங்கள். மெல்லமாக தானே உங்களோட வெரி லோ.
1: யா ப்ரேஸ் தி லார்ட் பிரதர். நான் இந்த நாளிலும் இசை அமுதம் நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்க நான் விரும்புகிறேன். இவன் இவளின் சகோதரி மகள் பாடுவா என்று சொன்னால் அவள் பாட சொல்லுங்க, அப்படி இல்லை அது தனக்கு முடியாதுன்னு சொன்னால் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை அவள் பாட சொல்லுங்க. அது என்ன பாடலுண்டா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உண்மை ஆராதிப்பேன் என்ற அந்த பாடல் இன்றைய நாளை சியாமதத்திலே அதை வெளியிழப்ப முடிஞ்ச வெளியிழப்புங்க பிரதர். நான் கீழே இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறேன், அதை நீங்கள் கேட்டு பாருங்க ஐயா. ஓகே, காட் பிளஸ் பேசுகிறா பிரதர். இந்த நாளில் நான் கேட்ட இந்த பாடலை நீங்கள் ஒளிபரப்புவீங்க என்று நினைக்கிறேன். நான் ஈவ்லின், அதாவது மகள் ஈவ்லின், மகன் டேனி இருவருக்கும் நான் இன்றைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு உங்களுக்கும் தேவன் உங்களையும் தௌலியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதாவது இந்த பாடல் வரியில் எப்படி வருகிறதோ அப்படி சிறப்பு மகள் ஈவ்லின் தொடர்ந்தும் இந்த உங்களோட நீங்கள் கத்தரை ஆதாச்சு உங்களோட நாட்கள் முடியும் வரை, உங்களோட ஜீவன் பிரியும் வரை உண்மை ஆராதிப்பேன் என்றபடி இந்த வல்லமை நிலைகளூடாக உங்களோட குரல் இன்னுமாய் தேவன் வளப்படுத்தி இன்னுமாய் இந்த தடையும் என்று இந்த ஊழியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, சோர்ந்து விடாதீங்க. இந்த பாடல் மூலம் அனைகள் அதுன இந்த பாடல்களை கேட்கிற பொழுது சிலருக்கு அது ஆறுதலாக இருக்கும். எனவே மகள், உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார், உங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். கத்தர் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பலம் தருவார், சமாதானமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகளே, தொடர்ந்து சோர்ந்து விடாதபடி உங்களோட ஊழியங்களை செய்யுங்க. காட் பிளேஸ் யூ. அதே போல் இன்சென்ட் ஐயாவும் சகோதரி ஜெசிந்தாவுக்கும் கத்தர் தாமே நல்ல சோத்த பலத்தை தந்து சோர்ந்து விடாதபடியோட கத்திரம் உங்களுக்கு பலன் தந்து சமாதான் தந்து நடத்துவார் என்று கூறிக்கொண்டு இந்த நாளிலும் நீங்கள் தொடர்ந்து ஓடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஓடுங்க பிரதர். ஓகே, காட் பிளஸ் யூ.
0: ஆமே, நன்றி சௌரி. பிரீம் ரோஸ் ஜெர்மனிலிருந்து பதிவு செய்திருந்தார். உங்களை கேட்டு தான் சொன்னது.
2: ஆமா அங்கிள், கேட்டுச்சு அந்த பாடல் எனக்கு தெரியும். கண்டிப்பா அம்மாக்காக நான் பாடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையாவே ரொம்ப உற்சாகப்படுத்துறதாவும் இல்ல, முன்னாடியே நாங்க பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாட்டு நல்லா இருக்கும், நல்ல வரிகளா இருக்கும், நல்லா பாடுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிளெஸிங்ஸோட இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தான் எங்களை தாங்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்காக இந்த பாடல நான் பாடுறேன்.
0: ஆமீன். அடுத்து இன்னும் ஒரு பாடல் பதிவு. ஆண்டனி அவர்கள் ஒரு ஒரு அழகான ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறார்கள். யூடியூப்லயோ நீங்கள் பாடல்களை பதிவு செய்யலாம், அல்லது நீங்கள் 6473385596 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடல்களை பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது நாங்கள் இன்னொரு இணைப்பை வாட்ஸ்அப்ல இருந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா.
0: மல்லிகா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: நல்லா இருக்கீங்களா? குட்.
3: ஓமாம். நீங்களும் சும்மா இருக்கீங்கல தானே?
0: ஓமாம், நான் சும்மா இருக்கேன்.
3: ஆமீன் ஆமீன் ஆமீன் ஆமீன். சகோதரியோட கதை
0: ஈவினோட பேசலையா?
2: நீங்க
3: கதைக்கிறது எனக்கும் விருப்பம், நான் அதை கொஞ்சம் லேர்ன் பண்ண வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
2: நீங்க நாங்க பேசுறத நீங்க லேர்ன் பண்ணுங்க, நீங்க பேசுறத நாங்க லேர்ன் பண்ண, ஆனா நாங்க மாறி மாறி பேசணும்னா ரெண்டு பேருமே லேர்ன் பண்ண மாட்டோமே.
0: ஆமா
3: நல்லா இருக்கீங்க
2: நிஜமாவே, நல்லா இருக்கோம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம்.
0: இந்த பாட்டு
3: நான் கேக்குற பாட்டு, இப்ப இந்த சகோதரி சொன்ன ஏர்மன் சகோதரி தெரியும் பிரதர், ஆனால் இப்ப சகோதரி சொன்ன ஏர்மன் சகோதரி அந்த பாட்டை அதையும் போடுங்க. நான்
0: கண்டிப்பா அவங்க பாடுவாங்க உங்களுக்காக கனடால இருந்து.
3: அப்ப ராஜா உன் பிரசன்னம் போதும் ஐயா, அத பாடுங்க சகோதரிக்கு தெரியும்.
0: தெரியுமா?
3: நன்றி சகோதரி, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதித்து
0: ரொம்ப கூப்பிடணும்.
2: நன்றி, உங்க வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து பாருங்க, உங்களுக்காக பாடுறோம்.
3: டானியல், நன்றி டானியல்,
0: நன்றி நன்றி அம்மா,
3: நன்றி நன்றி.
0: இன்னொரு இணைப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீலங்காவில இருந்து யார் அனைத்திற்கும் செமீனா, சரி நாங்கள் பின்புதாக அவங்களை இணைத்து கூட நீங்கள் பாடுங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற பாடலை பாடுங்கள். அடுத்த பிரேக்கில் நான் இலங்கையிலிருந்து செமீனா மகள் அடுத்திருக்கிறார்கள், அவளோடு நாங்கள் இணைந்த இந்த விருப்ப பாடல் என்று கேட்கலாம். இப்பொழுது நாங்கள் பாடலுக்குள்ளே இணைந்து கொள்வோம்.

0: சௌரி லீமா அவர்களுடைய விருப்ப பாடலே பாடியிருந்தீர்கள். ஆரம்பமே நல்ல ஆராதனை பாடலோடு ஆரம்பிச்சிருக்கிறீர்கள். இப்பொழுது இலங்கையிலிருந்து செமினார் நடந்திருக்கிறார்கள். வணக்கம் செமினா.
1: வணக்கம். வணக்கம் அங்கல்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சரி, அங்க பாடல் பாடுகின்ற இசைக்குழுவோட பேசிக்கொள்ளுங்க சார். ஈவிலினோட
2: வணக்கம். எப்படி இருக்கீங்க செமினா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
0: செமினாக்கு ஒரு மாசமா கரண்ட் இல்லையா? அவங்க
2: அப்படியா?
0: பவர் கட்.
2: பவர் கட் ஒரு மாசமாவா?
0: கிட்டத்தட்ட ஒரு மாசமா வேற இல்ல. அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படியா செமினா? ஓ பாருங்க என்ன நிலைமை.
2: அங்க கரண்ட் இல்லாம எப்படி அங்க சமாளிப்பீங்க? எல்லாம் மாதிரி ஒரு மாசம் எல்லாம் கரண்ட் இல்லன்றது உண்மையாவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பழைய காலத்துல இருக்க
0: மாதிரி போயிட்டாங்க. லெந்தர் லாம்பு மண்ணெண்ணெய், அதாவது கிறிஸ்தலின் ஆயில் விட்டு திரி வச்சு வெளிச்சத்தோட இருந்தாங்க ஒரு மாசம். இப்போ ஓகே
1: இன்னும்
0: வேற இல்லையா? அதால உங்களுக்கு சார்ஜ் போடல அது போனுக்கு, அது ஒரு சிக்கல்.
2: ஆமா, இப்ப எப்படி போன் இப்படி இந்த ப்ரோக்ராம்கெல்லாம் எப்படி அவங்க கூப்பிடுறாங்க? எப்படி இதுன்னு தெரியல.
0: வேற இடத்துக்கு போய் சார்ஜ் பண்ணிட்டு வருவாங்க.
2: அந்த மாதிரி இருக்குமா அங்கிள்? ஓகே ஓகே. இல்ல அங்கத்தோட இது எப்படி இருக்கும்னு தெரியல. இங்கெல்லாம் கரண்ட் போச்சுன்னா அப்படி இப்படி எப்படியா சரி பண்ணிருவாங்க. இல்ல ஒரு மாசம் கரண்ட் இல்லாம எப்படி இருக்காங்க? அது இந்த காலத்துல எப்படி இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இல்ல
1: எல்லாத்துக்கும் உண்டு, இல்ல எங்களுக்கு மட்டும்தான் இல்ல. எங்களுக்கு இன்னொரு கரண்ட் எடுக்கல. வீடு இப்ப புதுசா தானே வந்திருக்கோம், அதனால இனிமே தான் எடுப்போம்.
0: உங்களோட வீட்டுக்கு மாத்திரம் இல்லையா?
1: ஓ, எங்கடைக்கும் இன்னொரு ரெண்டு மூணு பேர் இப்ப புதுசா தானே வந்திருக்கோம் இங்க கிளிநொச்சி சைடுக்கு. அப்ப
0: புதுசா குடியேறி இருக்காங்க. அந்த
2: குடியேறின நான் நினைச்சேன் உங்க ஏரியால யாருக்குமே ஒரு மாசமா கரண்ட் இல்ல போல.
0: ஏரியால இல்ல, ஒரு குறிப்பிட்ட சில வீடுகளுக்கு மாத்திரம் இல்ல. புதிதாக அது கட்டி இருக்கிறாங்க. இன்னும் சரியான முறையில இணைப்பு கொடுக்கல. அப்படியா?
2: விருப்பாடல்
1: சொல்லுங்கம்மா. அந்த பாட்டு தான் பிடிச்ச பாட்டு.
2: கண்டிப்பா பாடிடலாம் செமினா, அழகா பாடுறீங்களே.
0: அவ வானொலியில வந்து பாடுற ஒரு முக்கியமான. ஆமா,
2: ரொம்ப அழகா பாடுறாங்க அங்கிள். நல்ல வாய்ஸ். ஆமா, சரி, நம்ம ஒரு நாள் எல்லா ப்ரோக்ராம் எல்லாரையும் நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி வந்து ஒரு பாடல பாட சொல்லலாம் அங்கிள் நடு நடுவில்.
0: ஆமா, அப்படி ஒரு நிகழ்ச்சியை கொண்டுருவோம். அவங்க அங்கிருந்து பாட, நீங்க இங்கிருந்து டானி இசையமைக்க. அப்படி செய்யுமா? செய்து பார்த்துமா டானி? முடியாதுன்ற என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. ஆண்டவா ஏசு
3: இங்க கூட இங்க வந்துருங்க அங்கிள்.
0: நான் வந்துடுறேன்டா. அப்ப இங்க யார் இருக்குது? இங்க இங்க ஸ்டுடியோல ஜெசிந்தா விடும் ஆண்டிய
3: டானியல் அங்கிள் இருப்பாரு.
0: சரி, பாடல் செமினார பாடல் வந்தாச்சு. சரி, நாங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பாருங்கள். மீண்டுமாக எங்களோட யூடியூப்பில் அருமையான சகோதரர் நினைஞ்சிருக்கிறார் கிறிஸ்தோபர் கனகரத்னம் அவர்கள்.
2: ஆமாம் அங்கிள், கிறிஸ்தோபர் கனகரத்னம். இப்போ நான் ப்ரிம்ரோஸ் அம்மா அவங்களுடைய பாடலை பாடிட்டு அப்படியே லைனாக வரேன் அங்கிள். அடுத்தடுத்து பாடல் கேட்டவங்களோடது.
0: ஓகே, இது அருமையான ஜெர்மனிலேருந்து கேட்ட விருப்ப பாடல். இதோ அந்த பாடல் வருகிறது.

0: உங்களுக்கு வாய்ஸ் கட்டா போயிட்டு.
1: அங்கே இங்க கரண்ட் போயிருச்சு அங்கிள்.
0: அச்சோ, இப்பதானே சொல்லிக்கிறதா? கரண்டை பத்தி, கரண்டை பத்தி பேசுறோம்னா கரண்ட்.
1: வீடியோ வீடியோ கால் வாங்கலாம் அங்கிள்.
0: கரண்டை பத்தி பேசுனா கரண்ட் போயிட்டுது. கரண்டுக்கு
1: ரிங் லைட்ஸ் தான் இருக்கு, ரிங் லைட்ஸ் வச்சிட்டு இருக்கோம்.
0: ஓ,
1: கரண்ட் போயிடுச்சு.
0: இப்பதான் ஈவிலின் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்களே அங்க இப்படி எல்லாம் போகாது, போனாலும் வந்துடும். கரண்டுக்கு கோவம் வந்துடும். என்ன செய்யற? இல்ல இல்ல, லைஃப் எல்லாம் பேசுற மக்களுக்கும் தெரியல.
1: ஒண்ணும்
0: என்ன செய்யலாம், ஒரு பிரேக் கொண்டு எடுப்போம்.
1: லைவ் கட் பண்ணிடுறீங்களா அங்கிள்?
0: ஓகே,
1: பார்த்துட்டு இருப்பாங்க.
0: ஓகே, அன்பு உறவுகளை மன்னிக்க வேணும். அங்கே கோயம்புத்தூரில் திடீரென்று எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமல் போய்விட்டது. அதனால் இந்த நிகழ்ச்சி ஒரு திரும்ப வருமென்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வந்த உடனே மீண்டுமாக ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பாடல் எல்லாமே பாடப்படும். தயவுசெய்து தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள், பார்த்துக்கொண்டிருங்கள். திரும்பமாக நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறோம் கரண் வந்த பின்பதாக.
2: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள், waves of power.com.
3: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

வந்துருச்சுங்க கரண்ட். ஹலோ ஹலோ ஹலோ

0: இரவும்
1: டேனி பிரைஸ் லார்ட். நோ டெஸ்டிங் டெஸ்டிங் டெஸ்டிங் ஓ என்னுடைய சவுண்ட் போகுது.

Praise the Lord, Danny. Can you hear me? Danny? Danny? கேக்குதா? இல்லையா? டேனி பேசுங்க. டேனி, ஐ கேன் ஹியர். பிரைஸ் லார்ட். டேனி,

0: டெஸ்டிங் 1 2 3
1: பரிசுத்தரே.
0: இல்லை, ஃபோனை வச்சுட்டு அவங்க

0: பிரைஸ் லார்ட். டானி
1: பிரைஸ் லார்ட் அங்கிள்.
0: ஓகே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குதா அங்கிள்?
0: மெல்லுமா கேக்குது? என்ன ஒலி குறைவா இருக்கு?
1: மெல்லுமா கேக்குதா? இல்ல எங்க நாங்க ஒண்ணுமே செட்டிங்ஸ் ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல அங்கிள், அப்படியே தான் இருக்கு. சவுண்ட் கம்மியா இருக்கு.
0: ஓகே ஓகே, இப்போ ஓகே. ஓகே ஓகே, நவ ஓகே
1: ஓகே.
0: ஸ்டாண்ட் பை போமா?
1: ஆ போலாம் அங்கிள்.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் அன்பு உறவுகளே. மின்சார தடை காரணமாக சிறிது நேரம் நமது ஒளிபரப்பு தடைப்பட்டு விட்டது. மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்து கொள்ளலாம். ஏற்பட்ட தடைக்காக மனம் பெருந்துகின்றோம். வணக்கம், மீண்டுமாக உங்களோடு இணைந்து கொள்கிறோம். மின்சார தடை, இனிமேல் நீங்கள் உங்களோட மின்சாரத்தை பற்றி ஏதாவது கூட்டி சொல்லுகிறாங்க, குறைச்சும் சொல்லாதேங்க, இருக்கிறபடியே இருக்கட்டும். அது கேட்டுட்டு மின்சாரத்துக்கு வேலைக்காக நாங்கள் திரும்பமாக இணைந்து கொள்வோம். ஏற்கனவே நீங்கள் பாட இருக்கின்ற பாடல் ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு சிறப்பான ஒரு பாடல் பதிவு. மீண்டுமாக அந்த பாடலோடு இணைந்து கொள்ளலாமா?
1: ஆமாம் அங்கிள், அதுலேருந்து அப்படியே தொடங்கிடுவோம். உடனே பாடல் கேட்டால் அந்த பாடல் எல்லாம் நான் அப்படியே லைனாக பாடிடுறேன்.
0: சரி,
1: ஓகே. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள். ஓகே
0: ஓகேம்மா,
1: கண்டிப்பாக பாடிடலாம். ஓகே.

0: ஆமேன். அழகான பாடல், சிறப்பாக பாடியிருந்தீர்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் இந்த பாடலை கேட்டுத்தார்கள், அப்படித்தானே? சரியா?
1: ஆமா ஆமா, கரெக்ட்.
0: அடுத்த யாரோட பாடல் பாட போறீங்க? திரும்பமாக அவர்களுக்கு கிடைக்கும் இந்த இணைப்பு மீண்டுமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அநேகர் இணைந்திருந்தீர்கள். மின்சார தடை காரணமாக இடையிலே எமது ஒளிபரப்பு சிறிது தடைபட்டு விட்டது. அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். தொடர்ந்து பாடலோடு இணைந்திருக்கலாம். பாடுங்கம்மா.
1: ஓகே அங்கிள்.

0: ஆமேன். அழகாக பாடினீர்கள். ஈவிலின் வாழ்த்துக்கள். டேனி, தேங்க்யூ. யாருடைய பாடல்? சவரன், என்ன பேர், ஆண்டனி. ஆண்டனி அவர்களுடைய விருப்ப பாடல் இல்லையா
1: அங்கிள்? உங்க ஃபீட்பேக் ஆகுது அங்கிள்.
0: சரி,
2: ஆண்டனி தான் சார்.
0: ஆமாம், அவருடைய விருப்ப பாடல். சரி, நான் பார்க்க. அடுத்த பாடல் யாருடைய பாடல் பாட போறீங்க?
2: அடுத்த பாடல் மல்லிகாமா.
0: மல்லிகாமா அவருடைய பாடல். இதோ மல்லிகா அவருடைய விருப்ப பாடல் பாட இருக்கிறார்கள். இடையில் ஏற்பட்ட மின்சார தடைக்காக மனமறந்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். அழைங்கள். 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் நேரடியாக அழைத்து பேசிக்கொள்ளலாம். உங்களுடைய விருப்ப பாடலை ஈவிலினிடம் கேட்கலாம். அது மாத்திரமில்லை, மீண்டுமாக யூடியூப் ஃபேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்கள். பாடிடுவோமா?
2: பாடிடலாம் அங்கிள். மல்லிகாமாவோட பாடல் நான் பாடுறேன் இப்போ. அப்புறமா கிறிஸ்டோபர் கனகரத்னம் அங்கிள் அவங்களோட பாடு.

0: அருமையான பாடல். இந்த பாடலே ஒரு ஜெப பாடலாக இந்த பாடல் அமைந்திருந்தது. சோரி, மல்லிகா அவர்களுடைய விருப்ப பாடலாக ஒலித்தது இல்லையா? ஆமா, அவங்களுக்காக இந்த பாடல் பாடியிருந்தார்கள் சோரி ஈவிலின். நிச்சயமாக மல்லிகாவுக்கு இது சரியான விருப்பமான பாடல் பிடித்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அவனுடைய நாமம் ஒன்றை மயமப்பட்டோம். அடுத்த விருப்ப பாடல் யாருடைய பாடல்?
1: ஜெபக்குறிப்பு கொடுத்திருக்காங்க.
0: இறுதியில பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெப நேரத்தில் உங்களை ஜெப குறிப்பு எடுக்கப்படும். நீங்களும் இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அடுத்த பாடல் யாருடைய பாடல்?
1: கிறிஸ்டோபர் கனகரத்னம் அங்கிள். ஆமா,
0: ரைட் டைம்ல வந்துட்டார்.
1: ஆமா,
0: ரீகனெக்ட் பண்ண
1: இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டாங்க.
0: இல்ல,
1: திரும்ப வந்திருக்கார் போல இருக்கு. ஆமா,
0: திரும்ப வந்திருக்காங்க.
1: ஆமா அங்கிள்,
0: பாடிடுவோம்.
1: அவங்களோட பாடிடலாம். ஓகே, கண்டிப்பா.

0: ஆமென். எங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் ஆல்ஃபிரட் அவர்கள், TCBN.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க பாஸ்டர்?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு வாரம் உங்களை கூப்பிட முடியாம போயிடுச்சு.
0: ஆமா, உங்களை மிஸ் பண்ணிட்டேன் ரெண்டு வாரம். பரவாயில்ல, இன்னைக்கு வந்துட்டீங்களே.
1: ஆமா, எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்தது, அதனால வர முடியல.
0: பரவாயில்ல,
2: ரொம்ப சந்தோஷம் உங்களை திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட பேசுறது.
1: என்னால முடியல, கொஞ்சம் பிஸியா
2: இருந்துட்டேன்.
1: நல்ல வாய்ஸ் சிஸ்டர், கடவுள் ஆசீர்வதிப்பா. அதே மாதிரி கீபோர்ட் பிரதரும் நல்ல அருமையா வாசிக்கிறாரு, உங்களுக்கு ஈடு கொடுத்து அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுது.
3: இன்னும்
1: நல்லா வளரணும், இன்னும் நல்லா வரணும்.
0: ஆமா, நீங்கள் ஆண்டோட நாமத்தின் மகிமைக்காக ஒரு பாடலை கேளுங்களேன். உங்களோட பேரால நாங்கள் கேட்போம்.
1: திருக்கரத்தால் தாங்கி என்னை.
0: ஆமா, அருமையான ஜப பாடல். நிச்சயமாக அவர்கள் பாடுவார்கள். நன்றி, எங்களை வந்து பாஸ்டர் ஆல்ஃபிரட் அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். மிகவும் நேரம் இல்லாத நிலை இருந்தாலும் கூட எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி கத்தோட நாமத்தை மகிமைப்படுத்தீர்கள் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்த வாரம் உங்களை எதிர்பார்க்கிறோம். சரி, யாருடைய பாடல் இப்பொழுது பாட இருக்கிறீர்கள் சௌரி?
2: செமினாக்காக அங்கிள், செமினாவோட பாடல பாடிட்டு வந்துலாமா? பழமொழி சொல்லுவாங்க அங்கிள், பகல்ல பாத்து பேசணும், இரவுல அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மையாயிடுச்சு. எங்க எங்க இடத்துல இது இரவு இல்ல? ஆமா, அதனால எனக்கு அது ஒர்க் ஆனதுனால சரி வேண்டாம், நம்ம ஆண்டவர் இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்தாரே, நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம்.
0: அவ்வளவுதான்,
2: அதுக்கேத்த மாதிரிதான் பாடல அங்கிள். அதுவும் எபினேசரு அவங்க கேட்ட பாட்டும் அது மாதிரிதான் இருக்குது. ஆமா,
0: ஓகே ஓகே, அவங்களோட பாடல பாடலாம் பார்க்கலாம். யார் வந்து
2: பாடலாம்
0: அடுத்ததாக? எங்களுடைய திருக்கரத்தால் பாடல் கொடுத்திருக்கிறார்கள் பாஸ்டர், அதையும் பாடுவோம் பின்புதான்.
2: ஆமா அங்கிள்.

0: அருமையான பாடல் செமினா அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அழகாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள் சௌரி. அது மாத்திரமில்லை, யூடியூப்பில் ஒரு பாடல் பதிவு இருக்கிறேன் நினைக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். அசின் ஒரு பாடலே
1: கேட்டிருக்காங்க. ஆமாம் அங்கிள், அஸ்லின் ஃபஸ்ட்டே வந்திருக்காங்களா, இதான் முதல் முறையான்னு தெரியல அங்கிள்.
0: ஃபஸ்ட்டே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்,
1: ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹலோ அஸ்லின், ப்ரேஸ் லார்ட். யாருன்னு தெரியல, சிஸ்டர் ப்ரேயர், சின்ன பொண்ணா பெரியவங்களான்னு தெரியல, யாராக இருந்தாலும் ப்ரேஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் எங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு, பாடல் கேட்டதுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய பாடல் நாங்கள் பாடுறோம், தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள். தேங்க்யூ
0: டேனி.
2: அங்கிள்,
0: உங்களோட சைடில் எக்கோ குறைச்சிருங்க.
2: ஓகே அங்கிள், ஓகே, ரிப்பீட் ஆகுதா அங்கிள், இல்லை மைக் எக்கோ?
0: மைக் எக்கோ.
2: ஓகே ஓகே,
0: அடுத்து யாருடைய பாடலை பாட இருக்கிறீர்கள்?
1: அக்கா வந்திருக்காங்க, சுஜாதா லாய்ட்.
0: ஆமாம்,
1: அவங்களோட பாடல் பாடிட்டு. ஆமாம் அங்கிள்,
0: அக்காவோட பாடலை பாடுவோம். சுஜாதா அவர்களுடைய பாடல் இப்பொழுது வர இருக்கிறது. மீண்டுமாக மின்வெட்டு காரணமாக இணைக்கப்பட்டு நிகழ்ச்சி தடைபட்டதுக்கு மீண்டும் மன்னிப்பு கோருகின்றோம்.
1: அங்கிள் ஒரு கால் வருது,
0: பாஸ்டர் இணைஞ்சிருக்கார். அல்ஃபிரட் அவர்கள் மீண்டுமாக, பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட், ஒரு சின்ன விஷயம், ஒரு சாட்சி ஒன்று சொல்லணும்னு இருந்தேன்.
0: ஆ சொல்லுங்க.
3: இந்த பாட்டு நான் கேட்டேன் இல்லையா, திருக்கரத்தால் தாங்கி என்னை.
0: ஆமாம்,
3: அந்த பாட்டு வந்து எழுதி பாடினவர் இவாஞ்சலிஸ்ட் கிளிஃபர்ட் குமார்.
0: ஓ
3: சரிங்களா, அவர் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஆகணும். அவர் வந்துட்டு எங்க அத்தை இறந்தப்போ இந்த பாடலை வந்து எழுதி பாட்டு பாடினாரு.
0: ஓ அப்படியா,
3: அன்னைக்கு ஃபுல்லா இந்த பாட்டு, அன்னைக்கு அவங்களுக்காகவே எழுதின பாட்டு. ஆனா வந்து அவரை பத்தி ஒரு சின்ன சாட்சி என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு கிராமத்துல ஊழியம் பண்றதுக்கு போனாராம். அந்த இடத்துல அந்த ஊழிய அந்த இடம் ஃபுல்லாவே இது மத்தவங்க இருந்த இடம். அப்போ வந்துட்டு இவர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தேவனை ஏற்றுக்கொண்டதான். ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்களாம். அப்ப இவர் கிளிஃபர்ட் குமார் அங்கிள் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த கதவுல வந்து கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போனாராம், தேவனே உங்களுடைய ரத்தத்தை இந்த இடத்துல தெளிக்கிறேன், எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரா ராத்திரி, இவங்க அந்த ஊரெல்லாம் திரண்டு வந்து எல்லாருமே அந்த ஊரே திரண்டு வந்து இந்த குடும்பத்தை அடிக்கணும்னு சொல்லி அந்த வீட்டை கொளுத்தணும்ட்டு வந்திருக்கிறாங்க. வந்தப்போ பார்த்தா அந்த கதவுல வந்து அப்படியே ரத்தம் ஊஸ் ஆயிருந்திருக்குது, ஃபுல்லா ரத்தம், அப்படியே ஒரு கை ஃபுல்லா ஒரு கை அப்படியே ரத்தம் அப்படியே இதானோடனே அதே இடத்துல நிறைய பேர் தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி தேவனை ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நானு. அது நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றதுக்காக சொன்னேன், ஏன்னா இந்த திருக்கரத்தால் தாங்கி என்னை.
0: அவரோட பேரை திரும்பமா சொல்லுங்க. கில்பர்ட்
3: கிளிஃபர்ட் குமார்,
1: இல்ல இல்ல இல்ல கிளிஃபர்ட் கிளிஃபர்ட்
0: குமார், கிளிஃபர்ட் குமார். தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் அங்கிள், தெரியும் தெரியும். இங்க அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர், ரொம்ப அவருடைய பாடல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கிள். ஆமா,
0: நன்றி பாச. இந்த தகவலை சொல்லி ஒரு சாட்சியை சொல்லி இருக்கிறீர்கள். இப்படி அநேக தேவ ஊழியர்கள் இப்படி பாடல் பாடிக்கிறார்கள், எங்களுக்கு தெரியாது. அதை திரும்பமாக பாடுறவர்கள் கூட அதை பற்றி சொல்லுவதில்லை. அதனால நீங்கள் இந்த இடத்துல அவருடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு சாட்சியை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். நன்றி பாஸ்டர்.
3: ஆமா, அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும், என்னன்னாக்கா அவருக்கு வந்து த்ரோட் கேன்சர் இருந்தது. அப்போ அவர் வந்து தேவன்ட வந்து பொறுத்தனை பண்ணாராம், எனக்கு கிளியர் பண்ணிட்டீங்கனாக்கா நான் வெறும் பாடல்லயே ஊழியம் செய்வேன்னு சொல்லி. தேவனின் நாமத்துக்கு மகிமையா, தேவன் அவருக்கு நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுத்தனால அவர் நிறைய பாடல்களை பாடி ஊழியம் செஞ்சாரு. கிளிஃபர்ட் குமார்,
0: கிளிஃபர்ட் குமார் நல்ல சாட்சி ஐயா, மிகவும் மகிழ்ச்சி. நீங்க அனுபவமிக்க ஒரு ஊழியக்காரர், இப்படி இடையிடையே வந்து இப்படி பாடல் பாடி ஆண்டோட நாமத்தை உயர்த்தினவர்களுடைய தகவலை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
3: கண்டிப்பா கண்டிப்பா,
0: நன்றி நன்றி நன்றி. ஆமாம், அடுத்த பாடல் யாருடைய பாடல்? பாஸ்டர் கேட்ட பாடலா திருக்கரத்தால் இல்ல
1: உங்களோட பாடல் பாடிட்டு வரேன். ஆமா அங்கிள்,
0: அக்காவோட பாடல பாடிட்டு வருவோம்.
1: ஆமா அங்கிள்,
0: உங்களுக்கு மக்கா எங்களுக்கு மக்கா போனாங்க அவங்க என்ன விட.
1: ஆமா அங்கிள், எல்லாரும்
0: வயசு என்ன விட குறைவு, தங்கச்சியா இருக்கலாம்,
1: தங்கச்சியா இருக்கலாம். இல்ல நம்ம அந்த இந்தியன்ல பிளெட்ஜ் சொல்லும் போது ஆல் இந்தியன் சாமி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாரும் கத்திருக்குள்ள நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் தானே அங்கிள். ஆமா அந்த மாதிரி எல்லாரும் சகோதரர் தான், ஒண்ணும் தப்பில்ல. அதனால அவங்க கோச்சிக்க மாட்டாங்கன்னு
0: நினைக்கிறேன்
1: அங்கிள். ஆமா அவங்களுக்காக பாடிடலாம், பாடிடலாம் அங்கிள்.
0: ஆமென்.

0: சிறப்பான ஒரு பாடல். நீர் மாத்திரம் போதும் என்ற பாடலை பாடினீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. மீண்டுமாக எங்களோடு இணைந்து சிறப்பியுங்கள். யூடியூப்பில் ஒரு சில பாடல் தெரிவுகள் இருக்கின்றன. சௌர அதாவது ஒரு சௌர சௌரியோ தெரியல ஆஷா அவர்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் கிடைச்சிருக்குது. எண்ட் ஆஃப் த ப்ரேயர், எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். நாங்கள் அவர்களுக்காக இந்த ஜெபக்குறிப்புக்காக பாஸ்டர் இம்மானுவேல் ஜெபிப்பார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அழைத்து சோர் ஈவிலினோட மற்றும் சோர் டேனியோட பேசி உங்கள் பாடல் தெரிவுகளை அவரிடம் சொன்னால் அவர்கள் உடனடியாக அந்த பாடலை பாடுவார்கள். அடுத்த யாருடைய பாடல்?
1: அடுத்த பாஸ்டர் ஆல்ஃப்ரெட்காக பாடிட்டு நான் யூடியூப்ல ஆஷ்லின் அவங்களுடைய பாடலுக்கு வரேன் அங்கிள்.
0: ஓகே
1: ஓகே. பாஸ்டர் ஆல்ஃப்ரெடோட பாடல் திருக்கரத்தால் தாங்கியன்னு. ஆமா, இன்னைக்கு பாடின பாடல் எல்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள் அங்கிள். நல்ல வரிகள் உள்ள அர்த்தமுள்ள பாடல்கள் எல்லா பாடலுமே.
0: ஆமா
1: ஆமா அங்கிள், ரொம்ப அருமையான பாடல்கள்.

0: சிறப்பான ஒரு பாடல். அந்த தேவ ஊழியர் பாடின ஒரு பாடல். இந்த பாடல் இவாஞ்சலிஸ்ட் கிளிஃபோர்ட் குமார் அவர்களுடைய பாடல். நான் நினைக்கிறேன் அவர் 22 தான் கத்திரங்களை நித்திரிடந்திருக்கிறார் என்று.
1: ஆமாம் அங்கிள், இப்போதான் இருந்தாங்க. அவருடைய பாடல் நிறைய பாடல்கள் இருக்கு அங்கிள், நல்ல அருமையான பாடல்கள். அவரோடது எல்லா பாடலுமே நல்லா இருக்கும். அவர் FMBB-ல இருந்தார்.
0: ஓ அப்படியா, அதில் இருந்தாலே நல்ல பாடல்களாக தான் இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் அவருடைய பாடலும்
1: எமில் ஜெபசிங் அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க நினைக்கிறேன் அங்கிள். அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான பாடல்கள். எல்லாம்
0: உங்களுக்கு தெரியுமா பாடல் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
1: யூடியூப்ல
0: பாடல் பதிவு இருக்கிறதா இருக்கிறது நினைக்கிறேன். யூடியூப்ல
1: ஒருத்தவங்க ஆஷ்லின் அவங்களுடைய பாடல் இருக்கு அங்கிள். மற்றவங்களோட பாடல் நான் பாடிட்டேன். சிஸ்டர் ஆஷ்லின் அவங்களோட பாடல் பாடணும்.
0: ஓகே
1: ஓகே, அவங்களோட பாடலை
0: பாடிடுவோமா?
1: பாடிடலாம் அங்கிள்.

0: ஆமேன். இயேசுவின் நாமம் இன்ப நாமம், இணையற்ற நாமம். அழகான பாடல், அருமையாக நல்ல மெலோடி பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஈவிலின்.
1: நன்றி அங்கிள். நம்ம இந்த பாடல ஒரு பாட்டை பாடினாலே சுவிசேஷம் அறிச்ச மாதிரி
0: தான்.
1: அதுல அவ்வளோ அழகா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு லைனுமே ஒரு ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பாவத்துல இருக்கிறவங்களுக்கு, சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு, பிசாசின் கட்டில இருக்கிறவங்களுக்கு, அப்படி வந்து ஒரு ஒரு லைனுமே ரொம்ப அழகா. இந்த ஒரு பாட்டை பாடினா போதும், அந்த ஒரு உண்மையாலுமே கேட்டாங்கன்னா, கவனிச்சு இந்த பாட்டை கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஆண்டவரை தெரிஞ்சு அறிஞ்சுக்குவாங்க, அங்கிள் ரசிக்கப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல்.
0: இந்த பாடலை தெரிவித்தவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். இப்படிப்பட்ட பாடல், இப்படிப்பட்ட பாடல் நல்ல செய்தி, நற்செய்தியை, சுவிசேஷத்தை உலகம் எங்கும் அறிவிக்கிறது எங்களுக்கு, அதாவது எங்களுடைய கடமை. ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அறிவியுங்கள், அறிவிப்போம். அறிவிக்கிற மாத்திரம்தான் எங்களோட வேலை, அவர் ஜாப். ஸோ மிகுதியான ஆண்டவர் ரட்சிப்பு தருகிறது, ஆண்டவருடைய கிருபை. அதனுடைய அந்த இடத்துக்கு நாங்கள் போகாமல் நாங்கள் ஆண்டவர் சொன்ன வேலையை மாத்திரம் செய்யலாம். அடுத்த யாருடைய பாடல்?
1: கிறிஸ்டபர் கனகரத்னம் அங்கிள் அவங்க வந்து இன்னொரு பாடல் கேட்டிருக்காங்க. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. ஐயோ, இது எந்த பாட்டு? ரெண்டு பாட்டு இருக்கே. இது காக்கும் காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, அந்த பாட்டு தான். அதான் அங்கிள், கரெக்ட் தான்,
0: கரெக்ட் தான். நல்ல பாடல் கிறிஸ்தபர், நல்ல பாடல் தெரிவு. இதுவும் ஒரு ஜபத்தோடு கூடிய ஒரு பாடல் தான். பாடலே நாங்கள் ஆண்டோட நாமத்தின் மாமைக்காக பாட இருக்கின்றோம். சோரி, பாட இருக்கிறார்கள் அருமையான தம்பி டேனி. அழகாக பின்னிசை வாசித்து ஆண்டோட நாமத்தை மயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் லைஃப் மேடையண்டா கேட்டுருவேன். பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருக்கு ஒரு கரகோசத்தை தட்டுங்க, நான் உற்சாகப்படுத்துங்க. நான் என்ன செய்யறது, காணாத எங்களால் மக்களை காண முடியல. இருந்தாலும்
1: இல்ல அங்கிள், அவங்க பார்க்காம இருந்தா கூட அவங்க கண்டிப்பா அவங்க கேட்டுட்டு அவனை பிளஸ் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வாசிக்க முடியாது. எல்லாருடைய ஜெபங்களும் ஒரு ஆசீர்வாதமா எல்லாருடைய இருக்குல்ல. கண்டிப்பா, நன்றி அங்கிள். ஆமா, ஓகே அங்கிள், அந்த பாடல பாடிடலாம்.

0: ஆமேன். நல்ல ஒரு பாடல், காக்கும் கரங்கள், நல்ல தெரிவு. இந்த பாடலை யார் தெரிவு செய்தார்கள்? கிறிஸ்தோபரம்.
1: ஆமாம் அங்கிள், கிறிஸ்டோபர் கனகரத்னம் அங்கிள் அவங்க.
0: வாழ்த்துக்கள் சகோதரன் கிறிஸ்தோபர், சிறப்பான ஒரு பாடல் தெரிவு. ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டது. அடுத்து யாருடைய பாடல்கள் இருக்கின்றன?
1: எல்லா பாடலும் நான் பாடிட்டேன் அங்கிள்.
0: யூடியூப்ல ஒரு பாடலும் இல்லையா?
1: யூடியூப்ல இல்ல, அது அவரோட பாடல் தான் கடைசி, அது பாடிட்டேன் நான்.
0: ஓகே ஓகே. நாங்கள் ஃபேஸ்புக்கில் அப்படியே இணைப்பு துண்டித்ததால் அப்படியே போனவர்கள் வரவில்லை. இருந்தாலும் யூடியூப்பில் அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக பாடல்களை நாங்கள் பாடியிருந்தோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டது. இது தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவர் தான் இந்த இடத்துல கிருபியாக உயர்த்தியிருக்கிறார். அதுக்காக நன்றி. சோர்ந்து போகாதபடி என்றைக்கு ஆரம்பத்தில் அருமையான சௌரி ஜெர்மனிலேருந்து கேட்ட பாடல் அது மாத்திரமே அவர்கள் சொன்ன வாழ்த்துக்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு தொடர்ந்து ஆண்டவர் பணியில் பயணிக்க வேண்டும். பயணியுங்கள், கர்த்தருங்களோட கூட இருப்பார் என்று அழகாக வாழ்த்துக்களை அந்த ஊழியக்காரர் சௌரி சொல்லியிருந்தார்கள். அந்த வயலில் இன்றைய நாளில் மிக சிறப்பாக எல்லா பாடலையும் பாடியிருந்தோம். வந்தவர்கள் இன்றைய நாளில் இடையில் அந்த மின்சார தடை காரணமாக தடைப்பட்டு விட்டது. இருந்தாலும் மீண்டுமாக இணைந்து கொண்டவர்களுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன இந்த டெக்னிக்கல் இஷ்யூ எந்த இடத்துலையும் வரும், எந்த பெரிய ஷோவிலையும் இருக்கும், எங்களை போல சிறிய ஷோவிலையும் இருக்கும். அது முடியாத பொதுவானது தான் மின்சார தடையிலிருந்து நாங்கள் மீண்டுமாக இதை இணைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய சேவை நடக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அந்தபடி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைய நிறைவின் போது இம்மானுவேல் மினிஸ்ட்ரி பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை சிறிதாக மிகச் சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார். அது மாத்திரமல்ல, பின்பாக ஜெபிப்பார்கள். ஜெப குறிப்பு ஒன்று இன்றைக்கு இருக்கிறது, அதை பாஸ்டரிடம் சொல்லிவிடுங்கள் சகோதரி ஈவ்லின்.
1: ஆமாம் அங்கிள், அவங்க அதை பார்த்துட்டாங்க, சொல்லிட்டேன் நானும்.
0: ஓகே,
1: கண்டிப்பாக அதுக்காக அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. அடுத்த வாரம் அவங்க வந்து நமக்கு சாட்சி சொல்லுவாங்க, நாங்கள் இந்த வாரம் வந்து நாங்கள் ஜெபித்தோம் உங்களுடைய ஜெபத்தினால.
0: ஆமென்.
1: அவங்க மகன் வந்து பரிபூர்ண விடுதலை பெற்று கொண்டார் அப்படின்னு சொல்லி, இப்போ சுகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக சாட்சி சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாம். நாங்களும் எங்களுடைய ஊழியங்கள் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாருமே அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ஜெபித்து அடுத்த வாரம் அந்த சாட்சி சொன்னால் இது இன்னும் நிறைய பேர் வந்து ஆண்டவர் உண்மையாகவே எல்லாருக்கும் அற்புதம், யாரும் பாரபட்சம் இல்லாமல் ஆண்டவர் எல்லாருக்குமே அற்புதம் செய்வாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நாம் ஜெபிக்கலாம். இன்னைக்கு கால் பண்ணவங்க, லைவ்ல வந்தவங்க, யூடியூப்ல ஃபேஸ்புக்ல வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சாரி, ரொம்ப எதிர்பாராத விதமா இங்க பவர் கட் ஆயிடுச்சு. எப்பயும் அந்த மாதிரி ஆகாது. இன்னைக்கு நான் ரொம்ப பாவப்பட்டு பேசிட்டு இருந்தேன், டப்னு இங்க போயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. அது இன்னைக்கு எல்லாரும் கரெக்டா ஆன் டைம்க்கு எல்லா ப்ரோக்ராமுக்கு வந்துட்டாங்க. நிறைய பாடல் இருந்துச்சு. ஐயோ இப்படியே கட் ஆயிருமோ நினைச்சிட்டு பயந்துட்டு, நல்ல வேலை உடனே கரண்ட் வந்தனால திரும்ப தொடர்ந்து பார்க்கவும் நீங்களும் திரும்பவும் வந்துட்டீங்க. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அங்கிள். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டானியோட ப்ரோக்ராம்காக, அவனுடைய ஃபியூச்சர்க்காக, அவனுடைய இப்ப கரண்ட்ல இருக்கிற ஒன்னும் மியூசிக் விஷயங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நாங்களும் உங்க எல்லாரையும் எங்களுடைய ஜெபங்கள்ல நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்பவும் அடுத்த வாரம் எந்த தடையும் இல்லாம வருவோம் விசுவாசிக்கிறோம். ஜெபிக்கலாம் அங்கிள்.
0: கர்த்தர் நல்லவர், ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபமே ஜெயம். அதனுடைய அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம், விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனுடைய அடுத்த வாரம் நாங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்த மின்சார தடையும் இல்லாமல் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று நாங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு அன்பு வணக்கத்திலே விடை கொடுக்கிறேன். நன்றி சௌரி,
1: சிறப்பாக
0: பாடினீங்க. வாழ்த்துக்கலாம்.
1: ரொம்ப நன்றி.
0: சமாதானம் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சிறிய செய்தியை ஆண்டுடைய வார்த்தையை கேட்க இருக்கோம். சிறிதாகத்தான் அதை தொடர்ந்து ஜெபிக்க இருக்கிறார் பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள். எங்களோடு இணைந்திருங்கள். அது மாத்திரமில்லை, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மாத்திரம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: ப்ரைஸ் லார்ட். ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், நல்லா இருக்கிறோம். நன்றி. எங்க டேனியை காணல, போயிட்டு?
2: ஆமா ஐயா, ஒரு விஷயமா சைட்ல இருக்காரு ஐயா.
0: இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை சிறிதாக கேட்போம். எப்பொழுதுமே இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியே எந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்கள் காதுகளே இருதயங்களே திறந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய நாளும் கூட சிறிதான ஒரு கர்த்தருடைய செய்தியை கேட்டு அதன் பின்பதாக பாஸ்டர் ஜெபிக்க இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஜெபக்குறிப்பு வந்திருக்கிறது. அந்த ஜெபக்குறிப்புக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் ஏற்ற வேளையில் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுற தேவன். சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இல்லாமல் எங்களுக்கு தெரியலாம், ஆனாலும் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற வல்ல தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அதனுடைய நீ விசுவாசித்தாய், தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர் சொன்னபடி நாங்கள் அவரையே விசுவாசிப்போம். பாஸ்டர் எங்களோடு இணைந்து செய்தியை கொடுங்கள்.
2: ஆண்டவர் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இவ்வளோ நேரமாக அவருடைய சமூகத்திலே அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை ஸ்தோத்திரிக்க முடியாத தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இன்றைக்குமாக நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10:46 முதல் 52 வரைக்கும் ஒரு சம்பவத்தை பைபிளில் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பர்திமேயு குருடனை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த எரிகோவுக்கு அவர் போய் கொண்டிருக்கிற வழியிலே இந்த பர்திமேயு என்கிற ஒரு குருடன் அங்கு உட்கார்ந்து அவ பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். குருடர்களுடைய காரியம் நீங்கள் அறிந்த வண்ணமே, அவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், வேதனை மற்றும் அழுத்தமுடையவர்கள். அவர்களுக்கு பிச்சை மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை எடுக்க தெரியும். இன்றைக்கும் அநேகர் இன்னைக்கு குருடர்களை போல நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆக இருண்ட நேரங்களில் வழி தெரியாமல் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மனுஷனை தேடி அநேகர் இன்றைக்கு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்தை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த நாடுகளிலிருந்தும் நீங்கள் எங்கிருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களுடைய எதிர்காலங்களையும் எல்லாவற்றையும் அவர் அறிவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மார்க் 10:47 வாசிக்கிறோம். அந்த குருடன் எரிகோ போகிற வழி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போகிற வழியே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் 47 சொல்லுகிறது, அந்த இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் அங்கு போகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். இரண்டாவதாக அவன் கூப்பிடத் தொடங்கினான். மூன்றாவதாக அதிகமாய் அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். குருடனாய் இருந்தும் முழு சரீரமும் செயல்பட முடியவில்லை, ஆனால் அவனுடைய கண் வேலை செய்யல, ஆனால் காது கேட்கிறது. என்ன கேட்டது? இயேசுவானவர் நடந்து போகிறார், இயேசுவானவர் கடந்து போகிறார் என்று சொல்லி. ஆகவே அவனுடைய வாயும் வேலை செய்தது. ஒருவேளை அவனுடைய கண் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவனுடைய வாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறது, இயேசுவே தாவீதின்

படியலால் என்று சொல்லி வாசிக்கிறோம். 25 வசனத்திலே மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே எரிகோவுக்கு போகும்போது இயேசு பரிசுத்தமேவை குருடனை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் காணாதவர் போல் கடந்து போகும் பொழுதுதான் இந்த குருடன் சத்தம் போட்டு கூப்பிடுகிறான். மூன்று காரியங்கள் கேள்விப்படுகிறான். கூப்பிட தொடங்கினான், அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை அவர் காணாதவர் போல இருந்தாலும் நீங்க கேள்விப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிட தொடங்குங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்காக இறங்கும், என் குடும்பத்திற்காக இறங்கும், என் பிள்ளைக்காக இறங்கும் ஆண்டவரே, எதிர்காலத்து வாழ்க்கைக்காக இறங்க, பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சத்தம் போட்டு கூப்பிடும் பொழுது கத்தர் நிச்சயமாகவே பதில் கட்டளையிடுவர இருக்கிறார். எரேமியா 33:3 வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆகவே ஒருவேளை மனுஷனை நோக்கி கூப்பிட்டு அநேகர் இன்னைக்கு ஏமாறந்து போய்விடுகிறார்கள், ஆனால் இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், எதற்கெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடணும்னு சொன்னா, அவர் அற்புதத்திற்காக, அவர் வல்லமைக்காக, அவருடைய நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எல்லாவற்றுக்கும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அப்ப கடந்து போகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் அதே இடத்துல நின்று திரும்பி பார்த்து அந்த அவனுக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய சத்தத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது. ஆகவே இதை நாம் இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நாங்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து எங்களோடு கூட இணைந்து கொண்டீர்களோ, இருக்கிற இடங்களில் ஒருவேளை வீடா இருக்கலாம், அல்லது ஆபீஸா இருக்கலாம், அல்லது டிராவல் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே, உங்களுடைய இடத்துல ஆண்டவரே, நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னதை உன்னை நோக்கி இந்த நேரத்தில் நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அங்கே ஒரு ஜெப விண்ணப்பம் நாம் கேட்டுக்கொண்டபடியே, ஆஷா என்கிற சகோதரனுடைய மகன் அபி என்கிறவர், அவர் வியாதி பொறுக்கிறார். கர்த்தர் தாமே ஜெபிக்கிற இந்த வேளையிலே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்தனுடைய சதிசத்திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அது நிர்மூலமாவதா கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போற ஒன்றாய் சேர்ந்து ஒரே நிமிஷம் கண்களை மூடுவோம். அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம்.

பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே இவ்வளவு நேரமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலான பாடி கீர்த்தனம் பண்ணினோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய், தனித்தனியாய், குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவேயுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே பாடல்களை பாட கேட்ட ஆண்டவரே, பாட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில கர்த்தர் தாமே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் எரேமியா 33:3 நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே.

0: நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு உத்தரவு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவனை நோக்கி இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா பலவீனத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தர் இப்பொழுது விடுதலை ஆக்கி அவர்களுக்கு சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட, ப்ரொமோஷன் கிடைக்க யாரெல்லாம் இதற்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் தாமே அப்பா அவருடைய விண்ணப்பங்களை வேண்டுதலில் கேட்டு கர்த்தர் இந்த நாளில் இப்பொழுது அற்புதம் வாழ்க்கையில செய்து ஆண்டவரே அடுத்த ப்ரோக்ராம்குள்ள அவர்கள் சாட்சியாய் நிறுத்தி அவர்களுக்கு எங்களை எழுதுவார்களாக. கர்த்தர் இடத்துல நாங்கள் ஜெபித்தோம், நாங்கள் விசுவாசித்தோம், கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த எங்களுக்கு எழுதி சாட்சி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு பலப்படுத்துங்க. திருமணம் ஆகாமல் இன்னும் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அன்று குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து நல்ல வரன்களை ஆண்டவரே கர்த்தர் கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவருடைய ஆண்டவரே எல்லா கண்ணீரையும் ஆண்டவரே ஆனந்த களிப்பாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இது நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்த வழிநடத்தின தேவன் இனி வருகிற நாட்களில் எங்களோடு கூட இருந்த வழிநடத்த வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறாங்க தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவ்வளவு நேர பாடலை பாடின இவளின்காக, இசை வாசித்த டேனிக்கான ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக, அந்த சுகப்படுத்துவீராக. விசேஷமாக ஆண்டவரே இந்த வல்லமையின் அலைகள் ஊழியத்திற்காக வின்சென்ட் ஐயாவிற்காகவும் ஆண்டவர் ஜெசிந்தா தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவுக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். இன்னும் தாயார் அவர்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், இப்பொழுது சுகமாக்கும் கரம் அவர்கள் மேல வைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாமே. சுகம் உண்டாவதாக. உச்சரம் கால்வருடைய பலன் ஆண்டவரே, உடைய ஸ்தோத்திரம், சுகம் ரத்தம் பூசப்படுகிறோம் கர்த்தாவே. நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரத்தினுடைய வேலைகளை ஊழியங்களை கவனித்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே அப்பா. இந்த நம்முடைய வார்த்தைகளை தினம் தினம் தினம் 24 மணி நேரம் டிவி வழியாக, யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, ஆண்டவர் வெப்சைட் வழியாக, ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்கள் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவரை சுவிசேஷமாய் ஆண்டவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் ஜெபிக்க ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் நினைக்கிறார்களோ அதில் காரியங்கள் எல்லாம் முடிச்சதின்படி அவர்கள் நடைபெற உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோங்க. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
1: ஆமென். நன்றி பாச. மிக நன்றி ஐயா. அருமையான ஒரு சிறிய நேரத்தில் ஆழமான ஒரு சத்தியத்தை எடுத்து வந்தீர்கள். அன்னுடைய நாமம் மயப்பட்டது. அது மாத்திரமில்லை, இன்றைக்கு ஜெபத்திலேயும் கருத்தோடு ஜெபித்திருக்கிறீர்கள். விசேடமாக அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். நல்ல ஒரு சாட்சியை நாங்கள் அடுத்த வாரம் கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால், அவரை நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக இந்த ஜெப விண்ணப்பத்துக்கு நாங்கள் பதில் எங்களுக்கு கிடைத்திருக்கும், கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்றும் ஆமையென்றும் பரலோகத்தில் இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருது என்று நாங்கள் விசுவாசிப்போம். நன்றி பாஸ்டர், மிகவும் மகிழ்ச்சி.
0: நன்றி ஐயா.
1: மீண்டும் உங்களை எல்லாம் பார்க்க ஆண்டவர் கிருபையா உதவி செய்தார். இந்த சமாதானம் எப்பொழுதுமே உங்களோட கூட இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் ஆண்டுடைய நாமத்தை நாங்கள் இணைந்து கர்த்தர் சித்தமானால் அறை சாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு விடை தருகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி ஐயா. நன்றி ஐயா.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நட் செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல

0: பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இன்றைய நாளில் நாங்கள் வேதாமத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோட வேதத்தை வாசிக்க இணைந்திருக்க அருமையான சோரி பீலா அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்றிருக்கிறோம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புத்தகங்கள் 1 சாமுவேல் 9 அதிகாரம், ஏசாயா 53 அதிகாரம், வெளிப்படுத்துதல் 15-16 ஆகிய புத்தகங்களை இன்று சகோதரி வாசிப்பார்கள்.
1: 1 சாமுவேல் 9 அதிகாரம். 1 சாமுவேல் 9 அதிகாரம். பெஞ்சமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பெஞ்சமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுளை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம் என்றான். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டி காரணத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு போனார்கள். அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்துக்கு வந்தார். நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்தவுடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதுக்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வர மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். அவர்கள் பட்டணத்துக்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதுக்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கட்ட சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பெஞ்சமின் நாட்டானாகி ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுளை கண்டபோது, கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞானதிருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞானதிருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோடே போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ள உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா? பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசி கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்தினு என்றான். ஆமென். ஏசாயா 53 அதிகாரம். ஏசாயா 53 அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தள்ளும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். வெளிப்படுத்தல் 15 அதிகாரம். வெளிப்படுத்தல் 15 அதிகாரம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதிகளையுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியவுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதிகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்கு பிரவேசிக்க கூடாதிருந்தது. ஆமீன். வெளிப்படுத்தல் 16 அதிகாரம். வெளிப்படுத்தல் 16 அதிகாரம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரமாகிய தேவரீர் இப்படி நியாய தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தனப்படியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவர்கள் என்று சொல்ல கேட்டேன். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதிகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலுமிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டு சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எப்ரேயு பாசையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்துள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீபுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமல் போயின. தாழ்ந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி அம்மா, கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி.
0: நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 2:22.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையதிலே 2:28 சனிக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
0: தொடர்ந்து நாங்கள் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்க இருக்கின்றோம். மீண்டுமாக திங்கட்கிழமை உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை அன்பு வணக்கத்தில் விடைபெறுவது உங்கள் சோதரன் வின்சென்ட் மேனுவல். வணக்க நேர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: வல்லமையின் அலைகள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வல்லமை நலைகள் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இன்று 24 ஐந்தாவது மாதம் 2021 திங்கக்கிழமை முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்தவ வானொலி வல்லமை நலைகளை நேரடி ஒலிபரப்பு காலை தெளிதே நேரம் ஆராதனையோடு ஆரம்பமாகிறது. இன்றைய நாளிலும் மாலை 6 இலங்கை மண்ணிலிருந்து வருகிற சத்திய வசனம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்து மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளை தந்த எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருக்கு அதிகமானவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர்தாமே நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிப்போம். அவர் நம்முடைய ஆண்டவர். இன்று வரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வருகிறார். வெளியிலே உலகத்திலே தேசங்கள் எங்கிலுமே கண்ணீரோடும் கவலையோடும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றும் எங்களை தன்னை துதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக முன்குறித்து தெரிந்தெடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த வேளை ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து அப்பேற்பட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிப்போமா? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வந்து அசைவாடி பரிசுத்தாவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் பரிசுத்தாவியானவரிடத்தில் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதை எங்களுடைய கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம் மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், நம்மை காத்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை பாடல்களோடு இணைந்து அவரை நாங்கள் துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக பிதாவே, பராக்கிரமம் உள்ளவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே என்னாலே மகிமைப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடி
1: மாத்திரம் இருக்கிறேன்,
0: என்னை பார்த்துக் கொள்ளும்.
1: ஒருவரே மகிமைக்கு பாத்திரம்,
0: அல்லேலூயா.
1: நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர்,
0: ஆமென்.
1: உமக்கே மகிமை செலுத்துகிறோம்,
0: மகிமை ஆண்டவரே,
1: உமக்கே மகிமை.

நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களை ரட்சிப்பு தந்தவரே, பரலோகிலிருந்து இறங்கி வந்த எங்களுக்கு ரட்சிக்க தந்தவரே, அந்த ரட்சிப்பை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தவரே, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள செய்கிறவரே, மக்கு நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்களை அறிந்தவர், எங்கள் மீறுதல்களை அறிந்தவர், மக்கே மகிமை, மக்கே மாட்சிமை, மக்கே அருகாதனை ஆண்டவரே, உமை நன்றியோ.

நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நீங்க இருக்கிறதுனால தான் கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கிறபடியினால் தான் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் வாழுகிறோம்.

0: தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் அணுகிறவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய காரணியத்துக்காக நன்றி. எங்களுக்கு நம்பிக்கை தந்தவரே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் நாயகனே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி, எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி, அழுது நின்ற போது எங்கள் கண்ணீரை துடைத்து நிறுத்தினவரே உமக்கு நன்றி, திகைத்து நின்ற போது ஆலோசனை தருகிறவரே உமக்கு நன்றி, சுகஹீனப்படுகிற போது சுகம் தருகிற பரிகாரியானவரே உமக்கு நன்றி ஐயா, தனிமை எங்களை வாட்டுகிற போதெல்லாம் எங்களோடு கூட நடந்து வருகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஒப்பு கொடுத்து மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஐயா. இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்தரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி, வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். திக்கட்டும் திசையெங்கும் விண்ணரசின் நற்செய்தியை முத்தமிழில் முழங்கும் இணையதள வானொலி வல்லமையின் அலைகள். இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: இந்த வேளையிலுமாக நாங்கள் வேதத்தில் இருந்து சங்கீதம் 30:1-6 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30:1-6. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகள விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய பரிசுத்த வான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமேன். இந்த அருமையான சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இங்கே பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இன்று இந்த உலகத்தை பார்க்கிற போது, இந்த தேசங்களை பார்க்கிற போது, கால்கள் தள்ளாடுகிற நிலைமை, மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, மூச்சு திணறலோடு வாழுகின்ற காலமாக அவல நிலை இங்கே தேசங்களை எல்லாம் குடிகொண்டிருக்கிறது. அதைகளை பார்க்கிற போது எங்களுடைய இதயம் வலிக்கும். எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய சொந்த குடும்பங்களிலே, அதாவது கவனமாக கேட்போம், கர்த்தர் நம்மை தமக்கென்று முன்குறித்து பிரித்து நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். அதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் இன்று வரையும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருணியம் எங்களை பாதுகாக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் வராதென்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உலகம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துக்கும், இப்போது எங்களுடைய குடும்பத்திலே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குடும்ப சண்டைகள், ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல எங்களுடைய ஆரம்ப போராட்டம் வருகின்ற போது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருகிற போது, அந்த ஆரம்பத்திலேயே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு பொறுமையை பிடித்து கொண்டு, மௌனத்தை சாதித்து கொண்டு, கர்த்தரோடு இரவிரவாய் இருந்து பேசி கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மாறும், மாற்றுவார். அது ஒன்றாக கிடைக்காது, இரட்டிப்பாய் நமக்கு கிடைக்கும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். அப்படியான நேரங்களிலே, இரவு வேளைகளிலே, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இருள், ஒரு வேதனை, ஒரு அழுத்தம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என் உறவுகள் மத்தியில் இப்படி இருக்கிறேன்? ஏன் என் சரீரத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இப்படியான காரியங்கள் வந்து நம்முடைய தோள்கள் மீது விழுந்து நாங்கள் கால்கள் தள்ளாடி மூச்சு திணறலோடு அவல நிலை கூட நமக்கு இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற மாயை மனிதருக்குள்ளே வருகிற காரியங்கள் நமக்குள்ளும் வரலாம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எதிலே இருக்க வேண்டுமாம்? விடியல் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். விடியல் ஒன்று எங்களுக்கு காத்திருக்கிறது. பொறுமையோடு போராட்டங்களை சகிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடியல் உண்டாகும். அந்த விசுவாச முடியோர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு கண்ணீரால நினைத்த ஈர இரவுகள் மாறி ஆனந்தம் விளையாடும் வசந்த காலங்களை நாங்கள் காண்போம். அந்த துயர நிறைந்த இரவுகள் விலகி போகும். துதிகள் நிறைந்த பகல்கள் நம்முடைய இதயத்துக்குள்ளே வரும். இதயங்கள் வேகுகிற நேரங்களிலெல்லாம் நாங்கள் புன்னகை பூக்கிறவர்களாக, அந்த சூழ்நிலைக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக. இந்த மூன்று காரியம் மிகவும் முக்கியம். கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு கொஞ்ச சுகத்தோடு எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்திலே பாடல்களை பாடுகிறீர்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே முனைந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் எத்தனையோ காரணங்களை காட்டி மறைந்து கொள்ளுகிறீர்கள், ஒழித்துக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் செய்கிறது மனுஷனுக்காய் இருக்கக்கூடாது, கடவுளுக்காய் இருக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கு தந்திருக்கிற இந்த பலத்தோடு நான் ஒரு சிறிய பாடலை பாடுவேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி நீங்க செய்து பாருங்க, எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு எங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த இரவுகள் மாறி ஒரு பாட்டுகள் நிறைந்த பகல்களாக, கசப்புகள் நிறைந்த இரவுகள் மாறி ஒரு இனிமை பூக்கிற பகல்களாக, அந்த தாவீதினுடைய அந்த ஜனங்களுடைய வனாந்தர அனுபவ இரவுகள் மாறி நாங்கள் கர்த்தருக்குள்ளே பரதேசியிலே அனுபவிக்கிற பகல்கள் வரும். உயிரை பிடித்து நடுங்க வைக்கின்ற பொல்லாத பிசாசின் வாடைகள் மாறி எங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தாலாட்டு எங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கும். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நாளிலும் அந்த நம்பிக்கையை பற்றிய ஒரு கதையொன்றை நாங்கள் கேட்போம். ஒரு அழகிய கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாராம். அவர் அந்த ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாராம். யாருமே ஊரில் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முனிவராயிருந்தபடியினாலே கோபத்திலே சாபமிட்டாராம் அந்த ஊருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் தோய்ந்து விடும் என்று ஒரு சாபம் விட்டாராம். இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார்களாம். சாபத்துக்கு விமோசனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர். வேறு வழியின்றி அனைவரும் அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர். மேலிருந்து இதை கவனித்த பரமாத்மா தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து விட்டார். பரமாத்மான் சங்கு ஊதினால் மழை வரும் என்பது நம்பிக்கை. இன்னும் 50 வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சங்கு ஓய்வு என்றே வைத்து விட்டார். அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார். அவனை அனைவரும் பரிதாபமாகவே பார்க்கிறார்கள். மழையே பெய்யாது எனும் போது இவன் வயலுக்கு போய் என்ன செய்ய போகிறான் என்ற வருத்தம் அவர்களுக்கு. அவனிடம் கேட்டே விட்டனர், நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று. அதற்கு அவனின் பதில்தான் நம்பிக்கையின் உச்சம். 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும். உங்களைப் போலவே நானும் உழுதுடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போயிருக்கும். அதனால் தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன் என்றான். இது வானத்தில் இருந்து பரமாத்மா கேட்டதும் அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். 50 வருஷம் சங்குதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்று மறந்து போயிருமே என்ற நினைத்து சங்கு எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, நம்பிக்கை எய்த்து விட்டது. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்பிக்கை மற்றும் முயற்சி உள்ள ஒரே ஒரு மனிதனின் நிமித்தம் ஒரு கிராமமே வறுமையின் பிடியில் இருந்து மீண்டது. ஆம், நம்மீது முதலாவது நமக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். வேதாகமத்தில் நம்பிக்கை அல்லது விசுவாசம் இவைகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை தேவன் தனக்கு தேவன் சொந்த குழந்தையை தருவார் என்று வாக்கு பண்ணபடியினால் அதை விசுவாசித்து தனது 100வது அகவையில் அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைய சூழலில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது நம் தேவனை முழுமையாக பற்றி கொண்டிருப்பதே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் தேவனை மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் ஒருவரால் மட்டுமே இந்த கொள்ளை நோயை தடுக்க முடியும். குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளை அகற்ற முடியும். அவரை விசுவாசித்து அதன் பொருட்டு தேவனை இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும். ஆபிரகாமை போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் சாய்ந்து கொண்டு அநேகருக்கும் முன்மாதிரியாக திகழ வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறியை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஏனென்றால் இன்றைய சூழலிலே நம் மனது வலித்து போகத்தக்கதாக அநேக காரியங்கள் நமக்கு நேரிடலாம். அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம் மனதில் அறியை கட்டிக்கொண்டால் மாத்திரமே தெளிந்த புத்தியோடு தேவனை சார்ந்து வாழ முடியும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழுவோம். இந்த சங்கீதக்காரனும் அப்படிப்பட்டொரு விடியலை எதிர்நோக்கும் விழிகளோடுதான் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடந்து சென்ற அந்த இரவு பொழுதுகள், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள், கபோக்கது அதாவது எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவன் நினைத்து அவன் கலங்காமல், தனக்கொரு விடியல் என் தேவன் உண்டாக்குவார், எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு அவன் ஓடி அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அனுபவ நிலையில் இரவுகள் போதும் பகல்களை விட குறுகுதலாகத்தான் இருக்கிறது. சற்று இமை மூடி இளைப்பாறினாலே இரவுகள் கடந்து ஓடிவிடும். அவ விசுவாசிகளுக்கு இரவுகள் பயங்கரமானவைகள். ஆமாம் அருமையானவர்களே, விசுவாசத்தோடு படுக்கிறவன் சிறிது நேரம் தூங்கி எழுந்திருந்தாலே அவன் உற்சாகத்தோடு இருப்பான். பாருங்கள், ஒரு சோம்பறித்தனத்தோடு கடவுளோடு வாழாமல் கடவுளோடு நெருங்காமல் வாழுகிறவனுக்கு நித்திரைக்கு போனால் அவனுக்கு எப்படா விடியும் விடியும் விடியும் விடியும் விடியும் என்று நேரத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இரவு பெரிசா இருக்கும் என்று அவர்களுடைய மூளையிலே ஓடுகிற உலக காரியங்கள், உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும். அதனாலே அந்த இரவு நீண்ட இரவாக தெரியும். எங்களுடைய ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் எங்களை பிரித்தெடுத்து தனக்கென்றொரு சிறிய கூட்டமாக வைத்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். தயவு செய்து இந்த சிந்தனை துளியின் பிற்பாடு கூட பாட மறக்காதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை இந்த வானொலியிலே வந்து பாடி மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அங்கே சுகமீனம், எனக்கு இங்கே சுகயீனம், எனக்கு அங்கே துக்க செய்தி, எனக்கு இங்கே துக்க செய்தி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளிக்காதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் நித்திரை கொள்ளாதீர்கள், நீங்கள் வேறு உங்களுக்குரிய காரியங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள். அன்றாட அவசியமான தேவைகள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களாம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கென்று ஒரு சிறிது நேரம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இருக்கிறது. ஆண்டவர் நங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிப்போமா. அன்பு மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் நேற்று மின்றும் என்றும் மாறாத ஆண்டவரை அன்றைய நாளிலும் வருகிற தேவ செய்திகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும். நாங்கள் உண்மை நெருங்கணும். அதற்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியர்களை மாமிசத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வராமல் உம்முடைய ஆவியிலே இருந்து அந்த வார்த்தைகளை இவர்கள் வாயிலே போட்டு அனுப்பி தந்து எங்களை ஆண்டவரை தட்ட வேண்டிய இடத்திலே தட்டி, இடிக்க வேண்டிய இடத்திலே இடித்து, தகர்க்க வேண்டிய இடங்களை தகர்த்து போட்டு உமக்கண்டு நேராய் ஓடத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலோடு இணைந்து நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரும்.

0: வழியாக இயேசு கிறிஸ்துவின் தீ நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: அருமையானவர்களே, இன்று திங்கட்கிழமை கிரிய நேரடி ஒலிபரப்பின் நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரவெல்லாம் காலை தலிதை நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாகி எங்களுடைய நேரடி ஒலிபரப்பிலே ஆராதனை வேத வாசிப்பு சிந்தனை துளி ஜபம் பாடல் என்று இணைந்திருந்தோம். 10 மணிக்கு ஆரம்பமாகிறது மதுரம் நேரம். மதுரம் நேரத்தில் முதலாவது தேவ செய்தியை பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் எடுத்து வருவார்கள். 10:30க்கு வருகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி. 11:30க்கு உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்டு உங்கள் விருப்ப பாடல் பாடுகிற நேரம். 12:30 ஒரு மணிக்குள்ளாக வருகிறது உங்கள் விருப்ப பாடலோடு உலக நடப்பு செய்திகள். 1 மணிக்கு ஆரம்பமாகிறது அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது என்கிற நேரம். அந்த வேளையிலும் 2வது தேவசெய்தியை பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற 3வது தேவசெய்தியை பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளும் ஆரம்பமாகிறது ஜீவ வெளிச்ச நேரம். ஜீவ வெளிச்ச நேரத்திலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்போம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் வாசிக்க கேட்கலாம். ஜோசுவா 9:10 அதிகாரங்கள், ஏசாயா 13:14 அதிகாரங்கள், 1 தீமோத்தேயும் 4:5-6 அதிகாரங்கள். அதைத் தொடர்ந்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். 2:30க்கு வருகிறது கவிதையின் நேரம். 3 மணிக்கு வருகிறது இடைப்பாடல் கேட்டு ஆரம்ப வரி பாடுகிற போட்டி நிகழ்ச்சி. 4 மணிக்கு ஜப வேளை இயேசுவோடு ஒன்று திறப்பின் வாசல். இன்றைய நாளும் பிறருக்கான ஜபங்களை கலையத்திலிருந்து நான் எடுப்பேன். அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு ஆரம்பமாகிறது மாலை வணக்கத்தோடு பல் சுவை விருந்து நேரம். இந்த வேளையிலும் இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து வருகிறது சாட்சி நேரம், என்னோடு பேசிக் கொள்கிற நேரம். 6 மணிக்கு வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம். அதைத் தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருங்கள். ராத்திரி 9 மணிக்கு மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் இணைந்து சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
2: அன்பு நேயர்களே, எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 416-253-0000 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் 1-866-349-0999 மான்ட்ரியாலில் இருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
1: இதோ நேரம் கலையத்திலே 9:58. இந்த வேளையிலும் நாங்கள் முதலாவது செய்திக்கு ஆயத்தமாகவும் முதலாவது செய்தி தோன்றமனிலிருந்து பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் அடுத்து வருவார்கள்.

0: வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ப்ரைஸ் தி
1: லார்ட்.
0: எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறோம் ஐயா. ஆமீன், ஆமீன். நன்றி. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தெய்வ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமும் கீழ்போல தகப்பனே, தேவனே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நடத்தினர்களை உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன், உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலே உறுதிப்பட்டு கேட்டு கீழ்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியும், தேவனே, தகப்பனே, ஆவியானவர் ஆமே கிரிகை செய்யும்படியும் உடம்ப வேண்டி நிற்கிறேன். என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு என்னும் அதியுன்னத நாமத்தில் தேரெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன். இன்று நான் எடுக்கிற செய்தியாக தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய அந்த பெந்திகோஸ்டல் நாளை குறித்து. அந்த நாள் 50வது, பெந்திகோஸ்டல் என்றால் 50வது நாள், வாரங்களின் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார்கள். அதை லேவியாகமம் 23 அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவனுக்கு முதல் பலன்களை கொண்டு வரும் நாட்கள்ல இருந்து 50வது நாள் பெந்திகோஸ்டல் நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை உருவாக்குவதில் முதன் முதல் இறங்கிய நாள். இதிலே 3000 பேர் அந்நாளிலே சபையிலே சேர்க்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒருவரிடம் குறிப்பிட்ட தேவைக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போது அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்வதற்கு முதல் அவர் அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு போன காரியம் அப்போஸ்தலர் 5 வசனத்திலே சொல்கிறது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வாக்கு தத்தம் என்ன? இந்த வாக்கு தத்தம் யோவேல் 2:28 வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொத்தனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வாக்கு தத்தம் தான் நிறைவேற காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த விடயம்தான் அப்போஸ்தலர் 2:1-8. அப்போஸ்தலர் 2:1-8 அதிலே 12, 16, 17 வசனங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது சொல்றது, பெந்திகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி ஒவ்வொரு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிதேர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படியாக அந்த இடத்திலே சொல்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் வந்தார்களும் அவருடைய மொழிகளை குறித்தும் அந்த இடத்திலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அங்கே 16 வசனத்திலே சொல்லப்படுது, கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவம் அதனாலதான் அங்கே 16 வசனமும் 17 வசனமும் அப்போஸ்தலர் 2 சொல்லப்படுது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறியது. அதுதான் யோவேல் 2:28. கடைசி நாட்களிலே நான் பல மோசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் 2:17 17 யோவேல் தீர்க்க தரிசி சொன்ன அதே வார்த்தைகள் அந்த இடத்திலே அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே காற்று அடிக்கவில்லை, பலத்த காற்று அடிப்பது போல அங்கே அக்கினி மயமான நாவு வந்து அமர்ந்தது என்று சொல்லப்படுது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்கள் பேசுவதற்கு தந்து கொண்டிருந்தார். ஆவியானவர் தந்த பல மொழி சொற்களை பேசத் தொடங்கினார்கள். 120 பேர் கூடி ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவரும் சகோதரரும் கூட பரிசுத்த ஆவி புற காத்திருந்து பெற்றார்கள். அப்படி அப்போஸ்தலர் 14:14 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருத்துவ தேவன் என்ற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. தேவனுடைய குணாம்சம் எப்படி என்றால் எங்கும் இருக்கிறவர், 2 எல்லாம் வல்லவர், 3 எல்லாம் அறிந்தவர், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர். அவருடைய பண்புகள் தேவன் சதா காலம் உள்ளவர், பரிசுத்த நீதி உள்ளவர், வாக்கு மாறாதவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை விசாரிக்கிறவர், நீதி உள்ளவர். இப்படியாக சொல்லிக்கொண்டு போகலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார். யோவான் 17:3 வசனம் சொல்றது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவானவர் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அதனாலதான் பிலிப்பியர் 2:6-7 சொல்றது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் எப்படி என்றால் அங்கே தேவனுடைய முழு அம்சமும் இருந்த பொழுது அவர் ஒரு அம்சத்தை விட்டு அங்கே பூமிக்கு வந்தார். அவர் எங்கும் இருக்கிறார் என்ற மகிமையை வறுமையாக்கி பூமிக்கு வந்து இப்போது பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:2 வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது என்று சொல்லி பவுல் அடிகளார் அங்கே எழுத தொடங்குகிறார். எனவே 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டது போல கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவருக்கு ஆழ்தத்துவம் உள்ளவர். முழு வேதமும் ஆவியானவரால் தான் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16 வசனத்திலே பார்க்கலாம். யோவான் 14:16 வசனம் சொல்றது, நான் பிதாவை வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தீர்க்கதரிசியை அவர் உங்களுக்கு தந்தருவார். அந்த வேறொரு தீர்க்கதரிசியன், அந்த தீர்க்கதரிசியன் பரிசுத்த ஆவியானவர். கிரேக்க பதத்திலே சொல்லப்படுவது பராக்ளீட்டாஸ் என்று சொல்லி, அதன் அர்த்தம் நம்முடன் இருந்து உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். யோவான் 14:23 சொல்றது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம் என்று. நாங்கள் என்று பன்மையிலே சொல்லப்படுறது பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் வாசம் பண்ணுவதை குறிக்கிறது. அதனாலதான் 1 கொரிந்தியர் 3:16 சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதனால்தான் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாயத்தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய நியாயஸ்தானத்திலே நியாயத்தீர்ப்புக்கு முன்னாக நிற்க வேண்டும். எல்லாரும் நின்றாலும் சிலருக்கு நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அதனாலதான் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் அவசியம். பாவங்களிலே சில பாவங்கள் பலருக்கு தெரியும், சில பாவங்கள் தெரிவதில்லை. உதாரணமாக கசப்பு, மன்னிக்க முடியாமை, பொறாமை, இந்த நீதியை சரி கட்டுவது, இவைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் அங்கே காமராஜர் என்று இந்தியாவிலே முதல்வராக இருந்தவர், அவர் தமிழ்நாட்டின் முதல்வர், நல்ல முதல்வர், முதல்வர் என்று பெயர் பெற்றவர். அவர் கலெக்டரை அழைத்து கதைத்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு டீ பரிமாறப்பட்டது. அவர் அதை குடிக்காமல் இருந்தார். அப்போது காமராஜர், ஏன் இவர் குடிக்காமல் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது அங்கே ஒரு எறும்பு அங்கே டீயுக்களை விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனால அவர் குடிக்கவில்லை. உடனே காமராஜர் உடனே அந்த எறும்பை எடுத்து வெளியே விட்டார். அவர் அவருக்கு சொன்னார், எப்பொழுதும் உங்கள் பக்கமே நியாயத்தை பார்க்கிறீர்கள். அங்கே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதை பார்க்க மறக்கிறீர்கள். எங்கள் பக்கமே நாங்கள் நீதியை பார்க்கிறோம், மற்றவர் பக்கம் அந்த நீதி மறைக்கப்படுகிறது. ஆதி பெற்றவர்களால் ஆகிய ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்தார்கள். அப்பொழுது தேவன் கேட்ட பொழுது அங்கே ஆதாம் சொன்ன வார்த்தை தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. நீ தந்த மனைவி என்று சொன்னார். ஆனால் ஏவாளிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை சர்ப்பம் வஞ்சித்தது. இருவரும் பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. தேவனையும் அங்கே மனைவியையும் குற்றம் சாட்டினார்கள். அதனால்தான் அங்கே அடுத்ததாக அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பந்தியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது. 3வது, ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரங்களிலே ஒவ்வொரு பாசைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவரின் வரங்கள் ஒவ்வொருவர்களையும் கிரிகை செய்கிறது. அந்நிய பாசை பேசுதல், தீக்கதர்சனம் உரைத்தல், குணப்படுத்துதல், ஆவிகளை பகுத்தறிதல், அறிவை உணர்த்துதல், போதிக்கும் வரம், விசுவாசம், பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாருக்கும் பயம் உண்டான பொழுது அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார்கள். அங்கே விசுவாசிகள் ஒருமித்து அங்கே பொதுவாக இருந்து தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். தேவனை துதித்து தயவு பெற்றார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அது அவர்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. அவர்கள் வெளியே சென்று ஆண்டவரை அறிவிக்காமல் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அதற்கு அப்பொழுது உபத்திரவம் வந்தது. அவர்கள் ஜெருசலேம் யூதாவில் இருந்தவர்கள் அவர்கள் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் சமாரியாவும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1 அங்கிருந்து சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 8:5 பிலிப் என்பவன் அங்கே சமாரியா பட்டணத்தில் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். தோமா இந்தியாவிலே அந்த உபத்திரம் ஏற்பட்ட பொழுது அவர் அங்கே போய் ஆண்டவரை பிரசங்கித்தார்கள். அதனாலே நானும் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இன்றும் பலர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆவியானவர் கிரிய செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இணக்கமும் தகப்பனே, இந்த வேளையிலும் ஒவ்வொருவரும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, உடைய ஆவியின் வழிநடத்தலை நடக்க கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன்
0: நன்றி பாஸ்டர். இந்த அருமையான தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜெப வேளையிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருகிறோம். ஒரு நிமிடம் தாருங்கள் ஐயா. அருமையானவர்களே, இப்பொழுதுமாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். இன்றைய நாளும் ராபர்ட் கிட்ஸ் அவர்களுடைய ஒலித்தடலேருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்போம்.

0: நேரம் கலியத்திலே 10:29. இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் ஆகுவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ ஆரம்பமாகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி.

0: இந்த கோடிட்ட இடம் நிரப்புதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
1: 416-253 0050 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-349-0999 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
0: கடந்த வார புள்ளி விவரங்களை பார்வைக்கு கொண்டு வருவோம். 41 வாரங்களுக்குரிய புள்ளிகள் மிசைலா 366, ராஜினி 320, மேரி 63, சுசானமா 216, மல்லிகா 286, சுசி 330, ஆனந்தராஜா 63. மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாட்கள் இணைந்து சிறப்பித்தீர்கள். 6 பேர் திரும்ப உங்களை காணாமலே போய்விட்டீர்கள். இருக்கிறவர்களோடு தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ வருகிறது முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு, கோடு நான் சுமப்பேன் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 1, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு. இரண்டாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி, உம்மை உறுதியாய் கோடு, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கை நம்பி இருக்கிறபடியால் கோடு, நம்பி இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, அவனை பூரண கோடு, காத்து கொள்ளுவீர், காத்து கொள்ளுவீர். மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 2, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதையுடையவன் கோடு, நம்பிக்கையா இருக்கிறபடியால் கோடு அவனை பூரண கோடு காத்து கொள்ளுவீர். மூன்றாவது கேள்வி, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 3, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, என்று கத்தர் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

0: அவர் இல்லாத
1: சுசானாமா, நீங்கள் மூன்றாவது கொண்டு வர இல்லை, மற்றவர்கள் நிரப்பிட்டு காத்திருக்கிறார்கள். அதனாலே நான் கேள்வியை கொடுக்கிறேன். 4, 5, 6 கேள்விகள், 4, 5, 6 கேள்விகள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கடுகளை போல கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். சோந்து போகார்கள். மீண்டும் மறுமுறை சொல்கிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 4, கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கழுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். 5வது கேள்வி, கோடு எண். கோடு எண். கற்பனைகளை கோடு. கற்பனைகளை கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. சமாதானம் நதியை போலும் கோடு. சமாதானம் நதியை போல கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. இருக்கும் இருக்கும்

மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், சரிபார்த்து கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 5, கோடு என் கற்பனைகளை கோடு, நலமா இருக்கும் அப்பொழுது கோடு, சமாதானம் நதியை போலும் கோடு, நீதி சமுத்திரத்தின் கோடு இருக்கும். ஆறாவது கேள்வி, கத்தர் நித்தமும் கோடு, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு, மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பார்த்தெடுத்து வாருங்கள். பாடலோடு இணைந்திருப்போம்.

நேரம் கலையத்திலே 11:09. இதோ அடுத்து வருகிறது 7, 8, 9 கேள்விகள். 7, 8, 9 கேள்விகள். ஏழாவது கேள்வி. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அத்திபாரமாக்கி. அஸ்திபாரமாக்கி. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, மன்னிக்கணும், 7. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. எட்டாவது கேள்வி. மீட்பர் கோடு. மீட்பர் கோடு. யாக்கோபிலே கோடு. யாக்கோபிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 8. மீட்பர் கோடு. யாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. 9வது கேள்வி. நீ பயப்படாதே கோடு. நீ பயப்படாதே கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. நான் உன் தேவன் கோடு. நான் உன் தேவன் கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு.
தாங்குவேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 9, நீ பயப்படாதே கோடு, உன்னுடனே இருக்கிறேன் கோடு, நான் உன் தேவன் கோடு, உன்னை பலப்படுத்தி கோடு, சகாயம் பண்ணுவேன் கோடு, நீதியின் வலக்கரத்தினால் கோடு, தாங்குவேன். கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்படுகிறது. எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

இந்த பாடல்களை குறித்து போதகர் ஜி குழந்தராஜ் அவர்கள் 7 என்கிற வரிசையில் ஆசீர்வாத கருத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒளிநாடாவுக்கு ஒளிப்பதிவு செய்த

சுவை. நேரம் கலையத்திலே 11:28 இன்றைய நாளும் எங்களுடைய கோடிட்டம் நிரப்புதல் நிகழ்ச்சியில இணைந்து சிறப்பித்து தந்தவர்கள் சுசி, ராஜினி, சுசானம்மா, மிசேலா, மல்லிகா, வாழ்த்துக்கள். புள்ளிகளை பார்க்கலாம். சுசி 9 புள்ளிகள், ராஜினி 9 புள்ளிகள், சுசானம்மா 9 புள்ளிகள், மிசேலா 9 புள்ளிகள், மல்லிகா 9 புள்ளிகள் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. மாலையிலும் எங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகுவோம். அடுத்து வருகிறது உங்களுக்கான நேரம்.

0: வல்லமையின் அலைகள் பல் சுவை கதம்ப கீர்த்தன வானொலி.
1: இதோ உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 1 34 வரை மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
2: அதை அறிய அறியாரோ உன் ஆத்மாவை காப்பதோ கவனியாரோ

பிரியாக்கும் அப்பொழுது அவர்களுக்கு அவற்றை கோபத்தை நீக்கிவிடுவார். வழிமுறைகள் இல்லை, சின்ன கூட விளக்க அடைந்து போகும். என் நகரில்

அவனை மறுப்பார்கள். அவனை கழிவாளர்கள் என்பதாக அவர்கள் குற்றம் ஆஸ்வாதம் கிடைக்கும். சொன்னாலும் மறுப்பதை சொல்லுகிறவன் பதிலாக உத்தரவுகளுக்கு சொன்னான். அதையும் அதனால் முன்னுக்கு

0: ஆமென். நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அருமையானவர்களே, இதோ பாடல் பாட இருக்கிறவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள்
1: வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-399-4 அல்லது 579-379-992. ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
0: இதோ பாடுகிறவர்கள் இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: நேரலுக்கு அன்பு வேண்டுகோள். பாடல் பாட வருகின்றவர்கள் வானொலியின் பெருமதியான நேரம், வானொலிகளின் பொதுவான நேர கட்டுப்பாட்டின் தரம் இவைகளை கருத்தில் கொண்டு 3 தடவைகள் பல்லவிகளையும் 2 சரணங்களையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். 1 கொரிந்தியர் 14:40.
0: பாடலோடு இணைந்திருப்போம். நேரம் தாமதிக்காமல் அழைப்புக்கு வாருங்கள்.

0: கட்டினால்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சுசனா,
1: எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. நீங்க இப்படி வரைக்கல நல்லா தெளிவா கிளியரா இருக்கு. ஆனா அந்த நிகழ்ச்சி நேரத்துல வரைக்கல சரியா உங்களோட சத்தம் வெளியிலே வருது இல்லையேனம்மா? என்னண்டா எனக்கு சரியா உண்மையா இன்றைக்கு அஞ்சு பேர் இணைஞ்சு கொண்டவே அந்த நாலு பேராலேயும் எனக்கு உண்மையா நெஞ்சு நோகையில. ஆனால் உங்களோட சத்தமா கதைச்சு, ரெண்டாவது எனக்கு பக்கத்து ரூம்ல தான் மகளோட பெட்ரூம் அம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாமலும் இருக்கணும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? சரி பாடுங்கம்மா.
3: அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் சிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே.
1: இருக்கா வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கம்மா. இல்லாம சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அடுத்த அனுப்பில. வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம்.
4: நான் ரஜனா கதைக்கிறேன்.
1: ரஜனா, எப்படி இருக்கிறீங்க ரஜனா? நல்லா இருக்கிறோம். நீண்ட நாட்களாக உங்களை காணவில்லையே. சரி, பாட்டு பாட போறீங்களா? ஒரு நிமிஷம் தாருங்கள். அடுத்த நிமிஷம். வணக்கம். சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க ரஜனா.

பாடுகள்

எப்பொழுதையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலந்து

கண்ணு.

0: போதும் நன்றி
1: அம்மா. அடுத்த அணைப்பு வணக்கம்.
2: வணக்கம் மல்லிகா.
1: மல்லிகா அவரின் மிஸ்ஸன் தாங்கோ. அடுத்த அணைப்பு வணக்கம். மணியம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி நன்றியம்மா. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்கோ.

0: நன்றி அம்மா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். வணக்கம், அப்படியே அழைப்பில் இருங்கம்மா. மல்லிகா, அப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறேன். கொல்லுடைய வெளியில் எங்கேயும் போக இல்லையா? ஓ அப்படியா? ஆ அப்படியா, சரி. என்ன பாட்டு பாட போறீங்கள்? எத்தனையாவது பாட்டு?
1: 116.
0: 116.

0: கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயா உன் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். அதே மாதிரி பாடுங்கம்மா.
1: அனைவரும் கேட்க வேண்டும். கழுவப்பட்டு பாட வேண்டும்.
0: நன்றி அம்மா. நாளைக்கு அடுத்த ரெண்டு சரணத்தோட கொண்டு வாங்க. ஓகே சரி. பவளமம்மா எப்படி இருக்கிறீங்க? சரி நான் நல்லா இருக்கிறேன். பாடல் எடுத்துட்டு வாங்கம்மா. சரி சரி சரி. அப்படி அம்மா இது பாடுற நேரம் உங்களுக்கு. அம்மா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பவளமம்மா. உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கிறோம்மா. 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி வரைக்கும் கதைக்கலாம். நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை பற்றி அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாடுங்கோ.

ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும்

அடிமையினானையா

0: வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர், நான் ராஜினி.
0: ராஜினி, ஒரு நிமிடம் தாருங்களம்மா, இன்னொரு இணைப்பு. வணக்கம்.
1: வணக்கம், கருணாம்மா.
0: கருணாம்மா, அப்படி அழைப்பில் இருங்கம்மா. ராஜினி, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன், நன்றி அம்மா. ஆமீன், நன்றி அம்மா. பாடல் எடுத்துன்னு வாங்க.
1: கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன்.

எனக்காக காத்திருந்தார் பத்திக்கையை

0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். கருணா அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமா, நல்லா இருக்கிறேன் அம்மா. வேலைக்கு போகலையா? அவ வெளியிலேயும் போகல. ஓ, விளங்கல நீங்க கதைக்கிறது. ஆ, கிச்சன் வேலை. ஓகே, சரி. நான் இன்றைக்கு இன்னும் பிள்ளைகள் எழும்பே இல்லை, பார்க்கலாம். ஆக்கள் குறைவா இண்டகிரியில், எல்லாரும் வெளியில போவினமெல்லோ. அப்படியண்டா நானும் டக்குனு நேரத்துக்கு சின்ன ஒரு ஜபத்தை செய்து போட்டு நானும் வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் இந்த தொடங்கினதுக்கு இந்த ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற பாக்கு கூட போகலை. பாக்கள் நிறைய பேர் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பினம் என்று சொன்னால் அவையோட இருப்பேன் நான். ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி.
1: தனிமையில் தவிட்டேன் பிடித்தாய்.
0: பாக்குறனம்மா என்னண்டா, அதுல ஒரு 5000 பாட்டு இருக்கு. அதுலதானே இருக்கு தலைப்பு. அப்ப அத நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். நன்றி அம்மா, நன்றி. அலையங்கள் 4162 5 3 0 0 8 0.

0: வணக்கம்.
1: வணக்கம் அண்டி பியூலா.
0: பியூலா, எப்படி இருக்கிறீங்கள்?
1: நான் நல்லா சொன்னேன், நீங்கள்?
0: நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன். பாட்டு பாட போகிறீங்களா? எடுத்துன்னு வாங்கம்மா.
1: இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கு.

0: வணக்கம். புரிஜட்டம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. இல்லை, வின்சனையா சொன்னவரம்மா, நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம் பிள்ளைகளோட இருங்கோண்டு. நானும் பிள்ளைகள் நித்திரையால் எழும்புறதுக்கு இடையில் நான் செய்திருவேன். அப்படி ஆக்கள் குறைவாக இருந்தால் நான் நேரத்தோட 3 மணிக்கு நான் ஜபத்தை முடிச்சுட்டு நான் பிள்ளைகளோட வெளியில் போவேன். ஆமாம், இனி எனக்கு கீழ் வீட்டுக்காரன் வந்தானுண்டா என்னை நித்திர கொள்ள விடுவானுன்ற கூட தெரியாது. அதான் ராத்திரி அப்பா சொன்னவர், எங்களுக்கு இனி நித்திரையும் கிடைக்குமான்னு தெரியாது, ஜெசிந்தா இப்போ கிடைக்கிற நேரம் நித்திரையை கொள்வோம். ஆமீன்.
1: இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்குசம், இதுதான் இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, சந்தோஷமும்

0: அதிசயம் தானே. ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென்.
1: நன்றி அம்மா. நேரம் தாமதிக்காமல், ஏனோ தானோண்டு இருக்காமல் அழைப்புக்கு வாருங்கள். ரீட்டா அம்மா, தயவு செய்து அழைப்புக்கு வாங்கம்மா.

0: வணக்கம். நகோமி அம்மா, அப்படி
1: இருக்கிறீங்கள்.
0: ஆமென். நன்றி அம்மா, ஆண்டவர் மட்டுக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க பாடல் ஏற்றுன்னு வாங்கம்மா.
1: நானே வழி, நானே சத்தியம், நானே ஈகத்மகளே, உனக்கு என்னாலன்றி உனக்கு ஒருவனை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, நானே தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன், உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக திருகத்தை நான் சிந்தினேன், என் மகளே மன்மகனே மாட்வாயா, இதயத்திலே இடம் தருவாயா, உனக்காகவே உனக்காகவே நான் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கிறேன், வருவாயா என் மகளே, இதயத்திலே இழந்தருவாயா, நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன், இதோ காத்திருவேன், கண் கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஈரே செய்யா, உம்மாலன்றி எனக்கு விடுவதை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீரொரு போதும் கைவிட மாட்டீர், எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர், எனக்காகவே ஜிறுகையிலே வைத்தீர், எனக்காக திருத்தம் நீர்கின்றேன், நானே வழி, நானே சத்தியம், நானே மகனே, உனக்கு நான் அன்றி உனக்கு விடுவதை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை, ஆவே நல்லா.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. அடுத்த அனுப்பில வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மகேஷம்மா? நல்லா இருக்கிறேனமா. மகன் கொண்டு தந்தவரா? விஞ்சனையாட்டு தானம்மா இருக்கவன, நான் பிறகு வேண்டி வைக்கிறேன். சரி, நன்றி அம்மா. பாடல் எடுத்துன்னு வாங்கோ.

0: உமக்குத்தானே இணை இல்லாதவன், உமக்குத்தானே இணை இல்லாதவன், உமக்குத்தானே. ஆமே.
1: நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 12 மணி 9 நிமிடம். இங்கே இன்னும் அநேகரை காணவில்லை, அழைப்புக்கு வாருங்கள்.

0: கிருபை.
1: வணக்கம்.
2: வணக்கம். பேசுறமா? திமேத்தி பேசுங்க.
1: திமேத்தி, எப்படி இருக்கிறீங்கள்? பாடல் எடுத்து வாங்க ஐயா.
2: இந்த வேலை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன். இந்த நீங்கள் என்னென்ன சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என்னிடையமே நீங்கள் என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியான மாலும் தேவன் நீங்கதான். எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். எங்கள் உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வேர் சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என்னென்ன சொல்லி சொல்லி திறமைக்கவும் சொல்ல மாட்டேன். என்னிடையமே நீங்கதான். என் கண்மணி போல் காக்கும் தேவனே, நான் கண்ணுறங்கு காவல் வைக்கும் தேவனையா. கண்மணி போல் காக்கும் தேவனே, நான் கண்ணுறங்கு காவல் வைக்கும் தேவனையா. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். எங்கள் உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான்.
0: அம்மா கத்திருக்குமா வேண்டாதா?
1: நன்றி ஐயா. அடுத்த அனுப்பிலே. வணக்கம்.
3: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமீன். பாடல் எடுத்து வாங்க.
3: ஆமீன்.

மகிழ்ந்திருக்கேன் நீதி தேவன்.

0: ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
1: நன்றி அம்மா. நேரம் கலையத்தில் 12:15. வணக்கம். வணக்கம் வணக்கம். பிலோமினாமா, அப்படி இருக்கிறீங்கள்? இந்த வானொலி சத்தத்தை குறைப்பீங்களாம்மா? தயவு செய்து தொலைபேசி அழைக்கிற போதே வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு வாங்க. இல்லையாம்மா, அது இங்கே கேட்குமாம்மா, எங்களுக்கு மைக்ரோ ஃபோன் இல்லோ, அதுக்களால் சிஸ்டத்துக்குள்ள போயிக்க கேட்கும். சரி, நன்றி அம்மா. நீங்கள் சோமா இருக்கிறீங்களா? நான் வெளியில் போயிலையா? ஆ, இல்லையே, நேற்று நல்ல வேதனை சொல்லிச்சு. ஆ, சரி சரி சரி சரி சரி. பாடல் எடுத்துட்டு வாங்கம்மா.
0: என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். என்ன தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், சுயாவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். இன்னத்தோடு இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இன்னத்தோடு இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். இன்னைக்கு இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமே.
1: நன்றி அம்மா.
0: நன்றி அம்மா,
1: நன்றி. அலைங்கள் 4162553. சைவர் சைவர் எட்டு சைவர்.

படுகொழில தம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்கள், கொஞ்சம் நேரத்தோட வரலாமே. அப்படியாண்டு இல்லையம்மா, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இடைவெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பாடினா வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமம்மா. இன்னும் சில பேர் காட்டில் காசு போட்டு எடுக்கிறவையம்மா, அதுக்காக தான் நான் உங்களோட மற்றவையில் முன்னுக்கு வந்து பாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நன்றியம்மா, பாடலை எடுத்துன்னு வாங்குவோம்.

0: ஒரு தொண்டு வாங்கம்மா.
1: நடந்து

0: தரும் அணுகாது அணுகாது ஆவியின் பிரதயமுண்டு நாமரையை வந்துடுவோம் சசி கொடி முடிதுவோம் நாம் நடை நடந்துடுவோம். நன்றி அம்மா.
1: இன்னொரு சரணம் இருக்கே, இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடுங்கோ.

0: நன்றி அம்மா, நன்றி. இன்னும் முன்னே நாளில் அநேகர் பாட இருக்கிறீங்க மாலதி, எல்லாம் மீன் வராமல் விட்டுட்டீங்க மாலதி கண்ணு. நாளைக்கு பிறகு ஒரு மாதமும் 1.5 மாதத்துக்கு பிறகு போன சனிக்கிழமை ரேடியோவில் கேட்டனோட குரலை, ஆனால் மற்ற நாளிலாம் வார இல்லை, என்ன நடக்குதுன்றே எனக்கு தெரியலை. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது, யாராவது அழைப்புக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்ன அல்ல ஆண்டவரை
1: பாவத்திலே நடத்திடுவான் தம்பி.
0: எங்க இந்த கானையில

0: நேரம் கழித்து 12:30. இன்றைய நாளும் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய துசானம்மா, ரஜனா, மணியம்மா, மல்லிகா, பவளமம்மா, ராஜினி, பியூலா, புரிச்சட்டம்மா, நகோமியம்மா, மகேசம்மா, தீமைத்தேயு, மரியா, புரோமினாம்மா, குணமம்மா, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு, இதோ நாங்கள் ஒரு விளம்பரத்தோடு கருணா அம்மாவினுடைய பாடல், அதை தொடர்ந்து உலக நடப்பு செய்திகளை நாங்கள் கேட்டறிவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ கருணாம்மா அவர்கள் கேட்ட பாடல், தனிமையில் தவித்தேன் கரம் பிடித்தாய்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலியேற்ற நேரம் 12:36. ஒரு மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்களுடைய செய்தி. இவ்வளவுமாக நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்து கொள்வோம்.
1: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.

0: பாஸ்டர், அழைப்பில் இருக்கிறீங்களா? பாஸ்டர், பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?
1: உண்மையோடு அன்பாக ஜெபித்திடுங்கள். கர்த்தருக்கு புது
0: பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?

நேரம் கழியது 12:50 ஒரு மணிக்கு வர இருக்கிறது. டொரண்டோ மண்ணிலிருந்து தேவசெய்தி. ராபர்ட் கிட்ஸ் என்கிற ஒளித்தட்டிலிருந்து சில பாடல்களை இன்றைய நாளே கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டரையா. இன்றைக்கு உங்களோட தொலைபேசி கொஞ்சம் விட்டு விட்டு விக்கி விக்கி வருகிறது, பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் எடுத்து வந்திருக்கிறது செய்தியை கொடுங்கள்.

I'm going to go to the next one.

0: சொல்லுகிறது 3:11, கிறிஸ்து நமக்காக உலகம் மீட்பராக இயேசு உருமைப்பித்தார். அவர் மீட்பின் விளக்கமும் சொல் என்னை மீட்டு ரச்சித்திருக்கிறார். மீட்பின் விளைச்சலை இறைவன் ரத்தமே என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்றது. நிறுவனம் ஒன்பதாம் அதிகாரம் 29 வசனத்திலேயே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எப்படியோ 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்தையில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இப்போ 4:5 வார்த்தை சொல்லுகின்றது, 4:5 அப்போ அபிஷேகம் பெற்ற ஆசாரியம் அந்த காவலின் ரத்தத்தில் கொண்டு நடித்து அது ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரைவில் ரத்தத்தை தோய்த்து
1: சொல்லுகிறது ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்ரேயா. ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச வேண்டும். என்ன வேண்டி சொன்னால், இப்போ நேரம் 1:15 அங்கே 16 நிமிடங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது ஐயா. 15 நிமிடங்கள் ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுக்குமாறும், அது மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் வின்சனையாவுக்கு தனிப்பட்ட முறையிலே, எனக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து சொல்லுகிறார்கள், இப்போது இந்த வானொலியிலே நீங்கள் செய்தியின் நேரத்தை கூட்டி ஜெப நேரத்தை குறைக்கிறீர்கள். இப்பொழுது ஜெப நேரம்தான் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால கட்டத்திலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு வறுமையிலே கஷ்டத்திலே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து செத்துக்கொண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்களுக்காக காத்து கொள்ளும்படியாக, பாதுகாப்புக்காக எல்லாம் ஜெபம் எடுத்து வாருங்கள். வருகிறவர்கள் 14:15 செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு சிறிய ஜெபத்தோடு முடித்து கொள்ளுகிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஊழியர் அல்ல ஐயா, பல நாடுகளில் இருந்து பல ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு 1 செய்தி என்று சொன்னால் 12:58 நாங்கள் மியூசிக்கோடு உங்களோட நாங்கள் அழைக்கிற போது நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் அந்த 15 கொண்டு வரும்படியாக நீங்கள் எடுத்து வரும்படி எல்லா ஊழியர்களையும் உங்களை வைத்து சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. மாலையிலும் உங்களுடைய ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருவோம். சரி, நன்றி, நன்றி பாஸ்டர். அருமையானவர்களே, அருமையானது செய்தியை கேட்டோம். அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். வருகிற ஊழியர்கள் செய்தியை நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த கால சூழ்நிலைக்குள்ளே ஜெபம், ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபம், அந்த ஊழியர்கள் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும். வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஊழியர்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த தேசத்துங்களிலே குடிகொண்டிருக்கின்ற பயங்கரங்கள் மாறுகிறதற்கு கர்த்தருடைய ஒரு கிருபையின், கருணையின் கண் கிடைக்கும் என்று அவர்கள் அன்பாக எங்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எல்லா ஊழியர்களுக்குமே நாங்கள் 15 தான் கொடுக்குறோம். அதற்குள்ளாக நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் எடுத்து வாருங்கள். இதோ நாங்கள் அடுத்த செய்திக்கு கடந்து செல்லுவோம். 3வது செய்தியை அமெரிக்க மண்ணிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள்.

0: அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால எங்களை உங்களை எல்லாருடைய ஜெபத்தினால சுகமாக இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய நாளும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்கான தேவ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை நீர் ஆசையை உதவிப்பீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவநீர் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். வல்லவினர்கள் வானொலியிலே ஐயாவுக்காக, சிந்தாமா அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வமே, ஊழியக்காரர்கள் அனைவரும் சுகமாக பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்னங்கள் நோய் நடிகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒருவராவது அநியாயமாக எந்த வியாதியினாலும், எந்த விதமான வறுமையினாலும், பட்டினியினாலும் அப்பா மதிக்க கூடாது ஆண்டவரே. அந்த விதத்துல நீர் உடைய ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்க்கிறதும், அவர்களுக்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவர்களை நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்கிற சகோதரன் சட்டையாமையும் சகோதரியும் அப்பா, இந்த தொழில் காட்சி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதுல இணைந்து கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே, இன்னும் அநேகர் இதுல பங்கு பெற, அநேகர் உதாரத்துவமாய் கொடுக்க, அநேகர் ஊழியத்தை ஆதரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அற்புதங்களும் அடையாளம் நடைபெறட்டும். நாமத்தை மையப்படுத்தும் தேவரீர் இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் ஆதி பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலும் எப்படி

தவறான உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ, தவறான திருமணங்களை ஏற்படுத்தி கொண்டார்களோ, அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அந்த வேளையிலே ஏழாம் வசனத்தை வாசிக்கிறோம், மாதியமம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம், நான் சிருஷ்டித்த பூமி மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தபமா இருக்கிறது என்று சொன்னார். ஆதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்த பொழுது தேவன் சொன்னார், அது தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று தேவனுடைய வார்த்தையில இதை வாசிக்கிறோம். எப்படி தேவன் அது நல்லது என்று கண்டாரோ அதே தேவன் இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்து அவர் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு மனஸ்தாபம் உண்டாக்குகிற காரியங்களை பண்ணுவோமே ஆனால் அந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனாலும் அந்த பூமியிலும் அப்படிப்பட்டதான கொடூரமான மக்கள் வாழ்ந்த பூமியிலும் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த நோவாவோ தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றான் என்று நாம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே கீழும் உள்ள மக்கள் தவறான மனிதர்களா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் கிருபை பெற்றவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லா மக்களும் தவறு செய்தார்கள், நானும் அதே போல செய்தேன் என்று அவர்கள் மாத்திரம் என்ன நல்லவர்களா, நான் அவர்களை பார்க்கிறேன் நல்லவன் என்று சொல்லி நம்மை நாமே அவர்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா அவன் எப்படி அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் கிருபை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். பதினொன்றாவது அதிகாரம் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்கள், இந்த மனிதர்கள் பொல்லாத மனிதர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் இந்த நோவாவுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். அது நோவாவுக்கு மாத்திரம் கொடுத்திருக்க முடியவில்லை, எல்லாருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நோவாவின் மூலமாக இந்த தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். எப்படி இந்த தேவ எச்சரிப்பு வருகிறது? இப்படி ஆண்டவர் வந்து மனிதர்களுடைய கிரியைகள் சரியில்லை, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர்கள் செய்கிறதான காரியங்கள் சரியில்லை, எனவே அதை அழிக்கப் போகிறேன் என்று தேவன் திட்டமிட்டதை அந்த தேவ எச்சரிப்பை இந்த நோவாவிடம் சொன்ன பொழுது அவன் எல்லாரிடத்திலே சொல்லி இருக்க முடியும். அவன் எல்லாரிடத்திற்கும் இதை அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவாவோ தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அதை அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் முக்கியம். இப்பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாள் வருகிறது, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலே எடுத்துக்கொள்ளப்படாத மக்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும், பிறகு இரண்டாம் மரணம் வரும், அங்கே அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றதான தேவ எச்சரிப்பை நாங்கள் இப்பொழுது கொடுக்கும் பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுதும் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அவன் அதை விசுவாசித்ததினாலே அவன் என்ன செய்தான், அவன் பயபக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு நாம் காணாதவர்களை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அந்த நாட்களிலே நாம் அநேக மக்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் நோவாவோ அதை

0: செய்தான், அதை நிறைவேற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, தேவன் இந்த நோவாவிடத்திலே சொல்கிறார், நீ ஒரு பிழையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த அந்த பிழையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். பிழை என்றால் என்னவென்றே தெரியாது. பிழை என்பது ஒரு கப்பல் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த கப்பலை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்றே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் அங்கே தேவன் சொன்னதை காரிய அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், அதை அவன் செயல்படுத்துகிறான். எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் தட்டி கழிக்கவில்லை, அவன் தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த பிழையை அவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலும் அங்கே மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, லூக்காவின் சுவிசேஷம் நாம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24:38 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:38 ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 39 சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள், அவர்கள் உணராமல் இருந்தார்கள், இவருடைய வார்த்தையை உணராமல் இருந்தார்கள், எச்சரிப்பை உணராமல் இருந்தார்கள், பயபக்தி இல்லாமல் இருந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று மத்தேயு 24:38 சொல்கிறது. அப்ப இந்த நாட்களிலும் இந்த காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகின்றது. இந்த மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்டதான ஒரு துன்பம் ஏற்படும், அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, இந்த வானொலியின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்கிறார், அவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நோவாவின் காலத்துல செய்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் 8 அங்கே அவர் காப்பாற்றினார். ஆமென், ஆமென். பாருங்கள், 2 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது, நோவா முதலான 8 மன்னிக்கவும் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லப்படுகிறது. அப்படியான என்ன, நோவா நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அதைத்தான் 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினான். அப்போ மக்கள் பயபக்தி இல்லாமல் தேவபக்தி இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மேல் இந்த உலகத்திலே தேவன் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட அந்த விதமாக பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது என்று 6 வாசிக்கிறோம், 2 பேதுரு 2:6. சோ இப்படியாக நாமும் கூட நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோவாவின் குடும்பத்தை போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும், வருகையிலே காணப்பட வேண்டும். சென்று எடுக்கிற இந்த வல்லமை நலைகள் வானொலிக்காக தொலைக்காட்சிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்திருளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா தடைகளையும் ஆற்றி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: நன்றி பாஸ்ரேயா, மிக ஆசீர்வாதமான இந்த தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜெப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜெபத்தை எடுத்து வருகிறோம்.
0: நன்றி அம்மா, கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக.
1: ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் தேவ செய்தியோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே இணைந்து கொள்வோம்.

0: வார்த்தை மாறாத ஜீவ வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்கலாம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் ஜோசுவா 9:10, ஏசாயா 11:14, 1 தீமோத்தேயு 4:5-6 என்னோடு டொரண்டோவில் இருந்து பியுலா இந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யோசுவா 9:10, ஜோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெருஞ்சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிக்கோவுக்கும் ஆயிக்கும் ஜோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத இரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வலிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணமும் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலிலே இருக்கிற பாளையத்துக்கும் யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுபுத்திரரை நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகேமுக்கும் அஸ்தோத்தின் பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற ஜோர்தானுக்கும் அப்புறத்திலிருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரத்தை எடுத்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. இந்த நாங்கள் இந்த திராட்சரச துருத்தியை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3 நாளிலே அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபீரா, பெயரோத், கிரியாத் ஜாரீம் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், அதனால் அவர்களை நாம் தொடக்கூடாது, கடுங்கோபம் நம்மில் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவார்கள் என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய கர்த்தர் தமது தாசனாய மோசைக்கு கட்டளை இட்டது உமது அடியானுக்கு நிச்சயமாக அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கையில் தப்புவித்தான். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கத்த தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிப்பிடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான். ஆமேன்.
1: சங்காரம் பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாக அதோனி செதே கேள்விப்பட்ட போது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்த்தும் பெரிதுமாய் இருந்தபடினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செதே எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிசின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் ஜோஷுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கீழ்காலில் இருக்கிற பாளையத்துக்கு ஜோஷுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ராஜ்யத்தை எங்களுக்கு துணை செய்யும், பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே ஜோஷுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, அவளுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். ஜோஷுவா கில்காலில் இந்த ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்கரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசத்தா மற்றும் மக்கேதா மற்றும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை உள்ள பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கர்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே ஜோஷுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் கருத்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்ருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் கருத்தது சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்கட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். ஐந்து ராஜாக்களும் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று ஜோசுவாக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஜோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது ஜோஷுவா கெபியின் வாயை திறந்து, அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்து எஸ்ரேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகிசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த செபியிலிருந்து அவனத்துக்கு ஒளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை ஜோஸ்வானத்தில் கொண்டு வந்த போது ஜோஸ்வாய்ஸ்டேவல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது ஜோஸ்வா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாய் இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கத்தர் இப்படியே செய்வார் என்றார். அதுக்கு பின்பு ஜோஸ்வா அவர்களை வெட்டி கொண்டு 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே ஜோஸ்வா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே ஜோஸ்வா மத்தியதாவை பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராக சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் இறியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தார். மக்கேதாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவின் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டிய கருத்தினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தார். லிப்னாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதை 2 நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நர ஜீவங்களையும் பட்டைய கருக்கினால் அழித்தார். அப்பொழுது கேசரின் ராஜாவாகி ஓராம் லாகீசுக்கு துறை செய்யும்படி வந்தார். ஜோஸ்வா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியா இராதபடி வெட்டி போட்டார். லாகீசிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதுக்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டைய கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நர ஜீவன்களையும் அந்நாளில் தானே சங்காரம் பண்ணினார். பின்பு எக்லோனிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவருமாய் எக்லோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நர ஜீவங்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டைய கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நர ஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேலர்களோடும் கூட கெபீருக்கு திரும்பி போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தார். அவர்களை பட்டைய கருக்கினால் அழித்து அதில் உள்ள நர ஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவர்களின் ராஜாவுக்கும் செய்தது போல கெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தார். இப்படியே ஜோஸ்வா மலைத்தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியின் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவர்களின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதிஸ் பர்னேயா துவக்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும் கிவியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தார். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவள் தேசத்தையும் ஜோஸ்வா ஒருமிக்க பிடித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். ஆமீன்.
0: ஆமீன். ஜோஸ்வாவின் புத்தகம் மன்னிக்கணும், ஏசாயா 13 அதிகாரம். ஆமோத்தின் குமாரனாய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரந்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்றார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்கள் வீழ்த்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள், கர்த்தரினால் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் நிதியமும் கரைந்து போம், அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளையும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பாக முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்துக்கும் அபூர்வமாக்குவேன். இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை ஆதர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தாலே விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராட்சத்துக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேப்பர் மந்தியை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊழையிடும். வலு சர்ப்பங்கள் அவர்கள் செவ்விகையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்றார்.
1: ஆமேன். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி சின்னம் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். அவர்களை அவர்கள் தேசத்திலே சாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரில் ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் உரித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாறு இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுதும் உழைப்பாறை அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு இவ்விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பரிச்சயமானாயோ எங்களுக்குள் சமானமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு குடுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வே அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை வீணப்படுத்தினவனே நீ தரையிலே உள வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். உன்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மிருகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலேயே மகிமையோட கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடத்தவுள்ளே போலவும் காலால் மிதிக்கப்பட்ட புனத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்து விடப்பட்டாய். நீ அவர்களுடைய அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்வருடைய சந்ததி ஒருபோதும் தீர்ப்பதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாத படிக்கு அவர்கள் பிதாக்குடைய அக்கிரம நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவளுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை முள்ளம் பந்துகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நீக்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவன் தோளிலிருந்து நீங்கும். தேச மனத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே. சகல ஜாதிகள் மேலும் நிறுத்தப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோள் முடிந்ததென்று அக்களிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும். அதன் தனி பறக்கிற அக்கினி சப்பமாய் இருக்கிறது இருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானவர்களே அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு. பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து போய்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறுத்தரோ சொல்லப்படும். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஆமீன்,
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 4:4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேர்ந்தவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எச்சரிக்கை ஆயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
1: ஆமீன்.
0: அம்மா, 1 தீமோத்தேயு 5:5.
1: முதிர் வயதுள்ளோனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவிக்கு புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை தனம் பண்ணு. விதவை ஆனவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை கர்வ பக்தியால் விசாரித்து பெற்றார். செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனத்தை நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களின் ஜெபங்களில் இருப்பார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள், அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்தவான்களை கால்களை கழுவி உபத்திரவப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியை விதவிகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளம் வயதுள்ள விதவிகளை அதில் சேர்த்துக் கொள்ளாது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டு விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் இல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடுபடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்பூர்வலாயும் வீண் அளவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுறவளுமாய் இருப்பார்கள். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி உலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனத்திலாவது ஒருத்திலாவது விதவிகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது. ஆகையால் அந்த பாரத்தை அதுங்கள் வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுங்களே இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்ததிலே எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சபாத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவர்களும் மறந்திருக்க மாட்டாது. ஆமீன்.
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 6 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள் உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையில் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவார்கள். இந்தபடியே புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டைகளும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழித்து அமுழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளும் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பெண்டியூ பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையையே சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் செய்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாக உள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ திமெத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெறுகிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி அம்மா. நன்றி அருமையானவர்களே. இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்போடும் இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். அதைத் தொடர்ந்து வருகிறது உலக நடப்பு செய்திகள். அதைத் தொடர்ந்து கவிதை நேரம். அத்தோடு சிறிய ஜபத்தோடு நான் 3 மணிக்கு இந்த ஜப இந்த வானொலியை இன்றைய நாளே நிறுத்த இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் மறு ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம் என்று குறிக்கொள்கிறேன். இதோ வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தலைவிரித்தாடும் கொரோனா வைரஸ் 2 அலை. மரணப்படுக்கையில் தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய இளம் தாய். மறக்கப்பட்ட நெருக்கடி. பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையே உள்ள மிக ஆபத்தான எல்லைப்பகுதியான டேரியன் வளைகுடாவிலிருந்து குடியேறிகள் குறித்த சிறப்பு செய்தி. பிரிட்டன் மருத்துவமனை நோயாளிகள் விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் மருத்துவர் குறித்த செய்தி தொகுப்பு.

0: வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தில் பதிவான தரவுகளின்படி வைரஸ் தொற்று தொடர்பான மரணங்கள் 1 மாதத்துக்குள் 1 லட்சத்தை தாண்டியுள்ளன. ஆனால் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கக்கூடும். தலைநகர் டெல்லியில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்த ஒரு இளம் பெண்ணின் சோகக்கதை குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் பிபிசி செய்தியாளர் ஒருலா குரின்.
1: QuickCheck showed me the best Capital One card I could get approved for with 100% certainty, and it didn't impact my credit score. I wish I could be that certain about everything, like whether my kid's going to be famous.
2: Our proven installation process ensures your gutters are in tip-top shape and prepped to protect your home. Step 1, we clean.
3: கொரோனா வைரஸை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது மிகவும் மோசமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடியது.
4: கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சுவாசத்திற்காக இவர் போராடி கொண்டிருக்கிறார்.
3: என்னால் பேச முடியவில்லை, ஆனால் ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன்.
4: மற்றவர்களை பற்றியும் தனது பிறக்காத குழந்தை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கும் டிம்பிள் அரோராவின் இறுதி செய்தி இது.
3: எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக எனது பிரசவ காலத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்.
4: இதனால் 7வது மாதத்தில் டிம்பிள் வயிற்றில் வளர்ந்து வந்த சிசு இறந்தது. அடுத்த நாள் அவர் போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டார். தனது 3 வயது மகன் வியானை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டார்.
5: அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள், வலிமையானவள். கோவிட் தொற்றால் இறக்கும் கடைசி நபர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என நாங்கள் நினைத்தோம்.
4: ஆனால் பெருந்தொற்றில் ரவிஷ் சாவ்லா தனது மனைவியை பறிகொடுத்தார்.
5: கருவுற்றிருந்ததால் அவரது எதிர்ப்பாற்றல் குறைந்தது.
4: 34 வயதான பல் மருத்துவர் டிம்பிள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் தனது மகனுடன் கொண்டாடியிருந்தார். 2019 லண்டனில் தனது குடும்பத்தினருடன் அவர் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழித்த காட்சிகள் இவை. தனது மனைவி மற்றும் இங்கு பலரது மரணம் உலகிற்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று ரவீஷ் கூறுகிறார்.
5: உங்கள் நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்தியாவில் அது குறைந்து கொண்டே போனது, ஆனால் காட்டு தீ போல் மீண்டும் வந்தது. மக்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆரோக்கியமான மக்களையும் கருவுற்ற பெண்களையும் இது பாதித்தது. எனவே எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க தவறாதீர்கள்.
4: இந்தியா தனது மக்களை பாதுகாக்க தவறியதன் விளைவை இப்போது எதிர்கொள்கிறது. தற்போது இந்திய திரிபு 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. பிரிட்டனில் தொற்று பாதிப்புகள் பன்மடங்காகியுள்ளன.
5: முன்பு வயதானோரை தாக்கியது, தற்போது இளைஞர்களை தாக்குகிறது. வைரஸ் புதிய பரிமாணம் அடைந்து வருகிறது. இந்தியாவில் இளைஞர்கள் பலரை தாக்கியுள்ளது.
4: தனது எதிர்காலத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகி வந்தார் டிம்பிள். கடந்த மாதம் தனது மனைவி இறந்ததிலிருந்து அவர் இறந்த தனது குழந்தையுடன் சேர்ந்து விட்டதாக ரவீஷ் தன்னை தேற்றி வருகிறார்.
5: இரண்டாவது குழந்தையை பார்த்துக் கொள்ள அவள் சென்று விட்டதாக எனக்கு நானே கூறிக்கொள்வேன். அவனை அவள் தனியாக விட விரும்பவில்லை. அவள் தாயாயிற்றே, புனிதமான ஆத்மா அவள்.
0: அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பெலாரூஸ் வான்பரப்பில் விமானங்கள் பறப்பதை தடுப்பதாக லித்வேனியா அறிவித்துள்ளது. கிரேக்கத்திலிருந்து லித்வேனியா சென்று கொண்டிருந்த ரயனேயர் விமானத்தை பலவந்தமாக மின்ஸ்கில் தரை இறக்கிய பெலாரூஸ் அரசு அந்த விமானத்தில் இருந்த அரச எதிர்ப்பு ஊடகவியலாளர் ரோமன் புரோட்டஸ்விச்சை கைது செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மியான்மரின் முன்னாள் ஆட்சித் தலைவி ஆங் சாங் சூச்சி முதல் முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தனது வழக்கறிஞர்களையும் அவர் முதல் முறையாக நேரில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். அரசாங்க ரகசிய சட்டத்தை மீறியது உட்பட அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்.
6: Good grammar and spelling are important, but if you want to write essays that inspire, messages that forge brighter connections, and emails that get the job done, you need to think about more than just grammar and spelling. This sentence is grammatically correct, but it's wordy and hard to read.
0: அமெரிக்கா செல்வதற்காக கொலம்பியா மற்றும் பனாமா இடையிலான எல்லை பகுதிக்கு வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மிகவும் ஆபத்தான இந்த பயணத்தை மேற்கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவது ஏன் என்பது குறித்த தொகுப்பை டேனியல் பாரடோ வழங்குகிறார்.
7: இதுதான் டாரியன் வளைகுடா. உலகின் மிகவும் ஆபத்தான தொலைதூர காடுகளில் இதுவும் ஒன்று. கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே இது அமைந்துள்ளது. கொலம்பியாவின் எல்லையில் போராளி குழுக்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் கடத்தல் மூலம் இந்த பகுதியை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சமீப காலமாக இந்த எல்லைப்பகுதி புதுவிதமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இந்த காட்டுப்பகுதியை கடக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். ஹைட்டி, கியூபா, வெனிசுவேலா மற்றும் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் குடியேறிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதை கடப்பவர்களின் எண்ணிக்கை அல்லது கடக்கும் வழியில் இறப்பவர்களின் எண்ணிக்கையை அறிவது சாத்தியமற்றது. டாரியன் வளைகுடாவை கடக்கும் போது உயிரிழந்தவர்களின் உடல்களை இதுபோன்ற கல்லறைகளில் புதைக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. கியூபாவை சேர்ந்த லியோடேனி மற்றும் எலிடியோ அமெரிக்கா செல்ல முயற்சிக்கின்றனர்.
8: இது ஆபத்தானது என்றாலும் எனக்கு கவலை இல்லை. அமெரிக்காவுக்கு செல்வது மட்டுமே எனது நோக்கம்.
7: தற்போது பெருந்தொற்றின் காரணமாக கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையேயான எல்லைப்பகுதி மூடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகள் அல்லது அரசு அமைப்புகளின் அறிகுறிகளே இங்கு தென்படவில்லை. எனவே சட்டவிரோதமாக பணம் செலுத்தி உதவி செய்பவர்களை நம்பியே இவர்களின் எதிர்காலம் உள்ளது. காடுகளை கடக்க கோயட்டஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள் தலைமை தாங்குகின்றனர்.
9: And this is the last.
7: இதுதான் மக்கள் வாழும் கடைசி பகுதி. இதற்கு அடுத்து மக்களை பார்க்க குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆகலாம். தற்போது அவர்கள் டாரியன் காட்டுப்பகுதியை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் சட்டவிரோத இடப்பெயர்வை மட்டுமல்லாமல் பல்வேறு சிக்கல்களை தாங்கள் கண்காணித்து வருவதாக ராணுவ தலைவர் கூறுகிறார்.
10: சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கும் அழுத்தம் மறுக்க முடியாத ஒன்று. சட்டப்பூர்வமான மற்றும் சட்டவிரோதமான பலவற்றை அவர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இடப்பெயர்வு உள்ளிட்டவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றனர்.
7: கடந்த 15 ஆண்டுகளாக குடியேறிகள் எல்லையை கடந்து டாரியனுக்குள் நுழைந்து வருகின்றனர். ஆனால் பெருந்தொற்றால் இவர்கள் முடங்கியுள்ளனர். தங்கும் இடங்கள், தண்ணீர் மற்றும் கழிவறை வசதிகளை இவர்களால் பெற முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் நூற்றுக்கணக்கானோருக்கு இது ஆபத்தானதாக மாற வாய்ப்புள்ளது. ஆனால் அமெரிக்காவை சென்றடைந்து புது வாழ்க்கையை தொடங்கினால் இந்த ஆபத்தான பயணம் மதிப்பு மிக்கது என இவர்கள் கருதுகின்றனர்.
0: நோயாளிகள் மருத்துவமனைகள் இருந்து விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் உதவியுடனான பரிசோதனை முயற்சி ஒன்று இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனை முயற்சி வெற்றியடைந்தால் நோயாளிகள் பலருக்கு தேவையான தொடர் மருத்துவ மேற்பார்வை வீட்டிலிருந்தபடியே கிடைக்கும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
11: வணக்கம் ஜூலியா, நலமா?
12: வணக்கம் ரெபேக்கா.
11: உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
12: என் வீட்டில் எனக்கு வசதியான சூழலில் இருப்பதும் நன்றாகவே இருக்கிறது.
11: இதன் சிறப்பம்சமும் சாதாரண காணொலி அழைப்புக்கும் இதற்குமான வித்தியாசமும் என்னவென்றால், இந்த கேமரா மூலம் நோயாளியின் முகத்தை மட்டுமல்லாது அவரை சுற்றி இருக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது. நான் உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம்.
13: That's the real benefit of
11: Hospital at Home திட்டத்தின் உண்மையான பலன் இதுதான் என்று நினைக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கும் போது கிடைக்கும் முழு கவனிப்பை வீட்டில் இருந்தபடியே நோயாளி பெறலாம். மேலும் வீட்டில் இருப்பதால் நோயாளி விரைவில் குணமடைவார். நோயாளி எவ்வளவு அதிகமாக படுக்கையில் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவரது தசைகள் பலவீனமாகும். எனவே வீட்டில் நோயாளியின் சுற்றுச்சூழலில் பராமரிப்பு வழங்குவது சிறந்த பலன் அளிக்கும்.
12: எனது இருப்பிட சூழலில் நான் நடந்து வருவதை பாருங்கள்.
11: ஆம், மருத்துவமனையில் இவ்வாறு செய்வது இயல்புக்கு மாறாக தெரியும். நோயாளியின் வீட்டிற்கு செல்லாமலேயே நோயாளிக்கு தொடர் சிகிச்சை வழங்குவதே இதனால் கிடைக்கும் நன்மையாகும்.
0: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
14: இவரை நேரமும் நாங்கள் பிபிசி செய்தி அறிக்கையோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது உலக நடப்பு செய்திகள்.
15: வல்லமையின் அலைகளின் செய்திகள். உலக பலம் 24 ஐந்தாம் மாதம் 2021 ஆண்டு திங்கட்கிழமை இஸ்ரேலை போர்க்குற்ற நீதிமன்றின் முன்னால் நிறுத்துவதற்கான பணிகளை பாலஸ்தீனம் முன்னெடுத்திருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் இருந்த ஊடகங்கள் கட்டியமைக்கப்பட்டிருந்த அல் ஜலா கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய படையினர் குண்டு வீசி தாக்கி அதை அழித்தது தெரிந்ததே. இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேலியர்கள் நடத்திய பொழுது அதற்கு முன் ஏற்பாடாக தம்முடைய உளவு பிரிவினர் மூலமாக இந்த கட்டிடத்தை தகர்க்கப் போகின்றோம் என்றும் 1 மணி நேரத்தில் அனைவரும் இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் உத்தரவு போட்டது தெரிந்ததே. அதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய AP செய்தி ஸ்தாபனம் உட்பட அல் ஜசீரா வரை பல்வேறு ஊடகங்கள், தொழில் நிறுவனங்கள், வக்கீல்களினுடைய நிறுவனம், நிதி நிறுவனங்கள் எல்லாம் 12 மாடி கட்டிடத்தில் இருந்து 1 மணி நேரத்தில் ஓடிவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதானது மனித குலத்திற்கு விடப்பட்ட ஒரு சவாலாகும். அதன் பின்னர் அந்த கட்டிடத்தை இடித்து தகர்த்ததானது மனிதர்களினுடைய மரியாதை, சர்வதேச ஜனநாயகத்தினுடைய தனித்துவம் அனைத்தையும் இடித்து சகர்த்தது போன்ற ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது போர்க்குற்றம் என்பதற்கு சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடன் பேசுகின்ற பொழுது தாம் பத்திரிகையாளரை வெளியே அனுப்பிவிட்டு தான் குண்டு வீசியதாக கூறியிருக்கின்றார். எனவே ஒரு நாட்டினுடைய பிரதமரே தான் குண்டு வீசியதை ஒப்புக்கொண்ட செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு நாடு போர்க்குற்றவாளி நாடுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு போதுமான ஒன்றாக இருப்பதாக அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் கூறியிருக்கின்றார். இதுதான் பாலஸ்தீன விவகாரத்தில் இன்று முக்கியம் பெற்றிருக்கும் செய்தியாகும். 11 நாள் போர் முடிந்து கலைந்த பறவைகளாக பறந்து சென்ற பாலஸ்தீனர்கள் இப்பொழுது தங்கள் குடியிருப்புகளை தேடி மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 11 நாட்கள் யுத்தம் முடிந்த பின்னதாக இடிந்து கிடக்கும் வீடுகளை பார்த்து கண்ணீருடன் கதறி அழுகின்ற காட்சிகள் உலக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சுமார் 120,000 மக்கள் வரை தங்கள் வாழிடங்களை விட்டு பாடசாலைகள் உள்ளிட பொது இடங்களில் சென்று உயிர் தப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. 70 வயது முதியவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து தான் வாழ்ந்த வீடு மட்டும்தான் என்றும் இப்பொழுது அது தரை மட்டமாக கிடைப்பதாகவும் தனக்கு எதிர்காலம் என்று இனி எதுவும் இல்லை என்றும் இந்த இடிந்த வீட்டின் மேலேயே ஒரு கூடாரத்தை அமைத்து உறங்குவதை தவிர தனக்கு வேறு வழி இல்லை என்று அவர் விழி பிதுங்கி நின்றார். அதேவேளை பாலஸ்தீனத்தில் ஊடகங்கள் இருந்த ஜலா டவரை இஸ்ரேலிய படைகள் இடித்தது தெரிந்ததே. விமான குண்டுவீச்சு நடைபெற்று அது இடிந்து விழுந்த காட்சியையும் உலகம் பார்த்தது. உலகத்தின் முக்கியமான ஜனநாயக குரல்களாகிய பிரபல ஊடகங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தன. இப்பொழுது ஜலா டவரினுடைய அதிபர் ஜலாட் மஹிடி அவர்கள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு இந்த விவகாரத்தை எடுத்து செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் இருக்கின்ற போர்க்குற்ற மீறல்களை போர்க்குற்ற நீதிமன்று ஆய்வு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமைதி வந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு ஒரு சிறந்த வழி உலகம் ஒன்றிணைந்து போர்க்குற்ற நீதிமன்றினுடைய கரங்களை பலப்படுத்துமாக இருந்தால் இந்த விவகாரத்தை தீர்த்து விடலாம் என்பது இன்னொரு பாதையாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகத்தின் ஆய்வாளர்கள் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும் என்று கூறினாலும் கூட போர்க்குற்ற நீதிமன்றை வலுப்படுத்தினால் இது வராமலே ஓடி ஒளிந்துவிடும் என்பது முக்கிய விடயமாகும். கடந்த நவம்பர் மாதம் 4 திகதியில் இருந்து எத்தியோப்பிய படைகள் டிக்ட்ரே என்கின்ற பகுதியில் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போரை அந்த நாட்டினுடைய நோபல் பரிசு பெற்ற அதிபர் பிரகடனப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பது தெரிந்ததே. இப்பொழுது வந்திருக்கும் சிக்கல் பாலியல் பலாத்காரத்தை எத்தியோப்பிய படைகளும் எரித்திய படைகளும் இணைந்து படு மோசமாக செய்து வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. பெண்மணி ஒருவர் இது குறித்து சாட்சியம் அளிக்கின்ற பொழுது 5 படையினர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் இப்பொழுது தான் கருவுற்றிருப்பதாகவும் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு கடந்த 2 மாத கால பகுதியில் 200 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேரும் படையினரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். 4ஆம் தேதி நவம்பரில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் இவ்வாறு 500 பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் செய்து அழிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் எதற்காக ஆயுதத்தை தூக்கி இருக்கின்றார்கள், இவர்கள் எதற்காக சண்டை செய்கின்றார்கள், இவர்களினுடைய நகர்வினுடைய கடைசி இடமாக அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது அமைந்திருக்கின்றது. மேலும் பல பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தினரின் முன்னால், பிள்ளைகளின் முன்னால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் தம்முடைய குடும்பத்திலும் அந்த குடும்பம் இருக்கும் சமுதாயத்திலும் தங்களால் வாழ முடியாத நிலையையும் இவர்கள் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்படும் பெண்கள் வைத்தியசாலைக்கு சென்றாலும் கூட அங்கு எதையும் காண முடியாது. ஏனென்றால் அங்குள்ள வைத்தியசாலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாமே சிதைந்து போய் கிடக்கின்றன. சுமார் 13 வீதமான வைத்தியசாலைகள் மட்டுமே செயற்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சர்வதேச சமுதாயம் பெரும் கவலை அடைந்திருக்கின்றது. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியும் எத்தியோப்பிய அதிபரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியவர்களுக்கு பலத்த தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஈரானிய பெற்றோர் செய்த வேலை காரணமாக ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் கிடப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய நீதித்துறை பற்றிய விவாதம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இதற்கு காரணம், 81-74 வயதுடைய கணவனும் மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளை கொன்ற விதம். இவர்கள் 47 வயதுடைய தங்களுடைய மகனை கொன்று தள்ளி இருக்கின்றார்கள். மகனுக்கு நஞ்சு வைத்து அவர் மயங்கி

0: என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய சட்டங்களிலே பிள்ளைகளை கொலை செய்பவர்களுக்கு ஆக கூடுதலாக 10 வருடங்கள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கலாம் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. மற்றவர்களை கொலை செய்தால் மட்டுமே மரண தண்டனை என்கின்ற சட்டம் இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு இந்த வழக்கில் 10 வருடங்கள் மட்டும்தானா தண்டனை என்பதுதான் முதலாவது விவாத பொருளாக மாறியிருக்கின்றது சட்ட ரீதியாக. இரண்டாவதாக 3 வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் தங்களுடைய மகளை கொலை செய்திருக்கின்றார்கள். மகளை எதற்காக கொலை செய்தீர்கள் என்பதற்கான விளக்கம், அவர் போதை வஸ்து பாவிப்பவராக இருந்தார். அளவுக்கு அதிகமாக போதை வஸ்து பாவிக்கின்ற தன்னுடைய மகள் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவளையும் கொலை செய்தோம் என்று இந்த தாயும் தகப்பனும் கூறியிருக்கின்றார்கள். சரி, மேலும் ஒரு கொலையை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மருமகனை கொலை செய்திருக்கின்றார்கள். 7 வருடங்களுக்கு முன் இவர்கள் கொன்றிருக்கின்றார்கள். எதற்காக அவரை கொன்றீர்கள் என்ற கேள்விக்கு, அவர் ஒரு வன்முறையாளராக இருந்தார், வன்முறை மிக்க ஒரு மனிதன் இருத்தல் கூடாது என்று அவரையும் தீர்த்து கட்டியதாக இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீதான வழக்கில் அவர்களுடைய மருமகனை கொலை செய்த வழக்கு காரணமாக இவர்கள் தூக்கு தண்டனையில் போடப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், ஈரானினுடைய மதவாத கொள்கைகளில் அதி தீவிரமாக ஆழமாக ஆழமாக சென்ற இப்பெற்றோர் கடவுளுக்கு விசுவாசமாக நடப்பதாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இது ஈரானினுடைய சட்டத்தின் மீது விழுந்திருக்கின்ற ஓர் அடியாக இருக்கின்றது. ஈரானினுடைய சட்டம் இந்த பெற்றோருக்கு என்ன தண்டனையை வழங்கலாம் என்பதுதான் ஈரானினுடைய சமுதாயத்தில் இப்பொழுது விவாதமாகவும், ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றது என்கின்ற தலைப்பு செய்தி வெளியாக காரணமாகவும் இருக்கின்றது. நைஜீரியாவினுடைய படைத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அட்டஹிரு விமான விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. கடுனா விமான நிலையத்திற்கு அருகே இவர் பயணித்த விமானம் வீழ்ந்ததாகவும், இந்த விமான நிலையம் நைஜீரியாவினுடைய வடபுலத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துறை.
1: இதுவரை நேரமும் நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்திருந்தோம். நேரம் கலையத்தில் 2:25. இதோ அடுத்து வருகிறது இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதை தொடர்ந்து ஆர்வமாக இருக்கிறது கவிதையின் நேரம். இதோ வருகிறது இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள்.
2: தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். பெரிய கல்லாறு வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறைவு தொடர்பில் சாணக்கியன் திடீர் விஜயம். பெரிய கல்லாறு பகுதியில் வைரஸ் தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் திடீர் விஜயம் செய்திருக்கின்றார். வைரஸ் வைத்தியசாலைகளில் வைரஸ் நோயாளிகளின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையுள்ள குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து இதன்போது ஆராய்ந்திருக்கின்றார். குறித்த வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் பலரும் சாணக்கியனின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் உணவினை விநியோகிப்பொருளுடன் தொலைபேசி உரையாடாக உரையாடியதுடன் உணவின் தரத்தினையும் பேணுமாறு வலியுறுத்தியிருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சாணக்கியன், நாட்டில் தற்பொழுது அனைத்து பிரதேசங்களிலும் வைரஸ் தொற்று மிக மோசமாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பெரியகல்லார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் முன்வைத்த முறைப்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இதுகுறித்து ஆராயும் நோக்கில் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தினை எடுத்துக்கொண்டால் இங்குள்ள வைரஸ் வைத்தியசாலைகளில் 96% கட்டில்கள் நிரப்பப்பட்டுள்ளன. எனவே மேலதிக வைத்தியசாலைகள் அமைத்து நோயாளிகள் அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டு வரப்படும் வைரஸ் பரிசோதனை கருவிகளின் எண்ணிக்கை 1000 காணப்படுகின்றது. 600,000 பேர் உள்ள ஒரு மாவட்டத்தில் வாரத்தில் 1000 வைரஸ் பரிசோதனைகளே செய்யப்படுகின்றன. ஆனால் இதைவிட கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வைரஸ் காலத்திலும் கூட மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்காமல் ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துகின்றனர். கென்யாவில் 13 தினங்களில் 33 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் வைரஸ் காரணமாக. சுகாதார வழிகாட்டிகள் முழுமையாக பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே இந்த அனர்த்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நெருக்கடி நிலையிலிருந்து கென்யாவும் முழு நாடும் முழு உலகமும் மீட்சி பெறப்போவ பிரார்த்திப்போம். புத்தளம் நகரசபையின் தலைவர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அப்துல் பயாஸ் 52 வயதில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ரிசார்ட் பதுதனுக்கு ஆதரவாக அம்பாறை எல்

0: புரட்டிகள் முன்னாள் அமைச்சர் ரிசாட் பகுதியின் கைது செய்யப்பட்டு இன்றுடன் ஒரு மாதம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் சிறந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்த சுவரட்டியில் அவர் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் விரைவான விடுதலை கிடைக்க ஆவணம் செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுவரட்டியானது பிரதான வீதிகள் உள்ள வீதிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை, நெற்பட்டை முனை, கல்முனைக்குடி, இஸ்லாமாபாத், சாய்ந்த மருது, மாளிகைக்காடு, நீந்தவூர், அட்டாளச்சேனி, அக்கறை பெற்ற சாமுந்த மருது, சம்மாந்துறை, மாவடிப்பள்ளி, சவளக்கடை, மத்திய முகாம், பொத்துவேல் பகுதிகளில் இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கடந்த புனிதன் ரமலான் மாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் சபாநாயகரின் அனுமதியோ நீதிமன்ற உத்தரவு பெறப்படாமல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவருக்கு ஆதரவாகவும் விடுதலையை வலியுறுத்தியும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களும் செய்தியாளர் சந்திப்புகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்கின்றது. ஹக்கீம் அனுதாப செய்தி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வளர்ச்சியில் துணிகர அரசியல் போராளிகளில் ஒருவராக மதிக்கப்பட்ட புத்துளன் நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையும் அளிப்பதாக அன்னாரின் மறுவையிட்டு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹக்கீம் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் போலீசார் தவிசாளர் சிறை கைதிகள் உட்பட 9 பேருக்கு வைரஸ் தொற்று. வவுனியாவில் இனங்காணப்பட்ட வைரஸ் தொற்றாளர்களுடன் தொடர்புடைய பேணியவர்கள் மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் பெறுபர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் நெடுங்கணி பிரேசபையின் தவிசாளர் சிறைச்சாலை உத்தியோகத்தர் இருவருக்கும், வவுனியா போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கும், சிறைச்சாலை கைதி ஒருவருக்கும் வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பங்குளம் ஏழாம் ஒழுங்கை பகுதியில் ஒருவருக்கும், எருக்கல் பகுதியில் ஒருவருக்கும், ராசேந்திரகுளம் ஆடைத்தொருள் சாலையில் ஒருவருக்கும் என்று 9 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது. மன்னாரில் 2 நாட்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் மன்னாரில் அமைக்கப்பட்ட பெண்களுக்கான வைரஸ் இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் தற்பொழுது வரை 80 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அறிவித்துள்ளார். மன்னாரில் கடந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது மன்னார் மாவட்டத்தில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் கிடைக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் 23 நபர்களுக்கு வைரஸ் தொற்று உள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் 9 பேருக்கு வைரஸ் தொற்று. சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 21 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பேர் கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் என்றும், வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றவர்கள் என்றும் 7 மாற்றான சோதனையில் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ராணுவ அதிகாரி உயிரிழப்பு. 3வது அலையின் காரணமாக இலங்கையில் ராணுவ அதிகாரியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். கேனல் செனவிரத்ன என்ற இலங்கை ஆர்டிலரி படையணியின் அதிகாரியை உயிரிழந்திருக்கின்றார். பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். ராணுவத்தின் தொழில்திறன் மேம்பாட்டு மையத்தில் கடமையாற்றி வரும் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் உயிரிழந்த சந்தேகம் சாரதி உட்பட 3 பேர் கைது. புத்தளன் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். எலுவங்குளம் பிரதேசத்தில் உள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் நீராடிவிட்டு பின்பகுதியை திறந்த டிராக் வண்டி ஒன்றில் வீடு திரும்பும் போது வண்டியிலிருந்து வீதியில் விழுந்து காயங்களுக்கு இலக்காகினார். விபத்தை தொடர்ந்து புத்தளம் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் மற்றும் வனாதவில்லு போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணையின் பின்னர் வண்டி சாரதி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விபத்து ஏற்படும் போது அவர்கள் போதையில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை என்பன இடம்பெற்று நடத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையில் இன்றைய அரசாங்கம் உள்ளது. நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையிலேயே இன்றைய அரசாங்கம் உள்ளதாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அறிவித்துள்ளார். நாட்டில் வைரஸ் தொற்றின் பாதிப்பு மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த நிலைமைக்கு சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்கள் எடுக்க அரசு தவறியமையே காரணமாகும். விமான நிலையத்தை கட்டுப்பாடின்றி திறந்து வைத்திருந்தமை, உல்லாச பயணிகள் நாட்டுக்கு வர அனுமதித்தமை, சித்திரை புத்தாண்டில் கட்டுப்பாடுகளை தளரவிட்டமை, தடுப்பூசிகள் ஏற்பாடு செய்யாமை என்று பல காரணங்கள் சொல்ல முடியும். இன்றைய நிலைமை மூன்றாவது அலையை தாண்டி நான்காவது அலை ஏற்படும் என்று ஊகிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை தடுக்க நாட்டிலுள்ள சுகாதாரத்துறை சார்ந்த பிரதான நான்கு அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. நாட்டை குறைந்தபட்சம் 14 நாட்கள் மூடி வைக்குமாறும், மக்கள் நடமாட்டத்தை முழுமையாக அந்த காலப்பகுதியில் தடுக்குமாறும், இதுவே சர்வதேச ரீதியான சில ஆய்வுகளின் ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதியோ வைரஸ் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியோ இதற்கு செவி சாய்த்ததாக இல்லை. கொட்டகலையில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைப்போம். கொட்டகலை பிரதேசபைக்கு உட்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் சொந்தமான நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கொட்டகலை பிரதேசபையின் தலைவர் ராஜமணி பிரசாத், கொட்டகலை பிரதேசபை உறுப்பினர்கள் இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் அணிக்கு பதிலடி கொடுக்குமா இலங்கை? நாளை இரண்டாவது போட்டி. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை டாக்காவில் நடைபெற உள்ளது. நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணி 33 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. குசல் பெரோரா இலங்கை அணியின் தலைவராக அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் தலைமை தாங்கிய முதல் போட்டி இதுவாகும். இலங்கை அணி தோல்வியடைந்த போதிலும் வெற்றிக்காக கடுமையாக போராடியது. எனவே முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு இரண்டாவது போட்டியில் இலங்கை பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது இலங்கை ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும். இவ்விரு அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது போட்டி 28 தேதி நடைபெற உள்ளது. கல்முனையில் முறைகேடாக அகற்றப்படும் மனித கழிவுகள், நீதி கேட்டு வீதி கிறங்கிய ராஜனம் சிவலிங்கமும். கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் அகற்றப்படும் மனித கழிவுகளை முறைகேடாக அகற்றுவதன் மூலம் பொதுமக்களும் விவசாயிகளும் மீனவர்களும் பாதிப்பதாக தெரிவித்து கல்முனை மாநகர சபை மூன்றலில் இன்று காலை கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள் கந்தசாமி சிவலிங்கம் மற்றும் சந்திரசேகரம் ராஜன் ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். எவ்வித முறையினான வழிமுறைகளும் இன்றி மனித கழிவுகள் நீர்நிலைகளில் கொட்டுவதன் மூலம் பொதுமக்கள் சுகாதார ரீதியாக வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும், அந்த கழிவுகளை மீன்கள் உண்பதனால் மீன் சாப்பிட முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் இங்கே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாநகர சபை உறுப்பினர்களான சிவலிங்கம் மற்றும் ராஜன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர். இலங்கை உட்பட 5 நாடுகளுக்கு பஹரன் பயணத்தடை. இலங்கை உட்பட 5 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளின் வருகையை பஹ்ரன் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அதன்படி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் உட்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் நுழைவை பஹ்ரன் இன்று தொடக்கம் நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. நன்றி.
1: அழைத்துக் கொண்டு வந்து
2: நாங்கள் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகளை கேட்டறிந்தோம். தொடர்ந்து அடுத்து வருகிறது கவிதை நேரம். கவிதை நேரத்தை தொடர்ந்து ஒரு சிறிய ஜபத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். நாளைய நாளிலே மீண்டும் நாங்கள் 9 மணியிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரலாம். இதோ ஆரம்பமாகிறது கவிதையின் நேரம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். பிளசமம்மா எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேனுடைய கொலுடைய வெளியில போற மாதிரி இல்லையா? வீட்டிலே இருக்கிறீங்களா? சரி சரி சரி ஓகே ஓகே, அதே போதுமே, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி, நன்றியம்மா. இன்றைய நாளும் உங்களுடைய அதுதான் நல்ல, அதுதான் இன்றைக்கு எங்களை முன்ன நானும் ஒரு இடம் போகிற இல்லை. அப்போ இன்றைக்கு 3 மணியோட ரேடியோவை முடிச்சுட்டு வாங்கோ, உங்களை கடற்கரைக்கு கூட்டிக்கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்கணும். அதுதான் இருக்கிறேன். சரி, எடுத்து வாருங்களம்மா உங்களுடைய கவிதையை.
1: ஓ பரிசுத்தவாவியே, இங்கு நாம் கூடி உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிகாலம் தன்னிலே ஆலித்திரை மீதிலே அசைவாதின தெய்வமே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிப்பிச்சோராயிருந்த ஆதாம் முழுதலால் ஆன துன்பம் துடைக்கவென ஆண்டவரே மண்முழு எடுக்க அன்னை மழி மீதினிலே அன்பின் நிழல் ஆனவரே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அகிலத்தை மீட்க வானின் நின்று அவதாரமான ஏசுதேவனை அடையாளம் காட்டி அறிவிக்க அழகு புலாவாக பறந்து வந்து அவர்தம் தோளிலே அமர்ந்து அத்தாட்சி காட்டிய தேவனை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆதாம் ஆத்ம மீட்டுப்பணியை ஆரம்பிக்க முன் இயேசு ஆகாரம் நீர் எதுவுமின்றி அவாந்திர மனிதனிலே ஆயத்தமாக தவமிருக்க அழைத்து சென்ற ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அழகு சிறை பூங்காவில் அகம் நிறைந்த துயரோடு அமைதியாக செலுத்தி நின்று அப்பாவின் சித்தம் கேட்டு அனுமதி கோரிய வேளை ஆக வேண்டிய பாதுகாப்பு அளித்து ஆறுதல் படுத்திய ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆண்டுகள் பல தாண்டிய பின் ஆதி முதல் சீடர்கள் மேலும் அங்கே கூடி நின்ற அனைவர் மேலும் ஆவேசமான காற்றோடு அக்கினி நாக்குழுவாய் அமர்ந்து கொண்ட தேவனே அதிசயம் செய் நாயகனே ஆராதனை செய்கின்றோம் ஐயா. இன்று அக்கினி நம்மை பரவலாம், அலைகடல் சூழ்ந்து அழிக்கலாம், ஆகம் துன்பம் அனைத்தும் சேர்ந்து அமிழ்த்தியே தாக்கலாம், அனைத்தையும் தீர்த்து காத்து ஆறுதல் தரும் தேவனே உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரின் அருள்வாக்கு கேட்டு அஞ்சி நடங்குவோரின் அன்பு இதயம் காண்பவரே, அடைக்கலமாகியோரை அரணாய் என்றும் காப்பவரே, அணுகியும்மை கண்ணீரோடு ஆராதனை செய்கின்றோம் ஐயா. அன்று தொடங்கிய ஆத்ம மீட்பு பணி இன்று வரை அகிலமெல்லாம் பரவி பயனளிக்க ஆர்வமுடன் அணியாற்றும் அரிய தொண்டர்கள், ஆயர்கள், குழுக்கள், துறவினர், துறையினர், பொதுநிலையினர், அயராது தொழிற்பட வரமளித்து காக்கும் ஆவியே அருள்மழை பொழிந்து அனைவரையும் காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டு கொண்டோம் ஆவியான தேவனே. ஆட்கொள்ளும் சுவாமி, அருள்மழை பொழியும் உம்மே. ஆமேன்.
0: ஆமேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, கவிதையோடு இணைந்திருக்கிறோம். அழைப்புக்கு வாருங்கள். நேரம் கலையத்தில் 2:44. இன்னும் ஒரு சிறிது நேரத்திலே நான் ஒரு குட்டி ஜபத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன்.

இன்றைய நாளிலும் கவிதையோடு இணைந்து சிறப்பித்து தந்த பிரசமமாக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்தில் ஜெபத்தை சுருக்கமாக இன்றைய நாளிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். யாராகவும் இன்றைய நாளிலே சுகீனமாக இருந்தால் அழைப்புக்கு வாருங்கள்.

அருமையானவர்களே, இந்த ஒரு டாலர் காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என்னோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான ஆண்டவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அதிகாலையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று இந்த ஆராதனையை ஆண்டவரே கருத்தோடு செய்யவும், ஐயா தகப்பனே இந்த வேதத்தை வாசித்து சிந்தனை துளியை கொடுக்கவும், நீர் எனக்கு செய்த மகாபெரிய கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தர். நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, வல்லவராக இருக்கிறீங்க, எனக்கு போதுமானவராக இருந்து கர்த்தாவே இத்தனை தொகுப்புகளிலும் இவ்வளவு தேவ செய்திகளிலும் ஆண்டவரே வேத வாசிப்புகளிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நான் ஒவ்வொரு வாரமும் செய்கின்ற நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய கரம், உம்முடைய காரணியம், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என்னோட கூட இருந்து நடத்தி வந்த கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே தகப்பனே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே இந்த கனடாவிலே விக்டோரியா டே என்று சொல்லி ஒரு நாளை ஆண்டவரே ஐயா ஒரு ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வெளியிலே சென்றிருப்பார்கள். ஆண்டவரே வீட்டிலே இருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளோடு, மருமக்களோடு, பேர பிள்ளைகளோடு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற இந்த வேளைகளிலும் ஐயா இல்லை இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இடங்களுக்கு போயிருந்தாலும் நீர் தாமே இந்த கால சூழ்நிலையிலும் எல்லா காவலோடும் ஐயா உம்முடையவர்களை நீர் பாதுகாத்து கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கருத்து உப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்றைய நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் டெனிசனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இத்தனை வருடங்களாக அந்த ஊழியக்காரரின் மூலமாக இந்த வானொலியின் ஊடாக நீர் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு வந்தீர் கர்த்தாவே. சுவாமி வருகிற வாரத்தில் இருந்து கர்த்தாவே எங்களுக்கு இலங்கை மண்ணிலே இருந்து ஐயா நீரங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை நீரங்களுக்கு ஆயத்தமாக்கி தந்திருக்கிறபடினால் அந்த ஊழியருக்கும் நான் நன்றி சொல்லி ஐயா அந்த ஊழியரை நீர் எல்லா காவலோடும் காத்து சரியான நேரத்துக்கு தகப்பனே அவர் அந்த செய்தியின் நேரத்தை தவற விடாமல் ஐயா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வர நீர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நாட்களும் எங்களுக்கு செய்தியை கொடுத்து வந்த ஆண்டவரே பாஸ்டர் டெனிசனுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் அவருடைய ஊழியங்களோடு, அவருடைய குடும்பத்தாரோடு, ஐயா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு ஆண்டவரே தகப்பனே முழு பாதுகாப்போடும் அவரோடு கூட இருந்து வழிநடத்தும்படியா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவரே பாஸ்டர் பிரின்ஸ் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே பாஸ்டர் பிரின்ஸ் ஐயா இந்த வயதான நேரத்திலும் ஐயா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை காத்திருந்து அந்த நேரத்துக்கு வந்து ஆண்டவர் இந்த வானொலிக்காக ஜெபித்து ஆண்டவரை நல்ல செய்தியை கொடுக்கிற அந்த ஊழியக்காரனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அவருடைய இருதயத்திலே இருக்கிற நல்ல எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த ஊழியரை பாதுகாத்து கொள்ளுங்க, பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவர் செய்து வருகிற சின்ன சின்ன ஊழியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வலிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இன்னும் நீண்ட தூரம் ஆண்டவரே உமக்காக ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறபடியினாலே அந்த ஊழியரை கொண்டு ஐயா நிறைந்த ஆயுசோ

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை காலை 18 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10:23 பாக செல்சியஸாக சூரியோடியுடன் கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு சுவிசேஷகர் சித்ரா அமல்ராஜ் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வர இருக்கிறார்கள்.

0: நேரம் கலையத்திலே 10:01. புதன்கிழமைக்கான காலை ஒருவர்போடு இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். உங்களோடு செய்தியை ஆண்டவருடைய வார்த்தையை பயந்துள்ள ஞான ஊழியர் இவாஞ்சலிஸ்ட் சித்ரா அமர்ராஜ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட். பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட் சகோதரன், நான் நல்லா இருக்கேன். கடந்த வாரம் உடம்பு சரியில்லாம இருந்தீங்களே, எப்படி இருக்கு?
0: ஆமாம், கொஞ்சம் பரவாயில்லை எனக்கு. ஆனாலும் ஜெசிந்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சுயினமாக தான் இருக்கு. அவருக்காக உங்களோட வீட்டு ஜெப நேரங்களில் ஜெபிச்சு கொள்ளுங்க.
1: கட்டாயம் ஐயா, கட்டாயம். குழுவாய் ஜெபிக்கிற ஜெபங்களிலும் ஜெபிச்சு கொள்றோம்.
0: ஆமென். நன்றி அம்மா, நன்றி. மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மீண்டும் வருவசை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே அயராது ஓடிக்கொண்டிருக்கிற வல்லமை அலைகள் வானொலி நிலையத்தார் தங்களுடைய இயலாமை, தங்களுடைய சரீர கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வழியாக உங்களை சந்திக்கிறதுலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளை தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் சுகம், பலன், கர்த்தருடைய இரக்கத்தினால் அவர்கள் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் என்று அவர்களை இன்னும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆண்டவரிடத்திலே அன்றைய பொற்பாதங்களிலே அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு பேசுகிற காரியம், நான் ஒரு முறை இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசி இருக்கிற ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வேறு ஒரு கோணத்திலே கர்த்தர் நடத்தினார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேச நான் அதே வேத பகுதியை எடுக்கிறேன். கர்த்தர் ஆனால் வேறு விதமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுகிறதை கேட்போமாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 24:59 ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடாக்கோடியாய் பெருகுவாயாக என்று அவளுடைய சகோதரன் வாழ்த்தி, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக என்று ஆசீர்வதிக்கிறார்கள். அப்படி ஆசீர்வதித்து ரெபேக்காளை அனுப்பும் பொழுது அவளுக்கு ஒரு தாதியை அனுப்புகிறார்கள். இந்த தாதியை குறித்து நான் கொஞ்சம் வேறு விதமாய் உங்களுக்கு நான் பேசிய ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வெறுமனே அவ என்ன அப்படிங்கறது குறித்து தான் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைய தினத்திலே ஒரு வித்தியாச கோணத்தை கர்த்தர் காலை பொழுதுல எனக்கு கொடுத்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக தாதிமார் என்பவர்கள் எதற்காக அனுப்பப்படுவார்கள் என்றால், அந்த காலத்தில் எல்லாம் பிள்ளைகளுக்கு வெகு நாட்கள் தாயாய் பால் கொடுக்கிறது வெட் நர்ஸ் என்று சொல்லுவார்கள். இவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக, ஏனென்றால் அவர்களுக்கு பிள்ளைகள் ஏராளம் இருக்கும். ஆகவே அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் ஒத்தாசைக்கு இப்படி பால் கொடுக்கிற தாதிமார்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து பிள்ளைகள் வரும்பொழுது இன்னொரு பிள்ளை, மூத்த பிள்ளையை கவனிக்க முடியாது என்பதற்காக இவர்கள் இப்படியாக ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். இந்த தாதிமார் இப்படி இதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு தாதி. ஆனால் இந்த பெண்மணி ரெபேக்காளோடு பயணம் செய்து அவளும் அங்கே யாக்கோபை சந்திக்க, அதாவது மணவாளனை சந்திக்க அவர்கள் போகிறார்கள். அதன் பிறகு யாக்கோபு பிறக்கிறான், அதாவது ஏசா யாக்கோபு பிறக்கிறார்கள். இவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்த நிலையிலே யாக்கோபு அண்ணனுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள், அவர் ஏமாற்று வேலைகள் செய்ததினால் இப்பொழுது என்றாகிலும் அண்ணன் கொன்று போடுவானே என்கிறதினால் அவனுடைய தாயே அவனை பார்த்து உன் மாமன் வீட்டுக்கு ஓடி போய்விடு என்று அனுப்பி வைக்க, இப்பொழுது யாக்கோபு மாத்திரம் தனித்து புறப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு வருகிறான். இந்த நிலையிலே இந்த தாய்க்கு ஒரு பரிதவிப்பு இருந்திருக்கும். எப்படி இவனை பார்த்து கொள்வது, யார்தான் இவனை பார்த்து கொள்வது, எங்கே இருப்பான் என்பதற்காக இவர் என்ன செய்திருக்க எல்லாம். ஏனென்றால் இவள், அதாவது இந்த தாதி திரும்பவும் யாக்கோபை சந்தித்திருக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் ஆணித்தரமாக என்றால், நீங்கள் ஆதியாகமம் 35:8 அந்த வசனத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், யாக்கோபு தன்னுடைய இரண்டு பரிவாரத்தோடு திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு கர்த்தர் சொல்ல திரும்பி வரும் பொழுது அவனோடு இந்த தாதி கூட வந்திருக்கிறாள். அவள் பாதி வழியிலே மரித்து போயிருக்கிறாள். இதே அந்த 35:8 வசனத்தில் அந்த தாதி மரித்ததும் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு கல்லறை, ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அவளை அடக்கம் செய்து அந்த இடத்திலே அவளுக்கு கொஞ்சம் நாட்கள் அவர்கள் தங்கி இருந்ததையும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்றால் என்ன அர்த்தம்? இந்த யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு போன பிறகு பரிதவித்த அவனுடைய தாய் தன்னால் போக முடியவில்லை என்பதனாலே இந்த தாதியை எப்படியோ பயணப்பட்டு அனுப்பி இருக்கிறார். இந்த தாதியும் அங்கு சென்று தன்னுடைய அந்த பிள்ளை போல் இருக்கிற அந்த யாக்கோபு இப்பொழுது அவனுக்கு பிள்ளைகள் வந்தாயிற்று. இப்படி பார்த்து திரும்பவும் பரிவாரங்களோடு திரும்பி வரும்பொழுது இந்த தாதியம் திரும்பி வரத்தக்க அளவிற்கு அவள் ஒரு வேலைக்காரியாய், ஒரு சாதாரணமான பெண்மணியாய், வயது முதிர்ந்தவளாய் இருந்த போதிலுமே இப்பொழுது யாக்கோபோடு அவளும் புறப்பட்டு வருகிற நிலையை பார்க்கிறோம். அந்த அன்பை பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் ஆதியாகமம் 35:19-20 வந்தீர்கள் என்றால், அங்கே வருகிற வழியிலே, அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற வழியிலே ராகேல் மரிக்கிறாள். ராகேல் மரிக்கும் பொழுது யாக்கோபு அவளுக்கு என்று அவள் மரித்த உடனே இத்தனைக்கும் அவளுக்கு அவனுக்கு அவனுடைய கண்களுக்கு மிகவும் நேசமானவள், அவளை நேசித்து மணந்து கொள்கிறான். அவளுக்காக 7 வருடம் மாமனிடத்திலே அடிமையாய் அவன் உழைத்து அப்படித்தான் அவள் இப்பொழுது அவள் கர்ப்பவதியாகி 2வது பிள்ளையை பெற்ற நிலையிலே மரிக்கிறாள். ஆனாலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த மரித்த இடத்தை ராகேல் 19:20 ஆதியாகமம் 35 பார்த்தால், ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டாள். இவ்வளவுதான். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்த நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இவ்வளவுதான் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த தாதி மரித்த போது என்ன எழுதியிருக்கிறது? 8வது வசனத்திலே, ரெபேக்காளின் தாயாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பெயர் உண்டாயிற்று. அல்லோன் பாகூத் என்றால் மிகுந்த அழுகையின் பள்ளத்தாக்கம். எல்லாரும் அப்படி ஒப்பாரி வைத்து அழுதிருக்கிறார்கள். ஒரு பாட்டி, அதுவும் ஒரு வேலைக்காரி, அவள் மரித்த போது, சொந்த மனைவி மரித்த போது கூட அதே அதிகாரத்திலே பார்க்கிறோம். சொந்த மனைவி, அதுவும் இளம் பெண்ணாக அவள் பிள்ளை பேற்றிலே மரித்த போது கூட அப்படிப்பட்ட ஒரு அழுகையும் புலம்பலும் வேதனையும் அந்த பயணப்பட்ட அத்தனை பேருக்கும் உண்டாயிருக்கவில்லை. இங்கே இந்த ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்தவள், அவள் மரிக்கிற இடத்திலே அத்தனை பேரும் உட்கார்ந்து அந்த இடத்திலே அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் நாள் தாமதித்து இந்த அல்லோன் பாகூத் என்று நமக்கு நன்றாக தெரியும். வேதாகமத்திலே பெயர்கள் வைக்கப்பட்டது என்றாலே அதிலே அதிக காரணம் இருக்கும். அப்படி இந்த இடத்திற்கே அல்லோன் பாகூத் என்று பெயர் உண்டாகும்படிக்காய் ஒரு தாதி இருந்திருக்கிறாள். பாருங்களேன், அப்படி என்றால் அவளிடத்திலே இருந்திருக்கக்கூடிய குணாதிசயங்களை யோசித்து பாருங்களேன். நாம் ஜீவிக்கிற நாளிலே வாசனை வீசுவது கர்த்தருக்கு என்று என்பது மாத்திரமல்ல, அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை வீச வேண்டும். பாருங்கள், அது எவ்வளவு முக்கியம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நான் ஒரு முறை இந்த கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை பார்க்க சென்றிருந்தேன். அந்த சகோதரி கர்த்தருக்குள் அன்பான சகோதரி. அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்த பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லுவார்கள், அதாவது இவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்கிற நிலையிலே அவர்கள் மனநிலையிலே அவர்களுக்கு ஒத்தாசையா இருக்க, அந்த மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒத்தாசையா இருக்க அவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுகிற அந்த ஒரு யூனிட்லே, அந்த ஒரு ஒரு இடத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். இவர்களிடத்துல என்ன பேசுவது என்று தெரியாமல் யோசித்த வண்ணம் தான் அவர்களை சென்று பார்க்க போயிருந்தேன். ஆனால் நல்ல உற்சாகமா இருந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை தான் எனக்கு சொன்னார்கள், என்ன என்னிடத்துல இவ்வளவு சந்தோஷம் என்று பார்க்கிறீர்களா? இவ்வளவு சந்தோஷம், எத்தனை வேதனை எனக்கு இருக்கிறது தெரியுமா? வலி உடம்பெல்லாம், எலும்புகளிலே எனக்கு இந்த கேன்சர் இருப்பதினால் எனக்கு எலும்புகள் ஒவ்வொன்றையும் என்னை தூக்கி, எனக்கு உடம்பை அசைக்க முடியாது, என்னை தூக்குவார்கள். அப்படி தூக்கும் பொழுது எனக்கே என்னுடைய எலும்புகள் முறுங்குகிறது போல சத்தம் கேட்கும். கடகடவென்ற சத்தம் கேட்கும் போது உடம்பெல்லாம் பயங்கரமாய் நோகும், வலிக்கும். அதன் பிறகு பெருத்த வலி இருக்கும். 1 மணி நேரம் ஆகிலும் ஒரு முறை இவர்கள் தூக்கினார்கள் என்றால் எனக்கு பல மணி நேரங்கள் எனக்கு வலி வேதனை இருக்கும். ஆனால் என் முகத்திலே இப்பொழுது இந்த சந்தோஷம் இருக்கிறது பாருங்கள். அது எப்படி தெரியுமா? எதனால் தெரியுமா? என் மரணத்திலே என் நேசருக்கு நான் ஜீவசாட்சியா இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்திற்காக எனக்காக ஜெபியுங்க. என்ன என்ன என்று சொல்லி என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் மரிக்கும் பொழுது புன்னகையோடு மரித்திருக்க வேண்டும். இந்த வேதனை என் அடையாளத்தோடு மரிக்க கூடாது. என் நேசர் என் இருதயத்திலே இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்ட நான் புன்னகையோடு தான் மறிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை அழகான வார்த்தை பாருங்களேன். நமக்கு இப்படிப்பட்ட அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை என்று ஒன்று உண்டா? நம்மிலே அநேகரை பார்த்திருக்கிறோம். வியாதியிலே படுத்திருக்கிற ஒரு சிலரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் இனிமேல் இருந்து என்ன, இந்த வேதனையோடு எவ்வளவு காலம் பா ஓட்டுறது, ஆண்டவற்றை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மரணம் வரமாட்டேங்கிறதே என்று சொல்லுகிற பெரியவர்களை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர் சொல்லுவார்கள், புலம்பி சொல்லுவார்கள், 3 வருடம் இப்படி படுத்த கிடையாய் கிடக்கிறேனே, கர்த்தர் என்னை கொண்டு என்ன என்னால் சாதிக்க முடியும் என்று வைத்திருக்கிறார், எனக்கு மரணம் வந்தால் பரவாயில்லையே என்று சொல்லுகிற பெரியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாதி இவர்கள் இந்த இடத்திலே மரித்தால் தான், எந்த இடத்திலே அவர்கள் மரிக்கிறார்களோ அந்த இடத்திலே இந்த அம்மா பேர் தெபோராள், இன்னும் ஒரு தெபோராள் எழும்புவாள். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே, அந்த அல்லோன் பாகுத் என்ற இடத்திலே இந்த தெபோராள் மரித்தவர்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே தெபோராளின் கர்வாலி மரம், தெபோராளின் பேரிச்ச மரம், பாம் ட்ரீ ஆஃப் தெபோரா, இப்படி அந்த ஊரெல்லாம் தெபோராள் பெயர் வைக்கும் அளவுக்கு அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களாய் குணாதிசயங்களிலே இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்னொரு தெபோராள் உருவாகும்படி

0: வல்லமையை தருவதற்காக அவர் அந்த மரணத்தை சகித்தாரே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வரும் பொழுது போதுமாண்டவரே உங்களுக்கு கண்ணில்லையா காதில்லையா என்று கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமே. இன்றைய தினத்திலே நாம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எத்தனை வலி உலகம் உபத்திரவத்துல இருக்கிற உலகம் தான். கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்க நமக்கு உபத்திரவங்கள் இருக்கும். இந்த உபத்திரவங்களின் நேரத்திலே வேதனை வேண்டாம் ஆண்டவரே என்று கேட்கிறதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே இந்த வேதனையில் உமக்கு சாட்சியாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:32 பார்க்கிறோம், சாட்சியாக தேவனுக்கு சாட்சி சொல்லுவதற்காக சீஷர்களை அவர் அனுப்பவில்லை, சாட்சியாக அவர்கள் வாழும்படிக்காய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தர் பணிக்கிறார். என்னவென்றால், நாம் அவருக்கு சாட்சி சொல்வதற்காக வாழ்வதற்காக இந்த பூமியிலே இல்லை, அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக. அல்லேலூயா. இந்த சாட்சியாக இருப்பது, மரண தருவாயிலும் நாம் சாட்சியாக இருக்க முடியும் என்பதற்கான உதாரணங்கள் எத்தனையே நாம் சொல்ல முடியும். வயதானவர்களாய் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் எலிசபெத்தை எடுத்துக்கொண்டால், சகரியாவின் மனைவி, அல்லது ஆபிரகாமின் மனைவி சாராளை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, இவர்கள் எல்லாம் திருமணமாகி தங்களுடைய கணவன்மார் இருக்கிறவர்கள் என்று யோசித்தார். நீங்கள் அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே 7 வருடம் கணவனோடு வாழ்ந்து விட்டு அதன் பிறகு இத்தனை வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெண்மணியாய் இருந்த அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த டெபோராளை எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வயதில் எந்த நிலையிலும், படுத்த படுக்கையிலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று சாட்சிகளாய்த்தான் அவர் வாழும்படி, ஜீவிக்கும்படி, அவருடைய வாசனையாகத்தான் நாம் இருக்கும்படி, அவருக்கு சாட்சி சொல்ல அல்ல, சாட்சியாக நம்மை நிறுத்தும்படிக்குத்தான் அவர் நம்மிலே பிரியப்படுகிறார். ஆமேன். இந்த சிந்தனை நமக்கு இருந்துவிட்டால் போதும். அப்பா கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கணும், மறிக்கும் பொழுது உம்முடைய ஜீவ வாசனையை வீசிக்கொண்டு நான் மறிக்கட்டும். இப்படி கேட்டு பங்களே, எத்தனை நன்மை. எல்லாருக்கும் மரணம் என்பது ஒரு நாளிலே உண்டுதானே. அப்படிப்பட்ட நாளிலே கர்த்தருக்கு ஜீவ வாசனையாய் இருக்க வேண்டும். நாம் ஜீவிக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே மரணத்திலே ஜீவ வாசனை வீசின எங்கள் நேச கர்த்தர் எங்களுக்கும் அந்த கிருபையை தரட்டும். கர்த்தருடைய வருகை சீக்கிரம், அந்த வருகையில அவருக்கு இணைத்துக் கொள்ளப்படுகிறது. நிச்சயம் நமக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும். அப்படியும் நாம் அப்படியானாலும் நாம் சாட்சிகளாகத்தான் அவருக்கு நிற்போம். அல்லது இந்த பூமியிலே நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருந்தாலும், அதிலும் கர்த்தருக்கு சாட்சியாகவே நிற்போம். இந்த உறுதியை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அருள்வாராக. கர்த்தருடைய பொற்பாதங்களில் பணியலாமா? தகப்பனே, ஜீவ வாசனை வீச எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, எங்கள் ஜீவ ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உமக்காக துடிக்க கர்த்தர் உதவி செய்தருளும் சுவாமி. உம்முடைய வாசனையை வீச கர்த்தர் கிருபை அருளும் சுவாமி. ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தத்தக்கதாய், ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறவர்களாக அல்ல, சாட்சியாக நிற்கிறவர்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் தயை செய்தருளும். எங்க சூழ்நிலைகள் எங்களை நெருக்குதப்பா. எங்களுக்கு எத்தனையோ வேதனைகள் இருக்கிறதுனால கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க நாங்கள் மறந்த கிருபையாய் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எல்லாம் நாங்கள் பேசுகிற பேச்சு, இருதயத்தின் சிந்தனைகள், ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளுகிற நடக்கைகள் சாட்சியற்ற விதமாய் இருக்கும் என்றால், அப்பா உங்க கைகள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க நினைச்சாலும் விரும்புற நன்மையை செய்ய முடியலப்பா. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது கிருபையின் கரம் எங்களை அனைத்தருளும் சுவாமி, அனைத்தருளட்டும் சுவாமி. அப்பா, நீர் ஆண்டவரை விரும்புகிற வாழ்க்கை நாங்கள் வாழட்டும். ஒவ்வொரு நிலையிலும் உமக்கு சாட்சியாகவே இருக்க உதவி செய்தும். எங்கள் நாவுக்கு ஒரு தகப்பனை ஒரு காவல் வையும். எங்களது இருதயத்திலே மற்றவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இருதயம் வேண்டவே வேண்டாம்ப்பா. அப்பா, எங்க வாழ்க்கையில எல்லாரோடும் தகப்பனே கர்த்தருடைய சாட்சிகளாகவே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் தயை செய்தும். கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டாப்பா. உம்மோடு கூட நடக்கணும், உம்மிலே நாங்கள் வாழணும், மகிழணும். கிருபை சூழ்ந்திருக்க தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் உன்னத நாமத்தில் ஜபம் கேட்டருளும்
1: உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நமது ஜீவ வேளையில ஜெபிக்கிறோம். அம்மா, வாழ்த்துக்கள் சகோதரி.
0: Thank you. God bless you.
1: God bless you.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13, Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களில் இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள், waves of power.com.
3: நேரம் கலையத்திலே 10:21, புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். 10:30 அருமையான ஊழியர் பாஸ்டர் டேவிட் கைவல்யம் அவர்கள் எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.

மழலை சத்தம் வீட்டில் இல்லையே என ஏங்கி எனக்கு குழந்தை தரிக்கும்படி தேவன் உதவினார். ஆனால் எதிர்பாராத ஒரு திகில் காத்திருந்தது என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. மெடிக்கல் டெஸ்டில் இது சூடோ பிரெக்னன்சி என மருத்துவர்கள் கூறிய போது கலங்கிய என் இதயத்தில் எழுந்த கீதமே, பாலைவனத்திலும் ஒரு நீரோடே உண்டு என்ற இந்த நம்பிக்கையின் பாடல்.

0: நேரம் கலையத்தில் 10:30. இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது, உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரருள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபத்தோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு எப்போதும் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் பல மாற்றங்களை, நன்மைகளை இந்த அருணாதர் இயேசு செய்து வருகிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மேல் இறைவன் வைத்த அன்பிற்கு அடையாளமாக, அன்பிற்கு காரணமாக நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் நாம் கேட்கும் போது நம்முடைய மனசுல ஒரு புதிய உத்வேகம் வருகிறது, உற்சாகம் பிறக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் சங்கீதத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த ஒரு உணர்வை ஆண்டவர் எனக்கு தருகிறார். அந்த வசனம் எங்க இருக்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 89வது சங்கீதத்தின் 21வது வசனத்தின் இறுதி பகுதி, அதாவது 2வது பகுதி. என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய புயம், அது வல்லமையை காட்டுகிறது. அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துமா? கர்த்தர் தம்முடைய புயத்தினால் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில நாம் சோர்ந்து போகிறோம், பலவிதமான இன்னல்களுக்கு நடுவில் வீழ்ந்து போகிறோம். சுகித்திருக்க முடியாத ஒரு நிலை நமது வாழ்க்கையில் வந்து விடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வீழ்ச்சி அடைகிற போது, தளர்ந்து போகிற போது, சோர்ந்து போகிற போது, இவரே நல்ல தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை பலப்படுத்துகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய அந்த வல்லமை நமக்குள் வருகிற போது, அவருடைய பிரசன்னம் நமக்குள் வருகிற போது, அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வந்துருது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாளில், இந்த அருமையான நாளில், எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தேவன் நாம் சோர்ந்து போகும் போது நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அவருடைய புயத்தினாலே நம்மை பலப்படுத்துவாராம். நம்முடைய வாழ்க்கையில சத்துவமற்று போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சோர்ந்த ஒரு மனநிலையில வாழ்கிற போது, அவர் தமது புயத்தினால் நம்மை பலப்படுத்துவார். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் நம்மை பலப்படுத்துமா? இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாகவே நான் சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக கடைசியாக நிபந்தனைகளை சொல்வது உண்டு, ஆனால் இன்றைக்கு முதலாவதாக அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். எங்கு இருக்கிறது வசனம்? அதற்கு மேலாக இருக்கக்கூடிய வார்த்தை, அதாவது சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பரிசுத்த தைலத்தினால் அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன், தாவீதை என்று சொன்னான். யாரை தேவன் தன்னுடைய புயத்தினாலே பலப்படுத்துவார் என்றால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய பலனை, வல்லமையை விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஒரு அருமையான வார்த்தையை நாம் சகரியா புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஸ்ட்ரென்த், எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க, அதை வச்சு நான் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. ஆனால் ஆவியானவர் வரும்போது, பரிசுத்தாவியன் வரும்போது, நான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பல நியாயாதிபதிகளை, ரட்சகர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுல ஒரு நியாயாதிபதி மீதியானியர்களுடைய கைக்கு தேவனுடைய ஜனத்தை காப்பாற்றக்கூடிய ரட்சகனாக, நியாயாதிபதியாக எழும்பினான். அவன் பேர் கிதியோன். இந்த கிதியோனை குறித்து நாம் பார்க்கும் போது, அவனே மீதியானிகளுக்கு பயந்து களத்திலே கோதுமை அடித்துக் கொண்டிருக்கிற போது, கர்த்தர் தூதன் அவனுக்கு முன்பதாக தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பேசினான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பயந்து அங்க வேலை செய்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்கிறான், கத்தரங்களோடு இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது, நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் இப்படி வேதனைப்படணும், ஏன் தோற்று போகணும் என்று அவர்கள் மிகவும் எதிர்மறையாக பேசி கொண்டிருந்தார்கள். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி முடியாதுன்னு நினைத்த அந்த கிதியோன் மேலே தேவன் தம்முடைய ஆவியின் பிரசன்னத்தை வைத்தார். உனக்கு என்ன முடியுமோ அந்த பலத்தோட போப்பா, மீதிய நான் பாத்துக்கிடுறேன்னு சொல்லி அவனை அனுப்பினான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கர்த்தர் அவனை அனுப்பிய போது அந்த பலத்தோடு அவன் புறப்பட்டு போனான். நடந்தது என்ன? அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற, வெறும் 300 பேர் தான், ஒரு களையம், ஒரு தீப்பந்தம் இவைகளை பிடித்து கொண்டு போய் கர்த்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டையும் என்று பாட்டு பாடி இந்த எக்காலத்தை ஊதி, பானையை உடைத்து எக்காலத்தை ஊதி தீபத்தை பிடித்து கொண்ட போது ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது, ஒரு ஜெயம் கிடைத்தது. வெறும் 300 பேரை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத் நமக்கு மிக அவசியம். ஆவியானவர் எந்த மனுஷன் மேல் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினால் அவர்களை பலப்படுத்துவார் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுக்க முடியாத ஒரு அற்புதமான விடயம். எல்லா இடங்களிலேயும் அதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் வருகிற போது அவர்களுக்கு பெலன் உண்டாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானுடைய பெலத்தினாலே வனாந்தரத்துக்கு சென்றார் என்று நான் வாசிக்க முடியும். லூக்காவிலே மத்தேயுவிலே வாசிக்க முடியும். ஆவியானவர் வரும்போதுதான் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் உலகத்தின் பார்வையில் பலமுள்ளவர்கள் என்று நினைக்கக்கூடிய மக்களை, சாதாரணமான நம்மை ஆண்டவர் கொண்டு அவர்களை வெட்கப்படுத்தி விடுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:2 சொல்லுகிறான், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். பலவீனமானவர்களை கொண்டு கர்த்தர் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தினார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்று கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய புயத்தினால் அவர் உங்களை பலப்படுத்துவார், தம்முடைய புயத்தின் வல்லமையினால் உங்களை பலப்படுத்துவார். இந்த காரியங்களை குறித்து இன்னும் நான் அதிகம் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். கடைசியாக நான் இதை தொடர்கிறேன். நிபந்தனை என்கிற விஷயத்தை கடைசியாக மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக அவர் தம்முடைய புயத்தினால் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் வேதாகமத்தில் ஒரு 6-7 குறிப்புகளை வேகமாய் நான் சொல்லுகிறேன். முதலாவது, அவருடைய புயத்தினால் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவருடைய புயம்தான் நம்மை உண்டாக்கிற்று. அவருடைய புயத்தினால் அவர் நம்மை பலப்படுத்துவார் என்றால், அவர் பலப்படுத்துகிற அந்த காரியத்தில் ஒரு 7 விஷயத்தை சொல்லலாம். அவர் நம்மை உண்டாக்கி, நம்மை உருவாக்கி பலப்படுத்தினார். அவரே நம்மை உண்டாக்கினார். அவருடைய புயமே நம்மை உண்டாக்கி பலப்படுத்தியது. வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா புஸ்தகம் 27:5, நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். ஓங்கிய என் புயத்தினாலே உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என்னுடைய புயத்தினாலே உண்டாக்கினேன். அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்தினார். இன்னும் கூட அதே புத்தகத்திலே மற்றொரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அவர் தம்முடைய மகா பெரிய புயத்தினாலே உலகத்தை உண்டாக்கினாராம். அதில் இருக்கிற நம்மையும் உண்டாக்கினார். அவர் தம்முடைய புயத்தினாலே உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அந்த புயம் எத்தனை மகிமையானது! நாம் காண்கிற மிக அற்புதமான இயற்கைகள் எல்லாம் அவர் தான் படைத்தார். பறந்து விரிந்து கிடக்கிற சமுத்திரத்தை அவர் படைத்தார். பூமியிலே வாழ்கிற கோடிக்கணக்கான ஜீவராசிகளை, ஊர்வன, பரப்பன, நடப்பன, இவைகள் எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கினார். வானத்தை அண்ணாந்து வாருங்கள், ஓ விவரிக்க முடியாத அண்ட சராசரங்களை, இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய புயமே உண்டாக்கியது. உண்டாக்கி அதில் விசேஷமாக மனிதனை பலப்படுத்துகிறார், மனிதனை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, நிறைய மனிதர்களை இந்த உலகத்தில் அவர் படைச்சிருந்தாலும் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கிற போது அவருடைய மக்களாக நம்மை அவருடைய புயத்தினாலே அவர் தெரிந்து கொள்கிறாராம். இந்த புயம் என்று சொல்வது எத்தனை காரியங்களை மனித சமூகத்தில் செய்து பாருங்கள். தம்முடைய புயத்தினாலே அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினாலுமே தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். யோசித்து பாருங்க, நீங்க வாழ்கிற இடத்துல எத்தனை ஆயிரம் மக்கள் குடியிருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் குடியிருக்கிறார்கள். அவளுக்கு நடுவிலே அவர் தம்முடைய புயத்தினாலே உங்களை தெரிந்து கொள்கிறாராம். அவருடைய புயம் உங்களை தெரிந்து கொண்டது. உபாகம புத்தகம் 4:34 நாம் இப்படி வாசிக்கின்றோம். அல்லது உங்கள் தேவனாகி கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்பார். ஓங்கிய புயத்தினாலே தமக்கென்று தெரிந்து கொண்டார் நம்மை. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஓங்கிய புயத்தினாலே அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்கள், அவருடைய தம்முடைய புயத்தினாலே நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, திரளான ஜனங்களுக்கு நடுவிலே அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு ஜாதிக்கு ஒருவனும் ஜனத்துக்கு ஒருவனுமாய் கர்த்தர் தொடுகிறார். நம்முடைய இனஜன பந்துகளுக்கு நடுவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கு நடுவில் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன? உங்களை ஆண்டவர் முன்குறித்ததற்கான காரணம் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவருடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய மக்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்காக வாழும்படி உங்களை தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக, அவருடைய புயம் என்ன செய்கிறது பாருங்கள். இந்த உலகம் என்பது நம்மை கட்டுப்படுத்துகிற ஒன்றாக, ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற முடியாமல் செய்கிற ஒன்றாக இருக்கிறது. லைக் எஜிப்ட், எகிப்தை போலவே இந்த உலகம் என்பது நம்மை பின்னுக்கு இழுக்கிறது. தேவனை நாம் நோக்கி புறப்பட முடியாதபடி, தேவன் வச்சிருக்கிற இலக்கை அடைய முடியாதபடி, நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு பிடிக்குள்ளே, ஒரு விதமான அந்த பாண்டேஜுக்குள்ளே நம்மை வைத்து விடுகிறது. எப்படி எபிரேய மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளே 400 ஆண்டுகள் இருந்தார்களோ, அதுபோலவே நாம் எந்த விதத்தில் விடுதலை பெற முடியாத நிலையிலே நாம் பிடிக்கப்படுகிறோம், நாம் கட்டப்படுகிறோம், நம்மால் எதையும் செய்ய முடிவதில்லை. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை செய்கிறார். நம்முடைய ஜீவிதத்திலே கர்த்தர் அப்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையான அந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அன்பானவர்களே, அவரை நோக்கி பாருங்கள். அவர் லட்சக்கணக்கான எபிரேய மக்களை தம்முடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். அவர் எப்படி அந்த ஜனங்கள் புறப்பட்டாங்க? அவருடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். உபாகமம் 5:15 உட்பட பல வசனங்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இன்னும் சில வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஃப்ரீயா இருக்கும் போது அந்த வசனங்களெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் 5:15, உபாகமம் 7:19, உபாகமம் 9:29, சங்கீதம் 136:11-12, உபாகமம் 26:8, 2 Kings 17:36, இன்னும் பல வசனங்கள் அவருடைய புயத்தினாலே தேவன் தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறது. பல வசனங்கள், அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார். ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்த மக்களை கர்த்தரே தம்முடைய புயத்தினால் அவர்களை புறப்பட பண்ணினார். ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். விடுதலை இல்லையே என்று வேதனையோடு வாழலாம். ஐயோ, எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும், ஐ நீட் அ டெலிவரன்ஸ், ஐ நீட் அ ரெடெம்ஷன் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். என கண்பானவர்களே, உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த அடிமைத்தனத்தில் புறப்படப்படுகிற கர்த்தர் ஒருவேளை லாகிரி வஸ்துக்களிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், போதை வஸ்துக்களிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், சில கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு தேவனாகி கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். மூன்றாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவதாக, நாம் எங்கேயும் இடறி விடாமல், நாம் ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாமல், வேதனைப்பட்டு விடாமல், அழகான பாதையிலே தெளிவாய் நடப்பதற்கு அவருடைய புயத்தினாலே நடத்துகிறாராம். யோசித்து பாருங்களேன், 40 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வனாந்திரத்திலே இந்த மக்கள் நடந்தார்கள். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களுக்கு வழிகாட்டியது. அது எல்லாம் அவருடைய புயத்தினால நடந்தது. அவர் நடத்தணும், அவர் நடத்தணும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே வாழ்வதற்கான வழி தெரியவில்லை, எங்காவது போய் முட்டிக்கொள்கிறோம். ஐயோ, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளியில வர்றதுன்னு எனக்கு புரியல, இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய புயம் நம்மை நடத்துமா? பாருங்கள், முதலாவது நாம் பார்த்தோம், அவருடைய புயத்தினால் நாம் உண்டாக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். இரண்டாவதுடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். மூன்றாவது அவருடைய புயத்தினால் நாம் புறப்பட்டு நாம் பலப்படுத்தப்படுகிறோம். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 63:12, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கிருத்தி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து என்று அந்த வசனம் போகிறது. அவர் தம்முடைய புயத்தினாலே நடத்தி, தம்முடைய புயம், அவருடைய புயம், அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வாழ வழி தெரியவில்லை, என்னுடைய வாழ்க்கை குறித்ததான இறைவனுடைய சித்தம் என்னதுன்னு எனக்கு புரியலேன்னு வருத்தப்படுகிற உங்களுக்கு கடவுள் சொல்லுகிற வாக்கு, அவர் தம்முடைய புயத்தினால் நடத்துவார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 32:8, உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று. அன்பு தெய்வத்தினுடைய மக்களே, நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். நான் முன்னே சொன்னது போல பகல் நேரம் வருகிற போது அவருடைய மேகஸ்தம்பம் வரும், மக்கள் களைத்து போகாமல் அந்த மேகஸ்தம்பம் அந்த ஜனங்களுடைய பிரயாணத்தில் லோடு கூட வந்து கொண்டே இருக்கும். இரவு நேரத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இயற்கையே அவர்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியா மாறி அக்னி ஸ்தம்பத்தினாலே கர்த்தர்களை நடத்துவார். அக்னி ஸ்தம்பம் அவர்களை மிக அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போனது. அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் அற்புதமாய் நடத்துகிறவர். பிரயோஜனமாய் இருக்கிறதை அவர் நமக்கு போதித்து அவை நம்மை நடத்துவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார். ஆகவே தேவன் அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி ரொம்ப அழகாய் நம்மை அவர் பலப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நான்கு காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினாலுமே உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, தம்முடைய புயத்தினாலுமே தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார். மூன்றாவது, தம்முடைய புயத்தினாலுமே புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவது, தம்முடைய புயத்தினாலுமே நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஐந்தாவதாக, தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை பலப்படுத்துகிற, தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய புயம், அவருடைய புயம் நம்மை மீட்டுக் கொள்கிறது, கூடவே அவர் நம்மை பலப்படுத்தவும் செய்கிறார். சங்கீதம் 77:15, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக்கொண்டீர். உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டுக்கொண்டீர். அவருடைய புயம் நம்மை மீட்டுக்கொள்ளும், அவருடைய வல்லமை நம்மை மீட்டுக் கொள்ளும். அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்வார். எங்கே நீங்கள் பிடிபட்டிருக்கிறீர்கள், எங்கே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், எங்கே வேதனை இருக்கிறது, எங்கே கஷ்டம் இருக்கிறது, அங்கே கர்த்தர் தம்முடைய புயத்தை அனுப்பி உங்களை மீட்டுக் கொள்வார். நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். ஆண்டவருடைய அந்த பேராசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அன்பானவர்களே, அவர் உங்களை மீட்டுக் கொள்வார், அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். அவர் நம்மை மீட்டு தம்முடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டு அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆறாவதாக, அவர் நம்மை தம்முடைய அம்பாரத்திலே சேர்ப்பார், தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார். தம்முடைய புயத்தினாலே அவர் தம்முடைய அம்பாரத்திலே சேர்த்து நம்மை பலப்படுத்துவார். நம்மை விட்டுற மாட்டார், நாம் கைவிடப்படுவதில்லை. அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார், நம்மை பலப்படுத்துவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:11, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தமது புயத்தினால் ஆடுகளை அவர் சேர்ப்பார், தம்முடைய புயத்தினால் சேர்ப்பார், மந்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களை பாதுகாப்பான இடத்தில் அவர் கொண்டு வந்து வைப்பார். அப்படி விட்டுற மாட்டார், வனாந்திரத்தில் விட்டுவிட மாட்டார், காடுகளில் அலைந்து திரிய விட மாட்டார், பசியால் பட்டினியால் வாடி போக விட மாட்டார். ஓ, தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு போகும்படியவர்களை தனித்து விட மாட்டார், பசியினால் நீங்கள் துடித்து விட அவர் விட மாட்டார். அவர் தம்முடைய அந்த இல்லத்திலே, தன்னுடைய மந்தையிலே உங்களை சேர்த்துக் கொள்வார் தம்முடைய புயத்தினாலே. ஆகவே இதுவரை தேவனுடைய ஆசீர்வாதங்களை காணாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார், நான் சேர்ப்பேன், என்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என் பாதுகாப்பான இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய கோட்டையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய எல்லைக்குள்ளே நான் உன்னை கொண்டு வந்து சேர்த்து உன்னை பலப்படுத்துவேன். இதுதான் கர்த்தருடைய வாக்கு. ஏழாவதாக, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாளுவார். கடந்த அதிகாரத்திலே நான் வாசித்த அந்த அதிகாரத்திலே மற்றொரு வசனம் 40:10, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவருடைய புயம் நம்மை அரசாள வைக்கும், நம்மை தம்முடைய புயத்தினால் அரசாண்டு அவனை பலப்படுத்துவார். அவருடைய புயம் என்னவெல்லாம் செய்கிறது பாருங்கள். அவர் தம்முடைய புயத்தினால் அவனை பலப்படுத்துவார் என்று சொன்னால் அந்த புயத்தினால் அவனை அரசாளுவார். ஏழு காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவருடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துவார். இரண்டாவது, அவருடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துவார். மூன்றாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துவார். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துவார். ஐந்தாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு நம்மை பலப்படுத்துவார். ஆறாவது, அவர் தம்முடைய புயத்தினால் தம்முடைய மந்தையிலே நம்மை சேர்த்து நம்மை பலப்படுத்துவார். ஏழாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாண்டு நம்மை பலப்படுத்துவார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். தாவீது தேவனுடைய அருளை பெற்றவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய வல்லமை பெற்றவன். ஆகவே அவனுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்தார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அரசாளுகிறவர், அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை புறப்பட பண்ணுகிறவர், தெரிந்து கொள்ளுகிறவர். இதெல்லாம் கேட்கும் போது மகிழ்ச்சி. யாருக்குன்னு சொன்னா, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை பெற்றுக் கொண்டவர்கள். பாருங்கள், எல்லா சந்தர்ப்பத்திலையும் தாவீது பலப்படுத்தப்பட்டான். கர்த்தருடைய புயம் அவனுக்கு உதவிகரமாயிருந்தது. கர்த்தருடைய புயம் அவனை பலப்படுத்தி கொண்டே வந்தது. காரணம், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிம்சோன் அப்படித்தான், கர்த்தருடைய ஆவியினால் அவன் பலப்படுத்தப்பட்டான். ஆனா கர்த்தருடைய ஆவி அவன் விட்டு போன உடனே அவனுக்கு இப்பொழுது ஒரு ஜெயம் தேவை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். நியாயாதிபதிகள் புத்தகம் 16:28 இந்த ஒரு விசை, எனக்கு உங்களுடைய உதவி வேணும்பா. கர்த்தருடைய புயம் அங்கே வந்தது. அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை, அந்த பலனை அவனுக்கு கொடுத்தது கர்த்தருடைய வல்லமை. அவ்வளவுதான், விண்ணகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்தது. அவன் அன்று மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை விளைவித்து விட்டு தான் மாறித்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், அதுக்கு தேவை தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. அப்படி அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகிற போது தேவனுடைய புயம் உங்களை பலப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியானுடைய அருளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எப்போதுமே அவருடைய புயம் பலனை, வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயித்து கொண்டே வருவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆவியானவர் வருகிற போது கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஜபம் செய்வோம். நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான தருணத்திற்காக நன்றி. உடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கின்றோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ, கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு மக்கள் உமது திருநாமத்தில் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்களாக. ஆம், உம்முடைய புயம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் அப்பா. தேவனே, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெறட்டும். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் புறப்பட்டு வெளியே வந்தவர்கள், உம்முடைய புயத்தினால் நடத்தப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவரே உம்முடைய புயத்தினால் உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் உம்மால் அரசாளப்படுகிறவர்கள், ஆண்டவரே அந்த புயத்தினால் நீர்முத பிள்ளைகளை பலப்படுத்தி வெற்றி பெற வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டுடைய விசுவாச வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல்சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள், எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழிச்சாலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கிரேத்திலே 10:57, 11 மணிக்கு வருகிறது. அருமையான பாஸ்டர் நோர்வேலிருந்து பென்ஹர் விக்டர் அவர்கள் சிந்தனை துளிகளை வழங்க இருக்கின்றார்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார். வாக்கு

0: நேரம் கலையத்திலே 11:01. இப்பொழுது சிந்தனை துளிகளை கேட்கலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்கர் அவர்கள் வழங்குகின்றார்கள்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாக கர்த்தரை கொடாவடி ஸ்தோத்திரம். கர்த்தங்களை வாசித்திப்பாராக. மறுபடியும் உங்களை சிந்தனைக்கு சிறுதுளி கூடாக சந்திப்பதில் நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு உண்டாதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் சொல்லப்படுகிறது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தரே இயேசு கிறிஸ்து சொல்லுவது. மத்தேயு 22:16-21 எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும். அப்ப ராயனுடையது என்ன, தேவனுடையது என்ன? அப்ப நாம் ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரே இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறதை நாங்கள் இந்த வசனங்களில் வாசித்துக் கொள்ளலாம். அவர்கள் கேட்கிறார்கள், ராஜனுக்கு வரி செலுத்த வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த ராஜனுடைய பணத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் கேட்கிறார், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று சொல்லி கர்த்தரே இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பாருங்க, அந்த பணத்தில் ராஜனுடைய சுரூபம் உடைய எழுத்தும் இருக்கிறது. ஆவேதான் அவர் கேட்கிறது யாருடையதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இது ராஜனுடையதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுகிறார், இதை ராஜினி கொடுங்கள். அவன் சுருவம் அந்த பணத்தில் இருக்கிறது, அவனுடைய எழுத்தம் இருக்கிறது, அது அவனுக்குரியது. ஆவித அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்ளும் தேவனுடையது என்ன. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இங்க பாருங்க, முக்கியமாக கவனிக்க வேண்டும், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். மேலே கேட்கிறார், இந்த சுருவமும் எழுத்தும் யாருடையது என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இங்கு சொல்கிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். ஆகவே நம்மை கர்த்தர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்கிறார், தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கள். அவர் நாம் நம்மை முழுமையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும். பணத்தை அல்ல. பண ஆசை உள்ளவர்கள் இதை தங்களுக்கு ஏற்ற விதமாக புரட்டி சொல்லுவார்கள், பணம் 10 1/10 தேவனுக்குரியது, ஆகவே பணத்தை கொடுத்து கொடுங்கள் என்று சொல்லி. இங்கு அதை குறித்து பேசவில்லை. இங்கு பேசுவது நம்மை தேவனுக்கு முழுமையாக கொடுப்பது. நாம் தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மை முழுமையாக கொடுக்க வேண்டும். அறகுறையா அல்ல, அறகுறையா அல்ல. வெளிப்படுத்தல் 3:15-16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார். அவர் நம்மை தேவன் வாந்தி எடுத்து போடுவார். நமக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் முடிவு எடுக்க வேண்டும், நான் யாருடையவனாய் காணப்பட வேண்டும்? தேவனுடையவனாய் காணப்பட வேண்டுமா, அல்லது உலகத்தில் உள்ளவனுடைய என காணப்பட வேண்டுமா? எனக்கு அன்பான சுகசோலே, 1 யோவான் 2:15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கு கர்த்தர் இயேசுக்கு சொல்கிறார், இந்த பணம் இந்த ராயனுடையது, அவனால் உருவாக்கப்பட்டது, அவை அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலாம் அவருடைய ரூபமாய் படைக்கப்பட்டவர்கள். உங்களை அவருக்கு கொடுங்கள், முழுமையாக கொடுங்கள், அறகுறைய அல்ல. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எனக்கு பிரியமான சௌர சொல்லி பாருங்க, அவருக்கு செவி கொடுத்தல் தான் அவருக்கு முக்கியமானது. எங்களுடைய பணம் அல்ல, அவருங்கிடத்து பணத்தை எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுதல், பரிசுத்தமாய் வாழுதல், அதுதான் அவருக்கு முக்கியமானது. அவனை பரிசுத்தமானவர்களாய் வாழ வேண்டும். பாருங்க, ஓசியா 6:6 சொல்லப்படுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் அவர் அறிய வேண்டும். அவர் அறிவதும், அவர் அறிந்து அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழுவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எங்களிடத்தில் பணத்தை அல்ல, பணத்தை அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென், அல்லேலூயா. ஆவே நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்கள், ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுலடியில் எழுதார். எனக்கு பிரியமானவர்களே, எங்களை நாம் எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இதைத்தான் சொல்கிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அவர், நாம் தேவனுடையவர்கள், நம்மை பரிசுத்தமானவர்களாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக, தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவருக்கு செவி கொடுத்து நாம் என்ன செய்வோம்? நம்மை தகுதி உள்ள பாத்திரங்களாக தேவனுடையவர்களாய் மாற்றி நம்மை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். அதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகவே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய சரத்தை அடிக்க நொறுக்க கொடுத்து சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நமக்கு பரிசுத்தத்தை தருவதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக. ஆகவே நாங்கள் அவருடையவர்களாய் வாழுவோம், எங்களை மாற்றிக்கொள்வோம். நாங்கள் தேவனுடையவர்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும். ஆகவே தேவனுடையதை தேவனுக்கு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசுவதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
0: ஆமேன். நன்றி பாஸ்டர் பென்ஹர் விக்டர். நோர்வேலிருந்து அருமையான ஒரு சிந்தனை துளிகளை இன்றைய நாள் ஆண்டவருக்கு மகிமையாக எடுத்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா.

0: நேரம் கலையத்திலே 11:28, 11:30 ஆரம்பமாக இருக்கிறது உங்களுக்கான நேரம். அதுக்கு முன்பதாக நீதிமொழிகளை இப்பொழுது அருமையான சௌரிய மெரினா அவர்கள் வாசிக்க கேட்கலாம்.
1: நீதிமொழிகள் 18 அதிகாரம். பிரிந்து போகிறவன் தனிச்செயின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றைப் போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கும் உதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணீர். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தீனமும் வெட்கவுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், உறைந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். திட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவதை அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போலிருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.

0: உங்களுக்கான நேரத்திலே பாடுகின்ற நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களோடு அருமையான ஊழியர் ரமேஷ் கவிதா அவர்கள், இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் மாவட்டம் பரந்தன்லிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கான்.
0: நலமா இருக்கிறீங்களா? ஓகே. நேற்று குறிப்பிட்ட மாதிரி இன்றைய நாளும் நேரத்துக்கு நீங்கள் பாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்க.
1: சபையில ஒரு தங்கச்சி தான் பாடுறா, நான் கொடுக்குறேன்.
0: ஆ சரி, கொடுங்க உங்கள்கிட்ட. பிரைஸ் லார்ட். யார் பேசுறீங்க? உங்களோட பேர் என்னம்மா?
1: செலோமி.
0: செலோமி, ஓகே. சரி, இது பாடுற நேரம் வானொலியில முடிஞ்சா திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா? இன்றைய நாளும் என்ன பாட்டு பாட போறீங்க?
1: காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது.
0: ஓகே, பாடுங்கோ.

வென்று சொல்லிடுவேன்.

நான் காத்திருப்பேன், என்றும் விழித்திருப்பேன்.

0: மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று.
1: ஆமீன், ஆமீன். மிக சிறப்பாக பாடினீர்கள் செலோமி, வாழ்த்துக்களம்மா. அடுத்த முறை பாடும்போது செல்போனை கிட்ட வாய் கிட்ட வச்சு சத்தமாக பாடணுமா? அழகாக பாடியிருக்கிற வாழ்த்துக்கள் கொடுங்க. கவிதா ரமேஷ் அவர்களிடம். ஓகேம்மா, மிக சிறப்பாக உள்ள பாடினால் அவனுடைய நாமம் ஒன்றை மயப்பட்டது. நீங்கள் போயிட்டு வந்து பிரேயரை முடிச்சுட்டு வந்து பாடுங்கப்பா.
2: இன்னொரு தங்கச்சி பாடுறாரு.
1: இன்னொரு தங்கச்சி பாடுறாவா? கொடுங்க. பிரைஸ் லோடம்மா, யார் பேசுறீங்க? உங்களோட பேரை சொல்லுங்க. சத்தமா பேசணும், கேளு.
3: ஜெயந்தினி.
1: ஜெயந்தினியா?
3: தயந்தினி.
1: ஓகே ஓகே ஓகே, சரி. என்ன பாட்டு பாட போறீங்க தயந்தினி?
3: சத்தியத்தில் வழி நடத்த கிருபை தாங்கப்பா.
1: ஆமீன், பாடுங்கம்மா.

கிருபை தாங்கப்பா, உன் சத்தம் கேட்டு சித்த

போன நாடல் வாழ்வை முறிக்கவில்லை. மங்கி மங்கி எரிந்த போது மாணிக்கவில்லையே.

நடத்த கிருவை தாங்கப்பா, உன் சத்தம் கேட்டு சித்தம் செய்தாங்கப்பா. பாதம் அமர வேண்டுமேலா குளிரமில்லை விண்டாமே, அப்பா பாதம் அமர வேண்டுமே.

0: நன்றி.
1: ஆமீன். சிறப்பான பாடல் தயந்தினி, நன்றா இருந்தது. வித்தியாசமான பாடல்களை இருவரும் பாடியிருக்கிறீர்கள். வேறு யாரும் பாட இருக்கிறாங்களா? கவிதா, சிஸ்டர் கவிதா, நல்லா பாடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான பாடலாக இருக்கிறது. நல்ல கருத்து நிறைந்த பாடல்கள். நீங்களும் ஒரு ஊழியராக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களம்மா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த சபையை இன்னுமாக கட்டி எழுப்பார். உங்களோட சபையிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய நாளிலும் வந்து பாடலை கொண்டு வாங்க. அது மாத்திரமில்லை, வேறு ஒரு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நீங்கள் இந்த வானொலியோடு இணைந்து செயல்படலாமா? கர்த்தருடைய நாம ஒன்றே மயப்பட்டும் அவரை உயர்த்துறதுக்கு நீங்கள் நமது தாயத்திலேருந்து, அதாவது கிளிநொச்சி மாவட்டம் நினைக்கிறேன், பரந்தன்லேருந்து இணைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களோட சபை மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:43. இன்றைய நாள் உங்களுக்கான நேரத்திலே பாடலை இரு சிறுமிகள் பாடினார்கள். அவர்கள் எமது இலங்கை தேசம் கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன்லேருந்து இந்த பாடல்களை ஆண்டவருக்கு மகிமையாக வழங்கினார்கள். பாருங்கள், அடுத்ததாக சௌரி மேரியை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சௌரி.
2: வணக்கம். வணக்கம். நான் மேரி.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: ஆண்டவர் இரக்கத்தால் நல்லாய் சுகமாயிருக்கிறேன். நீங்களும் சௌரியம் சுகமாயிருங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம்.
1: ஆமென். எப்படி இருந்தது? சிறு ரெண்டு சிறுமிகள் பாடினார்கள் பரந்தன்ல இருந்து.
2: நல்ல அந்த சிறுமிகளா பாடினவன். அந்த நான் நினைக்கிறேன் முந்தி பாடின பிள்ளையோட
1: இல்ல இல்ல புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க.
2: நல்ல ஆனா அந்த பிள்ளைய காணையில கொஞ்ச நாளா.
1: அது செமினா அவருக்கு அவங்களோட இடத்துல கரண்ட் இல்லையாம சொல்லி சொல்லியிருந்தாங்க. கரண்ட் இல்லாதால செல்போன் சார்ஜ் பண்ணலாம இருக்கு. வருவாங்க. அவரும் சிறுமிதான். லவ்சாமா ஒவ்வொரு நாளும் வந்து பாடுவார்கள். பாருங்களும் சாயத்திலேருந்து இப்படி கத்திர கண்டு எழுமி பிரகாசிக்கிற குழந்தைகளை பார்த்து உண்மையிலே மன மகிழ்ச்சி தான்.
2: ஆமேன். ஆமேன். சிறுவர்கள் இனி எழும்பி அவர்கள்லாம் இந்த ஊழியத்தை கொண்டு போறதும் நாட்டை சீர்படுத்த போறதும் அவையில்
1: தானே.
2: வேதவித்து வளரணும்.
1: ஆமா. வெளிநாடுகள்ல அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் மிக குறைவன்னு நினைக்கிறேன். அந்த குறைவெல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஜெபிப்போம். கத்தர் பெரியார்களும் சேவர்கள் பிள்ளைகளை குழந்தைகளை கத்தர்களை வளர்க்கிறதும் அதனத்தில் அவர்கள் மூலமாக ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துறதும் ஒரு பெரும் பாக்கியம் அவர்களுக்கு. அதில் அநேகர் தவறி விடுகிறார்கள், பரவாயில்ல. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வார். நீங்கள் பாடுங்களம்மா.
2: ஆமென். கர்த்தாவே உம்மா நாமம் அமைப்படுவதாக.
3: எனக்காகவே யாவையும் செய்து முடித்தேர் நன்றி நன்றி ஐயா.

பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே,

0: ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே.
1: நன்றி
0: பிரதர்,
1: நன்றி சௌரி, வாழ்த்துக்கள் சௌரனுக்கு. நன்றி, மீண்டும் நாளை நாள் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
0: ஆமென். கர்த்தர் உங்களையும் சௌரியையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். ஆமென்.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: மகேஷம்மா,
1: நான் நிக்கிறேன், லைன்ல நிக்கிறேன்.
0: இல்ல பாடுங்க.
1: படிக்கவா. சோத்திரம் அப்பா, நந்தி ராஜா, நந்தியோட துதிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, நிரப்பும் அப்பா. நந்தி ராஜா, நந்தி என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார். என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார். தேகளை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, தேகளை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பிறவே நன்னீக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, பலவே நன்னீக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார். தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. இந்த நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் முந்தன் ஆவியார். இந்த நிரப்பும்
0: அழையுங்கள். 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்கள் மல்லிகா சௌரி?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: வெரி குட்.
1: இப்போ செக்கப் போல் வருஷம் செக்கப் போல் நடந்தாண்டு இருக்குது. அது வருந்தனைக்கும் வந்துட்டால் ஓகே. உச்சாமா தெரியல.
0: சரி
1: ஓகே பிரதர்,
0: பாடுங்க.
1: ஓகே பிரதர், நான் பாடுறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? குரல் ஒரு நல்லா இருக்கு போல தெரியுது.
0: ஆமா, நேத்தி விட இன்னைக்கு நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு. ஆமீன் ஆமீன். சகோதரியும்
0: வந்துருவா.
1: நான் பாடுறேன் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா,

0: உம்மை மறுதளித்தேன் பின்வாங்கி போனேன், உம்மை மறுதளித்தேன் பின்வாங்கி போனேன், உன் வல்லமை இழந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தேவனே, உம் வல்லமை இழந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிறங்கும். ஆமென். நன்றி பிரதர், நன்றி சகோதரி.
1: நன்றி.
0: கொஞ்சம் கிரால் கேக்குது.
1: நன்றி. நன்றி அம்மா. நன்றி
0: நன்றி. ஓகே ஓகே.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா சொல்லுங்க.
1: அப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு உன்னத தேவனே என் ஜெயசுராஜனே.
0: உன்னத தேவனே.
1: இவத்தோட்டம் ஜசிந்தா அப்படி இருக்கிறா?
0: கொஞ்சம் பரவாயில்லையம்மா, இன்னும் சரியான முறையில இல்ல, பாப்பமா செய்வார். இவ்வளவு பேர் ஜெபிச்சிருக்கிறோம்.
1: தூரத்தில்
0: இருக்கிறோம், கிட்ட விடுவதும் இல்ல. நானும் அவன் தான், ஆண்டோரும் கூட இருக்கிறோம்.
1: அவ்வளவுதான், அவர்தான் இன்றைக்கு உங்களோட கூட இருக்க போறதா வருதா?
0: ஆமேன். அது ஒன்றே போதும். நன்றி அம்மா. உங்களோட பாட்டு எடுத்து வரணும்.
1: ஓ மையா, ஓ ஓ நன்றி.

0: கடவுள் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயோ? அப்படி அல்ல. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் தான் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவர் தன் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டார்.
1: நேரம் கிரேத்திரே 12:03. புதன்கிழமை காண உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறோம், மதிய ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். இது பாடலுக்கான நேரம், பாடுவதற்கான நேரம். இது திங்கள்லிருந்து வெள்ளி வரைக்கும் இந்த நேரம் இருக்கிறது என்பதை அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளுமே நான் அதை சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஆனாலும் பாடுறதுக்கு மக்கள் அநேகர் முன் வருவதில்லை. உங்களுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளைத்தான் நாங்கள் இந்த பாடல் பாட அழைக்கிறோம். இது ஆண்டுடைய வார்த்தையை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு நேரம், பாடல் வழியாக, இசை மூலமாக. இதன் மூலமாக அநேக கர்த்தரை அறியாத மக்கள் ஆண்டவர் தொடக்கூடும், சந்திக்கக்கூடும். எனவே நீங்கள் தயங்காமல் கர்த்தருக்கண்டு நற்செய்தி அறிவிக்கணும் என்ற ஒரு மன வாஞ்சை விருப்பம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து பாடுங்கள், அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். அது மாத்திரமில்லை, நீங்கள் பாடல் பதிவுகளையும் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதையும் உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றேன்.
0: அப்படியானால் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு குழம்பது, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உன்னோடு ஒட்டியிருக்கும் பாவங்கள் தான். உன் பாவத்தை விட்டுவிடு, அதை விட்டுவிடு. இயேசு உன் வாழ்வை மாற்றி

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கிடைத்தலே 12:10 புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அநேக மக்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை. கன்னடிய மண்ணிலிருந்து ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவை ஆண்டுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய எமது நிகழ்ச்சி கேட்டு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தியானித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகவும் 16:23 பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த வாசனம் எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். மிக இலகுவான ஒரு பாடல் நிகழ்ச்சி. நீங்கள் எந்த விதத்திலுமே இந்த பணமும் கட்ட தேவையில்லை. நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் அதிலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அத்தோடு அந்த இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஒரு கிட்டத்தட்ட 1:30 நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி மதிய நேரத்திலே கனடிய நேரம் 12:30 ஆரம்பமாகிறது. 1 வரைக்கும் அந்த பாடல் நிகழ்ச்சி இருக்கிறது. அதிலே கலந்து சிறப்பித்து கர்த்தரை உயர்த்துங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பக்கமாக எப்பொழுதுமே சாய்ந்திருப்பார். அவர் சொன்னதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்க வேணும். தொடர்ந்து நாங்கள் இனிமையான பாடலோடு இணைந்திருக்கலாம். அலையுங்கள் 6433385596.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதா? வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: நேரம் கலையத்திலே 12:22, புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு சில விருப்ப பாடல்களை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு பிடித்தமான பாடலை சர்வீஸ் செய்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு அன்பு உறவுகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே முதலாவதாக சோதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ சோதரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: அருமையான பாடலை விருப்பு பாடலாக இருந்தார்கள் லண்டன்லேருந்து சகோதரி கொன்சி அவர்கள். அடுத்த நேர் விருப்ப பாடலில் கேட்க இருப்பது இன்னும் ஒரு பாடல். அதுக்கு முன்பதாக ஒரு அழைப்பை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் கவலம் அம்மா. இப்பதான் நாங்கள் வந்து செண்டு போட்டு குளிச்சேன்.
0: சரி, பாட போறீங்களா? வணக்கம் அம்மா. உங்களோட போன் சரியா கேட்க இல்லையம்மா, தெளிவா வாங்கி கிட்ட வச்சு பேசுங்க. ஓ, பாடுங்கம்மா. பாடுங்கோ.
1: கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நீசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இம்மட்டும் உதவின எபிநேசரே இனியம் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபிநேசரே இனியம் காத்திடுவார். உலகில இருக்கும் அவனை விட என்றவன் பெரியவரே. உலகில இருக்கும் அவனை விட என்றவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நேரம் கலையத்திலே 12:29 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து விருப்ப பாடல்கள் வரிசையிலே இன்னும் ஒரு இனிமையான பாடலை கேட்டுக்கிறார்கள். என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலே தனக்கு மிக பிடித்தமான பாடல். இந்த பாடலை ஒலிபரப்புமாறு ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக அந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக தெரிவு செய்து வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருந்தார்கள். அருமையான சகோதரி ஜெர்மனியிலிருந்து ரிம் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சகோதரி. தொடர்ந்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கோம். இந்த பாடலை எங்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள் இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதுவோ பாஸ்டர் பென்ஹர் விக்டருக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்த விருப்ப பாடலை டொரண்டோவிலிருந்து அருமையான சௌரி மேதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த பாடலை ஆராதனை நாயகன் நீரே என்ற பாடலை ஒலிபரப்புமாறு தனக்காக என்று கேட்டிருக்கிறார். இதோ சௌரி மேதிக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களில சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும்

ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னீரே. பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீதான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம்.

இந்த பாடலே தனது விருப்ப பாடலாக தெரிவு செய்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் சகோதரி மேரி அவர்கள் டொரண்டோவிலிருந்து. அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்த விருப்ப பாடலாக வருவது தாயார் ரீட் அம்மா அவர்களுடைய விருப்ப பாடல் உன்னத தேவனே என்ற இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள் தாயார் ரீட் அம்மா. இதோ அவர்களுக்கான இந்த பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். தாயார் ரீட்டம்மா அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து இறுதியாக இன்றைய விருப்ப பாடல் வரிசையிலே இடம்பெறுவது சௌரி மெரினா டொரண்டோவிலிருந்து இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அந்த சௌரிக்காக மெரினாவுக்காக இந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: நன்றி.
1: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌரி மெடினா அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இன்றைய நாளும் பாடல் விரும்பி கேட்ட அன்பு உறவுகள் மற்றும் பாடினவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. தொடர்ந்து நாங்கள் ஒரு மணிக்கு வருகிறது தேவ செய்தியே. அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வர இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் கலையத்திலே 12:58.

0: நேரம் கலையத்திலே ஒரு மணி, இது செய்திக்கான நேரம். இன்றைய நானும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால சுகமாக இருக்கிறோம். உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தினாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
0: எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன். அம்மா இன்னும் ரீகவர் ஆகல. கூடிய விரைவில் வருவாங்க வானொலிக்கு என்று நான் நம்புறேன். உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி பாஸ்டர். தொடர்ந்து ஜெபியுங்க.
1: இந்த தொண்டை இப்ப சரியா எப்படி இருக்குதுங்க ஐயா?
0: இருமல் இருக்குது, நிக்க இல்ல.
1: எனக்கும் அது மாதிரிதான் இருக்குது, இருமல்.
0: ஆமா, எல்லோரிடம் இந்த இப்படிப்பட்ட சீசன்ல இருக்குதான்னு தான் கேள்விப்பட்டேன்.
1: ஆமா,
0: அதனால அவங்களுக்கு தொடர்ந்து பேச முடியாதானே வானொலியில. அதோட பிளையினமா இருக்கிறார்கள், உடம்பெல்லாம் வருத்தம் இருமி.
1: ஐயோ சப்பா,
0: சாப்பிடுறாங்க இல்ல? ஒரு நாளும் ஒரு கடையில ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது.
1: ஓ
0: பாப்பம், கர்த்தர் நல்லவர்.
1: ஓகே ஐயா, நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர்.
0: ஆமீன், ஆமீன்.
1: ஸ்தோத்திரம்.
0: ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையிலே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வல்லமை நிலைகள் வானொலிக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த வானொலிய ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த வானொலியுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் விசேஷமாக எங்கள் சகோதரி ஜெசிந்தா அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும், நீடித்த ஆயுளை கொடும். எல்லா பலவீனங்களையும் சுகவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் முறி அடிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். தெய்வீக சுகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையுள்ள கரம், நம்முடைய பாதுகாக்கிற கரம், நம்முடைய சுகமளிக்கிற கரம் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். வின்சென்ட் ஐயாவை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளை சந்தியும், அவருடைய நன்மைகளால் அவர்களை திருப்தி ஆக்கும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அற்புத அடையாளங்களை செய்திடலும். உம்மாலே கூடாது ஒன்றுமில்லை.
0: ஆமென்.
1: தேவ கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல் தொடர்ந்து கூட இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாமே, இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும். அதே போல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல அருமையான ஜபத்தை ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒரு நாளும் உதாரத்தமாய் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்து கொள்ளும், பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர்.
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியாது. திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம், இதுல சில வசனங்களில வாசிக்கும் பொழுது நீதியை குறித்ததான சில வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே நம்ம அந்த வாசிக்கிற பொழுது அங்கே நீதி என்றதான ஒரு காரியத்தை குறித்து நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். அது 4வது வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லி. அதாவது அதற்கு மேல உள்ள வசனத்தை வாசித்தால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்கள் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல தேவ நீதி, சுய நீதி, மட்டுமில்ல விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, அப்புறம் நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, இப்படி 4 விதமான நீதிகளை குறித்து இந்த அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. அதுல இந்த நியாயப்பிரமணத்தில் உண்டாகிற நீதி, அடுத்தது எனது சுயநீதி, அப்புறம் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ இந்த நாலாவது வசனத்தின்படி வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவனால் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும். அப்போ அந்த நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவ நீதி, அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற நீதி. அதுதான் நம்முடைய விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கீழே வாசித்தா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று 10வது வசனம் சொல்கிறது, 10வது அதிகாரம் 10வது வசனம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நீதி உண்டாக வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். காரணம், அவர்தான் இந்த நியாய பிரமாணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதாக 4வது வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அப்போ அதுவரைக்கும் நமது செய்கைகளினாலும் கிரியைகளினாலும் நாம் நீதிமான்களாக்கப்படலாம் என்றதான ஒரு தவறான அபிப்பிராயம் நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றதான ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ இதுவரைக்கும் நம்முடைய கிரியைகளை, நம்ம செய்த கிரியைகளை நம்ம மறுபடியும் சரிப்படுத்த முடியாது. ஒரு மனிதனை அடித்து விட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். அந்த அடித்தது தான், நான் திரும்ப அவன் என்னை அடித்ததுனால என்னுடைய நான் அடித்தது அது என்ன சரி செய்யப்படும் என்று சொல்லப்படுமா? இல்லை. ஒரு தவறு செய்து விட்டால் தவறு தவறு தான். ஆனால் எப்பொழுது இயேசு எனக்காக அந்த தவறை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு அந்த தவறு சரி செய்யப்படுகிறது. அந்த தவறுக்குரியதான தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான நீதி. அப்போ நான் செய்த தப்பு இல்லை, உனக்காக நான் அதற்குரியதான பிராயசித்தம் செலுத்தி விட்டேன், தண்டனையை ஏற்றுக்கொண்டேன் என்று என் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற பொழுது என்னுடைய தவறு சரி செய்யப்படுகிறது, நான் நீதிமானாகப்படுகிறேன். அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நமக்கு நீதி உண்டாகும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை. அநேக மக்கள் நினைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து எதற்கு, அவர் ஒரு கடவுள் தானே, எல்லா கடவுளை போல அவர் ஒரு கடவுள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இயேசு கிறிஸ்து கடவுளை போல அல்ல, அவர் நமக்காக பிராயசித்தமாக கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அதுதான் அவருடைய தனித்துவமான கடவுள் தன்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் உள்ள மனிதர்கள் தங்களுடைய பல மனிதர்களை கடவுள் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதர்கள் யாரும் இவர்களுக்காக மரித்ததில்லை. அந்த மனிதர்கள் யாரும் இவர்களுக்காக பிதாவிடத்திலே மன்னிப்பு கோரி வேண்டினதில்லை. அந்த மனிதர்கள் யாரும் இந்த மனிதர்களுக்காக உயிரோடு எழும்பி இப்பொழுதும் பரமேறி இவர்களுக்காக பரிந்து பேசுகிறதும் இல்லை. இப்படி பல விதங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தனித்துவம் வாய்ந்த ஒரு தேவனாக காணப்படுகிறார், கடவுளாய் காணப்படுகிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அதைதான் 3வது அதிகாரம் ரோமர் கடிதம் நிருபம் 3வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு ரோமர் கடிதம் 3வது அதிகாரம் 25-26 தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டிருக்கிறதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராயும் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா, எவ்வளவு தெளிவா இருக்கு. அதாவது தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, ஆமா, அவர் பொறுத்து கொண்டிருந்தார். மனிதர்கள் செய்த பாவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கவில்லை, அவர் பொறுத்து கொண்டிருந்தார், பொறுமையாயிருந்தார். அவர்களுக்கு நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும், அதாவது தேவன் நீதி உள்ளவரும், இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான்களாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலதான் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பாவமர சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு விசுவாசம் எனக்கு வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு விசுவாசம். அதோடு மாத்திரமல்ல, 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால். ஆமா, யார் மேல நம்ம விசுவாசம் வைக்கணுமா? நான் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய நீதியே, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ எவ்வளவு தெளிவான வசனங்களை ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. இன்னைக்கு இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறியாமல் இருக்கிறது தான் தவறு. இன்னைக்கு இதை அறியாமல் அநேக மக்கள் ஸ்தோத்திரம், நாம் எப்படி இருக்கிறோம், இந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்காக பல விதமான சடங்காச்சாரங்களை நாம் கடைபிடிக்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களை செய்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களை உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நீ பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் நம்ம விசுவாசமாய் இருக்க வேண்டும். பாவியாகிய என்னை அவர் விசுவாசம் உள்ளவனாக நீதிமானாக மாற்றுகிறவர் என்பதை நான் விசுவாசித்து அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எனக்கு நீதியாக எண்ணப்படும். அதுதான் ஆண்டவர் சொல்கிற நீதி. இந்த உலகத்தில் நம்ம அநேக வேளைகளில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் பாவமே செய்யவில்லை, அதனால நான் நீதிமான் என்று நினைக்கிறோம். நான் என்ன பாவம் செய்தேன், நான் எனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவையில்லை, எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு தேவையில்லை, நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதுவே தவறு. கடந்த உலகத்தில் பிறந்த எவனுமே பாவம் செய்கிறவன், அவன் கண்ணினால் பாவம் செய்கிறான், மனதினால், இருதயத்தினால், எண்ணங்களினால், சிந்தைகளினால் அவன் பாவம் செய்கிறான். அநேக சமயம் வார்த்தைகளினாலே தம்மை அறியாமலேயே பாவம் செய்கிறான். இப்படி பல காரியங்களில நம்ம பாவம் செய்கிறோம். ஆனால் இந்த பார்வை, இந்த தேவனுடைய பார்வையில நாம் சரியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பார்வையில நாம் சரியாக நல்ல ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதுதான் ஏன்

0: நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை நம்பி அல்ல. கர்த்தாவே, நாங்கள் தேவ நீதியை நம்பி அவரை விசுவாசிப்பதனால் வருகிற நீதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரணும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இதற்கு உதவியா இருந்த வல்லமை நலைகள் வானொலியை ஆசீர்வதியும், அதன் மூலமாக உடைய நாமத்தை பெற்று நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். ஆசீர்வாதமான ஆண்டோட வார்த்தை நல்ல பிரயோஜனமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அவருடைய நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய சிறிது நேரத்துக்கு பின்பு ஜெபிக்க வருவாங்களா
0: ஐயா? அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு அப்படியே தான் இருக்காங்க, படிச்சிருக்காங்க.
1: ரெஸ்ட் எடுக்கட்டும், ரெஸ்ட் எடுக்க.
0: நான் இப்பதான் அவங்க போன் தானே இது, இந்த போனை போய் வாங்க போனேன். அங்க நல்லா நான் சொன்னேன் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று சொன்னேன். இல்ல இல்ல, பார்க்கலாம், இன்றைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், நாளைக்கு வேணா போகலாம்னு சொல்றாங்க.
1: ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஜெப வேளையிலே நான் ஜெபிக்கிறேன் ஐயா.
0: ஐயா நன்றி ஐயா.
1: அருமையான சகோதரிக்கு நல்ல சுகபலனை கொடுத்து உற்சாகமாக உங்களோட ஊழியங்கள்ல இன்னும் மென்மேலும் துணையா இருக்க ஆண்டவர் செய்வார்.
0: நன்றி ஐயா, நன்றி.
1: நன்றி பாஸ்டர்,
0: நன்றி ஐயா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:16 புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருந்தோம். அருமையான ஆண்டோட வார்த்தையை கேட்டோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில இனிய பாடல்களை கேட்டு பின்புதாக வேதம் வாசிக்க இருக்கின்றோம். அதுக்கு பின்புதாக ஜெபம் இருக்கின்றது. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் 6473385596 என்ற இலக்கத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைய நாட்களிலே அநேக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு இந்த வானொலி பிடித்திருந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை அறிவியுங்கள். நீங்கள் அறிவிக்காவிட்டால் எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? எனவே நீங்களே ஒரு நல்ல சுவிசேஷ பணியாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இதை பிறருக்கு அறிவிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருப்போம்.

0: கலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிளையத்திலே 1:26 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கலையத்திலே 1:31 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நிறம் கலையத்திலே 1:37 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். தொடர்ந்தும் இன்னும் ஒரு இனிய பாடலோடு இணைந்து கொள்வோம்.

கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: நேரம் கலையத்திலே 1:46. இது வேதாகமம் வாசிக்கின்ற கேட்கின்ற நேரம். இப்பொழுது எங்களோடு வேதத்தை வாசிக்கிறதுக்கு இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடினா அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்க இருக்கிறோம். இன்றைய வாசிக்க இருக்கின்ற வேத பகுதிகள் நியாயாதிபதிகள் 20, ஏசாயா 42, 1 ஜோவான் 5. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் நீங்களும் உங்களுக்கு அருகில் வேதம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். வணக்கம் அம்மா.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, ஆரம்பிக்கிறீங்களா?
1: ஆமா. நியாயாதிபதிகள் 20. அப்பொழுது தாண்டல் பெயர் சபா மட்டுமல்ல இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலியாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருகிற 400,000 காலாட்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பெஞ்சமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரியின் புருஷனாகிய லேவியன் மறுத்தரமாக, நானும் என் மறுமனையாட்டியும் பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைத்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்துக்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டுக்கு திரும்பவும் படாது. அப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். பெஞ்சமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் 100 பேரிலும் 10 பேரையும் 1,000 பேரில் 100 பேரையும் 10,000 பேரில் 1,000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்துக்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பெஞ்சமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? அப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரத்தார் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷர் 126,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருகிற மனுஷர் 400,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராயிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பெஞ்சமினோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பெஞ்சமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 21,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதன் நாளிலே அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமின் புத்திரர் கிட்ட சேருகிற போது பெஞ்சமின் கோத்திரத்தாரும் அந்நாளில் கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டியம் உருவுகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடை ஆட்களை வைத்து 3 நாளிலே பெஞ்சமின் புத்திரருக்கு விரோதமாக போய் முன் 2 தரம் செய்தது போல் கிபியாவுக்கு சுயமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பெஞ்சமின் புத்திரர் ஜனத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்கூடிய 30 பேரை முதல் 2 தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்பு போல நமக்கு முன்பாக முறிய அழிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமின் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும் படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பெஞ்சமினை முறிய அடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமினிலே பட்டியம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பதிவிடையே நம்பியிருந்தபடியினாலே பெஞ்சமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. அப்பொழுது பதிவிட இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பெஞ்சமினர், முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குரிய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். பட்டணத்திலிருந்து புகியானது ஸ்தம்பம் போல் உயர எழும்பின போது பெஞ்சமினர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்னி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பி கொண்டார்கள். பெஞ்சமின் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதைக் கண்டு திகைத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்துக்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடி போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்து பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படியே பெஞ்சமினரை வளைத்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். இதனாலே பெஞ்சமீனரிலே 18,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாயிருந்தார்கள். மற்றவர்கள் விலகி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் தன்மலைக்கு ஓடி போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 பேரை வழிகளில் கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போட்டார்கள். இவ்விதமாய் பெஞ்சமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டியம் உருவுகிற பலவான்களாயிருந்தார்கள். 600 பேர் திருப்பிக் கொண்டு ஓடி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையில் 4 மாதம் இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பெஞ்சமின் புத்திரன் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டிய கரக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்கினியில் கொளுத்தி போட்டார்கள். ஏசாயா 42 அதிகாரம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வகாலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கழையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரியா குடியிருக்கிற கிராமங்களும் புரத்த சத்தமிடக் கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடும் முடியில் இருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன், சும்மாயிருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கும் முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திரவேலியான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்பிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? யாக்கோபை சூறையிட்டு இஷ்டவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளிலே நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். 1 ஜோவான் 5 அதிகாரம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவர்களிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவராலே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான். என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்களம்மா.
1: நன்றி பிரதர்.

0: வழிச்சாலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலைதிரை 2:22 புதன்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இனிய பாடல்கள் வரிசையிலே இன்னும் ஒரு இனிய கானத்தை நாங்கள் கேட்கலாம்.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், வொர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்க்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில், 416-291-9148.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கிடையாது 2:38. புதன்கிழமைக்கான பின் மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.

நேரம் 2:51. புதன்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பேராலும் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 24 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:58 10 வருகிறது ஆண்டவுடைய செய்தி. செய்தியை எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி. வல்லமையின் அலைகள், எங்களோடு இணைந்திருங்கள்.

0: ஆமேன். செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். நேரம் கலையத்திலே 10 மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம். ஆண்டவருடைய சுத்த கிருபையினால நீங்களும் சுகபலத்தோடு இருப்பீர்னு நான் கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம் மகிமைப்படுவதாக. கிருமியான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த கிழமையில உங்களோடு கூட பிலிப்பியர் 3 அதிகாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டது ஞாபகம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். 7-8 வசனங்கள்ல, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று, அதைவிட இன்னொரு வார்த்தை சொல்றேன், குப்பை என்று கருதுகிறேன். எதற்காக என்றால், கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்துவதற்காக, அவரை ஆதாயப்படுத்துவதற்காக எனக்கு லாபமாயிருந்தவில் எவைகளோ. அது மாத்திரமல்ல, அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக என்றால், பவுல் பல இடங்களில் அவன் எழுதுகிற பொழுது கிறிஸ்து இயேசு இன்னார் என்று நான் அறிவேன் என்று எழுதுகிறான். இதுக்கு முன்னால் அதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்கவும் அவர்களை கொலை செய்வதற்கும் சம்மதித்த, அவர்களை இழுத்து வந்து அப்படிப்பட்டவர்களை நிர்மூலமாக்குகிற ஊழியத்தை செய்த இந்த பவுல் இப்பொழுது சொல்லுகிறான், இந்த இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் அறிவேன், அவரை அறிகிற அந்த அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு கடைசியாக 12வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், எதுவும் பாக்கி இல்லை, எல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லாம அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ, அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல ஆண்டவர் அவனை சந்திக்கிற அந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது, 9வது அதிகாரத்துல 6வது வசனத்துல ஆண்டவர் சந்திக்கிற பொழுது, உடனே பவுல் சொல்லுகிறான், நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே இதுவரை அவரை அழிப்பதற்காக, அவருடைய ஜனங்களை அழிப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது அவன் திகைத்து ஆண்டவரே என்று அவரை சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே உனக்கு அறிவிக்கப்படும், அங்கே உனக்கு சொல்லப்படும். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 15வது வசனத்தில் அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல, ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எல்லாருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் அவரை தெரிந்து கொண்டேன். அதிலும் சொல்லும் பொழுது, அவனை எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் காண்பித்து, உபத்திரவத்தின் குகையில, உபத்திரவத்தின் மத்தியில நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு ஒரே ஒரு முறை 40 குறைய ஒரு முறைதான் அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 5 முறை எப்படி அடிக்கப்பட்டிருக்கிறான், மிலாற்றினால் அடிக்கப்பட்டிருக்கிறான், கல்லறியுண்டான், கப்பல் சேதத்தில் இருந்தான், செத்து விட்டான் என்று போட்டுவிட்டு போகிற பொழுது எழுந்து போய் சீஷர்களை திடப்படுத்தி சொல்லுகிறான், நாம் இப்படித்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் நுழைய வேண்டும். ஆக எந்த அளவுக்கு இந்த ஜனத்தை துன்பப்படுத்தானோ அந்த அளவுக்கு இந்த ஜனத்துக்கு ஆண்டவரை அறிவிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு பாத்திரமாக கடைசி வரை வைராக்கியமா இருந்ததுனாலதான் இங்கே பிலிப்பில் சொல்கிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு அவன் இந்த இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு. கர்மியானவர்களே, ஆரம்பத்தில் அவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அறிவித்தாலும் அதன் பிறகு ஆண்டவர் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பணியை அவன் கையில ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்காக. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆரம்பத்தில் எல்லா இஸ்ரவேலருக்கும் சிதறுண்ட இஸ்ரவேலர்கள் மத்தியிலேயே எல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதன் முதலாக புறஜாதிகள் மத்தியில அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக, புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவனாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால ரோமர்ல 10:1 எழுதுகிற பொழுது, நான் என் ஜனமாகி இஸ்ரவேலராகிய நீங்க என்னுடைய பாரமாக இருக்கிறீங்க, ஆனாலும் என் ஜனமாகி உங்களுக்கு நான் அறிவிப்பதற்கு பாரமாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதை கடைசி வரை நிறைவேற்றும்படியாக, அதற்காக எவ்வளவோ துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், அதுக்கு முன்பதாக அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு பாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளுகிறான். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், எனக்கு லாபமாயிருந்தவள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக. பணம் ஒருவேளை லாபமாக இருக்கலாம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்காகவே சிலர் ஒருவேளை ஊழியத்தை தெரிந்து கொள்ளலாம், சிலர் அதற்காகவே பலவிதமான யுத்திகளை கடைபிடிக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இவையெல்லாம் குப்பை என்று விட்டுவிட்டு, ஒருவேளை தற்புகழ்ச்சிக்காக இந்த உலகத்தில் ஃபேமஸாக ஆக வேண்டும் என்பதற்காக எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளிவிட்டு தற்பெருமை, சுய லாபம், இன்னும் பார்த்தீர்கள் என்றால் சுய கௌரவம், எல்லாவற்றையும், பதவி ஒருவேளை இருந்திருந்தால் அண்ணா கைப்பா போன்ற ஒரு பெரிய பதவி அவனுக்கு கிடைத்திருக்கலாம், என அவ்வளவு செல்வாக்குள்ளவன், பெரிய பணக்காரன், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இந்த கிறிஸ்துவுக்காக எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை வைராக்கியமாக நிற்பதைத்தான் இந்த வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய பேதுரு எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டானோ அந்த காரியத்துல அவன் தனித்தன்மையாக அவன் நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ஒருவேளை யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் யாக்கோப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா

கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு கொடுத்திருக்கிறார். அதனால் தான் இங்கே நாம் பார்க்கிறோம், எதற்காக பவுல் பிடிக்கப்பட்டானோ, எதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தாரோ, அந்த தரிசனத்தில் கடைசி வரை நிற்பதை நாம் பார்க்கிறோம். இனக்கருமையானவர்களே, நமக்கும் ஆண்டவர் வெவ்வேறு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே தரிசனம் அல்ல. இன்னொருவர் கட்டின அஸ்திவாரத்தை நாம் கட்டாதபடி, இன்னொருடைய தரிசனத்திலே நாம் ஒருவேளை இணைந்து செய்யலாமே வெளியே, அந்த தரிசனம் நம்முடைய தரிசனம் அல்ல. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அந்த தரிசனத்துல, அந்த பாத்திரத்துல நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நின்றோம் என்றால், நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்து அவர் பெருமைப்படுவார். இதைத்தான் பவுல் எழுதுகிறார். உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தார்? உதாரணத்துக்காக என்னுடைய தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஆரம்ப காலகட்டத்தில் பிரித்தெடுத்தார். ரோமன் கத்தோலிக்கத்தில் குருவாக இருந்து அங்கே ஊழியம் செய்கிற பொழுது ஆண்டவர் இந்த சத்தியத்தை அறியவும் வேதத்தை அறியவும் எனக்கு கிருபை செய்து அதன் பிறகு அதிலே பிரித்தெடுத்தார். அதிலே பிரித்தெடுத்த பிறகு நான் பவுலை போல எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னும் அடுத்ததாக பிரித்தெடுத்தார். எப்படி பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டாரோ, அதே போல இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தபடியினால அவர்களுக்கு அந்த அவர்களுக்காக என்று அந்த தரிசனத்தை கொடுத்து அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனம் சத்தியத்தை அறிய வேண்டும், அவர்கள் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை அறிந்து ரட்சிப்பின் பாதையில வர வேண்டும் என்று அந்த தரிசனத்தை கொடுத்த பிறகுதான் அநேக காரியங்களை, வேத சத்தியங்களை மாத்திரமல்ல, இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலே இருக்கிற எல்லா தவறான காரியங்கள், மாறுபாடான காரியங்கள், அவர்கள் செய்கிற திருப்பலி எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறது, வேதம் ஒரே முறை மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் நமக்கு மீட்பு, நமக்கு ரட்சிப்பு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமன் கத்தோலிக்கத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், இல்லை இல்லை, அவர் மரித்ததுனால நமக்கு முழுமையான ரட்சிப்பு வரவில்லை, அதனால் தான் நமக்கு முழுமையான பாவ மன்னிப்பு வரவில்லை, அதனால் தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலிபீடத்துல பலி செலுத்துகிறோம் என்று ரோமன் கத்தோலிக்க உபதேசம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் மீண்டும் மீண்டும் பலி, திருப்பலி என்று பலி செலுத்துகிறது. அது மாத்திரமல்ல, புனிதர்களுடைய காரியங்களிலே, இன்னும் ஒவ்வொரு காரியங்களிலும், மரியாருடைய காரியங்களிலும் பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் எப்படி வேறுபாடான, மாறுபாடான காரியங்களை இன்றைக்கு திருச்சேவியானது பின்பற்றுகிறது என்று அவருடைய உபதேசத்தினுடைய ஆதாரத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதன் பிறகுதான் கர்த்தருக்காக வைராக்கியமாக என் ஜனமாகிய இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனத்துக்காக நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் கடைசி வரை தொடரும்படியாக இன்றைக்கும் அந்த ஊழியத்தை கையில் எடுத்து எப்படியாவது இந்த கத்தோலிக்க ஜனங்கள் ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று அதற்காகவே ஓடுகிற அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ, ஊழிய தரிசனமாக இருக்கலாம், அல்லது நாம் விசுவாசியாக வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவர் ஏதாவது நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கலாம், ஏதாவது தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், எதற்காக ஒரு சில இடங்களில் நாம் வேலை செய்யும் இடத்தில் எதற்காக நம்மை கொண்டு போனாரோ அந்த இடத்திலே அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை கொண்டு போயிருக்கலாம். ஆகவே அதிலே நாம் உறுதியாக நிலைத்திருந்தால் அநேகரை நிச்சயமாக ரட்சிப்பின் பாதையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தலாம். இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாராக இருந்தாலும் சரி, எந்த உயர்த்தி செய்தால், எந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ,
எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, எந்த தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரோ அந்த தரிசனத்துல, அந்த அழைப்புல, அந்த உறுதியில கடைசி

0: வசனம் நிலைத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்ததான காரியத்துல கடைசி வரை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தில் கூட குறிப்பாக இந்த வானொலி, இந்த டெலிவிஷன், இந்த ஊழியத்தில் கூட கர்த்தர் எந்த நோக்கத்திற்கு நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அருமையான ஊழியக்காரன் மூலமாக நிறைவேற்றுகிற பொழுது இதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிய வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல கடைசி வரை தொடர்ந்து ஓட்டத்தை ஓடவும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஜெயமாய் எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை நிறைவாக சத்தியத்தின் பாதையில நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதற்காக நிச்சயமாக உங்களை கடைசி வரை எல்லா கிருபையை கொடுத்து உங்களோடு கூட இருந்து கடைசி வரை உங்களை சமாதானத்துக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாம் பிடிக்கப்பட்ட அதிலே நாம் கடைசி வரை நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையான சத்தியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் ஐயா. அது மாத்திரமில்ல, உங்களோட தரிசனத்தை அழகாக விவரித்து சொன்னீர். ஆண்டோர் கொடுத்த தரிசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது விதமாக எமது ஒளிபரப்பும் இந்த ஊடக ஒளிபரப்பும் கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை எங்களுக்கு தந்தபடியால் 2004 இதுவரை அதிலே நிலைத்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அநேக மக்கள் இன்றைய நாட்களில் வேதத்தை தியானிப்பது அல்லது படிப்பது அல்லது வாசிப்பது அதற்கென்று நேரம் கொடுப்பது மிக மிக குறைவாக இருக்கின்ற இந்த நாட்களிலே அதை உலகமெங்கும் அறிவித்து அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து படித்து அதன்படி சபைகளுக்குள்ள கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் எமது தரிசனம் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் பல துன்பங்கள், பல பிரச்சனைகள், பல அதாவது எங்களுக்கு பல வழியில் பொருளாதார தடை இருக்கிறது. இருந்தாலும் இந்நாள் வரைக்கும் வழி நடத்த எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய அருமையான தரிசனத்தை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்திருக்கிறீர்கள், பலப்படுத்தியிருக்கிறீர்கள். இதே மாதிரி அனைவரும் இந்த தரிசனங்களோடு அந்த தரிசனத்தை நினைத்து நின்று ஆண்டவருக்கு பணி செய்ய ஊழியம் செய்ய நாங்கள் இந்த இடத்துல அவர்களை நினைவுறுவோம். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமாக
0: நன்றி ஐயா. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் தரிசனத்தை கொண்டு நிச்சயமா உங்கள் மூலமாக கர்த்தர் எதை செய்ய நினைத்தாரோ அது நிச்சயமாக யாவையும் செய்து முடிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன்.
1: நன்றி ஐயா, நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு

0: சலைகள் வழியாக தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கலையத்திலே 10:21 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருந்தோம். அருமையான ஒரு ஆண்டுடைய வார்த்தையை இன்றைய நாளில் கற்றுக்கொண்டோம். அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் உதவி செய்வாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து 10:30 ஆண்டுடைய வார்த்தையை மீண்டுமாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com

0: நேரம் கரையத்திலே 10:30. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலமாகவே ஆண்டவர் பேசுகிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ மனிதர்கள் எடுத்து சொல்லும் போது அதை கேட்கின்ற தருணத்தில் அந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளுணர்வின் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிறார். சொப்பனத்தின் வழியாக பேசுகிறார். தரிசனங்களை கொடுத்து பேசுகிறார். யாராவது பிரத்யோகமாக ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் நமக்காக அனுப்பி நம்மோடு கூட பேசுகிறார். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் மனிதனோடு பேசி வருகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது இந்த உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து அது நம்முடைய காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு விதங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற பழக்கம் ஏற்பட்டுவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால், அதை விட ஒரு மேலான அனுபவம் வேற எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்களில மனிதன் பேசுகிற விதமாக அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, மனிதன் பேசுவதை போல கர்த்தர் பேசுவாரா என்றால் நிச்சயம் பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அதை நினைத்து நான் இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிறேன். என்னாலும் கர்த்தர் அப்படி பேசுவாரா என்றால் இல்லை. அவரை நெருங்கி அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னும் நாம் வளர வேண்டியிருக்கிறது. இன்னும் அவரை நெருங்கி ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு இந்த ஊடகத்தின் வழியாக உதவி செய்திருக்கிறார். யாரெல்லாம் எந்த நிலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம். ஆகவே நான் ஒரு பிரசங்கி என்கின்ற ஒரு மனநிலையோடு உங்களிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசவில்லை. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு, என்னுடைய அன்பு சகோதர சகோதரோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை அறிய நீங்கள் ஆசையா இருப்பீங்க. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பல காலங்களாக நீங்கள் பார்த்து வருவது மற்ற மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம். அதுல 7 சபைகளுக்கான செய்திகளை ஆவியானவர் சொல்கிறார். அதுல ஒரு சர்ச் தான் பிலதெல்பியா. பிலதெல்பியா சபைக்கு சொன்ன செய்திக்குள்ளதான் இந்த குறிப்பிட்ட வசனம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இன்றைய வாக்குத்தத்தம் அதுதான். இது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் எக்காலத்துக்கும் உரியது. நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலேயும் நாம் தப்பும்படி கர்த்தர் நம்மை காப்பார். சோதனைக்காரன் என்பது சாத்தானுக்கு இன்னொரு பெயர். சோதனைக்காரன் என்ற அந்த வசனத்தை மத்தேயு நற்செய்தி நூல் 4:3, 1 தெசலோனிக்கேயர் 3:5 இவைகளிலே பார்க்கலாம். சோதனைக்காரன் என்றே பிசாசை அல்லது சாத்தானை வேதம் அழைக்கிறது. சோதனைக்காரன், அவன் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான். நம்மை கீழே விழத்தெழுவதற்கு அவன் மிகவும் கவனமுள்ளவனாக இருப்பான். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்காரன்களை சோதிக்க உத்தரவை கேட்டுக்கொண்டான், நானோ உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்க முடியும். ஆகவே சோதனைக்காரன் நம்மை சோதிக்கிறான், இந்த சோதனையிலிருந்து தப்பிவித்து காப்பாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. ஆம், அவர்தான் நம்மை தப்பிவித்து காப்பாற்ற வேண்டும். சோதனை காலத்திலிருந்து அவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுவாராம், நமக்கு அவர் உதவி செய்வார். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களாய் இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நாம் நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம், ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்போம். அவர் சோதனை காலத்திலிருந்து நம்மை தப்புவித்து காப்பாற்றுவார் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு, அதை நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தை மறுபடியும் பாருங்கள், சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்கிறார். சோதனையில வீழ்ந்து போய்விடாம, சோதனையில நம்முடைய விசுவாசம் செத்து போயிடாம ரொம்ப கவனமா இருக்கணும். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையிலவராயிருக்கிறார், திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்றது வசனம் சொல்கிறது. சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கு, சோதனை வரும், அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கான ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் மனசுல ரொம்ப ஆழமா பதிந்த ஒரு வசனம் அது. ஏறத்தால 32 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் மனப்பாடம் செய்தேன். இந்த வசனத்தை அடிக்கடி நான் நினைப்பது உண்டு. எனக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலும், எனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கு நடுவிலையும் நான் தப்புறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு, நான் தப்பி போவதற்கான ஒரு பாதை ஒன்று இருக்கிறது என்பதை நான் நம்ப வேண்டும். முழுமையாக அதிலே நான் விசுவாசத்தை வைத்து நான் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் எனக்கு தயவு செய்ய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனையிலிருந்து தப்பும்படி காப்பாராம், நமக்கு ஒரு போக்கை அவர் உண்டு பண்ணுவார். அந்த சோதனை நம்மளை வந்து எந்த விதத்திலையும் பாதித்து விடாமல் இருப்பதற்கு அவர் நம்மை சுற்றில் வேலையடித்து காப்பாற்றி அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கும் அவர் உதவி செய்கிறார். அவர் நமக்கு சப்போர்ட் பண்றாரு, நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், தய பாராட்டுகிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்ம எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறது பாருங்கள். நீங்க சோதனையில் அப்படியே மூழ்கி போய் அழிஞ்சு போயிடாமல் இருக்க, சாத்தான் உங்களை வஞ்சித்து விடாமல் இருக்க, அவர் உங்களை காப்பதிலே கவனமாக இருக்கிறார். இந்த உணர்வோட தான் ஆண்டவர் நற்செய்தி நூலில் சொல்கிறார். பேதுருவிடத்தில் லூக்கா நற்செய்தி நூல் 22:31-32 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் மிகவும் தந்திரக்காரன், அவன் நம்மை சோதிப்பதற்கு உத்தரவு கேட்கிறான். ஆனா ஆண்டவரோ நம்மை காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார், இப்பொழுது நமக்காக வேண்டிக் கொள்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காக்கிறார். சோதனை காலத்தில் சோதிக்கப்படுகிற போது நாம் வீழ்ந்து விடக் கூடாது என்பதில் அவர் கவனமாய், பிசாசு எப்போது நம்மை சோதிக்கிறவன் தான். விதைக்கிற ஓமானத்தை ஆண்டவர் சொல்லும் போது அதுல கற்பாறையில் விதைக்கப்பட்டவனை குறித்து அவர் விளக்கம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 8:13 கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக் கொள்ளுகிறார்கள், ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சோதனை காலம் ஒன்னு இருக்குது. அந்த சோதனை காலத்துல கர்த்தர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறாராம். நாம் பலனற்று போய்விடாமல் நம்மை காக்கின்ற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். சோதனை காலத்திலே நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். பழைய பாட்டிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது, 1 சாமுவேல் 2:9 இது ஒரு பாடல் பாடியவள் அன்னாள். அன்னாளுடைய இந்த பாடல் வரிகளிலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார் என்று அவள் பாடுகிறாள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை அவர் காப்பாற்றுகிறார். உங்களுடைய பாதங்கள் காப்பாற்றப்படுகிறது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஞானி சாலமோன் தன்னுடைய புத்தகத்தில் நீதிமொழிகள் 3:26 சொல்கிறான், நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராம். பாதங்களை காப்பாருன்னு சொன்னால் எங்கேயாவது நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி, நம்முடைய கால் எதிலையும் மாட்டிட்டு நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுற கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதுகிறார். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற அந்த தேவனை நாம் எப்போதும் நோக்கி பார்க்க வேண்டும். எரேமியா 31:10 ஒரு மேய்ப்பன் மந்தை எப்படி காப்பானோ அது மாதிரி கர்த்தர் நம்மை காக்கிறாராம். ஆடு மேய்க்கிற சகோதரர்களை பாருங்களேன், இந்த ஆடுகள் மேல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒரு சாலையில ஆடுகள் தொடர்ந்து வருகிற போது ஏதாவது வாகனம் வந்து விட்டால் அவர்கள் ஒரு சத்தம் கொடுப்பாங்க. அந்த ஆடுகளை பத்திரப்படுத்துவதற்கு அவர்கள் காட்டுகிற வேகம், தீவிரம் இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரங்களில் கண் விழித்து அவர்கள் அந்த மந்தையை காக்கிறார்கள். திருடர்கள் வந்து ஆடுகளை திருடி கொண்டு போய்விடக் கூடாது, துஷ்ட மிருகங்களுக்கு பலியாகி விடக் கூடாது என்று ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி காப்பானோ அதுபோல ஆண்டவர் உங்களை காப்பாராம். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள், மேய்ப்பனை போல. அல்லது ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் ஒரு நல்ல மேய்ப்பன். இயேசு அதைத்தான் செய்தார், நம்மை அவர் காத்துக்கொண்டார், உயிரை கொடுத்து காத்துக்கொண்டார். இதற்கு பழைய பாட்டில் நிழலாட்டமான ஒரு கேரக்டர்னா தாவீது தான். அவன் சவுல்ட்ட சொல்றான், ஒரு முறை என்னுடைய ஆட்டை வந்து ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு, இன்னொரு முறை ஒரு கரடி பிடிச்சிட்டு போச்சு, நான் விடலையே, நான் தொடர்ந்து போனேன், அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்று அதனுடைய வாழ்க்கையை ஆட்டை தப்புவித்தேன் என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்க, அவன் ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்திருக்கான். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு சிறந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி காப்பாற்றுவானோ அதுபோல நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் பாடுகிற போது கர்த்தர் நீ எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாருன்னு சொல்றான். எல்லா தீங்கும், என்னெல்லாம் பிசாசு தீங்கு கொண்டு வர்றானோ, என்னெல்லாம் கஷ்டம் கொண்டு வர்றானோ, எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விலக்கி காப்பேன் என்று 121 சங்கீதம் 8 வசனத்திலே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 121:7 வாசிக்கும் போது என்றென்றைக்கு காப்பார் அப்படின்னு பாடுறான். இன்றைக்கு மாத்திரம் இல்ல, என்றென்றைக்கும் நான் காப்பேன், கடைசி வரைக்கும் நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றி நடத்துவேன், உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு. சோ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல, நமக்கு ஒரு பெரிய பலன் வருது. ஆண்டவர் என்னை காப்பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவரனை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு சின்ன ஒரு தலையில இருக்கிற முடி கூட அவருடைய உத்தரவு இல்லாம கீழே விழாது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்துல நற்செய்தி கூட்டம் பேசுறதுக்கு போயிருந்தேன். அதுல ஒரு கிராமத்துல அந்த கூட்டம் நடக்குது, ஒரு ஸ்கூல் மைதானத்துல. அதுக்கு பக்கத்துல இருக்கிற 2-3 ஊர்களுக்கும் இந்த சத்தம் கேட்கணும்ன்றதுக்காக அந்த ஊழியக்காரர் நிறைய குழாய்களை, அதாவது ஸ்பீக்கர், அந்த குழாய்களை கட்டி வைத்திருந்தார். இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள் எல்லாம் 2-3 ஊர்களுக்கு கேட்கும்படி அவர்கள் செய்திருந்தார். மக்கள் கிரவுண்ட்ல கம்மி தான், ஆனால் அநேகர் கிராமங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பாடல் நேரம் முடிந்தது, என்னுடைய செய்தி நேரம். எனக்கு பொதுவாக கிராமங்களிலே நற்செய்தி சொல்வது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும்ன்ற அந்த மனநிலையில நான் எப்போதுமே நற்செய்தி சொல்றதில்லை, சாதாரணமாக பேசுவது போல நான் பேசுவேன். அப்போ நற்செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற போது என் மனதிலே ஆண்டவர் பேசுகிறார். God inspired me. எனக்குள்ளே அவருடைய சத்தம் கேக்குது, நீ மந்திரவாதிகளுக்காக பேசேன் என்று நான் சொன்னேன். பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் மிகப்பெரியவர், இவருக்கு இணையாக எந்த சக்தியும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய மனசுல ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இதை நான் சொல்லுகிறேன். மிகப்பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த பகுதியில் அநேகர் மந்திரவாதிகள் இருக்கிறீர்கள், பெல்லிசூனியம் செய்கிறவர்கள், செய்வனை செய்கிறவர்கள், இந்த பகுதியில் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய இந்த சத்தத்தை கேட்டால் நீங்கள் தைரியமாக என்னை சோதித்து பார்க்கலாம். உங்களுடைய மந்திரவாதங்களை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். வெள்ளி சூனியத்தை செய்வினை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். உங்களால் என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட எடுக்க முடியாது உங்க மந்திரவாதத்தை பயன்படுத்தி. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இவர் மிகப்பெரிய தெய்வம். இவர் காத்துக்கொள்வது போல வேற எந்த சக்தி காத்துக்கொள்ள முடியாது. பொதுவா கிராமங்களிலே குல தெய்வம்னு சொல்லுவாங்களே, என்னுடைய குல தெய்வமாக இயேசு இருக்கிறார். இவரை மீறி எந்த செய்வினையோ எந்த பெல்லிசூனியமோ மாந்திரிகமோ செயல்படாது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே பரிசோதித்து பார்க்கலாம் என்று நான் அந்த கூட்டத்திலே பேசினேன். பல மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது, ஆகவே கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். பிரியமானவர்களே, நான் இதை வெளிப்படையாய் சொல்வதற்கான காரணம், எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. என்னை இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். அதை கடந்து எந்த செய்வினையும் எந்த மாந்திரிகமும் என்னிலே வல்லமை கொள்ள முடியாது. நீங்கள் அந்த இயேசுவை நம்பினால் உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் பேசினேன். ஏனென்றால் அந்த பகுதியில நிறைய செய்வினை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதை தொழிலாய் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும் அது. ஆகவே ஆண்டவரும் அதை குறித்து பேச சொன்னார். தைரியமாய் பேசிவிட்டு கீழே இறங்கினேன். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. என்றைக்கு அந்த நம்பிக்கை போய்விடாது. அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறார் எல்லா சோதனை பிரச்சனையிலிருந்து. இந்த தேவன் நம்மை சோதனையில் தப்பிவித்து காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதே வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நீ என் வசனத்தை வார்த்தையை கை கொண்டாள் அப்படின்னு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். கை கொண்டது இல்ல, காத்துக்கொள்ளுதல். கர்த்தருடைய வார்த்தையை நீ காத்துக்கிட்டா அவர் உங்களை காத்துக்கொள்வார். நீ காத்துக்கொண்டால் நான் உன்னை காத்துக்கொள்வேன். என் வார்த்தையை காத்துக்கொள். வார்த்தை அப்படின்ற அந்த பதத்துக்கு பதிலாக அவருடைய பிரமாணம், கட்டளை, அவருடைய வழிகள் என்று நிறைய பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு மூன்று இடங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து விட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதாவது, யாரை கர்த்தர் காப்பாற்றுவார், யாரை கர்த்தர் பாதுகாப்பார் என்றால், அவருடைய கற்பனையை அவருடைய கட்டளையை கை கொள்கிறவர்களுக்கு. நாம வந்து எப்படி கர்த்தருடைய வழிகளை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து, கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து என்ன மனநிலையோடு இருக்கிறோம், அதை காத்துக் கொள்வதில் நாம் கவனமாக இருக்கிறோமா? யோபு சொல்கிறான், அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குகளை என் ஆகாரத்தை விட அதிகமாக நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறான். சாப்பாட்டை விட கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்துக்கிட்டேன்னு சொல்றான். வேதாகமத்தில் யோசுவா எல்லா கோத்திரத்தாருக்கும் கானானில் இடங்களை, நிலங்களை பிரித்து கொடுத்து அவர்களை அனுப்புகிற நிகழ்வு. யோசுவா 22 நீங்க பாத்தீங்கன்னா, ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் இவங்களை கூப்பிட்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா 22:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். நீங்க அந்த கட்டளைய, வார்த்தைய, வசனத்தை காத்து நடந்தீர்கள் என்று யோசுவா சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்றான்? ரூபனியரை, காத்தியரை, மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை பார்த்து சொல்றான். கர்த்தருடைய வசனத்தை காத்து நடந்ததுனால அவங்களை அவங்களுக்கான சுதந்திர வீத பகத்திற்கு அனுப்பி வைத்து இந்த யோசுவா சொல்லும் போது நிறைய காரியங்களை சொல்றான். 6 இறுதியில நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா அவர்களை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறார். கர்த்தருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை அவர்கள் காத்து கொண்டார்கள். அப்படி காத்து கொள்ளும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம காத்து நடக்கிறோமா? காத்து நடக்கிற அந்த சூழல் உங்களுக்கு இருக்குதா? காத்து நடக்கிறீங்களா? தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல முழு கவனம் வைத்து அதை காத்து நடக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2 ஒரு நிகழ்வு, தாவீதுனுடைய கடைசி காலம். இப்ப முதல்ல வாசித்தது யோசுவாவினுடைய கடைசி காலம், இது தாவீதுனுடைய கடைசி காலம். தாவீதுனுடைய கடைசி காலத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை 2 சாமுவேல் புத்தகம் 22:22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் அணினதில்லை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான் தாவீது. தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, மிகப்பெரிய ஜெயம் கிடைச்சது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தாவீது எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடந்தான், கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்தான், அவருடைய வசனங்களை காத்து நடந்தான். அதனால இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய ஜீவிதத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு ஒரு நன்மையை அவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். ஆற்றிடையனாக இருந்த தாவீது அரசனாக மாறினான். காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்ததுனால. மூன்றாவது சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு ஒரு பெரிய ஜபத்தை பண்றான். அந்த ஜபத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தையை சொல்றான். இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8:25 இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தாவே, தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுதும் அவனுக்கு நிறைவேற்றும். அதாவது ஆண்டவர் தாவீதுட்டு சொன்னாராம், இங்க பாரு தாவீது, உன்னுடைய சந்ததி, உன்னுடைய பிள்ளைகள் என் வார்த்தையை காத்து நடந்தா இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உன்னுடைய சந்ததி எப்போது இருக்கும்னு சொன்னார். தாவீதினிடத்திலே கர்த்தர் சொன்னார். அதை தாவீது தன்னுடைய குமாரனுக்கு தெரிவித்தான். எங்கே தெரிவிக்கிறான் என்றால், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2:3 இது அப்படியே மனசுல வச்சிருந்த சாலமோன் சர்ச் கட்டிட்டு ஜபிக்கும் போது இந்த வார்த்தைய ஆண்டவருக்கு நினைவுபடுத்தி ஜபிக்கிறான். அவனுக்கு சொன்ன வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு ஜபிக்கிறான். ஆனா என்ன பிரயோஜனம்? இவன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் ராஜ்யத்தை 2 பிரிச்சாரு. 2 கோத்திரத்தை சாலமோனுடைய குமாரர் ரெகபயாமுக்கு கொடுத்தார். 10 கோத்திரத்தை சாலமோனுடைய வேலைக்காரன் யெரொபெயாம் எடுத்துக்கொண்டு அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான். இவன் யூதாவின் ராஜாவாக மாறினான். தேவன் குன்றி போக பண்ணினார். காரணம், தாவீது தன் தேவனுடைய வழியை காத்து நடந்தது போல சாலமோன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் இங்கே ராஜ்யம் பிரிந்து போகும்படி அனுமதித்தார். அன்பு தேவ மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் உயர்த்தப்படும்படி, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னமும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு நிச்சயம் போதுமான அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். தெய்வத்தினுடைய அளவிட முடியாத பேரின்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவருடைய வழியை காத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய பேராசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சோதனை வரும், அந்த சோதனை காலத்திலே தப்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை தப்பும்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நாம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொண்டு நடப்பீர்களே ஆகில் நான் உங்களையும் காப்பாற்றுவேன். சோதனை உங்களை ஒன்னு செய்ய முடியாது. என்னுடைய அந்த பிரசன்னம் உங்களை பாதுகாத்து நடத்தும். எப்படி சத்துரு முயற்சி செய்தாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் உங்களை எல்லா சோதனையிலிருந்து தப்புவிக்கும்படி உங்களை காக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளை கைவிட தெரியாது, ஏனென்றால் அவர் நம்மேல் அவ்வளவு பிரிய வைத்திருக்கிறார், அவர் நம்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்ததுனாலதான் நாம இன்னைக்கு சுகமா இருக்கிறோம், பலனா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம். தெய்வத்தினுடைய அந்த பாதுகாவலும் வழிநடத்துதலும் தொடர்ந்து நமக்கு இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நேசிக்கிறீங்க நல்ல தந்தை, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னமுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக. ஆம், நான் சோதனை உன்னை பாதித்து விடாதபடிக்கு நான் உன்னை தப்பிவித்து காப்பாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும். இந்த பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு நாங்களும் எப்போதும் வார்த்தைகளை காத்து நடக்க, உம்முடைய வழிகளை காத்து நடக்க நீர் எங்களுக்கு தயை பாராட்ட வேண்டும் என்று பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தராசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்.
0: ஆமென். நன்றி பாஸ்டர் கைவிழியம் டேவிட் அவர்களே. அருமையான ஆண்டவருடைய வார்த்தை என்று எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
4: You are listening to Waves of Power, Utamo Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வான

0: காற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நிறம் கலையத்திலே 11 மணி, செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

0: நேரம் கலையத்திலே 11:30 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதுக்கு முன்பதாக இன்றைய நாளின் நீதிமொழிகளை சௌரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 24 பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை ஜோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன், பிளமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்கார அநேகரால் ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனசருக்கு அருவறுப்பானவன். ஆபத்து காலத்தினு நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறியினது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என் பாயாகில் இருதயங்களை சோதித்தருகிறவர் அறியாரோ? உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ? என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசத்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான எழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடர்ந்து கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் கழிகூறாதிருப்பதாக. கர்த்தரதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்துநட, கலகக்காரரோடு கலவாதே. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே மொதாட்சணியம் நல்லதல்ல. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். அவனை கடிந்து கொள்ளுகிறவர் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்யக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. சோம்பரியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தியடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெடினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் 11:34. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல் கேட்கின்ற நேரம். அலைங்கள் 6473855596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே எமது சர்வதேச உறவுகளும் கூட நீங்கள் அழைத்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியாக பாடலை பாடலாம். அது மாத்திரமல்ல, உங்களால் வாய்ப்புகள் இல்லாவிட்டால், வசதி இல்லாவிட்டால், நீங்கள் ஒரு 30 செலவழித்து உங்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். அந்த பாடல் உங்களுக்காக விருப்ப பாடலாக ஒலிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறியத் தருகின்றோம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: வணக்கம்.
3: வணக்கம் அங்கிள், நான் கிளிநொச்சில இருந்து செமினா பேசுறேன்.
0: ஆமா, இலங்கை கிளிநொச்சில இருந்து செமினா பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். இவ்வளவு நாளா வராததுக்கு மன்னிச்சுக்கோங்க.
0: பரவாயில்லையம்மா, நீங்கள் எத்தனையோ பேர் வரா போயிட்டு மன நீங்கள் திரும்ப வாரீங்களே, அதுவே மிக மகிழ்ச்சி. கத்தர் நிச்சயமாக சந்தோஷப்படுவார். பிள்ளைகள் குழந்தைகளை அவர் நேசிக்கிறதுவன். அனுபடியான நீங்கள் மகள் ஒரு கிழமையாக வராவிட்டாலும் இன்றைய நாளில் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் படிப்புக்கு பெற்றோருக்கு செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் அவருக்காக பாடுங்கள்.

உம்மை போல அளவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே.

0: நன்றி
1: நன்றி சமினா, அழகா பாடினீர்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நல்ல ரிசப்ஷனாக இருந்தது, ஒருவித இடையூறும் இல்லாமல் அழகாக பாடியிருக்கிறீர்கள். ஆண்டோட நாமம் மகிமைப்பட்டது. தொடர்ந்து அப்பா அம்மாவை நான் கேட்டுன்னு சொல்லுங்க, நாளைக்கு வாங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. வணக்கம். ஓ, நேற்று எங்க போனீங்க? காண இல்ல, சரி இப்போது பாடுங்க. கண்டிப்பா சொல்றோம். என்ன பேர்? நமினாவா? என்ன சொல்லுங்க? சரி, நன்றி அம்மா, பாடுங்க.
2: நன்றி பாலி, நன்றி பாலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பா உன் திருப்பாதமே, ஏற்றிய துயரம் எல்லாம் என்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானவையா, ஏற்றிய துயரம் எல்லாம் என்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. இரவில்லாங்காதீர் இன்னும் ஓர் நாள் தந்தீர், மறவாத என் மீதரே என்று உறவாடி மகிழ்ந்திருவேன். இரவில்லாங்காதீர் இன்னும் ஓர் நாள் தந்தீர், மறவாத என் மீதரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். ஓடிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடியோடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நன்றி பாலி, நன்றி பாலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பா உன் திருப்பாதமே. ஆண்டவரே, கோடி கோடி சோத்திரம், கோடி கோடி சோத்திரம், நன்றி,
1: நன்றி, நன்றி அம்மா.
2: கோடி கோடி சோத்திரமே, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஐயா, நன்றி,
1: நன்றி அம்மா, நன்றி, வணக்கம் அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
1: வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம். நான் மேரி.
1: எப்படி இருக்கிறீங்க சௌரி மேரி?
3: ஆண்டவர்கிட்ட இறக்கும் கிருபை சூழ்ந்து கொள்ளுறது எங்களை, நாங்கள் சுகமா இருக்கிறோம்.
1: ஆமென். எனக்கு உண்மையில ஏன் நான் இப்படி இருக்கிறேன் எனக்கே வெக்கமா இருக்கு. தேத்தனி தவிர வேற ஒண்ணும் வைக்க தெரியாத மாதிரி என்ன வச்சுட்டா, அப்படி என்ன செய்யறது?
3: ஒன்றுமே
1: கம்ப்ளைன்ட், இது சரியில்லை, அது சரியில்லை, வேணாம். நானே சமைக்கிறேன்ட்டு, ஆனால் திடீரென்று அவருக்கு முடியாமல் போயிட்டு இருந்தாலும் கத்தர் நல்லவர், நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கார். அநேகமாக கூடிய விரைவில் வானொலியில் தொகுப்பாளராக இணைந்து உங்களோடு எல்லாம் பேசி ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்வான்னு நான்
3: விசுவாசிக்கிறேன். என்னுடைய கணவருக்கும் சமைக்க தெரியாது, இப்ப கண்ணப்புறம் பண்ண பிறகு கொஞ்சம் பழகிதா.
1: அவர் பெட்டர், என்ன விட பெட்டரா வந்துட்டு
3: என்ன செய்யற சூழ்நிலை அப்படியான இடத்துல கொண்டே விட்டுரும்.
1: ஆமா, இந்த நாள்ல நாங்களும் கடையில ரெஸ்டாரண்ட் வாங்கி உண்மையில அரைவாசியும் சாப்பிட மாட்டோம், விருப்பம் இல்ல.
3: உடலுக்கு நல்லது இல்ல, பிள்ளைகள்
1: மகள் அங்க இருந்து அனுப்புவா, என்ன வேணும்னு மகனும் இங்க இருந்து அனுப்ப, எல்லாம் எங்கட அக்கௌண்ட் தான். நான் யார்டையுமே கேட்கிற பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் தனியாக வாழ்றாள், அவருடைய பொருளாதாரத்திலயோ பணத்திலயோ நாங்கள் எந்த உதவியும் செய்யாது. முடிந்த அளவுக்கு ஆமா, கத்தர் அந்நாள் வரைக்கும் இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தில் கூட நான் ஒரு நாளும் மக்களிடம் அடிக்கடி காணிக்கைகள் கேட்கறதும் இல்லை, எங்களுக்கு சம்பளமும் இல்லை, வொலண்டியராக தான் நாங்கள் வேலை செய்கிறோம். நானும் என் மனைவியும்
3: தெரியும் சரியான அர்ப்பணமான ஒரு ஒப்பு கொடுத்தலான ஒரு தியாகமான ஊழியம் தான் விளங்குது பிரதர்.
1: அநேகம் பேருக்கு தெரியவில்லை, ஆனால் இன்றைக்கு பாருங்க இவ்வளவு வெளிநாட்டில் இருக்கிறோம், ஒரு $10 கூட எங்களுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் இந்தியாவிலேருந்து இப்போ ஒரு சகோதரி எடுத்து ஜிபேயில் உங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்ப எப்படி அனுப்பலாம், நான் கொஞ்சம் பணமாவது நான் இந்த காணிக்கையாக தர விரும்புகிறேன்ட்டு இந்தியாவிலேருந்து கேட்குறாங்க. பாவம் என்ன, அவர்கள் இந்திய மக்கள் அவர்களுடைய என்ன பெரிய காசை அவர்களால் அனுப்ப முடியும், கஷ்டம்தானே. ஆனால் இங்கே வெளிநாட்டில் கனடாவில் உள்ள மக்களுக்கு இதனுடைய உங்களுக்கு இருக்கிற புரிதல் இல்லை, படிப்படியாக எல்லாத்தையும் குறைத்து
3: கொண்டிருக்கேன்.
1: ஆமா, வயது போனா போதான் ஆண்டவரை இன்னும் நாங்கள் தேடணும் இல்ல, அவருடைய அவருடைய நாளை குறித்து நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். ஆனால் இன்றைய நாட்களில் வயதான மக்கள் முன்பிருந்த உற்சாகம் இல்லை, ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாய் தந்தைமாருக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரமா. நான் மனம் திறந்து உங்களோட பேசுறது அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாரோடமே இப்படி பேச முடியாது, எங்களை நன்றா அறிந்தவர்களோடு தான் பேசலாம். அதனால தான் இன்றைய நாளில் இதயத்தின் உள்ளத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
3: ஆதங்கத்தை வெளிப்படுத்தி
1: வேறு யாரும் எங்களுக்கு தொலைபேசியும் ஒரு தரம் எடுக்கிறேன் இல்லை, எங்களுக்கு நேரமும் இல்லை யாருக்கும், 24 மணித்தியாலும் இதையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டி இருக்குதல்ல, மறு ஒளிபரப்பையும் நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது. கீழேயும் ஒரு ரேடியோ இருக்கு, மேலேயும் இருக்கும், டிவியிலேயும் இருக்கும், போய் கொண்டு இருக்கிறது. ஏதாவது தடங்கள் வந்தால் உடனே வந்து ரிப்பேர் செய்யணும். சில நேரம் இந்த இன்டர்நெட் நின்று ஒரு செகண்ட் நின்றுட்டு போயிடும், அப்போ எல்லாமே ஷட் ஆஃப் பண்ணிடும், திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது.
3: தெசுந்தாக்கு
1: டெக்னிக்கல் அலுவல் சொன்னாலும் எனக்கு கை வைக்க மாட்டேன், நான் ஆண்டவர் வேலையை தான் நான் செய்வேன், எல்லாத்தையும் நீங்கள் செய்தாங்க அப்படி
3: இருக்கிறான்.
1: ஒரு டெக்னீஷியன் இருக்கிறேன், அவரை நான் ஹயர் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆனாலும் அவர் இந்த நேரத்திலையும் கிடைக்க மாட்டேன். அவர் பார்ட் டைம் தான் எங்களோடு இணைந்து வேலை செய்கிறார். அவரு கூட 3 மாசமாக சம்பளம் கொடுக்கல, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் விசுவாசத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் அழைத்தவர், உண்மையுள்ளவர், இந்நாள் வரைக்கும் காத்ததுவன். 21 ஆண்டுகள் அடுத்த மாசத்தால் ஜூலை 31 ஆமாம், 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்கிறதுக்கு கர்த்தரோட பணியில் இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து அன்பு கொண்ட மக்கள் தான் அநேகம், எங்களை பின்புறமாக யாருமே பேசுறதில்லை, தெரியும், அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனாலும் அவர்கள்தான் விட்டு விலகிறார்கள் ஒழிய நாங்கள் அவர்களை விட்டு விலகலை. கத்திரம் அப்படித்தானே வேதாமத்தில் பார்க்குறோம், முதுக காட்டினாரலாம் அவர் அழைத்த மக்கள். ஆனாலும் கத்திர ஒவ்வொரு நேரங்களில் இந்த மக்கள் பிடிபட்டு இருக்கும்போது, எதிரிகளால் சூழப்பட்டு இருக்கும்போது அவர் இரக்கத்தோடு மீண்டுமாக அவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டார். அதே விதமாக தான் இந்த ஊழியம் இருக்கு. பிரதர் எப்படி இருக்கிறார்?
3: வெளியில போயிட்டு நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுறது நாங்கள் இன்னும் கத்திரங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை வெளியில் கொண்டு போவதற்கு நீங்களும் ஆண்டுடைய பாடலே, அழகான பாடலே, புது புது பாடல், பழைய பாடல்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்தில் நீங்கள் பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள், தொடர்ந்து அந்த பணியை செய்யுங்கள். பாடுங்கள்.
3: ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஜெசப்பா. நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எவ்வளவோ உங்களை புகழ வேணும், துதிக்க வேணும். ஆண்டவரே, சிறிய இந்த பாடலை உமக்கே மகிமையாக பாடுகிறேன். அன்பான தேவனே ஸ்தோத்திரம்.

வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவர்.

கண்டறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதை

ாய் ஓ ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் குணமானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை

0: அழகான பாடல், கருத்தோடு உள்ள பாடலே பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தினீர்கள். ஒரு பாடல் விருப்ப பாடலே ஒரு சௌரி பதவி செய்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து, எனக்கு அது சரியான உச்சரிப்பை தெரியவில்லை. கிரிபா ஊற்று என்ற பாட்டு இருக்கா? கிரிபா ஊற்று வத்தினாலும் என்ற பாடல்
1: எனக்கு புதுசா இருக்கு பிரதர், எனக்கு தெரியல. ஓகே
0: ஓகே, பார்க்கலாம். அவங்க பாடியும் காட்டியிருக்கிறார்கள், நீங்கள் அப்படியே இணைப்பில் இருங்க, போட்டு காட்டுன்னு கேட்க முடியுமென்ற பாருங்க. இல்லை நீங்க இருந்தா கேட்கல, நான்
1: போடுறேன்னா
0: ஓகே அம்மா, ஓகே
1: பேர்ந்து எடுத்து பேசுறேன். ஓகே
0: ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி. கத்தரும் உங்களையும் உங்கள் சௌரியம் ஆசீர்வாத.
0: ஆமேன் ஆமேன்
1: ஆமேன்.
0: நேரம் கலையத்தில் 11:52, இது உங்களுக்கான பாடுகிற நேரம், விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். அலைங்கள் 6473385569 இலக்கத்தில் அழைத்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை மறவாமல் நன்றியோடு பாடல்களை பாடுங்கள், பாடல் பதிவுகளை செய்யுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகாம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க? மல்லிகா சௌதரி,
1: நல்லா இருக்கிறேன். அவருக்கு சுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
0: நீங்க ஜெப குறிப்பு பண்ணி கொடுத்தீங்களே,
1: என்ன
0: ஜெபித்த ஞாபகம் இருக்கு?
1: திரும்ப பாடலாம் இருக்கு.
0: தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம், கவலைப்படாங்க.
1: ஓகே ஓகே பிரதர், ஆண்டவர் கூட இருப்பார் பிரதர் உங்களோட. சௌரியம் எல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் பாதுகாப்ப. ஓகே, நான் பாடுறேன். ஓகே, இந்த மேரி சிஸ்டர் நல்லா பாடுறா, கருத்தான பாட்டு.
0: அவ இன்று மட்டும் அன்றிலிருந்து இப்ப வரைக்கும் பாடுறா அதே மாதிரி தான் இருக்கு.
1: எனக்கு சரியான விருப்பம் அவட பாட்டுக்கு, நல்ல பாட்டு. ஓகே, நான் பாடுறேன். ஓகே, அத்தோத்திரம் தகப்பன் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது.

கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, ஜோத்தானும்

0: கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே. நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அலையங்கன் 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற இலக்கத்தில்

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: எப்படி இருக்கிறீங்க மரியா?
1: சும்மா இருக்கிறேன் ஆண்டவர் வேல. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன் சகோதரி. வாழ்த்துக்கிழமை பரவாயில்ல பரவாயில்ல சுமமா இருக்குது.
1: ஆமென். ஆண்டவர் கிருபையால வந்து தன்னுடைய வேலையை செய்வா விரைவா. ஆமென்.
0: ஜெபிச்சவங்களுக்கு எல்லாரும் நன்றி அம்மா.
1: ஆமென். கத்தர் தான் எல்லாமா இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவார்.
0: என்ன
1: துன்பம் வந்தாலும் தூக்கி எடுப்பார்.
0: ஆமென்.
1: நாங்கள் ஜெபிப்போம். ஆமென்.
0: பாடுங்க.
1: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். எனக்கு வரும் பர்வதம் நேரா என் கண்களை

0: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி, வாழ்த்துக்களம்மா.
1: நன்றி
0: நன்றி. நிறம் கலையத்திலே 12 மணி செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: வணக்கம், ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீர்கள் பெரியண்ணா? சரி, பாடலுக்கு ஆயத்தமா வந்திருக்கிறீர்கள். அதுதானே, பேசும்போது தெரியுது இல்லையா? கதைக்கும் போது படிப்போம்.
1: ஆனந்தம் ஆனந்தம் கொள்வோம் அகமகளுடனே,
0: ஆமேன். பழைய பாடல் எல்லாரும் மறந்திருப்பினா நீங்க திரும்பமாக அதை உயிர்ப்பிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: பழைய பாட்டில் அர்த்தங்கள்
0: அர்த்தம்
1: இல்லாம தாய போல சேர்த்து நீர், தந்தையை போல சேர்த்து எத்தனை தேமர் பிள்ளைகளை தூக்கி
0: வாங்கிட்டு
1: ஆண்டரை கொண்டு ஆயோடையதா பிரணவ புடையலாது.
0: இப்ப
1: சில நேரங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அந்த அறிவில தன்மை இருக்காது. காலப்போக்கில் ஏதாவது பிரிஞ்சு விடுவோம். இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்க எத்தனை தாய்மார் பிள்ளைகளை பெற்று பிரிக்கணும், எரிஞ்சிட்டு போயிடும், தாக்கொள்ளணும். ஒரு ஒரு மகனோட ஒரு ஃப்ரெண்ட்ல ஓடி போறாங்க. அப்ப தாயை விட தந்தையை விட சிலருக்கு அன்பு செலுத்துறவர் ஆண்டவர் ஆகியிருக்கிறார்.
0: ஆமீன்.
1: சரி, பாடுங்க.
0: பாடுங்க ஐயா.

தயாநிதி. துன்பத்தில் இன்பம் பயந்தரு நோயில் என் சுகம் தயிரியம் எனக்கு நீ.

ஆருயிர் நாயகனே. குறைவீனில் நிறைவே தன்மையில் உறவே, அறிவினன் பேரறிவாக வந்தீர். அடிமையின் சுதந்திரமே

0: நரகத்தில் மோட்சம் நீரே, கருணமும் எல்லாம் நீரே, ஆனந்தம் கொள்வே நகமகிழ்வுடனே, ஞானம் ஞானவரம் தரும் ஆவியின் அனுபவமே.
1: ஆமேன், ஆமேன். அப்படி நாம மாத்திரம் மயப்பட நன்றி ஐயா. அழகான பாடல், இப்படிப்பட்ட பாடல்களை நாளை நாளும் அந்த பாடுங்க.
0: பழைய பாட்டு அர்த்தமான பாட்டு தான் நான் படிக்கிறேன். நீங்க நம்புவீங்களா? கோயில கூட இந்த அரம்பல் பாட்டு ஒன்றும் படிக்கிறேன்.
1: கருத்தோட இருக்கணும் பாடல்.
0: நெகட்டிவ் எல்லாம் நெகட்டிவ் சாங் தான் முழுக்க. அது நாங்கள் வாய மூடிக்கொண்டு கோயில் நாங்கள் கோயில படிக்கிற பாட்டு

0: போய் நாங்கள் சாட்சியா படிக்கிறோம் வீட்டுல வந்து கேட்டா தான் தெரியும் என்ன பேர். என்ன பேர் வீட்டுல வந்து கேட்டா தான்.
1: ஆமா தெரியும்.
0: நெகட்டிவ் பாட்டு அது அப்படி படிக்க கூடாது. இந்த நேரம் பாசிட்டிவா படிக்கணும்.
1: ஆமென்.
0: பரலோகத்தில் இருக்கு நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லி ஆண்டவர் அது சொல்லி சந்தையம். ஒரே ஒரு யவன் தான் உலக பைபிள்ல இருக்கு ஆண்டவர் சொல்லி சந்தையம். அது கூட சபைகள் சொல்றேன் இல்லையா.
1: அது எல்லாம் நிப்பாட்டியாச்சு.
0: பரிசுத்தம் கூடி
1: அது கிறிஸ்தவ நாடுகளில் உள்ள அரசாங்கங்களே நிப்பாட்டிட்டு அவங்கள சபை இல்லை அதாவது பார்லிமெண்ட்ல அது மாதிரி அது மாதிரி இப்ப அது எல்லாம் நிப்பாட்டியாச்சு. பத்து கட்டளை பற்றி யார் சொல்றது ஒரு தரம்
0: என்ன
1: அருமையான செய்தி.
0: ஆறுதலா சொல்லி ஆறுதலா மக்களுக்கு யார் வந்தாலும் உலகத்துல ஆண்டவர் வேலைக்கு விசுவாசம் இருக்காது.
1: அப்படித்தான் வேதத்துல இருக்கு.
0: ஆண்டவர் வந்துதான் திருப்பி ஒரு படிப்பு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் தான் காய்ச்சல். ஆண்டவர் வந்து பாசிட்டிவா எல்லாம் காய்ச்சி எங்களுக்கு 1993 வருடங்கள் ஒரு விளப்பம் இல்லாம கஷ்டப்பாம நாங்கள் மாம்சம் சாப்பிடாம எல்லாம் வாழ போறோம்
1: பூமியில.
0: பிறகு 94 1994 இதே மாதிரி பிசாது ஆண்டவர் கட்டி வைக்கணும் அவர் கொடுங்க.
1: ஆமா
0: அவர் வந்து
1: 94, 95, 96, 97, 100, 2000. வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இணைப்பில் இருக்கிறீங்க?
2: நாங்கள் கிண்ணஞ்சி பரந்தன் சபை கிடைக்கிறோம்.
1: ஓகே, உங்கள் பேர் என்ன சோதரன்?
2: என் பேர் அருண்.
1: அருண்.
2: ஓ
1: ஓகே. வல்லமை நிலைகள் வானொலியோடு இணைந்திருக்கீர்கள். இது ஒரு பாடுற நேரம். கிளிநொச்சியிலேருந்து இணைந்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் அருண்.
2: நன்றி.
1: பாட விருப்பமா பாடுறீங்களா?
2: ஓ பாடுங்க
1: பாடுங்க.
2: உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உன் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உண்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உண்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி என் கேடகமும் ஆணி. நீதானே என் துணையானே

0: நம்புவே நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, உன் அன்பையே நம்பியிருப்பேன்.
1: ஆமீன். அருண்,
0: ஆமீன்.
1: அழகா அழகா பாடினீர்கள், வாழ்த்துக்கள். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது பாடுகின்ற நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பாடலாம், நல்ல தெளிவாக இருக்கிறது அங்கு உங்களோட கனெக்ஷன். சின்னொரு வேண்டுகோள், சுருக்கமாக பாடணுமா? ஒரு மணித்தியால் தான் உங்களுக்கு இருக்குது, அநேகருக்கு பாட இடம் கொடுக்கணும். சுருக்கமாக அடுத்த முறை பாடுங்கோ. சரி, உங்களோட வேற யார் இருக்கிறாங்க பாடுகிறதுக்கு?
0: இன்றைக்கு யாரும் இல்லை.
1: யாரும் இல்லை. யார் உங்களை அறிமுகப்படுத்தினது? கவிதா ஊழியரா?
0: ஓ, சிஸ்டர் தான்.
1: அவங்களுக்கு சொந்தமா?
0: ஓ, அக்கா.
1: அக்கா? ஓ, அக்காவா? ஓகே ஓகே. சரி, மிக மகிழ்ச்சி. இது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இதே நேரங்களில் நீங்கள் வந்து பாடலாம். வேறு யாரும் பாடுறன்றாலும் அவர்களையும் நினைச்சு கொள்ளலாமா?
0: நன்றி.
1: நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் கலையத்திலே 12:19. அடுத்ததாக நாங்கள் ரீட்டா அம்மாவோடு இணைந்து கொள்ளலாம். நீண்ட நேரமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள்.

0: வணக்கம் அம்மா. வணக்கம், மன்னிக்கோணம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா?
1: சரி,
0: நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அழைங்கள் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உங்கள் பாடல் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றோம்.

நேரம் கலையத்திலே 12:24 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். பாடுகின்ற நேரம் விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். இப்பொழுதும் கூட நாங்கள் விருப்ப பாடல்களுக்கு கேட்கின்றோம். ஒரு சில விருப்ப பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நமது அருமையான உறவுகள். முதலிலே லண்டனிலிருந்து சகோதரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.

அருமையான பாடலை இன்றைய நாளில் தெரிவு செய்திருந்தார்கள் சகோதரி கொன்சி லண்டன்லேருந்து. அது மாத்திரமில்லை, ஜெபக்குறிப்பு கூட கொடுத்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு புதிய ஒரு ஆண்டே திருமண நாளை தந்திருக்கிறார்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த மகிழ்ச்சியான நல்ல நேரத்தில் இந்த புதிய ஆண்டுக்காக கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்களும் நன்றி செலுத்தி உங்களுக்காக மாலையிலே ஜெபிக்க இருக்கிறோம். வல்லமை அலைகளும் உங்களை புதிய திருமண நாளிலே வாழ்த்துகின்றது. நேரம் கலையத்தில் 12:30. அடுத்த பாடலை தெரிவு செய்திருக்கிறார்கள் விருப்ப பாடலாக சௌரி கீதா டென்மார்க்கிலிருந்து. இதோ சௌரி கீதாவுக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை சகோதரி கீதா அவர்கள் டென்மார்க்கில் இருந்து விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். கீதாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த விருப்ப பாடலாக பார்க்க இருக்கிறோம். ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலே தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலாக வருகிறது இந்தியாவிலிருந்து சகோதரி காமாட்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி காமாட்சி அவர்கள் இந்த பாடலே தனது விருப்ப பாடலாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதோ அவருடைய விருப்ப பாடல்.

ஆமேன். அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் தமிழ்நாட்டிலிருந்து சௌரி காமாட்சி அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து சௌரி மெரினா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டு ஒளிபரப்புமாறு விண்ணப்பித்திருந்தார் அருமையான சௌரி கனடாவிலிருந்து மெரினா அவர்கள். மீண்டுமாக கனடாவிலிருந்து தாயார் ரீட்டம்மா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் இதோ, அவர்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது.

0: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டா அம்மா அவர்கள் அந்த பாடல் அவர்களுக்காக ஒலித்து ஓய்ந்தது. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான நேரத்திலே இவ்வளவு நேரம் இணைந்திருந்தோம். பாடல் பாடி மற்றும் பாடல் தெரிவுகளை கொண்டு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தின அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நிறம் கலையத்திலே 12:55 ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய செய்தி. அதன் பின்பதாக 1 டொரண்டோவிலிருந்து செய்தியை பாஸ்டர் கிறிஸ்டி மரீனா ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை மட்டக்கிடப்பிலிருந்து சவரன் பாஸ்டர் சசி ரோஷான் அவர்கள் செய்தியை வழங்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

ஒவ்வொரு நாளும் எமது வானொலியிலே ஜபங்கள் நடைபெறுகின்றன. உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்பு இருக்குமா இருந்தால் எங்கள் பெயர்களை கூட எழுத தேவையில்லை, வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக ஜபிக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் ஜபிப்பார்கள், நாங்களும் உங்கள் தேவைகளுக்காக ஜபிப்போம். எனவே ஜப குறிப்புகள் இருந்தால் எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்கள் ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்கப்படும்.

0: செவ்வாய்க்கிழமை மதிய ஒளிபரப்போடு அணிந்திருக்கும் நேரம் கலையத்திலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஆண்டவற்றை கிருபையால் நல்லா இருக்கிறோம். நீங்களும் எப்படி இருக்கீங்க சௌரம்?
0: நல்லா இருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி. ஜெசிந்தாவுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல சுகமாயிருக்கிறது. அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து ஊழியத்தை செய்வார்கள்.
1: ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.
0: ஆமேன். இதே நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பாஸ்டர்.
1: ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் மீண்டுமாய் வல்லமையில் ஊழியத்தின் ஊடாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வல்லமையில் ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நடத்தும்படியாய் தெரிந்து கொண்ட குடும்பத்தாருக்காய் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற, பொன்சம் பண்ணுகிற, ஜெபிக்கிற, உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை மறைத்து இந்த வார்த்தைகள் மூலம் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் யாத்திராகமம் 4 13-17 வரை நான் வாசிக்கிறேன். அந்த பிற்பாடு செய்தியை தொடருவோம். யாத்திராகமம் 4:13-17 வரை. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசே மேல் கோபம் உண்டாவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். அன்பான சகோதரங்களே, இந்த மோசியை ஆண்டவர் உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். இந்த காரியங்களை வாசிக்கிற வேளையிலே எப்படி ஒரு ஆண்டவருக்கு 1000 மோசையை உருவாக்க முடியும்? ஒரு நாளிலே முடியும், அவரால் முடியும். ஒரு மனுஷனை எடுத்து அவனுடைய இருதயத்தை மாற்ற கத்தரால் முடியும். ஆனால் இந்த மோசையை கொண்டுதான் தேவன் எதையோ செய்ய நினைத்தால் அதை மோசையை கொண்டு செய்து முடிக்கிறார். இன்றைக்கு முன்பு சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் போராடி கொண்டிருக்கிறார். மகனினி இந்த ஊழியத்துக்கு வந்துவிடு, மகனினி இந்த காரியத்தை செய், மகனினி இந்த பாவத்தை விட்டுவிடு, நான் மகனை இந்த பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டு, இந்த துளையான உறவை விட்டுவிடு, தவறான உறவை விட்டுவிடு. இப்படி பல காரியங்கள்ல தேவ ஆவியானவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் மோசே பாருங்கள், இந்த 4 தொடக்கத்துல இருந்து ஒரே சாட்டி சொல்லி கொண்டிருக்கிறான், என்னால் அது முடியாது, பேச முடியாது, வாக்கு வல்லவன் அல்ல, எதெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய அந்த அழைப்பு மாறாது என்பதற்கு இது ஒரு நல்ல சாட்சி. அன்பு சகோதரங்களே, கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்தார் என்றால் நம்மை கொண்டு செய்து நினைத்ததை நம்மை கொண்டுதான் அவர் செய்ய முடியும். ஜோனாவை கொண்டு செய்ய நினைத்ததை ஜோனாவை கொண்டுதான் செய்து முடித்தார். பேதுருவை கொண்டு செய்ய நினைத்ததை பேதுருவை கொண்டுதான் செய்வார். பவுலை கொண்டு செய்ய நினைத்ததை பவுலை கொண்டுதான் செய்து முடிக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுடைய பேரை சொல்லி சொல்லுகிறேன், உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் உங்களை கொண்டுதான் சொல்லி செய்து முடிப்பார். நாம சிலவளை சாட்டுப்போக்களை சொல்லி தப்பி விடலாம், அல்லது எங்கள் குறைபாடுகளை சொல்லி, அல்லது எங்களுடைய வீக்னஸ்களை சொல்லி, எதையாவது சொல்லி இந்த காரியத்திலிருந்து தப்பலாம்லாம். ஆனால் அது நமக்குத்தான் ஆபத்து, நமக்குத்தான் நாட்கள் நீடிக்கும், நம்மால் ஆசீர்வாதம் தடைப்படும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நாம் சாட்டுப்போக்கு சொல்லுகிற போலிலே தேவன் இன்னொருவரை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அந்த இன்னொருவர் எப்படி செய்வார் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் எப்படி நம்மோடு ஒத்து போவார்கள், எப்படி நம்முடைய தரிசனத்தை அறிந்து கொள்வார்கள், எப்படி நம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்ப ஆபத்தும் இருக்கிறது. இது நல்ல ஒரு உதாரணம். மோசே ஆரோனை நினைத்தபடியால் தான் பின்பாக நாம் வரப்போற காலங்களை பார்ப்போம். ஆரோன் மோசே சீனாய் மலைக்கு 40 போனதின் டைமிலே அவர் பாவத்தை, பெரிய பாவத்தை, ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிற அளவுக்கு தேவன் அருவருக்கிற ஒரு பாவத்தை ஆரோன் செய்ததை பார்க்கிறோம். மோசையினுடைய அண்ணன், லேவி குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். லேவியர்கள் வேதத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த புத்தக வடிவிலே கொடுக்கப்படாவிட்டாலும் தேவன் மனச்சாட்சியில் எழுதி கொண்டே வருகிறார், சொல்லிக்கொண்டே வருகிறார். விக்கிரகங்களை செய்யக்கூடாது, விக்கிரக ஆராதனை எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி அவரை அங்கி கோபம் பெற வைத்து விட்டான் மோசை. ஆனாலும் தேவன் பொறுமையாக, உன்னுடைய சகோதரன் அல்லவா, அவன் உனக்கு வாயாயிருப்பான், அவன் உன்னோடு பேசுவான், அவன் நீ சொல்ல வேண்டியதை சொல்லுவான், நீ செய்ய வேண்டியதை செய்வான், அவனை அழைப்பி என்று சொல்லுகிறார். அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு நம்மை தேவன் அழைக்கிற வேளையிலே இதோ வருகிறேன் அடியேன் என்று ஒப்பு கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு குடும்ப பாரங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், பல சவால்கள் இருக்கலாம், பல பற்றாக்குறைகள் இருக்கலாம். இவைகள் மத்தியில் எப்படி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு வருவது, எப்படி உம்முடைய ஊழியத்தை செய்வது? எல்லாரையும் ஆண்டவர் முழு நேரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அழைக்கவில்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு விடுகிறார், என் நாமத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அது ஒரு ஒரு கிழமையில ஒரு நேரமாய் கூட இருக்கலாம், ஒரு மடுத்தியாலமாய் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறார். ஏன்? நம் எல்லாரையும் தேவன் அழைத்தார். நம்மை கொண்டுதான் இந்த உலகத்துக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை அறிவிக்க முடியும். தேவனை சுவைத்தவர்கள்தான் தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு இயேசப்பாவினுடைய அன்பை சுவைத்தவர்கள்தான் இயேசப்பாவின் பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நாம் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து பேச முடியும். அப்ப நம்மை தேவன் அழைக்கிறார் எதற்காக? இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆனால் இன்றைக்கு நாம் அநேக சாட்டுப்போக்குகளை சொல்லுகிறோம், இது என்னால் முடியாது, என்னுடைய குடும்ப சூழ்நிலையால் முடியாது, அதால் செய்ய முடியாது, இதால் செய்ய முடியாது என்று எவ்வளவு காலம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு காலம் கடந்து போகும். 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். காரணம், மோசே ஆயத்தமாக்கப்பட ஒப்புக் கொடுக்கவில்லை. மோசே தன்னுடைய கரத்திலே தான் எல்லாத்தையும் ஆண்டவர் தந்து விட்டார் என்று எடுத்தவுடனே ஒருவனை எலிகித்தியனை கொலை செய்கிறார். அதன் பிற்பாடு தன்னுடைய உயிருக்காக நடுங்கி ஓடி அவர் வேறு இடத்திலே போய் திருமணம் செய்து அங்கே செட்டில் பண்ண பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சில திட்டங்களை வைத்து, நேரங்களை குறித்து, நாட்களை குறித்து, வருடங்களை குறித்து நம்மோடு செயல்படுகிற போலே நாம் எவ்வளவு சீக்கிரமாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாய் நமக்கும் நல்லது, தேவனுக்கும் நல்லது, நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதம். அப்ப தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒப்பு கொடுத்தல், இதோ வருகிறேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இவரோ இல்லை இல்லை இல்லை. அப்ப அவரிடம் கேட்கிறார், உனக்கு சகோதரன் இருக்கிறாரா? அவனுடைய வாயிலே என்னுடைய ஆவியை போடுவேன், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இதை பாருங்கள், நமக்கு பதிலாக இன்னொருவரை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த மோசே தள்ளிவிட்டார். ஆரோன் ஏற்கனவே இருக்கிறார், அவர் தமையன், அவருடைய காலத்திலே அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. எல்லா குழந்தைகளும் நதியில் நதியிலே போட வேண்டும் அல்லது கொலை செய்யப்பட வேண்டும் என்ற காலம் வருவதற்கு முன்பதாக பிறந்தவர். அப்ப அந்த ஆரோன் அங்கு இருந்தாலும் ஆரோனை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு இருக்கிற நம்மை தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு 10 பேர் இருக்கிறார்கள், 10 ஆடைகள் இருக்கிறது. ஆனால் அதிலே தேவையான ஆடையை அன்றைய ஞாயிறு ஆராதனைக்கு எந்த ஆடை பிடிக்குமோ அந்த ஆடையை செலக்ட் பண்ணி அதை மாத்திரம்தான் நாம் போடுகிறோம். 10 பேர் இருந்தாலும் மோசை இருக்கிறவர்களே, ஆரோன் இருக்கலாம், அவருடைய சகோதரி இருக்கலாம், அல்லது வேறு யாரும் இருக்கலாம், எத்தனையோ ஆண்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை கொண்டு தேவன் செய்ய விரும்பவில்லை. நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் நம்மை கொண்டுதான் செய்வார். இதுதான் அன்றைய செய்தியினுடைய மிக முக்கியமான பகுதி. அப்ப நமக்கு ஞாபகம் வர வேண்டும், தேவன் எதையோ என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். அதனால் தான் நான் வாழ்க்கையில பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், முன்னேற முடியாத சூழ்நிலைகள் வருகிறது. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை பெற்று நான் பிரகாசிக்க முடியாதபடி தடையாயிருக்கிறது. அப்போ ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பு சகோதரங்களே. அப்ப என்ன செய்கிறார் இன்றைக்கு மோசே? ஒப்பு கொடுக்காதனால் அங்கே ஆரோன் உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஆரோன் ஜனங்களை பிழையான வழிக்கு நடத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆரோன் மிரியாமாய் சேர்ந்து சகோதரனும் சகோதரியுமாய் சேர்ந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசைக்கு எதிராக எழும்பினதை பார்க்கிறோம். ஆரோன் அநேக தீமையான காரியங்களை வேதத்தில் செய்தது நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன நடக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் எப்ப நாமெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னால் முடியாது என்னால் முடியாது என்னால் முடியாது என்று சொல்லுகிற போலே தேவன் இன்னொரு மனுஷனை உருவாக்க வழிக்கிட்டால் அது மிகவும் வேதனையாயிருக்கும் நமக்கும். அப்ப நாம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசியாவினுடைய புத்தகத்திலே அங்கே 6 அதிகாரத்திலே பார்க்கிற போலே அங்கே ஏசியா

தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போன. இன்றைக்கும் அன்பு சகோதரங்களே, இந்த ஏசியாவினுடைய புத்தகத்திலே ஆண்டவர் ஏசியாவினுடைய நாக்கை தொடுகிற வேளையிலே ஏசியாவுக்கு தேவனுடைய அழைப்பை அறிந்தவுடனே ஒப்பு கொடுக்கிறார், முழுமையாக நான் போகிறேன். இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம், ஆண்டவரை என்னை அனுப்போம், ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த ஒரு சமாதானத்தை செய்து வைக்கிற ஒரு பொறுப்புக்காக, ஆண்டவர் இந்த குடும்பத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய, ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை அறிவிக்க என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். பாருங்கள், அன்றைக்கு ஏசியா ஒப்பு கொடுத்ததனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்ப்பை குறித்து, அவருடைய இரண்டாவது வருகையை குறித்து, 1000 வருஷ ஆட்சியை குறித்து எல்லாவற்றையும் ஒரு புத்தகத்தில் அடக்குகிறதுக்கு அளவுக்கு பலத்த தீர்க்கதரிசியா ஏசியா பயன்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னென்றால் அவருடைய ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசன புத்தகங்கள் நம்மிடம் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் விசேஷமான தீர்க்கதரிசன புத்தகமாக இந்த ஏசியாவின் புத்தகத்தை கருதுகிறார்கள். காரணம், எல்லா காரியத்தையும் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசனமாக விவரிக்கப்பட்டிருக்கு. சில தீர்க்கதரிசனத்திலே பிறப்பு இருக்கும், இறப்பு பெற்றி இருக்காது. சில தீர்க்கதரிசனத்திலே இறப்பு இருக்கும், பிறப்பு இருக்காது. ஆனால் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை பிறப்பு இறப்பு அது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் என்பதையும் அந்த தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறார், என் மகனே நீ போவாயா, என் மகளே நீ போவாயா. அப்ப இந்த ஸ்கொட்லாந்திலே திடீரென்று ஒரு யங் போய், ஒரு வாலிபன், அவர் வந்து சொல்லுகிறார், இந்தியாவுக்கு என்னை தேவன் போக சொல்லுகிறார், நான் போக போகிறேன். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பெரிய அந்த எல்டர்ஸுகள், மூப்பர்கள், பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொன்னார்கள், தம்பி நீ உட்காரு, அங்கே இந்தியாவிலே தேவன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கிறவர்களை கொண்டு செய்வார், நீ போக தேவையில்லை, நாங்கள் அதற்கு ஒரு சப்போர்ட்டும் தரமாட்டோம் என்று சொல்லி அவரை அமர்த்தி விட்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார், நீ போக வேண்டும், எனக்காய் போக வேண்டும், என்னுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். அவர் திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அறிவித்தார், நான் இந்தியாவைய தங்க சுரங்கத்துக்குள்ளே இறங்குகிறேன், உங்களால் எத்தனை பேர் கயிறை பிடிக்க முடியுமோ பிடியுங்கள், நீங்கள் பிடிக்காவிட்டால் என்ன, பிடித்தால் என்ன, நான் அந்த தங்க சுரங்கத்தில் இறங்குறதுக்கு முடிவெடுத்து விட்டேன். அது தேவனுடைய அழைப்பு, இந்த அழைப்பை நான் நோ சொல்ல முடியாது என்று சொன்ன வேளையிலே ஒருவர் சொன்னார், நான் அந்த கயிறை பிடிக்கிறேன். இன்னும் ஒருவர் சொன்னார், நாங்களும் இந்த கயிறை பிடிக்க வருகிறோம். இப்படி பலர் அவரை தாங்கி பிடிக்கிற வேளையிலே அவர் இலகுவாக பயணம் செய்து அங்கே போய் அந்த ஊழியத்தை செய்தார். அவருக்கு ஜபிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அவருக்கு ஊழியத்துக்கு தேவையான பொருளாதார உதவி விதத்திலே உதவுவதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஏற்படுத்தினார். காரணம், அந்த மனிதன் துணிந்து இறங்கினார். ஐயோ, இவர்கள் சொல்லுகிறார்களே, அவர்கள் சொல்லுகிறார்களே, இவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி இருப்பதற்கு நம்மை தேவன் அழைக்கவில்லை. தேவன் சொன்னால் அதை தெளிவாக நாம் அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். இன்றைக்கும் அப்போஸ்தல நடபடிகள் 9 அதிகாரத்திலே நமக்கு அநேக தடவைகள் சொல்லியிருந்தாலும் அந்த வசனம் நமக்கு தெரியும். பவுலுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் 9 அதிகாரத்திலே வசனம் 5-6, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்தப்படுகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்றார். இந்த பவுல் எதற்காய் வந்தவர், கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும், அவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறார்களோ அவர்களை சிறைபிடித்து கொண்டு போக வேண்டும், அவர்களை கட்டி இழுத்து குதிரையிலே, குதிரை ஓட ஓட நிலத்திலே இழுத்துவட்டு கொண்டு போய் அவர்களை பார்க்கிறவர்கள் இனி ஒருபோதும் யூதாசியம், அதாவது பவுல் ஜூதாசே, ஜூதர்களுடைய வைராக்கியமாய் பரிசேயர்களே, ஒரு பரிசேயராய் இருந்தவர், அந்த ஜூத இனத்தை, யூத இனம் யாரெல்லாம் கிறிஸ்துவை விட்டு வெளியே போனார்களோ அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிற மனிதனை தேவன் சந்திக்கிறார். தேவன் சந்தித்து சொல்லுகிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். அப்பொழுது அவனுக்கு விளங்கிவிட்டது, இது தேவனுடைய குரல். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ இந்த பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். அந்த பட்டணத்திலே தேவன் நமக்கு செய்தது தெரியும். அந்த மனுஷனை அபிஷேகம் செய்வதற்காக ஒரு மனுஷனை அனுப்பி அவருடைய கண்ணை பார்வையடைய வைத்து, இன்றைக்கும் புறவினத்தார் அனைவருக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு மகனாக அவரை மாற்றியதற்கு காரணம் பவுலுடைய ஒப்பு கொடுத்தல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நாங்கள்

0: என்ன செய்தியை செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி. அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, அப்பா மோசையை போ போ போ என்று சொன்னபடியே அவன் சாட்டுப்போக்கு சொல்லி கொண்டிருந்தான். அது மூலம் ஆரோனை உருவாக்கி ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில் பல சவால்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, எங்களோடு ஆண்டவரை இணைந்த அநேகரை நீர் இணைத்து ஊழியங்களை செய்ய விரும்புகிறீர். எங்களை குறித்து செய்ய நினைத்தது எங்களை கொண்டே செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். நாங்கள் முழுமையாய் ஒப்புக்கொடுத்து உமக்காய் பிரகாசிக்க பரிசுத்தாவியானவர் எங்களை பலப்படுத்தட்டும். தொடர்ந்துமா இந்த ஊழியத்தை செய்கிற குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஒரு வேத பாடமாக இந்த பாடம் ஆலோசனையாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து வந்தீர்கள். மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நானும் அதை குறித்து இன்னுமாக கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இன்னும் சாட்டுப்போக்கு சொல்லாதபடி ஆண்டவர் கொடுத்த வேலையை சரியான முறையில் தரிசனத்தை கொண்டு செல்ல கத்து இந்த நாளில் பேசியிருக்கிறார் வார்த்தையில் கூட. நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ,
0: காட் பிளஸ் யூ. ஆமென்,
1: ஆமென். நேரம் கலையத்திலே 1:18 அடுத்து நாங்கள் இனிமொரு செய்திக்காக இலங்கை மட்டக்களப்பில் செல்ல இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: Neram Kalayathile 1:19 செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கோம். இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இலங்கை மட்டக்களப்பிலிருந்து பாஸ்டர் சசி ரோசான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட்
1: பிரதர். எப்படி இருக்கீங்க?
3: ஆண்டவருடைய கிருபையில் நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறோம்?
3: மனைவி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபையில் ஜெபங்கள், நீங்கள் ஜெபத்தில் எங்களை தாங்கிறதுக்காக நன்றி.
1: நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
3: ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையில நாமத்தினாலே இந்த வானொலியில இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலே நாங்கள் அநேக நாட்களாய் தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய தொலைபேசியிலே, கையடக்க தொலைபேசியிலே சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நிமித்தம் என்னால் அந்த நேரத்துக்கு கலந்து கொள்ள முடியாமல் போனதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். உங்களிடத்தில மிகவும் தாழ்மையாய் தயவாய் என்னை மன்னித்துக் கொள்ளும்படிக்காய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த நாளிலும் நம்மளோடு ஒவ்வொருவரோடும் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. விசேஷமாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், வேதத்திலே குறிப்பிடப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நடக்கிறதாய், அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள், அநேக காரியங்கள் அநேக செய்திகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துகிற பொழுது அல்லது பிரயோகப்படுத்துகிற பொழுது அவை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாய் நன்மையாய் அமைகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அதை குறித்து ஆராய்ந்து வேதத்தை தியானித்து அதன் வேதத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில பிரயோகப்படுத்துகிற பொழுது அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட அந்த கட்டளையிலே சொல்லப்பட்ட அந்த கமன் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கமன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நன்மையான கமன், நன்மையான ஒரு கட்டளை அல்லது நன்மையான ஒரு வார்த்தையை குறித்து நாங்கள் வேதத்தில இருந்து தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்தை குறித்து அநேக இடங்களிலே அநேக விதமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் ஒரு விதமான வேதம் குறிப்பிடுகிற, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விதமான ஜபத்தை குறித்து நாங்கள் தியானிக்கலாம் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். காரணம், வேதத்துல அநேக விதமான அநேக வல்லமையுள்ள அல்லது அநேக மாற்றங்களை கொடுத்த ஜபங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் கூட 5:16 யாக்கூப் எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில சொல்லப்படுகிற இந்த வசனம் மிகவும் ஒரு வித்தியாசமான வசனமாய் காணப்படலாம், அல்லது வித்தியாசமான ஒரு ஜபமாய் இந்த ஜபம் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே இந்த ஜபத்தில சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எப்படி வேதத்திலே ஒரு சிலருடைய வாழ்க்கையில நிறைவேறினது, அல்லது ஒரு சிலருடைய வாழ்க்கைக்கு அது எப்படி ஏதுவாக இருந்தது, இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெப வாழ்க்கையில அது எவ்வாறு பிரதிபலிக்கிறதாய் பயனுள்ளதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் தியானிக்கலாம். அந்த 16 சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். காரணம், நீங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. இன்றைக்கு நாங்கள் அநேகர் நினைக்கிறோம், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைகிறார்கள், அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகிறது, அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உண்டாகிறது என்று நாங்கள் அநேகர் நம்புகிறோம், அதை நாங்கள் யோசிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா இந்த வசனம் நமக்கு புதிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறதை, அல்லது இந்த புதிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல நாங்கள் காண முடியும். எப்படி அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு என்று அந்த வார்த்தை அந்த வசனம் அமைகிறது நாங்கள் பார்க்கலாம். அதற்கு மேலுள்ள வசனமும் விசுவாசம் உள்ள ஜெபத்தை குறித்து, ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து, பிணியாளியை ரட்சிக்கத்தக்கதான ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது, மற்றவர்களுக்கான ஜெபத்தை குறித்து, அவர்களுடைய சுகத்துக்கான ஜெபத்தை குறித்து அதற்கு மேலுள்ள வசனம் சொன்னாலும் இந்த 16 சொல்லுகிறது, 5 யாக்கோப் எழுதின நிருபம், நீங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. இன்றைய நாளிலே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கே காண முடியும்? நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறேன், அதை நான் அனுபவித்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் என்னை போல அநேகர் என்னை விட மேலான சாட்சி சொல்லத்தக்கதாய் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். காரணம், கர்த்தர் உங்களை, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபித்த பொழுது, மற்றவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்த பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில நேர்ந்து அல்லது எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைத்த நன்மைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதத்துல இவ்வண்ணமாய் மற்றவர்களுக்காக ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் என்று நாம் எல்லாருக்கும் தெரிந்த, அல்லது நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே தியானிக்கத்தக்கதான ஒரு தேவதாசன், தேவ மனுஷன் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேவன் அவருக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் அது மிகவும் அற்புதமானது. ஆனால் தேவன் அவரை எப்படி வழி நடத்தினார் என்றால், இந்த உலகத்துல சீமானாய் அவரை கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய, அவருடைய சொத்துக்கள், சொத்துக்களுடைய மதிப்புகளை குறித்து 1 நாங்கள் காண முடியும். யோபு எழுதின புஸ்தகம் 1 அவருடைய சொத்து மதிப்புகள் குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதற்கு அடுத்தடுத்த வசனங்கள், அடுத்தடுத்த அதிகாரங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது அவர் ஒவ்வொன்றாய் அவைகளை இழந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் இழந்து போகிற பொழுது அவருக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு உண்டாகிறது. அவர் தேவனை எப்படி பார்ப்போமா இருந்தால், அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை குறித்து அவரிடத்துல சொல்லுகிற ஆலோசனைகள் தேவனை விட்டு தூரமாகுகிற ஆலோசனைகள், அவருடைய மனைவியினுடைய கூற்று, இப்படி அநேக காரியங்கள் தன்னை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுதும், அநேக காரியங்கள் தன்னை நெருக்கின பொழுதும், தனக்குள்ளே அவரிடத்து தீர்மானம் ஒன்று இருக்கிறது. அந்த சூழ்நிலையின் நிமித்தம் அல்லது அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் தன்னை அழைத்து அல்லது தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்த நன்மைகளை தந்த தேவனை விட்டு தூரம் போகாதவராய் அவர் கொடுத்ததான ஒரு விசேஷித்தமான அல்லது அவர் தனக்குள்ள எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் இருக்கிறது. நாங்கள் வேதத்திலே வாசிப்போமா இருந்தால் வேதம் நமக்கு சொல்லுகிறது 10வது வசனம், 42வது அதிகாரம், யோபு எழுதின புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். சிறையிருப்பு, தன்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் இழந்து போய் வியாதி வறுமை நிம்மதி இல்லை என்கிற சிறையிருப்பிலே சிக்கி தவித்த அந்த தேவ மனிதனாகிய யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, தன்னுடைய நண்பர்களை குறித்து அவர் ஜெபித்த பொழுது, தன்னுடைய நண்பர்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், அவருடைய சூழ்நிலைகள், மனநிலைகள், இவைகள் எதுவா இருந்தாலும் அந்த நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, நண்பர்களை குறித்து அவர் கரிசனையாய் தேவனிடத்துல தேவனை நோக்கி பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நண்பர்களை குறித்து இவர் ஜெபிக்கிறார், இவரை குறித்து பரலோகம் ஒரு திட்டம் வைக்கிறது. எனக்கு அருமையான அன்பு தேவ ஜனங்களே, அன்பு உறவுகளே, எனக்கு அருமையான அன்பு தேவனுக்குள்ளாய் வளர்ந்து வருகிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லத்தக்க நல்ல ஆலோசனை, நாங்கள் சொஸ்தமாகும்படிக்கு, நாங்கள் சொஸ்தமாகும்படிக்காக யோபு தன்னுடைய நண்பர்களுக்காய் ஜெபித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பட்ட, அவர்களுடைய வாழ்க்கையில அந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில இருந்த காரியங்களுக்காய் இவர் ஜெபித்த பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக அல்லது உறவினர்களுக்காக அல்லது உங்களுடைய உங்களை சூழ்ந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். காரணம், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு, கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு என்ன தெரியுமா? வேதத்திலே அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்புமா இருந்தால் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் நினைவுகளை பார்க்கிலும் அவற்றுக்கு மேலாய் செய்ய வல்லமையுள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவரை நம்பு, அவரை நம்புகிற பொழுது அவரை நம்புகிற யாவரையும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் நேசிக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கரிசனையாய் பார்க்கிறார். அவர் உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மையை கொடுக்க காத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து திட்டமுள்ளவர்களா இருக்கிறீர்களோ, நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களுடைய சொந்தங்களுக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் இருதயத்துல விரும்புகிற முடிவை அவர் உங்களுக்கு நன்மையாய் கொண்டு வந்து கொடுப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்வார். காரணம், இந்த நாட்கள் கடைசி நாட்கள், இது தேவனை நாங்கள் சந்திக்கிற நாட்கள், தேவனுக்காய் காத்திருக்கிற நாட்கள், தேவனுடைய பட்சத்துல அமர்ந்திருக்கிற நாட்கள். எங்களுக்கென்றல்ல, நாங்கள் கர்த்தருக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற நாட்களில நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த சொற்ப இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுவோமாயிருந்தால், அவருடைய வருகையை நாங்கள் தவற விடுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகவே நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு, தேவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் முடிவு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோட கூட அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லுகிறது போல, இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்காய் கொடுக்க அவர் ஆயத்தமாய் அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காய் நாங்கள் ஆயத்தமாவோம், நம்மோடு கூட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம், நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே மற்றவர்களுடைய, நண்பர்களுடைய, உடைய உறவினர்களுடைய ரட்சிப்புக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார், அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்கள் மீது அவர் கரிசனையாயிருக்கிறார், உங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான அன்பு உறவுகளை, அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். விசேஷமா இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆறுதலை அல்லது சமாதானத்தை அல்லது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த படத்தக்கதான ஒரு ஊந்துதலை உங்களுக்கு கொடுத்திருக்கமாயிருந்தால் என்னோடு கூட இந்த செபத்திலே ஒருமனப்படுங்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற பரம தந்தையாகிய பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு பரிசுத்தமும் துதியும் கனமும் உண்டாவதாக. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்கள், இந்த வானொலி மூலமாய் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எந்த இடத்திலே அன்றுவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த வானொலி மூலமா இந்த செய்தியை கேட்கிறார்களோ, அத்தனை பேரும் தேவனுடைய வருகைக்கு கத்தலாக இயேசு கிறிஸ்துடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த ரகசிய வருகையிலே பங்கு கொள்ளத்தக்கதாய், அவர்கள் ஆயத்தப்படத்தக்கதாய், புத்தியுள்ள கன்னிகளைப் போல அவர்கள் இந்த கல்யாண வீட்டுக்குள்ள எஜமானோடு கூட, அந்த மணவாளனோடு கூட பிரவேசிக்கத்தக்கதான அந்த அனுபவத்தை கொடுக்கும்படி காய்ச்சபிக்கிறேன். பிதாவே, எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க, உங்களுடைய ஆவியானவர் மூலமா எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க, எங்களிடத்துல இருக்கிற குறைவுகளை மாற்றுங்க, எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய திருக்கரம் எங்களை தாங்கும்படி காய். இந்த வானொலியை நடத்துகிறது பிள்ளைகளுக்காக, அவருடைய சுகத்துக்காக, அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்த நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி காய் ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், இந்த நாளிலும் எங்களுடைய அன்றைய செய்திக்கு ஆதாரமாய் நாங்கள் வாசித்த வசனங்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆண்டவருடைய கரத்தில பாரப்படுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி, இந்த வார்த்தையை கேட்டு அத்தனை பேரும் இந்த வசனங்களின் அடிப்படையில மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப பாரம், ஜெப ஆவி இவர்களை நிரப்பும்படி காய் ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான செய்தியாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். அதன்படி நிச்சயமாக கீழ்ப்படிந்து பிறருக்காக ஜெபிக்க அவர்கள் முன் வருவார்கள் என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாமே உங்கள் கூட பேசின வார்த்தைக்கு ஆண்டவருக்கு துதி கனம் செலுத்தினோம். உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை கர்த்தருடைய வார்த்தை கூட எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா.
3: தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ.
4: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நேரம் கலையத்திலே 1:36 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யலாம். ஒவ்வொரு நாளும் ஜெப வேலை இருக்கின்றது. இன்றைய நாளும் 2:30 ஜெபம் இருக்கின்றது. நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் பெயர்கள் கூட விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் தெரிவிக்காமல் விடலாம். ஆனால் உங்களுடைய ஜெபத்தின் குறிப்புகளை மாத்திரம் அனுப்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து நாங்கள் 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: பிரைஸ் லார்ட். சௌரி, இப்போ கேட்குது. ஓகே ஓகே, நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இன்றைய நாளும் வேத வாசிப்பு பகுதியை திரும்பமாக சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 3 ஏசையா 49, வெளிப்படுத்தல் 7-9 ஆகிய புஸ்தகங்களை ஆண்டவருக்கு மகிமையாக எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக வாசிக்க இருக்கிறீர்கள். வாசிங்களம்மா.
1: ஸ்தோத்திரம் தாப்பண்ணே. அப்பா, தங்களிலும் 1 சாமுவேல் 3 வாசிக்க கேட்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3 சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தர் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவது இல்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பேயர் சேபா மற்றுமுள்ள சகத இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 49 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பாரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பெலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பெலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பெலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி வரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய்கிடக்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போக்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதில்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், அவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாய் இருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாய் இருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறிவர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மெனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஜோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக மோங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் தன்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அடுத்ததாக வெளிப்படுத்த 9வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். 5வது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியினேல் வந்தது. அவைகளுக்கு பூமியிலுள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும் படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகள் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாவது ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. 6வது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி இக்காலத்தை பிடித்திருந்த 6வது தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வால்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வால்கள் பாம்புகளுக்கு பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாயும் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி சகோதரி, மிக கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். ஆசீர்வாதமா இருந்தது. கேட்ட மக்களுக்கும் இது ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களோட ஊழிய பணிகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோமா. நேரம் கலையத்திலே 2:10. இது பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்துக்கான நேரம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபர் டிரம்ப் அறிவித்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம். 2 மணி நேரத்திற்குள் ஈரான் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டும் இஸ்ரேல். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கிய ஈரான். அமெரிக்க தாக்குதலுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கை என அறிவிப்பு. நேட்டோ பாதுகாப்பு கூட்டணி நாடுகளின் ஆண்டு கூட்டம். பாதுகாப்பு செலவினத்தின் முக்கிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியம் மைக்கேல். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து மத்திய கிழக்கில் குழப்பம் நிலவுகிறது. இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே சிக்கலில் இருப்பதாக தோன்றுகிறது. அதிபர் டிரம்ப் அறிவித்த இந்த ஒப்பந்தம் 12 நாட்கள் நீடித்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையை அதிகரித்தது. குறிப்பாக போர் நிறுத்தம் இப்போது அமலில் உள்ளது, தயவு செய்து அதை யாரும் மீற வேண்டாம் என்று டிரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார்.

0: இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களை ஒழிப்பதில் இலக்குகளை அடைந்துவிட்டதாக இஸ்ரேல் கூறியது. இருப்பினும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலின் வடக்கில் ஹைஃபாவை சுற்றி மீண்டும் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலித்தன. அப்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் ஏவுகணையால் தாக்கியதாக இஸ்ரேல் கூறியது. ஆனால் ஈரான் இதனை மறுத்துள்ளதால் தவறான தாக்குதலா அல்லது திட்டமிட்ட நடவடிக்கையா என்கிற கேள்விகள் எழுகின்றன. இந்நிலையில் ஈரான் திட்டத்தை மீறியதாக கூறி வலுவான பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எனவே போர் நிறுத்தத்தின் எதிர்காலம் இஸ்ரேல் எடுக்கும் அடுத்த நடவடிக்கையை சார்ந்துள்ளது.
1: கடந்த சனிக்கிழமை ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானது. திங்கட்கிழமை நடந்த தாக்குதலை நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை என்று கண்டித்த கத்தார் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றது. அதிபர் டிரம்பும் அதனை உறுதிப்படுத்தினார். இதுகுறித்து பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் பிராங்க் கார்ட்னர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
0: கத்தாரில் ஒரு வழக்கமான இரவு, ஆனால் இது இயல்பானதல்ல. ஈரானில் அமெரிக்கா நடத்திய சமீபத்திய தாக்குதலுக்கான பதிலடியாக ஈரானின் 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அமெரிக்க விமான தளத்தை நோக்கி ஏவப்பட்டன. உயிரிழப்புகள் ஏதுமில்லை. அனைத்தும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டன. தோஹாவில் உள்ள இந்த பிரிட்டனின் ஆசிரியரை போல வெளிநாட்டினருக்கு இது இன்னும் அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்வு.
2: இது வசீகரிக்கும் மற்றும் திகிலூட்டுவதாக இருந்தது என்று மட்டுமே என்னால் விவரிக்க முடியும். வானத்தில் பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தோம். பின்பு திடீரென அவை எதையோ நோக்கி மோதும். அங்கு ஒரு வெடிப்பு ஏற்படும்.
0: ஆபரேஷன் ஹெரால்ட்ஸ் ஆப் கான்குவெஸ்ட் என்று தெரிவித்து ஏவுகணைகள் ஏவப்படுவதாக கூறும் இந்த காணொலிகளை ஈரான் வெளியிட்டது. மிக முக்கியமாக குடியிருப்பு வாசிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஈரான் கத்தாருக்கு முன்னதாகவே தகவல் வழங்கியிருந்தது. இது திடீரென ஆனால் கவனமாக நடத்தப்பட்ட தாக்குதலாகும். மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவுக்கு சுமார் 17 விமான தளங்கள் உள்ளன. மேலும் ஈராக்கில் கடற்படை மற்றும் தரைப்படை தளங்கள் உள்ளன. அவற்றில் கத்தாரில் உள்ளதுதான் மிக முக்கியமான விமானதளம். கத்தாரின் தலைநகரான தோஹாவிற்கு அருகே உள்ள அல் உடைட் விமானத்தளம் இந்த செயற்கைக்கோள் படங்கள் காட்டுவதைப் போல ஈரானுக்கும் அருகே உள்ளது. ஜூன் மாத தொடக்கத்தில் அங்கு போர் விமானங்கள் இருந்தன. 2 வாரங்களுக்கு பின்பு அவை அகற்றப்பட்டன. பொதுவாக அல் உடைட்டில் போர் விமானங்கள் அதிகமாக இருக்கும். மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கான மத்திய கட்டளை மையத்தின் முன்கள தலைமையகமாக இது உள்ளது. 10,000 துருப்புக்கள் தங்கும் வசதியுடைய இங்கிருந்துதான் அமெரிக்கா மற்றும் கூட்டணி நாடுகளின் வான்வழி நடவடிக்கைகள் செயல்படுகின்றன. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரானின் உறுதியான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் அதனை இன்னும் மேற்கொள்ளாது என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. ஆனால் ஹோர்முஸ் நீரினை மூடப்படும் அச்சுறுத்தல் இன்னமும் தொடர்கிறது. அதனை மூடுவதற்கு ஆதரவாக ஈரான் நாடாளுமன்றம் வாக்களித்திருந்தது. அதனால் உலகின் 20% எண்ணெய் விநியோகம் பாதிக்கும். அந்த நடவடிக்கை ஈரான் மற்றும் சீனாவையும் கூட பாதிக்கும். ஆனால் இப்போதைக்கு பதற்றங்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டுள்ளன.
1: நேட்டோ பாதுகாப்பு கூட்டணி நாடுகளின் தலைவர்கள் 2 நாட்கள் நடைபெறும் உச்சி மாநாட்டிற்காக தி ஹேக்கில் இன்று கூடுகின்றனர். மத்திய கிழக்கு நெருக்கடி, யுக்ரைன் போர் ஆகியவை விவாதிக்கப்படும் தலைப்புகளில் அடங்கும். இந்த உச்சி மாநாட்டை முன்னிட்டு தி பினான்சியல் டைம்ஸில் எழுதியுள்ள பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மக்ரோங் மற்றும் ஜெர்மனியின் ஆட்சித்துறை தலைவர் ஃபிரெட்ரிக் மர்ஸ் கொந்தளிப்பான நிலைமை நம்மை சுற்றி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அங்கு அதிபர் டிரம்பை சந்திப்பது உறுதியாகியுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் நேட்டோ கூட்டணி பாதுகாப்பு செலவினங்களை பெருமளவில் அதிகரிக்க உறுதியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% முக்கிய பாதுகாப்பு மற்றும் பரந்த பாதுகாப்பு முதலீடுகளுக்கு செலவிட ஒப்புக்கொள்ள வேண்டும் என நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கூறியுள்ளார். ஹேக்கில் உள்ள பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் ஜோனத்தன் பீல் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
3: 5% ராணுவ செலவினம் என்கிற நோக்கத்தை அடைய 3.5% முக்கிய பாதுகாப்பு செலவினமாகவும் எஞ்சிய 1.5% பாதுகாப்பு தொடர்பான செலவினங்களுக்கும் பயன்படுத்த நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டா எண்ணுகிறார். உண்மையாகவே 2035 ஆண்டுக்குள் 5% செலவினம் செய்யும் நோக்கத்தை அடைய முடியாமல் இருக்கும் தெளிவற்ற வரையறை இது. அவ்வாறு இருந்தாலும் சில நாடுகள் இந்த இலக்கை பற்றி விவாதித்தாலும் மற்றவை சற்று நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என விரும்புகின்றன.

0: கொண்டுள்ளன. ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் ஸ்லோவாக்கியா போன்ற பிற நாடுகள் இது குறித்து கவலை தெரிவித்துள்ளன. ஆனால் இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முயற்சிக்கும் மார்க் ருட்டோவின் குறிக்கோள் அதிபர் டிரம்ப் கோரியதை வழங்குவதாகும். இதன் மூலம் அந்த கூட்டணியை அவர் வலுவாக வைத்திருப்பார்.
1: நேபாளத்தில் காண்டா மிருகங்களை பாதுகாக்கும் திட்டம் இப்போது எதிர்பாராத சவாலை எதிர்கொள்கிறது. பாதுகாவலர்களால் வளர்க்கப்படும் தாயை பிரிந்த காண்டா மிருக குட்டிகள் மக்களுடன் வாழ விரும்புவதால் காட்டுக்கு திரும்ப மறுக்கின்றன. கிட்டத்தட்ட வளர்ந்த காண்டா மிருக குட்டி ஒன்று பெருநகர பகுதியில் சுற்றித் திரிந்து சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. ஆனால் பயிர்களை அழிப்பதால் விவசாயிகள் கோபமடைந்துள்ளனர். இதுகுறித்து தெற்கு நேபாளத்தில் உள்ள சிட்வான் தேசிய பூங்காவிலிருந்து பிபிசி செய்தியாளர் நவீன் சிங் கட்கா வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
2: மேகோலி என்ற இந்த காண்டா மிருகம் இங்கு மிகவும் பிரபலமானது. தெற்கு நேபாளத்தின் சிட்வான் தேசிய பூங்காவிற்கு வெளியே உள்ள இந்த தெருக்கள் தான் இதன் இரண்டாவது இருப்பிடம். இந்த காண்டா மிருகத்தின் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பார்த்த பிறகு உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் இதனுடன் செல்பி எடுக்க இங்கு வருகிறார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இது தனது தாயிடம் இருந்து பிரிந்தது. ஒரு பாதுகாப்பு அமைப்பு இதனை மீட்டு வளர்த்தது. மீண்டும் இதனை காட்டுக்குள் விடுவிக்க முயன்றனர். ஆனால் இந்த காண்டாமிருக குட்டி தொடர்ந்து திரும்பி வந்து விடுகிறது. இந்த காண்டாமிருக குட்டிகளும் மேகோலியை போலத்தான். புலிகளால் தாக்கப்பட்ட பிறகு அவை தாயிடம் இருந்து பிரிந்தன. 700க்கும் மேற்பட்ட காண்டாமிருகங்கள் இருக்கும் சிட்வான் தேசிய பூங்காவிற்கு வெளியே உள்ள இந்த பாதுகாப்பு மையத்தில் அவை பராமரிக்கப்படுகின்றன. அவை பெரும் கவனிப்பும் அன்பும் மனிதர்களுடன் ஓர் உறுதியான பிணைப்பை வளர்த்து கொண்டுள்ளன என்பதை இது காட்டுகிறது. மேலும் சுற்றுலா வரும் மக்களுடன் பழகுவதை இவைகள் விரும்புவதோடு தங்களை தொடவும் அனுமதிக்கின்றன.
3: மக்கள் அவற்றை மிகவும் நேசிக்கிறார்கள். அவற்றுக்கு உணவு மிக எளிதாக கிடைக்கிறது. அதனால்தான் அவை ஈர்க்கப்படுகின்றன. அவற்றை காட்டுக்குள் அனுப்புவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். ஆனால் வெற்றி விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளது.
2: காண்டா மிருகங்கள் காட்டுக்குள் திரும்ப மறுத்து மனிதர்களுடன் மிக நெருக்கமாக பழகும் போது நிலைமை மோசமாகலாம். மெகோலியின் விஷயத்திலும் இதுதான் நடந்துள்ளது. இவை வெளியே நடமாடவும் விவசாய பயிர்களை உண்ணவும் விரும்புகின்றன. இது ஷர்மிளா தாராய் போன்ற சில உள்ளூர் வாசிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது.
4: நாம் கடினமாக உழைத்து வளர்க்கும் பயிர்களை காண்டா மிருகம் தின்று விடுகிறது. பகல் இரவு என எல்லா நேரங்களிலும் வந்து விடுகிறது.
2: காட்டு காண்டா மிருகங்களும் சில நேரங்களில் தேசிய பூங்காவில் இருந்து வெளியே வருகின்றன. இதனால் மனிதர்களுடன் மோதல் ஏற்படுகிறது. விலங்கு நல ஆர்வலர்கள் அதிக எண்ணிக்கையிலான காண்டா மிருக குட்டிகளை வளர்க்கின்றனர். ஆனால் எதிர்காலத்தில் மெகோலி போன்ற காண்டா மிருகங்கள் அதிகமானால் என்ன செய்வது என்பதுதான் எஞ்சியிருக்கும் கேள்வி.
1: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.
5: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் செய்தி அரங்கம். நேரம் கலையத்திலே 2:20, 2:30 திறப்பின் வாசல் ஜபத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் டொரண்டோவிலிருந்து சௌரி எஸ்தர் அவர்கள். தந்தது.

நேரம் கலையத்திலே 2:27. 2:30 வருகிறது. திறப்பின் வாசலில் ஜபம், ஜபத்தை அருமையான சௌரி எஸ்தர் அவர்கள் டொரண்டோவிலிருந்து வழி நடத்துவார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: திறப்பின் வாசலே ஜபத்தில் இணைந்திருக்கிறோம். எங்களோடு ஜபத்தை வழி நடத்த அருமையான சௌரி எஸ்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நான் பேசுற கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குது.
0: சரி, அம்மா உங்களுக்கு ஜப குறிப்பு
1: உங்களுடைய எனக்கு எக்கோ ஆகுது.
0: எனக்கு அப்படி ஒண்ணும் இல்ல.
1: சரி,
0: இப்ப சரியா இருக்குது. இன்றைய நாள்ல தேவை செய்தி உங்களுக்கு எல்லாமே குறிப்புகள் அனுப்பி
1: இருக்கிறேன்.
0: ஒரு ஜப குறிப்பும் இருக்கிறது, அதுக்காக ஜபம் பண்ணுங்கள். அடுத்து இலங்கை மண்ணிலே இந்த தீபம் சத்திவசன நிகழ்ச்சி வர இருக்கிறது, அதுக்காக ஜபியுங்கள். மற்றும் உங்களுக்கு ஜப குறிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது, ஜபியுங்களம்மா. நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: ஹல்லேலூயா. எங்கள் பரலோக தந்தையே, ஜீவனின் அதிபதியே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தால நான் மூடி மறைக்கிறேன் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு எங்கள் இந்த நேரத்தை நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உம்மிடத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் யார் ஆண்டவரே உமக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்று சொல்வதற்கு? கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் உம்மிடத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் நாங்கள் நினைப்பதற்கு முன்பாக எங்கள் சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்காக ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருப்பதனால் ஆண்டவரே, உம்மை துதிப்பதும் சோத்தரிப்பதும் மாத்திரம் எங்கள் காரியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. யாருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாருமே பூட்டக்கூடாதபடி, யாருமே திறக்கக்கூடாதபடி பூட்டினவரும் நீர் பூட்டினதை யாருமே திறக்கக்கூடாதபடியும் இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் வருகிறோம் ஆண்டவரே. வருகிற நீர் வந்தவரும் வரப்போகிறவருமா இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய நாளை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உம்முடைய வருகை சமீபத்தில் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை நாங்கள் எங்களுக்காக செலவழித்த நாட்கள் போக கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிற இந்த நேரத்தை நீரா ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. இந்த ஜபத்துக்காக இந்த வானிலை நிலையத்தை தெரிந்தெடுத்து இதை நீர் இதன் மூலமாக உலகத்தில் அநேக மக்கள் நன்மை பெறும்படியாக இதை நடத்தி வருகிற சகோதரனுக்கு சகோதரியும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் சுகவீனமாயிருக்கிற சகோதரிக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே அவர்கள் தொண்டையிலே இருக்கிற அந்த வியாதியை நீர் தொட்டு சுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை மீண்டும் இந்த இடத்திலே உச்சரிக்கும்படியாக கர்த்தாவே. ஏசாவின் நாவை நீர் அக்னி திறப்பால தொட்டது போல ஆண்டவரே தொட வேண்டுமாய் கேட்கிறோம் கர்த்தாவே. இதற்கு தடையாயிருக்கிற எந்த காரியங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வெட்டி முறியடிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் சுவாமி எங்களுக்கு செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராபர்ட் இளங்கோ அவர்களுக்காகவும், பாஸ்டர் டேவிட், பாஸ்டர் கிறிஸ்டி மரிய நாயகம், பாஸ்டர் சசி ரோஹார் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடியார்களை மறைத்து நீர் வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வார்த்தை இந்த உலகத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் போய் சேர இந்த ரேடியோ நிலையம் உபயோகமா இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஜப குறிப்புகளை கொடுத்திருக்கிற அந்த இன்றைக்கு 43 வருஷங்கள் அவர்கள் வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிற அவர்களையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கை நீர் மட்டும் ஆசீர்வதித்து நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரப்போகிற வருஷங்களிலும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் அவரவருக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிறோம் அப்பா. இன்றைக்கு வாசிப்பு வாஸ்தம் எரீனா அவர்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். வேத வாசிப்பை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. பாடல்களை பாடியவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்களும் மட்டிலே ஜபிக்கிறோம் கர்த்தாவே. இதற்கு அடுத்து தொடர்ந்து வரப்போகிற சத்திய வசனம் என்ற அந்த நிகழ்ச்சி நிரலையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அதற்கு தடையா எந்த வித காரியங்களும் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இங்கே 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே அவர்கள் கேட்கிறவர்கள் அள்ளி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ பேர் ஆண்டவரே பாவ ஜீவியத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் பாவிகள் கர்த்தாவே, மனம் திரும்பி தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவர்கள் உம்முடைய தேவ ராஜ்யத்திலே பங்கு பெறுவான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர்களே. அப்படிப்பட்டவர்களுடைய மனதிலே நீர் பேசும்படியாக கேட்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் கல்லும் மண்ணும் அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே நீர் வாயை திறந்து பேசுகிறீர் ஆண்டவரே, மக்களின் மூலமாக நீர் பேசுகிறீர் ஆண்டவரே, வசனத்தின் மூலமாக நீர் பேசுகிறீர் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வசனத்தை படிக்கக்கூடிய படிப்பு அறிவியும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மக்கள் இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு படிப்பு இல்லை, படிப்பு அறிவு இல்லாததுனால அவர்கள் புரிந்து கொள்ளும் சக்தியும் இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக பரிதவித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. யாரை கொண்டாவது எதை கொண்டாவது நீர் அவர்களோடு பேசும்படியாக கேட்கிறோம். உலகம் முழுவதும் உம்முடைய ராஜ்யம் வரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் உம்முடைய நாமம் பிரசித்தப்படட்டும். கனடாவில எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே, இந்தியாவில எழுப்புதல் வரட்டும், ஸ்ரீலங்காவில எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த செய்தி போய் பரவட்டும் ஆண்டவரே. இயேசு என்பவர் ஒருவர் உலக ரட்சிப்புக்காக தன் உயிரையும் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவின் சரித்திரத்தில் இடம்பெற்றவர் நீர் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பதை அறியாத மக்கள் இல்லை ஆண்டவரே. அதற்கான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர் நீர் இந்த உலகத்தில் வந்தது மனு குலத்தின் ரட்சிப்புக்கு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படி அறியாத மக்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் கர்த்தாவே. எத்தனையோ பேர் திணிக்கப்பட்ட பாவங்கள் ஆண்டவரே, பரம்பரை சாபங்கள்னால வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவளை எல்லாம் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரம்பரையான சாபங்களை அதனால அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களை நீர் பாரும். அவர்கள் தங்களுடைய அந்த ஜீவியத்துக்காக ஆண்டவரே உம்மிடத்துல வந்து அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கட்டும் கர்த்தாவே. தங்கள் முன்னோருக்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உம்மளோடு ஒப்புரவாகட்டும் சுவாமி. அப்படிப்பட்டவர்களை நீர் ஏற்றுக்கொள்வீர் கர்த்தாவே ஆண்டவரே. அதே போல ஆப்ரேஷன் டிப்ரெஷன் மன அழுத்தத்துல வாழ்பவர்கள் கர்த்தாவே, என்னுடைய நுகம் லகுவானது என்று சொல்லி இருக்கிறீர்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில எங்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நிலையை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவருடைய நுகம் லகுவானது, அவர் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அந்த ஆப்ரேஷன் டிப்ரெஷன் அடிக்ஷன் எல்லாவற்றையும் நீக்க வல்லவராயிருக்கிறார். அதை உணர்ந்து கொண்ட மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்மிடத்திலே தங்களை தாழ்த்தி வரும்படியாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. அதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள், பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்க தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே, வெட்டி முறியடிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் சுமக்க கூடாத பாரத்தை சுமந்து நொந்து போன மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வயது போன வயோதிக பெற்றோர்களுக்காக, அந்த அந்த பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டு வைத்திருக்கிற மகன்களையும் மகள்களையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய மனதிலே நீர் பேசும்படியாக கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த காலத்துக்கு ஏற்றபடி பெற்றோரை ஒரு முதியோர் இல்லத்திலே கொண்டு விட்டு விட்டுக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிறிய வயதிலே அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின அந்த பெற்றோருடைய மனநிலையை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிற அந்த பெற்றோரை பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு அது சம்மதம் இல்ல ஆண்டவரே. அந்த கண்ணீரை நீர் உம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைக்கிறீர் கர்த்தாவே. அதற்கான பலாபலனை இந்த பிள்ளைகளை அனுபவிக்க கூடாது சுவாமி. அதற்கு முன்பு இவர்கள் மனம் திரும்பி பெற்றோரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யத்தக்கதாக அவருடைய இருதயத்திலே நீர் கிரியை செய்யும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. வாலிப மக்கள் குடியும் போதையிலும் போதை பொருட்களையும் புகைப்பிடித்தலும் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக கேட்கிறோம். கனடா தேசத்திலே அநேக பிள்ளைகள் 10 வயது 11 வயது பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் அந்த மாதிரியாக சந்திக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மன பாரத்தோடு கர்த்தாவே உம்மிடத்திலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறீரப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை மன்னியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருடைய மனநிலையை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீருக்கு நீர் பதில் தருவீர் ஆண்டவரே. அன்னாளின் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் நீர் அப்பா. இப்படிப்பட்ட மக்களை இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளை மற்ற பிள்ளைகளை போல இருக்காதா என்று துன்பத்திலே துக்கத்திலே கண்ணீரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற மக்களை பாரும் ஆண்டவரே, கர்த்தாவே வழி நடத்தும். தீய செயல்களில் ஈடுபட்டு இருக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே, கர்த்தாவே வாலிப வயதிலே தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவரே அவர்களுக்கு தடையாய் வந்து கொண்டிருக்கிற பிசாசனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே. யாரை விழுங்கலாமோ என்று கற்றுக்கிற சிங்கம் போல் காத்து கொண்டிருக்கிற அந்த செய்கையை நாங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரின் ரட்சிப்பினாலே ஆண்டவரே நாங்கள் வெட்டி முறியடிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே சேர்த்து அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு என்ன என்ன கஷ்டமோ எந்த வியாதியோ எந்த விதமான மன அழுத்தத்தினால் அவர்கள் அதை செய்தார்களோ அதை மன்னிக்கும்படியாக நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு விடுதலையான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. அதே போல மென்டல் ப்ராப்ளம் இருக்கிற பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கிறோமா. எத்தனையோ விதமான புது புது வியாதிகளை கேட்கிறோம் ஆண்டவரே, பைபோலார் அண்ட் வில்சன் டிசீஸ் அண்ட் ஃபைப்ரோமேலஜா, இந்த மாதிரியான வியாதிகள் புது புது பேராக கொண்டு வந்து கொண்டிருக்க கர்த்தாவே இவளை எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். விடுதலையான வாழ்க்கை எங்களுக்கு வர வேண்டும் என்று நீர் அதை செய்தீர் என்பதை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உணர்ந்து கேட்கிறோம். எத்தனையோ இடங்களிலே கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தார் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னுடைய பெற்றோருக்காகவோ தன்னுடைய பிள்ளைக்காகவோ ஆண்டவரே கஷ்டத்துல இருக்கிற மக்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு வந்த ஜெப குறிப்பிலே கர்த்தாவே கொரோனாவிலே தன்னுடைய 24 வயது மகனை இழந்து போன அந்த ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு மன ஆறுதல் தரும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஒரே மகன் ஆண்டவரே, ஒரே மகன் கர்த்தாவே, அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவன் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து சந்தோஷமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே, இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆறுதலை நீர் தரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளை நீர் உம்முடைய கரத்திலே தொட்டு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒருமுறை சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரி மீண்டும் ஒருமுறை வந்து எங்களோடு இந்த இடத்துல இந்த ரேடியோவில பணியாற்றும்படியாக ஆண்டவரே, அந்த சகோதரி வர முடியாமல் இருக்கிற தடைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பிசாசனுடைய கிரியைகளை ஒழித்து ஜெயித்தீர் ஆண்டவரே, நீ சிலுவையில ஜெயித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்க நினைத்தவள் கேட்க மறந்தவள் எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலே வியாதியஸ்தராய் இருக்கிற மக்களுக்காகவும் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அநேக ஸ்திரீகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென். நன்றி சௌரிய ஸ்திரீ, அழகாக அருமையாக கருத்தோடு எல்லா ஜபங்களையும் விண்ணப்பித்திருக்கிறீர்கள். கர்த்தர் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுத்திருக்கார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார்.
0: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.

நிறம் கலையத்திலே 2:50 செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் ஜபத்தோடு இணைந்திருந்தோம். இப்பொழுது இன்னொரு நிகழ்ச்சிகளே நாங்கள் செல்ல இருக்கிறோம். இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி.

0: அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: தீபம்.
2: இருளான உலகிற்கு ஒளியூட்ட, புதிதான பாதைக்கு வழிகாட்ட தீபம். இன்னும் ஒரு இனிய நாளிலே தீபம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் எழுதி அனுப்புகின்ற உங்கள் அபிப்பிராயங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றும் நிகழ்ச்சியிலே முதல் அம்சமாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அவர் வலதுகரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகளே மறைவின் அடைக்கலம், நம்பி வா நீ இயேசுவை, நம்பி வா உன் தேவனை.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தேவ செய்தி. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தரும் அருமையான தேவ செய்தியை தருபவர் சகோதரர் பிரகாஷ் சுடியான் அவர்கள்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆலோசனைகளை வேதத்திலே நாம் படிக்கிறோம். உதாரணமாக, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற பல நிருபங்கள் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், திருச்சபையின் மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். யோவான் என்பவர் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை படிக்கும் பொழுது சில வேளைகளிலே விசுவாசிகளுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார், சில வேளைகளிலே அவர்கள் மறந்துவிடக்கூடிய சில அடிப்படை தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் வளருவதற்கும் மிகவும் அவசியம். நாம் 1 யோவான் புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை படிக்கப் போகிறோம். ஆனால் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை, நீங்களாகவே படித்துக் கொள்ள வேண்டும். ஆங்காங்கே சில வசனங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த புத்தகத்திலே அடிக்கடி யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளே என்ற வார்த்தை. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் வயதான ஒரு மனிதர், மூதாதையர், ஆகவே மற்றவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறபடியினால் அவர்களை பிள்ளைகளே என்று அவர் அழைத்திருக்கலாம். உதாரணமாக, 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைகளே என்று அழைத்து யோவான் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மேல் வெற்றி உடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாவ மன்னிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட அந்த பாவங்களை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு மறுபடியும் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. இன்றைக்கு சிலர் நினைப்பது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பல பாவங்களை செய்துவிடலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு, அவர் கிருபையினாலே கிரயம் செலுத்தி நமக்கு கொடுத்த மன்னிப்பு, மறுபடியும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த பாசம், அதன் அடிப்படையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடு, மரணம், இவைகளெல்லாம் பற்றி யோசிக்கும் போது, என் பாவம் அவரை சிலுவையிலே அறைந்ததே, இனிமேலும் நான் பாவம் செய்து மறுபடியும் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவம் நீ செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வந்தது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன், ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்தின் மேல் விடுதலை உடையவர்களாக ஜீவிக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. நாம் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே பாவத்தன்மை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறபடியினால், 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது பாவத்தன்மையை குறித்து குறிக்கிறது. திரும்ப திரும்ப நாம் செய்கிற பாவங்களை குறித்து அல்ல, அவைகளை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் அந்த தன்மை இருக்கிறபடினால் பாவங்களை செய்யக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், போகிற வழியிலே கல் தடுக்கி கீழே விழுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியை சில இடத்திலே நான் கேட்ட பொழுது, சிலர் நாங்கள் விழவே மாட்டோம் என்பார்கள், சிலர் சொல்வார்கள் விழுந்தாலும் விழலாம் என்று சொல்வார்கள், சிலர் சொல்வார்கள் விழக்கூடிய தருணங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதில் உண்மை என்னவென்றால், நீங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விழக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே மறுபடியும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாவம் செய்யக்கூடிய தருணங்களும் அதற்குரிய தன்மையும் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த விதமான ஆலோசனைகளை நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின ரத்தம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த திருச்சபையின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் வெற்றிக்கு நேராய் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை பற்றி பேசுகிறது. ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். உடனேயே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், எழும்பி தூசியை உதறிவிட்டு வெற்றியின் மேல் வெற்றி சிறந்து முன்னேறி போக வேண்டுமே ஒழிய, பின்னாக போய் நாம் சோர்ந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று உட்கார்ந்து விடக்கூடாது. தேவனை நோக்கி பார்த்து நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கிற வெற்றியை சுதந்திரித்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை தொடரை நீங்கள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் எங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வெற்றியோடு வாழ ஒப்புக் கொடுக்கிறோம் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறார்களோ அவர்களை ஆட்கொண்டு படிப்படியாக வழிநடத்தும், நடைமுறையிலே வழிநடத்தும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இதை நீ செய்து விட்டபடியினால் உமக்கே நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
0: சந்தோஷமாய் இருக்கிற வேளையிலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள். துன்பமும் துயரமும் நம்மை சூழ்ந்து நாம் விழுந்து போகிற வேளையிலே நம் அண்டையிலே இருப்பவர் யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கூட நம்மை கைவிடாத சொந்தம் ஒன்று உண்டு. ஆம், அடுத்து வரும் பாடலை கேட்டு பாருங்கள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சில சம்பவங்களில் சில சத்தியங்கள்.
1: அக்கா செல்லம்மா, அக்கா எங்க அவசரமா போறீங்க?
2: அவசரமா போகிறது என்ன பின்னால கூப்பிடுறது? நான் போறேன்.
1: இந்த ஆண்டவனே, இன்றைக்கு யாருக்குத்தான் கொள்ளி வைக்க போறாவோ?
3: யார் அது? செல்லம்மா அக்காவே, வாங்கோ வாங்கோ.

0: ஏதோ எனக்கென்ன, உஞ்ச நன்மைக்கு தான் சொல்றேன். அந்த கமலா அவ்வளவு நல்லவள் இல்ல பிள்ளை, அது ஊரறிஞ்ச உண்மை. பிள்ளை நீ நல்லா இருக்க வேணுமாடி. ஏதோ சொல்லி போட்டேன், இனி உண்ட கட்டித்தனத்துல தான் இருக்கு.
1: அக்கா நிறுத்துங்க, இது உங்களுக்கு பிழப்பா போச்சுதென்ன? ஏன் இந்த கோல் மூட்டுற குணம் உங்களுக்கு? என்ற மனுஷன் ரெண்டு நாளைக்கு முன்னால இந்தியாவுக்கு போட்ட சி, ஏன் உங்களுக்கு இந்த குணம்?
0: இல்ல அவரைய மாதிரி தான் ஒருத்தர கண்டனா, சில வேளை அவர் இந்தியாவில வந்து நேர அங்க.
1: போதும், போங்க வீட்டை விட்டு, எனக்கு வேறு வேலை இருக்கு.
2: விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 26:20-22. கோள் சொல்லுதல் எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த சிறு நாடகத்திலே நீங்கள் கேட்டீர்கள். அது குடும்பங்களினுடையதும் தனிப்பட்டவர்களினுடையதும் வாழ்வை கிழித்து சின்ன பின்னமாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, கோளுக்கு செவி கொடுப்பதும் ஆபத்தான விடயம்தான். கோள் கேட்பவன் இருந்தால் கோள் சொல்லுகிறவனும் இருக்கத்தான் செய்வான். ஆகவே இந்த ரெண்டுக்கும் நாம் விலகி நடக்க தேவ கிருபியை நாடுவோமாக.
3: குடிக்கு அடிமை, பாவ பழக்கங்களுக்கு அடிமை, இன்னும் உலகத்தின் பல்வேறு இச்சைகளுக்கு அடிமை. விடுதலை கிடைக்காதா? நானும் மற்றவர்களைப் போல் வாழ முடியாதா என்று ஏங்குகிறீர்களா? விடுதலை கொடுக்கும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அதற்காகவே இந்த பூமியிலே அவதரித்தார். ஆம், வேறு யாரும் அல்ல, அவர்தான் ஆண்டவர் இயேசு.

0: நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு மறவாத எழுதுங்கள். எங்கள் முகவரி தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. மீண்டும் அடுத்த ஞாயிறு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்லாசிகளை கூறி நிகழ்ச்சி ஒலிப்பதிவில் உதவி செய்த ரெக்ஸி ரமேஷோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ரவிசங்கர் சண்முகம். வணக்கம் நீர்களே.
1: அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திரை 3:21. செவ்வாய்க்கிழமை காண மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இன்று காலையிலிருந்து ஒளிபரப்பான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மீண்டுமாக மறு ஒளிபரப்பாக வர இருக்கிறது. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். விதாகுமாரன் பரிசுத்தாவின் பேராட வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று திங்கட்கிழமை காலை 23 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:59 தொடர்ந்து 10 ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாஸ்டர் ராஜமணி அவர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கிரகத்தில் 10:04. இது செய்திக்கான நேரம். இன்றைய செய்தியை எங்களோடு இணைந்து வழங்குகின்றார்கள் பாஸ்டர் சுசி பிரபாகர தாஸ் அவர்கள். இந்த செய்தியின் தலைப்பு தேவ திட்டத்தை அறிதல் என்ற தலைப்பிலே எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்றார்.
1: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 22:10 வாக்கியத்திலே பவுல் இவ்வாறு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டான். அருமையானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? ஃபைண்டிங் காட்ஸ் பிளான். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஒரு தேவ திட்டம், தேவ நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். இந்த தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை நாம் எதிர்பார்த்து வாழ அழைக்கப்படுகிறோம். வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாமை ஆண்டவர் நடத்தினார், மோசேயை நடத்தினார், ஏசாயாவை நடத்தினார், தாவீதை நடத்தினார், எரேமியாவை, பவுல் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை, சித்தத்தை வெளிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். வேதாகமும் அதை போதிக்கிறது. எபேசியர் 2:10 வாக்கியம், சங்கீதம் 27, 11 வாக்கியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த தேவ திட்டம் என்பது அது ஒவ்வொருவருக்கும் பர்சனல் பிளான் என்று சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தோடு ஒத்து போகாது, வேறுபட்டு இருக்கலாம். ஆகவே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த திட்டமானது எப்படிப்பட்ட திட்டம் என்றால், இது பெர்ஃபெக்ட் பிளான் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய திட்டமானது குறைவற்ற ஒரு திட்டம். ரோமர் 12:1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே சமயத்திலே இந்த ஆண்டவருடைய திட்டமானது அது ஒரு பிராக்டிக்கல், அதாவது பிராக்டிக்கல் பிளான் என்று சொல்லலாம், செயல்படுத்துகிற நடைமுறை திட்டமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நாம் கண்டுபிடிக்க நாம் மிகுந்த பிரயாசப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை அறிந்தபோது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அவன் தன் வாழ்க்கையின் திட்டத்தை அறிய கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று. உங்கள் வாழ்க்கையில இந்த கேள்வியை என்றைக்காவது கேட்டது உண்டா? அருமையானவர்களே, என்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அவர் இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்திலும் அவருடைய நோக்கத்திலும் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்றுதான் பொருளாகும். ஆகவே அன்றையிலிருந்து ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே மனப்போன போக்கிலே வாழ ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகர் என்று அறிக்கை செய்து அவருக்காக வாழ முற்படும் பொழுது என்னுடைய சுய திட்டங்களை எல்லாம் அழித்து போட்டு, அல்லது அதை இல்லாமல் போக பண்ணி, தன் திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய திட்டம் ஆரம்ப காலங்களிலே எனக்கு வேதனையாக, புரிந்து கொள்ள முடியாததாக, நடைமுறையிலே எனக்கு ஒத்து வராததாக இருந்தாலும், ஆண்டவருடைய திட்டம்தான் என்னுடைய திட்டத்தை காட்டிலும் உயர்ந்தது என்பதை கண்டுபிடித்தேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டத்தை நாம் தொடர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அவருடைய திட்டத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சில காரியம் செய்ய வேண்டும். என்ன காரியம் என்றால், கம்யூனியன் வித் ஹிம் இன் பிரேயர், அவரோடு நாம் ஜபத்திலே நாம் தரித்திருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, நான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்டடிங் அண்ட் சர்ச்சிங் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், ஆராய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸ் என்று சொல்வார்கள். கேள்வி கேட்காத கீழ்ப்படுதலுக்கு நாம் கடந்து வர வேண்டும். அடுத்ததாக ஆண்டவரிடத்திலே கம்ப்ளீட் ட்ரஸ்ட், முழுமையாய் நம்ப வேண்டும். இப்படி நம்பி வாழும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் தன் திட்டத்தை நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அருமையானுள்ள அநேகர் ஆண்டவருடைய திட்டம் என்று சொல்லும்போது பூமி கெடுத்தது என்று எண்ணி விடுகிறார்கள். நிலம் வாங்க வேண்டும், கட்டடங்கள் வாங்க வேண்டும், வாகனங்களை வாங்க வேண்டும், ஆஸ்திகளை சேர்க்க வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்று எண்ணி விடுகிறார்கள். ஆர்மியாருளே, இதையெல்லாம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அந்தந்த காலங்களிலே தேவைகளை சந்தித்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டம் என்னவென்றால், God's plan for our life is an eternal one. அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆண்டவரின் திட்டம் நோக்கம் என்ன? நித்தியத்துக்கு அடுத்தது, நித்திய ராஜ்யத்துக்கு அடுத்தது, அது தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த நிலையோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானே, இந்த வசனங்களை எபேசியர் 2:10, 1 யோவான் 2:17, 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிக்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் திட்டமே நித்தியம்தான். நித்தியத்திலே நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவரோடு நாம் வாழக்கூடிய அந்த கிருபைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவ திட்டம் என்ன, தேவ நோக்கம் என்ன, நீங்கள் ஜெபித்தது உண்டா? அநேகர் எவைகளுக்காக அல்லது உலகப்பிரமான பல காரியங்களுக்கு நானும் நீங்களும் ஜெபிக்கிறோம், ஆனால் நித்தியத்துக்கு அடுத்த தேவ நோக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே நான் ஒரு பிரமாதமான ஊழியக்காரன் அல்ல, சாதாரண ஊழியக்காரன், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையிலே அறிந்து வாழ நான் பிரயாசப்படுவது உண்டு. ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறவர், இன்றைக்கும் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர். அர்ப்பணியுங்கள், ஆண்டவர் உங்களோடு இடைபடுவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செல்கிறோம். மனம்போன போக்கிலே வாழாதபடி தேவ திட்டத்தை, சித்தத்தை, நோக்கத்தை அறிந்து அதன்படி வாழ உதவி செய். நித்தியத்திற்காக வாழவும், நித்தியத்திற்காக உழைக்கவும் எங்களுக்கு
0: பலன்.
1: நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள், மிக அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள நல்ல ஒரு சாட்சியாக ஒரு ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நிச்சயமாக இதை கேட்ட உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலிமை நலகம். நேரம் கலையத்திலே 10:13, 10:30 வருகிறது. இன்னொரு ஆண்டவருடைய நற்செய்தி பாஸ்டர் டி வில்லியம் டேவிட் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பது.

வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.

புத்தகம் அல்ல நல்ல பெட்டகம். எத்தனை கேள்விகள் அத்தனைக்கும் பதில்கள். சுத்தமான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விரும்பும் அத்தனை பேரும் நம்ம புத்தகம். புத்தகம் அல்ல நல்ல பெட்டகம். புத்தகம் அல்ல நல்ல பெட்டகம்.

0: நிறம் கலையத்திலே 10:32. இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. அநேகர் தொலைக்காட்சி வழியாக நீங்க பாக்குறீங்க. சிலர் எங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக பார்க்கலாம், முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கலாம். எப்படியோ நீங்கள் வெகு சிலராக பார்த்தாலும், தொலைக்காட்சியில வெகு அதிகமானவர் பார்த்தாலும், இந்த வார்த்தைகள் எண்ணிக்கையுள்ள சில மக்களுக்காவது பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய செய்திகள் புதிய மக்களுக்கு மாத்திரமல்ல, ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துதான் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறோம். இந்த வார்த்தைகளை பிரிப்பர் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம். இந்த அரை மணி நேர செய்தி உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே வேதாகமத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மேல் கவனம் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவிலே படுக்கும் பொழுதும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் வேதத்தை சிந்திப்பதற்கு நீங்கள் அவகாசம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு கூட நீங்கள் அங்க வைக்கக்கூடிய ஆலயத்தில நடைபெறக்கூடிய எல்லா விசேஷ கூட்டங்களிலும் பங்கு பெறுவதோடு, உங்களுடைய ஊழியக்காரர் அல்லது உங்களுடைய திருச்சபை மக்களால் அழைக்கப்படுகிற தேவ மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கேளுங்கள். நீங்கள் நாளுக்கு நாள் வளருவதற்கு அவைகளெல்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை ஒரு துவக்கம்தான். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும், ஆண்டவர் மேல் ஒரு பற்றுறுதி ஏற்பட வேண்டும் என்பதை இலக்காக வைத்து உங்களோடு நாங்கள் பேசுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 30:15 நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை தேவன் தருகிற மீட்பு, தேவன் தருகிற சகாயம், தேவன் தருகிற அந்த புதிய வழி, அல்லது தேவன் நம்மை காப்பாற்றுகிற ஒரு நிலை, இவைகளெல்லாம் குறிப்பிடும். அவர் உங்களை விடுதலையாக்குவதும், உங்களை காப்பாற்றுவதும், உங்களை தப்புவிப்பதும், இந்த ரட்சிப்பு என்கிற பதம் அவைகளெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த லோகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலே அவர் நம்மை தப்புவிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நமக்கு ஒரு ரட்சிப்பை மீட்பை நமக்கு நிச்சயம் ஆண்டவர் அருளுவார். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய விதமாக உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கலாம், பூமிக்குரிய காரியங்களிலும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கலாம். இந்த ரட்சிப்புக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் உங்களுக்கு பிறகு விரிவாக சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக சில காரியங்களை விரைவாக வேகமாக நாம் பார்க்க போகின்றோம். ரட்சிப்பு என்பது தேவனுடையது. யாத்திரையாகமம் 15:2, சங்கீதம் 62:2, 6:7, 7:7, சங்கீதம் 118:15, இவைகளெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களில் நாம் என்ன வாசிக்கின்றோம்? ரட்சிப்பு என்பது அவருடையது, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நினைத்தால் தான் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும், நமக்கு ஒரு மீட்பை அருள முடியும், நம்மை இவர் ஆசீர்வதிக்க முடியும். அன்பானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன். ஐ வில் சேவ் யூ, ஐ வில் சேவ் ஃப்ரம் ஆல் ஈவல் திங்ஸ், அசுத்த வல்லமைகள், அசுத்த சக்திகளிடத்திலிருந்து நான் முழுமையாக உன்னை ரட்சிப்பேன், காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்கிற போது இவைகளெல்லாம் நடக்கிறது. மிக முக்கியமாக இந்த ரட்சிப்பு என்பது மிக அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் நமக்கு ரட்சிப்பை தருகிறார் என்றால், ஒரு பெரிய பட்டியலே நமக்கு போடலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது வேதாகமத்தில். பல அந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதாக வேதம் சொல்லுகிறது. அதுல நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 37:40 எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறாரா? இந்த உலகத்தில் வெகுவாக துன்மார்க்கர் பெருகி இருக்கிறார்கள். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பாருங்கள், முன்னே பின்னே பாருங்கள். எப்பொழுது நமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய வேண்டும் என்று துன்மார்க்கர்கள் சுற்றி சுற்றி அலைகிறார்கள். எப்படி சத்துரு யாரை விழுங்கலாம் என்று வகைதேடி சுற்றித் திரிகிறானோ, அதுபோல துன்மார்க்கமான மக்கள் நிறைந்த இந்த லோகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். யாரையும் நம்ப முடியல, யாரையும் பிலீவ் பண்ண முடியல. ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய குடும்பத்துல, உன் சமுதாயத்துல ஒருவேளை ஒரு துன்மார்க்கன் ஒரு எழும்பி இருக்கலாம், உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு விரோதமாக தீங்கிழைக்கும்படி ஒரு துன்மார்க்கன் எழும்பி இருக்கலாம். எனது அருமை சகோதர சகோதரியே, அந்த துன்மார்க்கனுடைய கைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். துன்மார்க்கனுடைய மேற்கொள்வதில்லை, துன்மார்க்கன் உனக்கு விரோதமாக எழும்புவதில்லை. என்னுடைய வல்லமையை நான் அனுப்பி, நான் துன்மார்க்கனுடைய கரத்திலிருந்து உன்னை விடுவித்து காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து நாம் இங்கே வாசிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இரண்டாவது 2 சாமுவேல் புத்தகம் 3:18 எழுதப்பட்டிருக்கிறது, சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பெருகலாம், நமக்கு விரோதமாக ஒரு பெருங்கூட்டமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். ஆனால் எல்லா சத்துருக்களுடைய கரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து காப்பாற்றுகிறார், நமக்கு ஒரு உதவி செய்கிறார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, எல்லா விதமான அந்த சத்துருடைய கிரியைகளுக்கும், சத்துருடைய வல்லடிகளுக்கும், சத்துருடைய தந்திரங்களுக்கும் கர்த்தரை விடுவித்து காத்துக் கொள்வார். துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய சிலர், தனிப்பட்ட ஒரு மனிதன் நமக்கு உரதமாய் எழும்பி நமக்கு தீங்கிழைக்க நினைக்கின்றான். அந்த துன்மார்க்கனுடைய கையிலிருந்து கர்த்தரை ரட்சிப்பதோடு மாத்திரமல்ல, பிரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு விரோதமான சத்துருக்கள், சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன் தாவீது. அப்படி திரளான சத்துருக்கள், நமக்கு உரதமாய் எழுமி இருக்கக்கூடிய சத்துருக்கள், இந்த சத்துருக்களுடைய கையிலிருந்தும் கர்த்தரை ரட்சித்து காப்பாற்றுவார். என் பிரிய சகோதர சகோதரிகளே, தேவனாகி கர்த்தர் நம்மை ரட்சித்து நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்ய தேவாதி தேவனாக இருக்கிறார். சத்துருக்கள் வருவார்கள், எழும்புவார்கள். ஒன்னு, அவர்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போக வேண்டும். உபாகமம் 28:7 அல்லாவிட்டால் சத்துருக்கள் உங்களுடைய பாதத்திலே வந்து சமாதானமாகும்படி ஒப்புரவாக வேண்டும். நீதிமொழிகள் 16:7. அன்பானவர்களே, தேவன் நம்மை ரட்சிக்கிறார் துன்மார்க்களுடைய கையிலிருந்து, இரண்டாவது சத்துருக்களுடைய கையிலிருந்து, மூன்றாவது கர்த்தர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 57:3 வாசிக்கிறோம், நிந்தனையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நமக்கு வரக்கூடிய நிந்தனைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், நிந்தனைகளை நம்மளால் தாங்க முடியல. ஒரு முறை தாவீதுக்கு விரோதமாக சீமே என்கிற சவுலினுடைய வீட்டை சார்ந்தவன் தூஷித்தான், இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ என்று அவன் கூப்பாடு போட்டுக்கொண்டே வருகிறான். கற்களை எரிகிறான், மண்ணை வாரி வீசுகிறான். அப்பொழுது அபிசா என்கிற மனிதன் சொல்லுகிறான் தாவீதினிடத்தில், அந்த செத்த நாயை ஒரே போடாக போட்டு விடுகிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்ற போது, இல்லை இல்லை, அவர் நிந்திக்கட்டும், நிந்திக்க சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று அந்த நிந்தனையை தாவீது சகித்துக் கொண்டான். தாவீதை போல எல்லாரும் சகிக்க முடியுமானா? இல்லை. நிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் நிந்திக்கப்படுவதில்லை, நான் நீங்கள் நிந்திக்கப்படுவதை விரும்பவில்லை, நிந்தனையிலிருந்து நான் உங்களை தப்புவிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருணாதர் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நாளிலே உங்களுடைய நிந்தனையிலிருந்து உங்களை ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அன்பிற்குரியவர்களே, 4வதாக அவர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாருங்கள், எரேமியா 30:10, எரேமியா 46:27. இந்த வசனங்களில் என்ன வாசிக்கிறோம்? சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். சில நேரங்களில் நாம் வெளியில சென்று எதையும் செய்ய முடியாத அளவிற்கு நெருக்கப்படுகிறோம். மிகப்பெரிய போராட்டம் நமக்கு இருக்கிறது, மிகப்பெரிய கஷ்டம் நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்கு நடுவில் நம்மை சிறைச்சாலையிலிருந்து, அந்த சிறையின் நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து ரட்சித்து காப்பாற்றுகிறார். நீங்கள் என்னாலும் சிறைப்படுத்தப்படுவதில்லை, என்னாலும் நீங்கள் உள்ளே இருப்பதில்லை, நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பாருங்கள், யோசேப்பு சிறையில் இருந்தான். நாம் இதை குறித்து ஆதியாகம புத்தகம் 39 இறுதியிலையும் 40 பார்க்கிறோம். சிறைச்சாலையில யோசேப்பு இருந்த போது அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தரே அவனை ரட்சித்தார், அற்புதமாய் ரட்சித்தார். ஆம் அன்பானவர்களே, அவர் துன்மார்க்களுடைய கைக்கு உங்களை ரட்சிப்பார், சத்துருடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், நிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், மிக குறிப்பாக சிறையின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். நான்காவது. ஐந்தாவதாக, எசாயா 33 இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம், இக்கட்டிலிருந்து கர்த்தரை ரட்சிப்பார். சில நேரங்கள்ல எங்கு திரும்பினாலும் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், தப்புறதுக்கு வழியே இல்ல, ஒரு போராட்டமான மனநிலையில நாம இருக்கிறோம். இக்கட்டு நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஆம், இக்கட்டு நாளிலே அவர்தான் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இக்கட்டு காலத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பதாக, விடுவிப்பதாக தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். பிரிய சகோதர சகோதரிகளே, இக்கட்டிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இக்கட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆறாவதாக, சாபத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நிறைய பேருடைய லைஃப்ல பாருங்க, மிகப்பெரிய ஒரு சாபம், சாபம் பிடித்து ஆட்டுது, என்ன செய்தாலும் மேல வர முடியல, மிகுந்த போராட்டத்தோடு இந்த மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். சாபம் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுது, சாபம் நமக்கு உரதமாய் எழும்பும் பொழுது, அந்த சாபத்திலிருந்து ஒரு மகிமையான விடுதலையை, ஜெயத்தை அருணாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். உங்களை எந்த விதமான சாபம் பிடித்து ஆட்டுகிறதோ, எந்த விதமான சாபத்தினுடைய வல்லமைக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து முழுமையாக உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நீங்கள் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை தோன்றித்துக் கொள்வீர்கள். இறுதியாக, கடைசியாக, அவர் எதிலிருந்து ரட்சிப்பார் என்றால், படுகுழியிலிருந்து அவர் நம்மை ரட்சிப்பார். படுகுழி, ஆத்மா படுகுழியில் கிடக்கிறது, அந்த படுகுழியிலிருந்து கர்த்தனமே ரட்சிப்பார் என்று யோபு பக்தன் சொல்கிறார். படுகுழியிலிருந்து கர்த்தனமே ரட்சிப்பார், இப்படி ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார் என்று வாக்கு சொல்கிறார். யாருக்கு இந்த ரட்சிப்பு என்றால், மனம் திரும்பி அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு. மனம் திரும்புதல், அதுதான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு என்பது யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கிறதா என்றால், கிடைக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் கிடைப்பதற்கு ஒரு நிபந்தனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன நிபந்தனை? மனம் திரும்புங்கள், ரிபென்ட். நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். 62வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசாயா 30:15 பாருங்கள். அமர்ந்திருங்கள், உங்களுக்கு ரட்சிப்பு வரும்னா மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நீங்கள் பார்க்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல மனம் திரும்புகிற அனுபவம் என்பது மிக மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் மனம் திரும்புகிற அனுபவத்தோடு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கான ரட்சிப்பை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அந்த ரட்சிப்பு உங்களுக்காக திட்டம் பண்ணப்பட்டு விட்டது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 26:20 இப்படி சொல்லுகிறது, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசமங்களில் உள்ளவர்களிடத்திலும் பின்பு பிரஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும், அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன? ஒரு 7 விஷயங்களை நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வேகமா சொல்ல போறேன். ஒரு பேப்பர் எடுத்து, பேனா எடுத்து எழுதுறவங்க எழுதிக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தனி தியானத்திற்காக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, அப்படி ஒரு 7 கிரியைகளை ஞாபகத்தில் வச்சு, நிறைய விஷயம் இருக்கு பைபிள்ல, ஒரு இந்த 7 விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கணும். நற்செய்தியை கேட்பதோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். மனம் திரும்பி சுவிசேஷத்தை கேளுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். மார்க்கு புஸ்தகம் 15:15 வசனத்தின் இறுதி பகுதி, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். வெறும் காஸ்பல் மாத்திரம் அல்ல, நீங்கள் மனம் திரும்பி செய்ய வேண்டிய கிரியை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, அப்பதான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும். நான் மனம் திரும்பி என்னுடைய கிரியை மாற்றுகிற போது, நான் தேவ வார்த்தைகளை கேட்கிறவனாக மாறுகிறேன். யாக்கோபு இதைத்தான் சொல்கிறான், கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள். இந்த வசனத்தை கேட்கிறவங்கெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு வேத வாக்குகள் சொல்கிறது. அங்க கேட்பதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. வார்த்தைகளை கேட்பது,
2: வார்த்தைகளை கேட்ட வார்த்தைகளை விசுவாசிப்பது, அதுல ஒரு பெரிய பிளஸிங் இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை, நற்செய்தியை, சத்தியத்தை நீங்கள் கேட்டு அதை விசுவாசிக்கும் போது அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிரியையாக இருக்கிறது. நம்பர் ஒன். இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை என்னன்னா, எல்லாருமே இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கலாம், வராத புதியவர்களுக்காக சொல்லுகிறேன், மனம் திரும்பி செய்யக்கூடிய மற்றொரு கிரியை ஞானஸ்நானம் பெறுங்கள். இந்த ஞானஸ்நானம் சொல்றாங்களே என்ன அப்படின்னு கேட்டா, இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. தேவனோடு நாம் செய்து கொள்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:38 இதை சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். உடைய பாவம் மன்னிக்கப்படட்டும், உடைய குற்றம் மன்னிக்கப்படட்டும், இதற்கு அடையாளமாக மனம் திரும்பி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இரண்டாவது நாம் மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியையில் இரண்டாவது ஒன்று நாம் ஸ்நானம் பெறுவது. ஸ்நானம் பெறுவது, பிரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே, அருமையான இந்த தருணத்திலே, அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அந்த மகத்துவமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வீக அந்த ஆசீர்வாதத்தை, தெய்வீக நன்மையை நீங்கள் உணரும்படி, அறியும்படி கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. புதிதாக இன்றைக்குத்தான் இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்றவங்களுக்கு, நீங்க மனம் திரும்புவதற்கான

மனம் திரும்பி அமர்ந்திருங்க. கர்த்தர் செய்வாருங்க எனக்காக, எனக்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். நான்காவது, தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள், ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுங்க. மனம் திரும்பி விண்ணப்பியுங்கள், மனம் திரும்பி மன்றாடுங்கள். நெகேமியா புஸ்தகம் 9:28 நாம் இப்படி வாசிக்கின்றோம். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உமை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தர விடுதலையாக்கினீர். கூப்பிட்ட போதோ, மனம் திரும்பி கூப்பிட்ட போதோ அப்படின்னு வாசிக்கிறோம். மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகள்ல மிக முக்கியமான கிரியை, மனம் திரும்பின உடனே அவர் நோக்கி பார்த்து பேசுங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய அதிசயமான கரம் உங்களுக்கு துணையா இருக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதே போல ஏசாயா 19:22 ஒரு வாக்கு சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார், அவர்கள் கர்த்தரிடத்தில் மரம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் அல்லது ரட்சிப்பார், காப்பாற்றுவார் என்று வைத்துக் கொள்ளுங்க. மனம் திரும்பின உடனே செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்று நாம் அவரை நோக்கி ஜபம் பண்ணுவது. அது ஒரு மனம் திரும்பின பிறகு நம்முடைய செயல்பாடு. நீ பாருங்க, ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அதன் பிறகு ஆண்டவரிடத்தில் ஜபிக்க துவங்குகிறான், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து மன்றாட துவங்குகிறான். அந்த பழக்கம் வந்துருது. மனம் திரும்புவதற்கு ஒரு அடையாளம், அந்த மனுஷன், சம்பந்தப்பட்ட மனிதன் தேவனிடத்தில் ஜபிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான், தேவனை நோக்கி மன்றாடுகிறவனாக மாறிவிடுகிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மனம் திரும்பி நாம் செய்யக்கூடிய கிரிகளில மிக முக்கியமான ஒன்றுதான் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுவது. அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 8:22 ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். மனம் திரும்பி செய்யக்கூடிய அந்த கிரிகளை ஒன்று நாம ஜபிப்பது, ஆண்டவர் நோக்கி மன்றாடுவது, அவரிடத்துல பேசுவது, நம்முடைய காரியங்களை சொல்வது. அப்பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், கர்த்தர் ரட்சிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். வரிசையாக இப்பொழுது 4 விஷயங்களை நான் சொல்லி இருக்கின்றேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, சுவிசேஷத்தை, தேவ வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவரோடு ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, அமர்ந்திருக்க வேண்டும். நாலாவது, அவரை நோக்கி ஜபம் பண்ண வேண்டும். ஐந்தாவது, மற்றவங்க மேல கரிசனை உள்ளவர்களா, மற்றவங்க மேல அன்புள்ளவர்களா நாம் மாறணும். மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எரேமியா 34:15, நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள். மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலை கூறின விஷயம், மனம் திரும்பினதுக்கான அடையாளம், மற்றவங்களை அடிமையா வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் விடுதலைய கொடுத்தாங்களாம். மற்றவர்களையும் நம்மை போல நேசிப்பது, மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுப்பது, மற்றவர்களை குறித்த கரிசனை கொள்வது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிரியை. சோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியன்னு சொன்னா நிறைய விஷயங்களை நியூ டெஸ்டமென்ட் அடிக்கிட்ட போகுது, ஆனால் நான் எல்லாவற்றையும் கலந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பின பிறகு நீங்கள் இந்த கிரியெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தேவாதி தேவன் உங்களை ரட்சிக்கிறவராக இருப்பார். முதலாவது, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசியுங்கள். இரண்டாவது, அவரோடு ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள். மூன்றாவது, அமர்ந்திருங்கள். நான்காவது, தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள். ஐந்தாவது, மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்ளுங்கள். ஆறாவதாக, மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறுங்கள். இது மத்தையின் நற்செய்தியாளன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை தான். 18:3 மத்தையில் இருக்கிறது. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களை மனசுல வச்சுக்க மாட்டாங்க, உடனே பேசுவாங்க, உடனே பழகிடுவாங்க. கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது.

0: டக்குன்னு மறந்துடுவாங்க எல்லாத்தையும், சீக்கிரம் ஸ்நேகம் பாராட்டுவாங்க. ரெண்டு பிள்ளைகளால பெற்றவங்க சண்டை போட்டுக்குவாங்க, அவங்க பேசாம போயிடுவாங்க. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க அடுத்த நாளே ஒண்ணு கூடிடுவாங்க. சிறு பிள்ளைகளை போல மாறணும்னு சொல்லும் போது நிறைய விஷயத்த சொல்லலாம். சிறு பிள்ளைகள் வந்து எந்த சவாலையும் எடுத்துக்காது, எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்க நம்புவாங்க. கள்ளம் கபடற்ற மனசுன்னு சொல்றாங்க இல்லையா, அதான் சின்ன பிள்ளைங்களுடைய மனசு. அது மாதிரி நீங்க மாறணும் அப்படின்றாரு. நீங்க மனம் திரும்புவதற்கான அடையாளம் அதுதான், அதை போல மாறுங்கன்னு சொல்றாரு. ஏழாவதா வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 5 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், மனம் திரும்பி ஆதியில் கொண்டிருந்த அந்த கிரியையை நடப்பி. ஆதியில் கொண்டிருந்த கிரியை என்ன, அதிலே பார்க்கிறோம், அன்பு, தெய்வீக அன்பு. அந்த அன்பை திருச்சபை இழந்து போச்சு. அந்த அன்பை இந்த திருச்சபையானது இழந்து வெகு காலமாகி விட்டது. ஆகவே அந்த அன்புக்கு நீ திரும்பு, ஆதி அன்புக்கு, ஆதி கிரியைக்கு நீ திரும்பு. உன்ட்ட எல்லாம் இருக்கு, ஆனா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேயே, அந்த அன்புக்கு திரும்பணும், ஆதில் கொண்டிருந்த கிரியை செய் என்று மனம் திரும்புவதற்கான அடையாளம் அதுதான். இப்படி நீங்கள் மனம் திரும்பி மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகளை வெளிப்படுத்துகிற போது ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், பிசாசு உங்களை தொட முடியாது, சத்ரு உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அன்பானவர்களே, நிறைய நேரங்களில எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஒரு விதமான அச்சம் பயம் என் மனதை வாட்டுகிறது, என் வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, என்னை யார் காப்பாற்றுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். நீ மனம் திரும்பி அமர்ந்திரு, மனம் திரும்பி ஜபம் பண்ணு, மனம் திரும்பி ஆதிரி செய்த கிரியைகளை செய்துவிடு, மனம் திரும்பி இந்த காரியங்களை நிறைவேற்றி விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை குறைகளை மன்னியும், நான் பொன்முகத்தை நோக்கி பார்க்கிறேன், என்னுடைய மனசில் இருக்கிற எல்லா கசடுகளும் பாவங்களும் குற்றங்களும் என் மனதை விட்டு போகட்டும். நான் நம்புகிறேன், நீர் ஒருவர் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு அதிசயங்களை செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு புதிய வழிகளை காட்டி கொடுக்க முடியும். எல்லா விதமான பொல்லாத வழிகளிலிருந்து ஆண்டவரே, நீர் ஒருவரே எனக்கு சகாயம் பண்ண முடியும், என்னை தப்பு வித்து என்னை காப்பாற்ற முடியும், அதை முழுமையாய் நம்புகிறேன். ஆகவே உம்முடைய நாமத்துக்கு முதலாக நான் மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள், நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். ஜபம் செய்வோம். நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக. தெய்வத்தினுடைய மகிமையான திவ்ய பிரசன்னத்திற்குள்ளும் வல்லமைக்குள்ளும் பாதுகாப்பிற்குள்ளும் இந்த நாள் செய்தியை பார்த்துக் கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாவதாக. ரட்சிப்பும் சகாயமும் விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய தேவாதி தேவனிடத்தில் இறங்கி வரட்டும். நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை இன்று எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கரையத்தில் 10:58 28 பாகை செல்சியஸாக சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு மிக வெப்பமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற பாடல், விரும்பி கேட்கின்ற நேரம்.

0: நேரம் கலையத்திலே 11:05, 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற பாடல், விரும்பி கேட்கின்ற நேரம்.
1: இனி போதும், இனி போதும், நீ பட்ட வேதனை இனி போதும், காயங்கள் இனி போதும், நீ விட்ட கண்ணீர்களும் இனி போதும். உன் கண்ணீரை தன் கரங்களினால் துடைத்து உன்னை வாழ வைக்க துடிக்கும் இயேசு உன் நடுவில் இருக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரியே, நீயும் உன் தேசமும் மனம் திரும்பு.

நேரம் கலையத்திலே 11:18, 11:30 வருகிறது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம்.

0: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.
2: நேரம் கலையத்திலே 11:25 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கணும். 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற மற்றும் விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

0: துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நமது இயேசு ராஜாவை கரம் தட்டி துதியுங்கள்.
1: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. அதற்கு உண்டாக இன்றைய நாளின் நீதிமொழிகளை சௌரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
2: நீதிமொழிகள் 23 அதிகாரம். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டுமென்று பிரியாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்குண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கே வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவனுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக விளக்காடுவார். உன் இதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இதயம் மகிழும். உனது உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து நீ இதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாமிச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கழிகூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மனசருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு தூக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், மிரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி மெரினா. வாழ்த்துக்கலாமா?
2: நன்றி பிரதர்.
1: நேரம் 11:34. இது உங்கள் விருப்ப பாடலை பாடுகின்ற நேரம், உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்கின்ற நேரம் கூட. மொன்றியல் இலவச இலக்கம் 5144775999 என்ற இலக்கத்தில் மொன்றியலிலிருந்து நீங்கள் இலவசமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கலாம். அது மாத்திரமல்ல, நமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்தில் சர்வதேச உறவுகள் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அழைத்து உங்களை நீங்கள் பாடலாம். ஆண்டோரை நாமத்தை உயர்த்தி அது மாத்திரமல்ல, பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் இந்த இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு அகந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
3: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும். கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

நேரம் கலையத்திலே 11:40. இது உங்கள் பாடுகின்ற நேரம். 6473855962 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து பாடலாம், அல்லது 4623 0000 8 இலக்கத்திலும் நீங்கள் அழைக்கலாம். மூன்றியல் இலக்கம் 5144775999 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடி அல்லது விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் மேரி.
0: எப்படி இருக்கிறீர்கள் சௌரி மேரி?
1: நல்லா இருக்கிறோம். கடவுளுடைய இறக்கம் தான் கடவுளுடைய கிருபை.
0: ஆமீன், ஆமீன்.
1: நீங்கள் சோமா இருக்கிறீங்களா?
0: சோமா இருக்கிறோம். ஜெசிந்தாவும் ஓரளவு சோமா வந்துட்டார்கள்.
1: தேறி வார, தேறி வார. ஆண்டவருக்கு
0: உங்கள் ஜபங்களுக்கு நன்றி அம்மா.
1: ஆமே, நான் இத்தனும் படிப்படியா ஜோம் வந்து இருமல் உண்டும் இல்லாம இதுல வந்து தெளிவா பேச பாட ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார்.
0: ஆமே, ஆமே. பிரதர் ஜெயபாலன் எப்படி இருக்கிறேன்?
1: ஆண்டவர் இருக்கத்தால் நல்ல
2: சுகமா இருக்கிறோம்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி சவரன். சரி,
2: நன்றி. போன சனிக்கிழமை நாங்க வரையலாம் போச்சு, நாங்க வழிக்க போயிட்டு வந்தோம்.
0: பரவாயில்ல, பரவாயில்ல. தெரியுது.
2: நீங்க இருக்கிறது ஓஷோவாவா?
0: ரைட், ஓஷோவா.
1: அடுத்த
0: முறை கிடைச்சா வாங்கோ.
1: ஓகே, ஓகே. அது சந்தர்ப்பம் வரதான் போது போல நடக்குது. நாங்கள் வந்தால் உங்களோட அட்ரஸை நான் மற உள்ளுக்களால் வந்து வேண்டிக் கொள்றேன்.
0: சரி, நான் போட்டு விடுறேன், உங்களுக்கு எழுதி விடுறேன்.
1: ஆ, அப்ப நல்லா.
0: நன்றி அம்மா, பாடுங்க.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அப்பா அம்மை சூத்தரிக்கிறேன் கத்தாவே. நன்றி ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீ தானையா? ஆசையெல்லாம் நீ தானையா? தேவையெல்லாம் நீ தானையா? ரட்சகரே ஏசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்

பிடித்து தாங்குகிறேன். அப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து

தேவையெல்லாம் நீர்தானே, இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம்,

முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன்.

0: தேவையெல்லாம் நீர்தானே.
1: ஆமென். நன்றி நன்றி சவரி மேரி. வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்கள் ஆமேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நேரம் கிடையாது, 11:46. உங்களுக்கு ஆன பாடுகின்ற நேரம் 6473385 5 9 6 இலக்கத்திலே அழைத்து பாடலாம்.

0: வணக்கம் பிரைஸ் லார்ட் பிரதர் ஜேக்கப்.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகம். நீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
1: இப்படி வெதர் நல்ல கொஞ்சம் வெயில் எல்லாம் வெயிலா போகுது ஐரோப்பாலாம். ஒரு இப்ப வெயில் தான்.
0: ஆமா, இங்கே கடுமையான வெயில், 29°C. சூரிய ஒளி வெளியில உண்மையில குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் மூச்சு எடுப்பதுக்கு சுவாசிப்பதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கிறது. ஐரோப்பாவிலும் அப்படித்தானா வெயில்?
1: இங்கே லண்டன் எல்லாம் கூட இனி எங்கள் இடத்துல 29-32 வந்து போகுது.
0: ஓ, வீக்கெண்ட் எப்படி போச்சு? சனி ஞாயிறு?
1: ஓ, சேச்சோட போயிடும். கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் ரீட் பண்ணி இருக்கிற அப்படியே தான் இந்த அடுத்த இடமெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். நான் தேமிரி கேட்க நான் வந்து நான் பாட்டுகளில் கலந்து கொள்வேன்.
0: சரி, நன்றி நன்றி ஐயா, பாடுங்க.
1: ஓகே. கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, சொல்ல முடியுமோ என்னால் அந்த கொடுமையை, சொல்ல முடியுமோ கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை.

உள்ளம் உருகும் கல்லும் கரையும், உள்ளம் உருகும் அதை காண்கையில் கொல்கொதாவினான் கண்டேன் கோர காட்சியை. சொல்ல முடியுமோ என்னால் அந்த கொடுமையை, சொல்ல முடியுமோ கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை. முள்மு

0: நமக்காகவே கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை. சொல்ல முடியுமோ என்னால் அந்த காட்சியை, சொல்ல முடியுமோ? ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சோரன் ஜேகப், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
0: God bless you.
1: நேரம் கலையத்திலே 11:51. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: நல்லா இருக்கீங்க?
1: என்ன பிரதர், நான் இது 3-2 பண்ணேன், அந்த வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணேன்.
0: வேற ஆட்கள் பாடிக்கிட்டு இருந்தா நீங்க எடுக்கிற வேற?
1: அது இல்ல இல்ல, எனக்கு தெரியும் அது. ஆனால் என்ன போன் அப்படி
0: நிக்கிறேன், அவருக்கு கொஞ்சம் சுகம் இல்ல போல இருக்கு.
1: புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகுந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேத்தினார் வசனத்தாலே திடம் தந்தார் ஆவியாலே, தேற்றினார் வசனத்தாலே திடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோம், உண்மையை நம்பியுள்ளோம். உறுதியை பற்றி கொண்டோம், உண்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம் புவிதானில் தருபவரே, தினமும் பூரண சமாதானம் புவிதானில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். நன்றி பிரதர்.

0: இந்த ரேடியோவுக்கு பாட வைத்ததுக்காக நன்றி பிரதர்.
1: ஆமென்.
0: சகோதரிக்கு நன்றிய சொல்றேன்.
1: ஆமென். நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி பிரதர். நான் அந்த கதவு அப்புறம் போட்டு ரெண்டு மாதமா.
1: சரி, நன்றி அம்மா.

0: ஹலோ
1: ஹலோ, வணக்கம். பாடுங்கோ.
0: அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும். சோந்து போகாதே நீ சோ

உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் அது நேரமது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்க

0: அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரமும். ஈடு இணை மகிமை இரணான் நமக்கு வந்திடுமே. ஈடு இணை மகிமை இரணான் நமக்கு வந்திடுமே. சோந்து போகாதே நீ, சோந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லோசான உபத்திரமும். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கிய நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கிய நமக்கு பாக்கியமே. சோந்து போகாதே நீ, சோந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரமும். இந்த லேசான உபத்திரமும். ஆமே
1: ஆமே. நன்றி மகேசம்மா.
0: தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.
1: வாழ்த்துக்கள்.

0: வணக்கம்.
1: ஸ்தோத்திரம்.
0: எப்படி இருக்கிறீங்க பெரியண்ணா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: ஓகே, பாட வந்திருக்கிறீங்க, பாடுங்கோ.
1: பாடுறேன்.
0: ஓகே.

கஷ்டரசமுண்டாலும் ஏ

ஆமேன். பெரியண்ணா, ஆமாம், அவன் போன வாரம் திடீர்னு பாடி முடிய நின்றுட்டு உங்களோட இணைப்பு. ஆ பரவாயில்ல, எப்படி சனி ஞாயிறுலாம் எப்படி போச்சுது? வாழ்த்துக்கள் உங்களுடைய விடயங்களை கற்றுக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி ஐயா. நேரம் கலையத்திலே 12:05. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். உங்களுக்கு பாடுவதற்கான வசதிகள், வாய்ப்புகள், சூழ்நிலைகள் அமையாவிட்டால் நீங்கள் ஒரு 30 செகண்ட்களை நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை தமிழிலோ ஆங்கிலத்திலோ வாட்ஸ்அப்பில் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் உங்கள் விருப்ப பாடலாக ஒளிபரப்பப்படும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிறீர்கள் பாடல் கேட்பதன் மூலமாக. அலையுங்கள், நான் கொண்டாட 253 0508 என்ற எமது லோக்கல் இலக்கத்திலே அழைக்கலாம். மற்றது மோன்றியல் இலவச இலக்கம் 514-447-7599. இப்படி எத்தனையோ விதமான முறையில் நாங்கள் இலவசமாக உங்களுக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மூலம் எடுத்து வர நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அதை உணர்ந்து நீங்களும் எங்களோடு பங்கு கொண்டு பயணிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பாடலை கேட்கலாம். உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும் ஒரு சில நிமிட நேரங்களில். அன்பு உறவுகள், 4 உறவுகள் தங்கள் பாடல்களை பதிவு செய்திருக்கார்கள். சிறிது நேரத்தில் அந்த பாடல்களை நாங்கள் இப்போ கேட்கலாம். அதுக்கு முன்பதாக இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். அலையுங்கள் 647-338-5596 இலக்கத்திலே.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: எதிலும் பற்று வைத்தால்தான் பின்பற்ற முடியும். நம்மை படைத்தவரின் படைப்புகளில் பற்று வைப்போம். வியந்த பின்பு வேதத்தை கற்று வைப்போம். இரட்சிப்பை நமக்குள் பெற்று வைப்போம்.

0: அதிசயம் அதிசயம், காற்றில்லாமல் மழையில்லாமல் பள்ளங்கள் நிரம்புவது அற்புதம்.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நிறம் கலையதிலே 12:13 உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் விருப்ப பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 12:19 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 1 மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய செய்தி. செய்தியை அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு சில விருப்ப பாடல்களை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு இனிய கீதத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு விருப்ப பாடல்கள் வரிசைக்கு நாங்கள் செல்லலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நிறம் கலையத்திலே 12:26. இப்பொழுது நாங்கள் விருப்ப பாடல் சிலவற்றை கேட்க இருக்கின்றோம். முதலிலே லண்டனிலிருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்து டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் ஜெர்மனிக்கு செல்லலாம். ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து ஒரு விருப்பு பாடலை கேட்டிருக்கிறார்கள் மெரினா அவர்கள். இதோ சகோதரி மெரினாவுக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.

0: சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்ப பாடலே கேட்டோம். கனடாவிலிருந்து சௌரி மெடினா அவர்கள் இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். இத்துடன் விருப்ப பாடல் பகுதி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து எங்களோடு இணைந்தவர்கள், ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய நற்செய்தி. இன்றைய நாளும் 9 எமது அன்பு உறவுகள் பாடலை பாடியும் விருப்ப பாடலை கேட்டும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். கர்த்தர் சொன்னதை இந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 12:48 திங்கட்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:15 டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:56. ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பிரமதாஸ் அவர்கள்.

0: நேரம் கலையத்தில் ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்துள்ள அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நல்ல சுகமாக இருக்கிறோம். ஜெசிந்தாவுக்கு சுகம் வந்துட்டு அநேகமாக அடுத்த வாரம் வானொலிக்கு வருவாங்க.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெபங்களுக்கு நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. நாம ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம்.
0: ஆமேன்.
1: சரி ஐயா,
0: இன்றைய ஆண்டோட வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் வல்லமை நடைகள் வானொலிக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சகோதரன் வின்சென்ட் ஐயாவுக்காக, ஜெசிந்தா அம்மா அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தினருக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆட்சிப்போடும், சகல தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும், சகல நன்மைகளாலும் அவர்களை திருப்திப்படுத்தும், அவர்களுடைய தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும், ஆவிக்குரிய அப்ப சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, சகோதரிக்கு நல்ல பூரண சுகத்தையும் பலத்தையும் கொடும். அவருடைய கதாவே, அவருடைய தொண்டையில அவர்களுக்கு குரல் நல்ல முறையிலே முன்பு போல, அதை பார்க்கிலும் நல்ல வளமான ஒரு குரலாக அவர்கள் வந்து அவர்கள் உடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்திருக்கும். எல்லா சரீர பலவீனங்கள், இருமல் மற்றும் காரியங்களை கர்த்தர் தாமே அகற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திருக்கும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதே போல கர்த்தாவே, அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும், நல்ல பலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பாதுகாப்பையும் கொடுத்தருளும். நீடித்த ஆயுளை கொடுத்தருளும். சகல அப்பா தேவைகளை, பொருளாதார தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வானொலியை அவர்கள் தங்களுடைய ஊழியத்தின் மூலமாக அவர்கள் கட்டி எழுப்புவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். ஒரு நாளும் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும். அதே போல ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள், அனுசரணையாளர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைவரை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல தடைகளை மாற்றி போறோம், அற்புத அடையாளங்களை செய்திடும். மலைச்சாதது ஒன்றும் இல்லை. கர்த்தாவே, அடியானை மறைத்து இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். நாம் என்ன செய்ய வார்த்தையை சொல்ல வேண்டும், என்ன அது பிரயோஜனமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை நீர் அறிந்து அதற்கு தகுந்த வார்த்தைகளை நீ கொடுத்து அவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நம்முடைய தியானத்திற்கென்று எருமையான புத்தகம் 20:11 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எருமையா 20:11. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத லட்சை, நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. உலகம் நம்முடைய சரீரத்தினுடைய பராக்கிரமத்தையும் நம்முடைய புத்தியையும் பார்க்கிறது, ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கரமானவர், அவர் பராக்கிரமசாலி என்பதை உலகம் அறிந்து கொள்ளவில்லை. கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவன் பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஆங்கிலத்துல தான் எனக்கு வருகிறது. அந்த மாதிரி அவன் ஒரு ஜயண்ட் போல இருந்தான், அந்த ஜயண்ட் போல இருக்கான். அந்த ஜயண்ட்டுக்கு முன்பதாக இந்த சின்ன தாவீதினாலே நிற்க முடியுமா என்று பார்த்தால், நேரடியாக பார்த்தால், சரீரப்பிரகாரமான பார்த்தால், உயரத்தில் பார்த்தால், எடை அளவில் பார்த்தால், அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தால் நிச்சயமாக தாவீதினாலே நிற்க முடியாது என்பது உலகத்திற்கு அறிந்த ஒரு உண்மை. ஆனால் அந்த தாவீது அந்த பராக்கிரமசாலியாய் இருந்த ஆண்டவரோடு கூட இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது பராக்கிரமசாலியாய் பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தாவீது சொல்கிறான், 1 சாமுவேல் 17 45 வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதாவது தன்னுடைய பலத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய பராக்கிரமத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய ஆண்டவரை அவன் பார்க்கிறான். அந்த ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் இருப்பதை அவன் பார்க்கிறான். இந்த இடத்துல அவன் சொல்கிறான், இந்த தினம் கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார், என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். நீ வந்து இஸ்ரவேலின் இராணுவங்களை நீ நிந்தித்தாய் அல்லவா, அந்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தர் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், நீ இந்த வேளையில எங்களுடைய இராணுவத்தை நிந்தித்தாய், ஆனா அந்த இராணுவத்திற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் யார் தெரியுமா? அவர்தான் சேனைகளுடைய கர்த்தர். அவருடைய நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன், அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்கிறதை பார்க்க இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே வசனத்தை தான், இதே மாதிரி ஒரு அர்த்தமுள்ள வசனத்தை தான் நம்ம வாசித்தோம் எரேமியா 20:11 வசனத்துல. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடும் என்னோடும் இருக்கிறபடியினால் என்ன நடக்குமா? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார். உங்களை யார் துன்பப்படுத்துறாங்களோ அவங்க உங்களை மேற்கொள்ள முடியாது, அவங்க இடறி போவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த கோலியாத் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சவாலை கொடுத்தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அவன் அங்கே கூறுவித்தான். தேவனுடைய பிள்ளைகள் யுத்தத்துக்கு போகவில்லை, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அந்த கோலியாத்து அங்கே கூறியிருக்கிறான். அவனை கர்த்தர் இடரும்படிக்கு, அவன் மேற்கொள்ளாமல் இடரும்படிக்கு கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார். துன்பப்படுத்துகிறவர்களை மேற்கொள்ள விடமாட்டார், மாறாக அவர்கள் இடரும்படிக்கு செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்துல நீங்கள் எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் துன்பத்தோடு காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வருகிறதோ அது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அந்த கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் மேற்கொள்ளாமல் அவர்கள் இடறுவார்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது இந்த வசனம் சொல்கிறது, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார். அந்த பெலிஸ்தியர்கள் நினைத்தார்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எளிதாக ஜெயித்து விடலாம், நம்முடைய பக்கத்தில் ஒரு பெரிய பெலிஸ்தியன் இருக்கிறான், அந்த பெலிஸ்தியனுடைய வல்லமைக்கு முன்பதாக பலத்திற்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கோலியாத்தை தாவீது கர்த்தருடைய நாமத்தில் ஜெயித்ததினாலே என்ன நடைபெறுகிறது? இந்த பெலிஸ்தியருடைய காரியம் வாய்க்காதபடியினாலே அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். அவர்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை, அவருடைய மனதில் நினைத்ததான காரியங்கள் நிறைவேறவில்லை. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடு இருந்தார், தாவீதின் மூலமாக ஒரு வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன சூழ்ச்சி செய்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன காரியங்களை தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாது, தாங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் அவர்கள் மிகவும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் வெட்கப்படுவார்கள், தலை குனிந்து போவார்கள், தலை எடுக்க முடியாது, அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அவர்களை மிகவும் வெட்கப்படுத்தி விடுவார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்பொழுது நடக்கும்? கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கும்போது. நாம் நம்முடைய பராக்கிரமத்தை பார்க்க கூடாது, நாம் நம்முடைய எதிரியுடைய பராக்கிரமத்தை பார்க்க கூடாது. எதிரியுடைய பராக்கிரமத்தை பார்த்து நீங்கள் பயந்தீர்களானால், நீங்கள் கர்த்தருடைய பராக்கிரமத்தை இன்னும் நினைக்கவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பராக்கிரமத்தை நினைக்கும் பொழுது, எங்க கர்த்தர் எங்க கூட இருக்காரு, இந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், இந்த கர்த்தருடைய பராக்கிரமத்திற்கு முன்பதாக இந்த மனிதனுடைய பராக்கிரமம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் என்ன செய்யணும்? தைரியமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ, அவங்க கிட்ட அப்படி இருக்குது, அவங்க கிட்ட இப்படி இருக்குது, அவங்க யாரு தெரியுமா, அவங்க பெரிய ஆட்களாக்கும், அவங்க பெரிய வல்லமை படைத்தவர்களாக்கும், அவர்கள் ஏதோ பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவங்களாக்கும் என்று சொல்லி நாமே அவங்கள இல்லாததெல்லாம் சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டுருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். எனவே அவர்கள் தாங்கள் விரும்பின காரியம் வாய்க்காதபடிக்கு, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் இரண்டாவது. மூன்றாவது சொல்லப்படுகிறது, மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமா, அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நித்திய இலச்சை, அதாவது இந்த அவமானம் என்று சொல்லப்படுது. அந்த அவமானம் உண்டாகிற முறையில ஆண்டவர் அவங்கள என்ன செய்வாரு? வெட்கப்படுத்தி விடுவார். லஜ்ஜை, லஜ்ஜைக்குள்ள கொண்டு போய் விடுவார். கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம நிறைவே விசுவாசிக்க வேண்டும். நம்ம அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். இந்த காரியத்தை நாம் அநேக வேளைகளில என்ன செய்கிறோம்? தெரியாம இது விசுவாசிக்காம இருக்கும். ஆனா சத்துருவுக்கு தெரியும், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு என்று பிசாசுக்கு தெரியும். நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும்? அந்த நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும் என்றதான ஒரு விசுவாசத்துல காணப்படும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ, நம்ம லஜ்ஜைக்குள்ள போய்விடுவோமோ, அவமானத்துக்குள்ள போயிடுவோமோ என்றுதான ஒரு பயம் இருக்கு. ஆனால் நீங்கள் அவமானத்துக்குள்ள போறது இல்ல, உங்களுடைய எதிராளி அவமானத்துக்குள்ளே போவதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கும் பொழுது நடக்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. நீங்க எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். அதுதான் எனக்கு தெரியும். நீங்க அவரை பிடித்து கொள்ளுங்க. நீங்க அவருடைய நாமத்துல நீங்க அந்த சாத்தான அந்த பிசாச உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகளை நீங்கள் முறியடிக்க கர்த்தர் உங்களுக்கு திராணியை தருகிறார், சக்தியை தருகிறார், கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருகிறார். நாம் ஜபிக்கலாம். எங்கள் அருமையின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை விசுவாசித்து நீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீர், அல்லது இந்த ஒரு தைரியமோட்டுகிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். எல்லா விதமான தோல்வி மனப்பான்மைகளை அகற்றி போடும். எல்லா விதமான மனம் துவண்டு போய் இருக்கிறதான காரியங்களை என் தேவனே நீங்க அகற்றி போடுங்கப்பா. நீங்க உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், ஆசீர்வாதமான செய்தி. அநேக மக்களுக்கு, கேட்ட மக்களுக்கு இது நல்ல பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நன்றி பாஸ்டர், உங்களுக்காக வருகின்ற ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், சுசியம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா,
1: நன்றி ஐயா. கர்த்தர் கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்த அம்மாவுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் ஐயா.
0: ஆமென், ஆமென்,
1: ஆமென்.
0: நன்றி பாஸ்டர், நன்றி.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 1:15 இது செய்திக்கான நேரம். இன்றைய நானும் டொரண்டோவிலிருந்து அருமையான ஆண்டோட வார்த்தையை கொண்டு இருக்கிறார்கள் பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆமென். உங்களோட போன் பார்த்து கொடுங்க, தெளிவில்லாம இருக்கு.
1: நாளும் கூட இந்த வல்லமையின் அலைகள் வானொலி கூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியை அடைகிறோம். இந்த 6வது மாதத்துக்குள்ளாய் வேஷம் முடிந்து நாங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படி பிரசித்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும், எவ்விதமாய் காரியங்களை ஒன்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த நேரத்திலும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கோபம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். பிரசங்கி 7:1-10 வரை வாசித்து பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 7:1-10 வரை வாசித்து பாருங்கள். உன் மன 9வது வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:9 உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதன் நமக்கு சொல்லுகின்ற. ஆகவே நமது குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் மத்தியிலே கோபம் குடும்பத்திலே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். 2வது காரியமாக கோபம் கொடியது. 3வது காரியமாக கோபம் சாத்தானுடைய குணம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் நாமும் செயல்பட வேண்டும். அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:9 உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாச வாழ்வில் அன்றாடம் குறுக்கிட்டு பற்பல சீர்கேட்டுக்குள் இழுத்து செல்வது கோப குணமாகும். கோபம் என்றால் நிதானம் இழந்து உக்கிரத்தன்மையை அடைந்து விடுவது. விழுப்பற்ற எந்த செய்திக்கும் உடனே எரிச்சல் வெளிப்படுத்துவது, ஆகாதவர்களிடத்தில் கடுமையான வெறுப்பும் காட்டுவது, பழிவாங்கும் எண்ணமுடன் வெறி செயலில் ஈடுபடுவது, யோசியாமல் ஆத்திரமாய் பேசி விடுவது, மூர்க்கத்தன்மையை வெளிப்படுத்தி அன்பை அழித்து விடுவது, அடுத்தவர்களை மதியாமல் சீறிப்பாய்வதெல்லாம் பொருள்படும். மழுவமடையாத சுபாவ மனிதர்களிடத்தில் கோபம் நிறைந்திருக்கும். அவர்கள் மூடர், மதிகேடர், சண்டைக்காரர், பழிகாரர், கொலைகாரர், வெறியர் என்றெல்லாம் வேதம் சொல்லுகின்றது. ஆகவே நாம் மற்றவர்கள் மேல் சீறி பாயாதபடி மர்வம் அடையாதபடி இருப்போம் என்று சொன்னால் இந்த நாட்களிலே இந்த வானொலி மூலமாக அறிவிக்கப்படுகின்ற வார்த்தைகள், இந்த வானொலி மூலமாக உங்கள் மத்தியிலே கொண்டு வரப்படுகிற சேவை செய்திகள், உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த ரேடியோ மூலமாய் உங்களுக்கு கொண்டு வரப்படுகின்ற பாடல்கள், இதன் மூலமாய் அந்த காரியம் கடந்து வந்தாலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்காய் வாழும்படியாய் அவர் இந்த பூலோகத்தில் இராவிட்டாலும் நமக்காய் பிதாவிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தளினார். அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துகின்றார். அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. கோபம் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழித்துவிடும், தெய்வ நீதியை எடுத்தடுத்துவிடும், மனதிற்கு பற்பல தீராத வியாதிகளை உருவாக்கிவிடும். கோபம் அடைந்தால் இரத்த கொதிப்பு உண்டாகிறது. சீரான இரத்தத்தை ஓட்டத்தை கூட பாதித்து இதயம் வலியெடுக்கும். நரம்புகள் நிதானம் இழந்து விடுகிறது, கண் சிவந்து போகிறது, நாவு குளறி போகிறது, மூச்சு திறனால் இவை உண்டாகிறது. இத்தகைய கடும் கோபம் தணிந்து நிதானம் அடைவதற்கு பருமறை நேரங்களாகிறது. கோபம் ஆங்கிலத்திலும் புங்கிலத்திலும் சிறுவரிடத்திலும் காணப்படுகிறது. இது அன்பை அவித்து போட்டு பகமையை கொண்டு வரும் கோபத்தை கல்வாரி சிலுவையில் அறைந்து சாந்தம், அன்பு, தாழ்மை பெற்றுக் கொள்ளலாம். முதலாவதாக குடும்பத்தில் உள்ள கோபத்தை நாம் பார்ப்போமானால், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கல் மனக்கணமும் மணல் பாரமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6-8 நாம் பார்ப்போமானால், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, என்ன எரிச்சல் உண்டாகிறது, உன் முக நாடி ஏன் வேறுபட்டது, காயின் தன் சகோதரனாய ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்தான். கோபமடைந்த காயின் தன் சகோதரனாய ஆபேலை கொலை செய்தான். ஆதி குடும்பத்தில் ஆரம்பமான கொடிய குணமான கோபமும் கொலையும் இன்னும் தொடர்ந்து வருகிறது. தகப்பன் பிள்ளைகளையும், மாமியார் மருமக்களையும், மருமகள் மாமியாரையும், பிள்ளைகள் பெற்றோரையும் கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் உட்படுத்தி சண்டை உருவாக்கி கோபம் வைராக்கியம் செயல்பாடு ஈடுபட்டு கடைசியில் கொலையில் முடிகிறது. முடிகிற பல சம்பவங்களை அன்றாட செய்திகளில் நாம் காண்கிறோம். இன்னும் பல இடங்களிலே விதமான காரியங்கள், விசேஷமாக இலங்கையிலே கூட எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோபம் கொய்யதும் கொலை செய்கிறதுமான சாத்தானின் குணமாகும். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான இஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம். வனாந்திரத்தில் குடியிருப்பதென்று சாலோமன் எழுதிய நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள இஸ்திரி தன் குடும்பத்தை கட்டி காக்கிறாள், சண்டைக்காரியோ அதை சின்ன பின்னமாக சிதறி போக செய்கிறார். அநேக இடங்களில் குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு புருஷனுடைய அன்றாட பராமரிப்பை இழந்து போகிறார்கள். வீட்டில் அன்பும் ஐக்கியமும் இருக்காது. வீட்டிலே அன்பும் ஐக்கியமும் இருக்காது. புதிதாக பதிலாக வெறுப்பும் பகை உணர்வும் முன்னேறி செல்ல இயலாமல் போகும். அமைதி இல்லாத வீட்டில் குடியிருப்பதிலும் வெளியே ஓடிப்போய்வெல்லாம் போல் இருக்கும். உட்கோபம், சுயநலம், தற்பெருமை, கீழ்ப்படியாமை இவைகளிலே குடும்பத்தில் சண்டை வரும். நீடிய சாந்தம் உள்ளவர்களாகி பொது நலனை காக்க வேண்டும். இரண்டாவது காரியம், கோபம் கொடியது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முட்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுவான். இரண்டாவது காரியம், நீதிமொழிகள் 21-24 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21-24 அலங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தியான சினத்தோடு நடக்கிறான். மூன்றாவது காரியமாக நீதிமொழிகள் 22-24 பார்ப்போம் என்று சொன்னான். நீதிமொழிகள் 22-24, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. இவ்வசனங்களில் சுட்டி காட்டியுள்ள புத்தி இனமும் அகங்காரமும் கீழ்ப்படியாமையும் கோபமும் பரியாசமும் பண்ணுவதும் இன்றைய இளம் தலைமுறையினரிடம் பரவலாக காணப்படுகின்றன. சங்கீத புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில், சுன்னாக்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியருடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரனிடம் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்து கடவுள் பக்தியாய் வாழ்கின்ற இளம் தலைமுறையினர் சாந்தம் அன்பு தாண்மை உடையவர்களாக வாழ்கின்றனர். உன்னுடைய மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நீதிமன்றங்கள் 27 பார்ப்போம் என்று சொன்னார். நீதிமன்றங்கள் 27 உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷூரம் உள்ளது, கடன் சற்கள் கோபத்தை எழுப்பும் என்றுள்ள அரசியல்வாதிகள் தங்கள் மேடை பேச்சில் மனச்சாட்சியை புண்படுத்தவும் மற்ற சமயங்களையும் அதன் கோட்பாடுகளையும் மிகவும் விமர்சனம் செய்வதும் அநேக சமுதாய பகைமைக்கும் சண்டைக்கும் மற்றும் கலவரங்களுக்கும் பார்ப்போம் என்று சொன்னால் தங்களுடைய பகை உணர்வு கோபம் வெளிப்படுவதனாலே சமுதாய அமைதி சீர்குலைந்து போய்விடுகிறது. அவர்களை உருவாக்கி சமுதாயங்கள் அழிக்கப்படுகின்றன செய்து தினமும் வெளிவருகிறது. இறுதியாக கோபம் சாத்தானுடைய குணம். கோபம் சாத்தானுடைய குணம் என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது. வெளிப்படுத்தல் 12:12 நாம் பார்ப்போம் என்று சொன்னார், பிசாசானவன் தனக்கு கொடுத்த கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். மாம்சத்தின் கிரியர்களுக்கெல்லாம் தகப்பனாகிய சாத்தான் உலகத்திலே உக்கிர கோபத்தை ஊற்றியிருக்கிறார். வசனங்களில் முக்கியமான பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள் என்றும் ஒரு பட்டியல் வருகின்றன. இதற்கெல்லாம் மூல காரணம் கோபமே. இவர்களையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிறுவரில் அறிந்து வெற்றி சிறக்க முடியும். கொலோசியர் 3:8 சொல்லுகிறது, கொலோசியர் 3:8 இப்பொழுது கோபம் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூசணமும் பெற்று விடுங்கள். சங்கீதகாரன் சொல்லுகிறான் 37:8 கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. நான் இயேசு சொன்னார், உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏவாயிருப்பார். இவைகளிலிருந்து கோபம் ஆண்டவனுக்கு விரோதம் பாவம் என்று அறிந்து கொண்டோம் அல்லவா? நாம இச்சாத்தனுடைய குணமாகிய கோபத்தில் இருந்து விடுதலை பெறவும் முடியாது. சிலுவை நாயனாக இயேசுவை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகின்றது. கல்வாரி சிலுவையிலே நமது பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நமது பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு விசுவாசிகளாக மனம் மாறுவதனாலே புது சிஷ்யாக்கப்படுதல் அவசியம். அப்பொழுது கோபகுணம் அலறல் போன்றவை நீங்கி விடுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்தில் வந்து விடுகிறதுனாலே ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், தாழ்மை, சமாதானம், நீடிய பெருமை, சந்தோஷம், நற்குணம் இவர்கள் பலர்கின்ற திருநெறி வேதவாசினாலும் இடைவிடாத ஜபத்தினாலும் திருச்சபையின் ஐக்கியத்திலும் அந்த காலம் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி நம் ஆண்டவரிடத்திலும் அவன் நம்மிடம் அனுபவித்து வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இதற்கு உதவி செய்பவராக இருக்கிறார். ஆகவே இந்த வானில் செய்கிற பணியிலே தங்களுடைய பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் மத்தியிலும் கூட ஒருவராவது கட்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பாடல்களை, வேத வசனங்களை, சாட்சிகளை, மற்றவர்கள் மூலமாக கொண்டு வர செய்திகள் மூலமாய் நீங்களும் தேவனை அறிந்து இந்த கோபத்தில் இருந்து விடுதலையாக வழிநடத்தி கொண்டிருப்பீர்கள். அதே ஒரு டாக்டரிடத்திலே சேர்ந்து மருந்துகளை பெற்று உடல் நலம் குறுகிய மருந்துகளை பெற்றுக் கொள்வது போல இந்த ரேடியோ மூலமா உங்களுக்கு கொடுக்கப்படுற பாடல்கள், சாட்சிகள், வேத வசனங்கள் மூலமாக கோபத்தை விட்டு, தேவ சமூகத்திலே உங்களுடைய குற்ற கெட்ட காரியங்களை விட்டு, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, உறவுகளிடத்திலே, சகோதர சகோதரிடத்திலே ஒரு தேவ சமாதானம் பெற இந்த வானொலியை இயங்கிக் கொண்டிருக்கிற உபதரிக்காய், அந்த வானொலியிலே பணி செய்கிற ஊழியக்காரர் உபதரிக்காய் நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த வரையுமாய் உங்களுடைய பலர் தேவனை அறியாமல் இருக்கலாம். தேசங்களில் நடக்கிற போர் நிலைமைகளை நீங்கள் அறிந்திருக்கலாம். இது கடைசி காலமாக இருக்குது. அனைவர் தேவனை அறியாமல் மறித்து போவதற்கும் முன்பதாக அவர்களும் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த வானொலி செய்கிற இந்த பணியை நீங்கள் இன்னும் ஆயுதங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் போய் செய்ய முடியாது, இந்த வானொலி செய்கிறதே, இந்த வானொலி கேட்ட உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மகா இரக்கமும் கிருபையும் இந்த பல்லோக தந்தையே,
0: ஆமென்.
1: இந்த வானொலியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வானொலியை ஏற்றுக்கொண்டிருக்கும் விசேஷக்காய், எந்த அம்மாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்,
0: ஆமென்.
1: பெற்றோருக்காய், பெற்றோருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெற அவிதமாக இலங்கை தேசம், இந்தியா தேசம், கனடா தேசம், அமெரிக்கா தேசத்தில் போர் நிலைமை மாற்றப்படும். முதலாம் கிரியை செய்யும்படியாய் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தே, ஆமென்.
0: நன்றி பாஸ்டர். ஆசீர்வாதமான செய்தி ஐயா. கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பலனை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நன்றியும் வாழ்த்துக்களும். மாலை ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
1: நன்றி ஐயா. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கும், அதிகமாய் ஆசீர்வதிக்கும்.
0: ஆமென், ஆமென்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நேரம் கலையத்தில் 1:34 திங்கட்கிழமை காண மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு வேதத்தை வாசிக்க 1:45 இணைய இருக்கிறார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

வீட்டை நினைச்சு பாத்தியா, குடும்பத்தை நினைச்சு பாத்தியா, உடைய நினைச்சு பாத்தியா, சாப்பிட சாப்பாடு நினைச்சு கொடுத்தாரு. அப்படி மட்டும் சில இடத்துல எல்லாம் ஒண்ணுக்குமே வழியில இருக்கிறாங்க. இயேசு நம்மளெல்லாம் போஷிச்சாரு, நம்மளெல்லாம் பாதுகாக்கிறாரு, இன்னும் சுமக்கிறாரு,

நம்மளை பொறுத்திருக்கிறார்ல, அதை நினைச்சு பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற இதயத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு முந்தின சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. மட்டும் அதெல்லாம் கொடுக்கலன்னா என்ன பார்க்காத, நான் கூட்டாத, கிட்ட கேட்காத சொல்லியிருந்தாங்க.

நான் கொடுத்தேன்ல நினைச்சு பார், நான் செய்தல்ல நினைச்சு நான் இல்லாம பின்ன தொடர்ந்து நமக்காக வந்து அவரையே கொடுத்து பாருங்க பாருங்க பாருங்க ஸ்டார்டிங் இருந்து எந்த வரைக்கும் இயேசுதான் நம்ம கொடுத்திருக்கிறார். சுவாசம் கொடுத்திருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே அடங்கிடுச்சு. என்ன வேணும் வாழ்க்கை நடந்தவரை நினைச்சு பாருங்க, இன்னும் கொடுப்பாரு, இன்னும் கிருபை தருவாரு.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 1:42 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: பிரைஸ் லார்ட் சௌரி,
1: எப்படி
0: இருக்கிறீங்க? ரேடியோக்கு வருவாங்க அடுத்த வாரம். இன்றைய நாளும் வாசிக்க இருக்கின்ற புஸ்தகங்கள் ஒரு இரண்டு தடவை பார்த்துக் கொள்ளலாம். ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம், ஏசையா 48 அதிகாரம், வெளிப்படுத்தல் 5-6 அதிகாரங்கள்.
1: இந்த நாளிலும் தாப்பே நாங்கள் 1 சாமுவேல் 2 அதிகாரம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கலி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மெலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்து கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையான சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷம் தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறது.

சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரிகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசை ஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசை ஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிப்பீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஒப்னி பினேகாஸ் என்னும் உன் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். ஆமேன். அடுத்ததாக ஏசாயா 48 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் மீனூட்டிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன்.
அவைகள் என் வாய்

0: இருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன், அவைகளை சடிதியாய் செய்தேன், அவைகள் நடந்தன. நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரின் நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிஞ்சிருக்கிறேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பத்தில் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தம் என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி எனது வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனியாகவும் உன் கர்ப்பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திர மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக உடாய் இருந்ததில்லை. கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூர்ப வக்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளுமாயிருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 1,000 1,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லினார். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுந்து கொண்டார்கள். ஆமேன். அடுத்ததாக 6 வெளிப்படுத்தல் 6 வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவங்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ள குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2 முத்திரையை உடைத்த போது 2 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டியமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3 முத்திரையை உடைத்த போது 3 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை கழிப்பிடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகமும் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகாநாள் வந்துவிட்டது. யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சௌரி. கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக உங்களுடைய எங்களுக்காக ஜெபிக்கிறோம். அம்மா
0: சொல்லுங்க.
1: தேங்க்யூ.
2: நம் ஜீவனை மீட்டார்.

0: நேரம் கலையத்திலே 2:11. அடுத்து வர இருக்கிறது 2:30 வளர்ந்தரும் வார்த்தைகள். அதுக்கு முன்பதாக பிபிசி தமிழோசை செய்தி அரங்கத்தை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: இஸ்ரேல் ஈரான் இடையேயான அண்மைய மோதல் தீவிரமடைந்திருக்கிறது. பலரும் எதிர்பாராத வகையில் ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. மற்றொரு புறம் ஈரான் தனித்து விடப்பட்டுள்ளது. இது போன்ற சூழலில் மேற்காசியாவில் ஈரான் பழுவிழந்தால் அது இந்தியாவை பாதிக்கும் என்ற பார்வையும் உள்ளது. ஏனெனில் இந்தியா பல்முனை கொண்ட உலகை பற்றி பேசுகிறது. 1991 சோவியத் யூனியனை பிளவுபடுத்தி பனிப்போர் முடிவுக்கு வந்தது. அப்போது உலகம் இருமுனையில் இருந்து ஒற்றை துருவ அதிகாரத்தின் கீழ் வந்தது. மேற்காசியாவில் உள்ள ஈரான் உலக விவகாரங்களில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து வருகிறது. உலக நாடுகள் ஒரு நாட்டின் உத்தரவின் கீழ் செயல்படக்கூடாது என்பது இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது. எனவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் வலிமையடையும் சூழலில் இந்த பல்முனை உலகிற்கான இந்தியாவின் கனவு நிஜமாகுமா என்ற கேள்வி எழுகிறது. டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேற்காசிய விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா, ஈரான் தோல்வியடையும் பட்சத்தில் பல்முனை உலகம் குறித்த கருத்தாக்கத்தில் பின்னடைவு ஏற்படலாம், ஆனால் மேற்காசியாவில் இருக்கும் ஈரானை பலவீனப்படுத்திய பிறகும் அமெரிக்காவால் நினைத்ததை செய்வது கடினம் என்று குறிப்பிட்டார். மேற்காசியாவின் புவி அரசியல் மிகவும் சிக்கலானது. ஒரு தனி நாடு அல்லது தலைவர் இங்கே ஆதிக்கம் செலுத்த இயலாது. ஈரான் பலவீனமடைந்தாலும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ மேற்காசியாவை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இயலாது. ஈரான் பலவீனமடைந்தால் மேற்காசியாவில் ஸ்திரமற்ற தன்மை தீவிரமாகும். ஈராக், லிபியா மற்றும் சிரியாவில் அமெரிக்கா அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தியது, ஆனால் அங்கு அதன் ஆதிக்கத்தை அதிகரிக்க முடிந்ததா, ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறார் பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா. சரி, இந்தியா ஈரான் உறவு எப்படியானது? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு வரை இந்தியாவும் ஈரானும் 905 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டிருந்தன. பிரிவினைக்கு பிறகு அந்த எல்லை பாகிஸ்தானுடனான எல்லையாக உள்ளது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவு மொழி, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் மிகவும் ஆழமானதாக உள்ளது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இரு நாடுகளுக்குமான ராஜ்ய உறவு 1950 மார்ச் 15 ஆரம்பமானது. ஆனால் 1979 ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அனைத்தும் வேகமாக மாறின. 1978 முதல் 1993 வரை இருநாட்டு பிரதமர்களோ அதிபர்களோ பரஸ்பரம் நாடுகளுக்கு வருகை தரவில்லை. 1993 செப்டம்பரில் தான் அன்றைய இந்திய பிரதமர் பி.வி. நரசிம்ம ராவ் ஈரானுக்கு சென்றார். சவுதி அரேபியாவுக்கான இந்தியாவின் முன்னாள் தூதர் தல்மீஸ் அகமது கூறுகையில், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான மோதலை பேச்சுவார்த்தைகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. குளோபல் சவுத் தொடர்பான இந்தியாவின் பார்வை மாறிவிட்டது. அதேபோன்று அணிசேரா கொள்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. தற்போது இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலில் இந்தியா எந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதில் தெளிவில்லை. அதில் குழப்பம் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அரசு வெளியுறவு கொள்கைகளில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை, உள்ளூர் அரசியலில் மட்டுமே ஆர்வம் செலுத்துகிறது.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் ஈரானில் ஆட்சி மாற்றம் குறித்து ஆலோசிக்கும் அதிபர் டிரம்ப், அமெரிக்க தாக்குதலுக்கு தீர்க்கமான பதிலடி வழங்க உறுதி பூண்டுள்ள ஈரான். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை பாராட்டும் அதிபர் டிரம்ப், நியாயமின்றி அமெரிக்கா போர் தொடுத்துள்ளதாக கூறும் ஈரான். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என கூறும் ஈரானிய அதிபர், ஈரானின் எதிர்வினைக்கு இருக்கும் சாத்தியக்கூறுகள் என்ன? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியா மைக்கேல். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிந்தைய நிகழ்வுகள் மற்றும் ஈரானின் எதிர்வினை குறித்து இன்றைய செய்திகளில் பார்க்கலாம். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை அதிபர் டிரம்ப் பாராட்டியுள்ளார். சமூக ஊடகத்தில் இந்த கருத்தை வெளியிட்ட அவர், ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான சாத்திய கூறுகளையும் எழுப்பினார். ஆனால் அது தாக்குதல்களின் நோக்கம் அல்ல என்று டிரம்ப் நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து ஜோ இன்வுட் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: கான்சாஸுக்கு வெளியே ஒரு சாதாரண கலத்தில் அமெரிக்க B-2 குண்டுவீச்சு விமானங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு பணியை முடித்துவிட்டு திரும்பி வருகின்றன. அதன் விளைவுகள் இப்போதுதான் வெளிப்பட தொடங்கியுள்ளன. ஈரானுக்குள் தொடர்ந்து பறந்த இந்த விமானங்கள் நடு இரவில் அந்நாட்டின் மிக முக்கியமான 3 அணுசக்தி தளங்களை தாக்கின. அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் பணியில் இந்த விமானங்கள் ஈடுபட்டன என்றும், ஆட்சியாளர்களை தாக்குவதற்கு அல்ல என்றும் அதிபர் டிரம்ப் வலியுறுத்தினார். ஆனால் பின்பு சமூக ஊடகத்தில் ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானது அல்ல. ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியாளர்களால் ஈரானை மீண்டும் சிறந்ததாக்க முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அவர் பதிவிட்டார். நியூயார்க்கில் உள்ள ஐநா பாதுகாப்பு அவையில் உலகம் ஓர் ஆபத்தான வழிகளில் செல்வதாக கூறப்பட்டது.
4: ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் குண்டுவீச்சு ஏற்கனவே தத்தளிக்கும் ஒரு பிராந்தியத்தில் ஓர் ஆபத்தான திருப்பத்தை குறைக்கிறது. பழிக்கு பழி வாங்கும் அபாயத்தில் இப்போது நாம் உள்ளோம்.
3: ரஷ்யாவும் சீனாவும் இந்த தாக்குதல்களை விமர்சித்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலிய தூதர்கள் தங்களின் நாடுகளை நியாயப்படுத்தும் வகையில் பேசினர்.
5: ஒரு சுதந்திரமான அமைதியை விரும்பும் தேசமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு போர் வெறி கொண்ட அமெரிக்காவிடம் இந்த புதைகுழியில் விழுந்து தடுமாற வேண்டாம் என பல முறை எச்சரித்திருந்தது.
6: அணு ஆயுத ஈரான் என்பது எங்களுக்கு மரண தண்டனையாக இருந்த அதே அளவுக்கு உங்களுக்கும் மரண தண்டனையாகவே இருந்திருக்கும்.
3: ராஜ்ய அதிகாரிகள் விவாதித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஈரான் மீதான தாக்குதல்களை கண்டிக்க மக்கள் கூடியிருந்தனர். கனடா, பிரான்ஸ், பெல்ஜியத்தில் உள்ள நேட்டோ தலைமையகத்திற்கு வெளியேயும் பாகிஸ்தானிலும் இதேபோன்ற போராட்டங்கள் நடந்தன. எதிர்வினை ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகெங்கிலும் உள்ள தங்களின் குடிமக்களுக்கு ஓர் எச்சரிக்கையை வெளியிட்டது. இந்நிலையில் ஜெருசலேமின் பழைய நகரின் சுவர்களில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் அடையாளம் இருந்தது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தின் விளைவுகள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. உலகின் பரபரப்பான கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளதோடு ராணுவ பதிலடி வழங்கப்படும் என கூறியுள்ளது. ஈரான் தேர்வு செய்யும் நடவடிக்கை நம் அனைவரையும் பாதிக்கலாம்.
2: இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் மாஸ்கோவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்திருப்பது ரஷ்ய தலைவரை வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிறுத்தியுள்ளதாக அராக்சி தெரிவித்தார். மேலும் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அடிப்படையற்றது என்று அதிபர் புட்டின் கூறினார். ஈரானின் தலைநகரில் உள்ள அரசு அடக்குமுறை முகமைகள் என்று இஸ்ரேல் கூறுகின்றவை மீது புதிய தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியுள்ளது. அரசியல் கைதிகள் அடைக்கப்படும் எபின் சிறைச்சாலை மற்றும் எதிர்ப்பை ஒடுக்குவதற்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு துணை ராணுவ நிறுவனம் இதில் சேதமடைந்துள்ளன. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதையோன் சார் சிறையின் நுழைவாயில் தாக்கப்படும் சிசிடிவி காட்சியை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அந்த கைதிகள் பாதுகாப்பாக இருப்பதை அவர்களின் குடும்பங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஈரானின் நூர் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான ஆபரேஷன் மிட் நைட் ஹாமர் என்று ரகசிய பெயர் சூட்டப்பட்ட தாக்குதல்களுக்கு 100 மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் உட்பட ராடாரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன. பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு பகுப்பாய்வாளர் கோர்டன் கோரேரோ பிபிசி சரிபார்ப்பு குழுவுடன் இணைந்து வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
6: ஈரானில் தாக்குதல் நடத்திய பின்பு திரும்பிய அமெரிக்காவின் B-2 ராடரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்கள் இவை. போரில் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. அமெரிக்காவின் தளத்தில் இருந்து ஒரு தொகுதி B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பசிபிக்கின் மேற்கு நோக்கி சென்றன. அவை திசை திருப்பி ஏமாற்ற அனுப்பப்பட்டவை. மேலும் 7 விமானங்கள் வானிலேயே எரிபொருள் நிரப்பிக்கொண்டு 18 மணி நேரம் பறந்து சென்றன. ஈரானை அடைந்தவுடன் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று 2 டஜனுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரானின் அணுசக்தி நிலையமான இஸ்பஹானை நோக்கி ஏவியது. பின்பு ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்த ரேடாரால் அடையாளம் காண முடியாத B-2 குண்டுவீச்சு விமானங்கள் 2 முக்கிய இலக்குகளை தாக்கின. ஆழமான இடங்களை ஊடுருவி சென்று அழிக்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய 14 குண்டுகளை வீசி அவை தாக்குதல் நடத்தின. அமெரிக்க தாக்குதல்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றன? முக்கிய இலக்கு ஃபோடோ என்கிற இடம். யுரேனியத்தை செறிவூட்டி அணுகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய இடத்திற்கு மேலே இந்த B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பறந்தன. ஒரு மலைக்கு கீழே அகழிகளுக்குள்ளே அது இருந்தது. தாக்குதலுக்கு முன்பு போடோ இவ்வாறுதான் தோன்றியது. தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிந்தைய இந்த காட்சியை பிபிசியின் சரிபார்க்கும் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இங்கே குழிகள் பார்க்கலாம். குண்டுகள் உள்ளே ஊடுருவி சென்று பின்பு வெடித்தது போல தோன்றுகிறது. வெடிப்பினால் தூசியான கான்கிரீட்டாக நாம் வெள்ளை நிறத்தில் பார்க்கும் இவை இருக்கலாம். குண்டு வீசுவதற்கு முன்பு இவ்வாறு